நேயர்கள் அனைவருக்கும் நமது நிலையத்தின் இனிய காலை வணக்கம். புலரும் இந்த பொழுது அனைவருக்கும் நன்மைகள் பல தரட்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையம் இன்று சக ஆண்டு 1948 ஜேஷ்ட மாதம் 23 நாள் 2026 ஆண்டு ஜூன் மாதம் 13 தேதி சனிக்கிழமை நேரம் 5:56. 100.3 மெகா ஹெர்ட்ஸ் பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒலிபரப்பில் நிகழ்ச்சிகள் இனிதே தொடங்குகின்றன.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 6 மணி.
1: குரலோசை வெகுளாமை 31 அதிகாரம் 6வது குரட்பா.

0: குரலோசை கேட்டீர்கள்.
1: 100.3 பண்பலை ஒளிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையம். இனி கேட்கலாம் நிகழ்ச்சி குறிப்புகள். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்கள், நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐ, விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கவிருக்கிறார் ரவிச்சந்திரன், கணபதி தாசன் அவர்கள் படைப்பு. சென்னை வானொலி நிலையம் 6:15 காரைக்கால் பண்பலை தரும் பக்தி மாலை, 6:35 காரைக்கால் ஒயின்ஜி கவரியசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு, 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல்லமுது, வழங்குபவர் ஓய்வுபெற்ற தலைமை ஆசிரியர் மின் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலரில் வழங்கும் பசுந்தளிர், இன்று பங்குபெறும் சிறுமி ஏ பவித்ரா. 7:00 திருவாரூர் ரேணுகா ஜுவல்லரி நாளைய தரிசனம் விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். 7:30 காலை காம்போ, 8:00 துள்ளி வரும் பாட்டு. நிகழ்ச்சியின் முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சி நடைசெட்டியார் ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 8:30 நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீனிவாசா ஐடிஐஎன் மற்றும் வைக்கிங் வன்னியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. 9:00 பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில் காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ, சர்வதேச வெண்தோல் மரபணு குறைபாடு குறித்து விழிப்புணர்வு நாள் குறித்து காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள் தரும் தகவல்கள். 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கலன் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரியின் தேதியும் சேதியும். 9:35 தொடர்ந்து பாயிண்ட் டு பாயிண்ட். 10:00 சொல்லரங்கம் நிகழ்ச்சியில்

0: விதையாகும் ஒரு சொல் என்ற தலைப்பில் நேயர்கள் நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 மனதில் நின்றவை, 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர், 12:55 பன்னிசை, 1 மணிக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் தீன்மழை, 1:55 மெல்லிசை, 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். நிகழ்ச்சியின் முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி, 2:50 லஞ்ச் பிரேக், 2:30 சிறுவர் சோலையில் யோகா பற்றிய உரை மற்றும் சுற்றுச்சூழல் பாடல் வழங்குகிறார் வி அக்ஷயா. தொடர்ந்து யோகாவின் ஆசனங்களும் அதன் முறைகளும் குறித்து உரை வழங்குபவர் ஆனந்த கமலயாஷினி. தொடர்ந்து சுற்றுச்சூழலை காப்போம் கவிதை மற்றும் உரை வி தமிழ்செல்வி. அதனை அடுத்து எஸ் மெசிகா சஃபரின் வழங்கும் நெகிழியில்லா உலகம் படைப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் கவிதை மற்றும் பாடல். 3:30 விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி, 3:30 நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாஸ் ஐடிஐயின் எல்எஸ்சி, 4:00 மனம் விளைதே பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களோடு சிதம்பரம் செல்வி அவர்கள், 4:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் நண்பேண்டா, 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தர ஜெயின் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி, 5:15 கலக்கல் நேரம், 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் விளக்கேற்றும் வேலை, 6:00 பன்னிசை, 6:20 நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன் சொல்லமுது, 6:25 லைட் ஹவுஸ், 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்துறை, 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். நிகழ்ச்சி குறிப்புகள் கேட்டோம். இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி தி நியூஸ் ரெட் பை ஷகுன் சோப்ரா. External Affairs Minister Dr. S. Jaishankar spoke to U.S. Secretary of State Marco Rubio and lodged a strong protest over the attacks by the U.S. Navy in the Gulf that killed 3 Indian mariners. In a post on social media platform, Dr. Jaishankar said such lethal actions against commercial shipping are not justified. The conversation comes days after 3 Indian crew members were killed in a U.S. strike on the Palau flagged tanker MT Sethabello off the coast of Oman, triggering a sharp response from New Delhi. The vessel had 24 Indian crew members on board, of whom 21 were rescued, while the 3 missing sailors were later confirmed dead. Following the incident, India lodged a strong protest with Washington and summoned the US charge d'affaires in New Delhi. Railways Minister Ashwini Vaishnav held a high-level review meeting with senior officials of Indian Railways on the Railway Recruitment Board (RRB) recruitment process. During the meeting yesterday, Mr. Vaishnav emphasized the need for a more transparent, accurate, and technology-driven system. He also reviewed the progress made in shifting departmental examinations to computer-based test mode and said that more tablet-based examinations should be introduced to make recruitment faster, efficient and user-friendly. Defence Minister Rajnath Singh asserted that the exceptional performance of indigenous missile systems during Operation Sindoor is a testimony to the growing strength of India's defence research and development ecosystem. Inaugurating the Advanced Weapons System Complex at the Defence Research and Development Organisation's Defence Research and Development Laboratory, part of the Dr. APJ Abdul Kalam Missile Complex in Hyderabad, the Defence Minister said that systems developed by DRDO, such as Akash and BrahMos, have demonstrated India's capability to compete in the global defence technology ecosystem. Mr. Singh emphasized that strength is essential for peace and that self-reliance is the most reliable foundation for that strength. Union Minister for Heavy Industries and Steel H.D. Kumaraswamy has said that Prime Minister Narendra Modi has placed unprecedented emphasis on manufacturing-led growth and employment generation, which has accelerated industrial growth and created large employment opportunities. He said this while addressing the 65th Foundation Day celebrations of the Central Manufacturing Technology Institute in Bengaluru. Mr. Kumaraswamy

0: said the Central Manufacturing Technology Institute, headquartered in Bengaluru, is making significant contributions to research in the strategic sector and will be provided financial and institutional support to strengthen its capabilities and expand its national footprint. Cabinet Secretary Dr. T.V. Somnath has reviewed the preparedness for the NEET re-examination in a meeting with the Director General, National Testing Agency, Abhishek Singh. During the review, the Cabinet Secretary emphasized the need for ensuring the smooth, transparent and secure conduct of the re-examination through close coordination among all concerned stakeholders. Mr. Somnathan said that the full might and weight of the law will fall on any person trying in any manner to distort, disrupt or tamper with the integrity or smooth conduct of the re-examination. Prime Minister Narendra Modi will visit Slovak Republic from tomorrow. Prime Minister Narendra Modi will hold talks with Slovak Prime Minister Fico during the visit and explore new avenues of cooperation. The Prime Minister will also meet President Pellegrini during the visit. The Prime Minister's state visit assumes greater significance in view of the continuous increase in bilateral trade, which crossed $1 billion in 2024 and reached $1.8 billion last year. In badminton, India's PV Sindhu will face world champion Akane Yamaguchi of Japan in the women's singles semi-finals of the Australian Open in Sydney today. The third-seeded Indian booked her place in the last four with a commanding victory over Chen Suyu in just 27 minutes in the quarter-finals. Delhi NCR witnessed a second consecutive night of heavy rainfall last night, accompanied by thunderstorms, lightning and strong winds. The India Meteorological Department has issued a red alert for Delhi and adjoining areas, warning of moderate thunderstorms accompanied by lightning and squally winds reaching 60 to 70 km per hour with gusts up to 80 km per hour. And that is the end of this news bulletin.
1: நிறம் 6:10
2: ஆகாஷ்வாணி. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.
3: மனித வாழ்க்கை என்பது நன்னடத்தையின் தொகுப்பு என்கிறது ஆச்சாரக் கோவை. நமது செயல்கள் எப்பொழுதும் தூய்மையுடன் ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும் என்கிறது இந்நூல். நமது முன்னோர்கள் நமக்கு சொல்லித் தந்ததை ஆச்சாரக்கோவையின் மூலம் நாம் அறிந்து கொள்ளலாம். வைகரை யாமம் துயிலெழுந்து தான் செய்யும் நல்லறமும் உன்பொருளும் சிந்தித்து வாய்வதில் தந்தையும் தாயும் தொழுது எழுக என்பதே முந்தையோர் கண்ட முறை. குறிப்பாக அதிகாலை எழுந்திருப்பது உடலுக்கு நல்லது என்று இன்று அறிவியல் கூட அதை பற்றி குறிப்பிடுகின்றது. நாம் எழும் நேரத்தை பொறுத்தே நமது குணநலங்கள் வெளிப்படுகின்றன. வெற்றியை தருகின்ற விடிகாலை பொழுதே என்றான் ஒரு கவிஞன். கதிரவன் உதிப்பதற்கு முன்பு எழுந்து கதிரவன் மறைந்ததும் உறங்குவதென்பது உடல் ஆரோக்கியத்திற்கு வழிவகுக்கிறது. நல்ல செயல்களை செய்தல், நமது பெற்றோரை மதித்தல் போன்றவை சொல்லப்பட்டு உள்ளன. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்கிறது ஔவையின் பாடல் வரிகள். இறைவனை வழிபாடு செய்தல் வேண்டும், இறை தேடுவதோடு இறையும் தேடு என்றார் பாம்பன் சுவாமிகள். கடவுள் வழிபாடு என்பது மனதை செம்மைப்படுத்தும் ஒரு முயற்சி என்று சொல்கிறார். தம்பூதம் எண்ணாது இகழ்வானேன் தம்மை கண் ஐம்பூதம் அன்றே கெடும் என்கிறார். இந்த உலகம் பூமி, நீர், ஒளி, காற்று, ஆகாயம் என்றவற்றால் இயங்கி வருகிறது. இவைகளை நாம் நன்றான முறையில் வைத்து கொள்ள வேண்டும். பூமியை மாசுபடுத்தினால் நிலத்தின் வளம் கெடும். பிளாஸ்டிக் போன்ற பொருட்களை பூமியில் அலட்சியமாக போடக்கூடாது என்கிறது இன்றைய விஞ்ஞானம். பூமியின் தரம் கெட்டுவிடும். நீரினை மாசுபடுத்தினால் ஆரோக்கியம் கெடும். உலக ஆதாரமாக திகழ்வது நீர். நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவரும். காற்றை மாசுபடுத்தினால் சுவாசக் கோளாறுகள் ஏற்படும். ஆகாயம் மாசுபட்டால் மழைவளம் குறையும். அப்படியென்றால் நாம் இயற்கைக்கு புறம்பாக நடவாதிருத்தல் வேண்டுமென்கிறது ஆச்சாரக்கோவை. 96வது பாடலிலே அருமையான ஒரு செய்தியை சொல்கிறார்.

0: நத்தெறும்பு தூக்கணம் புல்காக்கை என்று இவை போல் நற்கருமம் நல்ல கடைபிடித்து தங்கருமம் அப்பற்றியாக முயல்பவர்க்கு ஆச்சாரம் எப்பற்றியானும் படும் என்கிறார். எறும்பு சுறுசுறுப்புடன் உணவை சேமிக்கிறது. தூக்கணாம் குருவி நுட்பமாக தன் உறைவிடத்தை தானே கட்டிக்கொள்கிறது. காக்கை பிறருடன் கூடி உண்கிறது. உறவுகளுடன் கலந்திருத்தல் என்ற செயலை காக்கை அழகாகச் செய்கிறது. இப்படிப்பட்ட உயிரினங்களைப் போல மனிதர்களும் தங்கள் பணிகளை கடமைகளை சரியாக கடைபிடித்து சிறப்பாக செய்ய முயன்றான் அவர்களுக்கு ஆச்சாரமாகிய நல்ல பண்புகளும் தானாகவே வந்து சேரும் என்பது ஆச்சாரக்கோவையின் கருத்துக்கள் ஆகும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் ரவிச்சந்திரன் கணபதிதாசன் அவர்கள்.

ஆகாஷ்வாணி காரைகள் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. புலர்கின்ற பொழுதில் தொடுது வணங்குகின்ற பக்தி மாலை, இசை மாலையால் பரமனுக்கு பாமாலை சூட்டும் பக்தி மாலை இது. இன்றைய பக்தி மாலையில் பி சுசீலா, எஸ் பி பாலசுப்ரமணியம், எல் ஆர் ஈஸ்வரி மற்றும் ஏ டி ஷெரீப் ஆகியோர் பாடியிருக்கும் பாடல்கள் ஒளிவுலா வரவிருக்கின்றன. தொடக்கமாக பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்

0: மங்களங்கள் யாவும் தந்து மனக்கவலைகள் யாவும் தீர்க்கும் இறைவனின் நாமம் பாடும் பக்தி மாலை நிகழ்ச்சியில் நாம் இணைந்திருக்கின்றோம். விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம அடுத்த பாடல் கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
0: பக்தி மாலையில் பி சுசிலா மற்றும் எஸ் பி பாலசுப்ரமணியன் ஆகியோர் பாடல்கள் ஒளி உலா வந்தன. தெல்லுற்ற தமிழகத்தின் சுவை கண்டு உள்ளோரும் பக்தி பெருக்கோடு இறைவனை பாடி பரவ கிடக்கும் இப்பிறவியின் பெரும் வேறு. ஒவ்வொரு நாளும் விடியல் என்பது நமக்கு கிடைக்கும் புது வாய்ப்பு. அந்த விடியலை இறை சிந்தனையோடும் பக்தி மாலையோடும் பக்தி பாடல்களோடும் தொடங்குவது நம் மனதிற்கு அமைதியையும் இன்றைய நாள் முழுமைக்கும் தேவையான நேர்மறை ஆற்றலையும் தரும். இன்று நாம் பக்தி மாலையில் இணைந்திருக்கின்றோம். அடுத்து வரும் பாடல் எல்லார் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல்.

இறை சக்தியின் திருநாமங்களை சுமந்து வரும் பக்தி மாலை நிகழ்ச்சி நிறைவடும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கின்றது. இன்றைய காலை பொழுது நமக்கெல்லாம் ஒரு தெய்வீக தொடக்கமாக அமைந்திருக்கும் என்ற நம்பிக்கையோடு எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பது அல்லாமல் வேறென்றும் அறியின் பராபரமே என்றவர்களுக்கு ஏற்ப உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதியும் மகிழ்ச்சியும் என்றும் நிலைத்திருக்க இறைவனை பிரார்த்திப்பதோடு நிகழ்ச்சி நிறைவாக ஏ.டி. ஷெரீப் பாடியிருக்கும் பாடலை கேட்போம்.

0: மீண்டும் பக்தி பாடல்கள் விளக்கேற்றும் வேளையில் 5:30 மாலை 5:30 ஒளி உலா வரும். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும்
2: உழவர்களுக்கு
0: இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ONGC காவேரி எஸ்எட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
4: ONGC நமக்கு எரிபொருளையும் தராங்க, நம்ம கிராமத்துக்கு நல்ல பல திட்டங்களையும் தராங்கம்மா.
5: பள்ளிக்கூடத்தை புதுப்பிச்சு கொடுத்துருக்காங்க, கிராமத்துல கழிப்பறை கட்டி கொடுத்து இந்த மக்களுக்கு எவ்வளவோ நல்லது செஞ்சிருக்காங்க.
6: அப்போ ONGC நல்லதும் கொடுக்குது, நமக்காக கொடுக்குது.
3: ONGC என்றும் மக்கள் பணியில்.
0: இந்நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் காரைக்கால்.
7: அமரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ். 1 கிலோ தங்கம் வழங்கிய உங்கள் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸில் பெண்கள், ஆண்கள், குழந்தைகள் என அனைவருக்கும் கோடை காலத்தை குளுகுளுவென கொண்டாடிட டெய்லி குளிவிக்கும் லைட் அண்ட் வெயிட் ஆடைகள், பெண்டான சம்மர் கலெக்ஷன், ஸ்கூல் காட்டன் ஆடைகள் என அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, இன்று பராபவ வருடம் வைகாசி மாதம் 30 சனிக்கிழமை, நேரம் 6:35.
8: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
9: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ALL நாராயணன் அவர்கள்.
10: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதியில் அடுத்த 5 வானிலை முன்னறிவிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னாக்க, லேசான தூறல் மட்டும்தான் இருக்கும், அதனால் வறண்ட வானிலை தான் நிலவும். பகல் நேரத்தில் வெப்பநிலை 34°C 37 வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. இரவு நேரத்தில் 25 இல்லை 26°C பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 40-80% வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அது பகல் நேரத்தில் 40%, இரவு நேரத்தில் 70-80% வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகமானது 6 இல்லை 7 கிலோமீட்டர் அளவில் தான் இருக்கும். காற்று வீசுறது கம்மியாக தான் இருக்கும். தென்மேற்கு திசையிலேருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையில் அடுத்த 5 வறண்ட வானிலை மட்டும் இருக்கும், லேசான தூறல் ஒரு சில இடத்துல காணப்படும். ஆகையால் இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த நெல், தரிசு, பருத்தி நிறையா சாகுபடி செஞ்சுருக்காங்க. அதற்கு வந்து இருக்குது இப்போ நீர் பாய்ச்சி மேலூரும் கொடுக்கலாம். குறுவையில் நாற்றங்கால் தயார் செய்கிற விவசாயிகள் நாற்றங்காலுக்கு ஏற்பாடு செய்யலாம். மாற்றுப்பயிராக கேழ்வரகு சாகுபடி செய்யலாம். 1 ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதுமானது. இந்த மேட்டுப்பாத்தி நாற்று விட்டு நடவு செய்ய வேண்டும். 17-20 வயதுடைய நாற்றை பயன்படுத்தலாம். மணப்பாங்கானம் வந்தால் நேரடி வைத்து போய் செய்யலாம். ஒத்தை நாற்று சாகுபடியும் கடைபிடிக்கலாம். அதாவது ஒத்தை நாற்று இடைவெளி அதிகமாக 1 அடிக்கு 1 அடி விட்டு இட நடவு செய்யும்பொழுது பூக்கிற ஸ்டேஜ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அறுவடை ஒரே அறுவடையில் முடியும். மகசூலும் நல்லா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. லேசான தூறல் மட்டும் ஒரு சில இருக்கிற இடத்துல வரனால இதை பயன்படுத்தி கோடை உழவு செஞ்சு மண்ணில் உள்ள ஈரத்தன்மையை பாதுகாக்கலாம். பூச்சி பூஞ்சாணி கொள்வதற்கு மற்றும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கோடை உழவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி கூடுதல் நீர்ப்பாசன வசதி இருந்ததுன்னா விவசாயிகள் பசுந்தார உரங்கள் பயிர் செய்யலாம். கால்நடைகளையும் வெளிமேய்ச்சல 12-3 மணி வரைக்கும் தவிர்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
2: கேட்டது
0: காரைக்கால் ONGC காவேரி எஸ்எட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கிய
2: உழவர்களுக்கு.
8: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
9: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் ALL நாராயணன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் ONGC காவிரி எஸ்எட் காரைக்கால்.
3: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC

பரமனை துதிக்கும் பாமாலையால் இசை மாலையால் சூட்டிய பக்தி மாலை நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. உறக்கம் களைத்து இன்றைய பொழுதை நல்ல பொழுதாக தொடங்குவோம் ஐயன்பர்களே.

0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர் காரைக்கால்.
1: அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர் சேகர் சேகர்ஸ்.
2: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
3: வாவ்,
2: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
4: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: நினைவிருக்கட்டும் நேயர்களே, இன்று 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயம் சார்ந்த மத்திய அரசின் திட்டம் மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்து திருவடைமருதூர் டி சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு.
2: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும் இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில்
7: பிஎஸ்சி பயோடெக்னாலஜி,
6: பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன், பிஎஸ்சி ஹோம் சயின்ஸ், நியூட்ரிஷன், ஃபுட் சர்வீஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் டயட்டெடிக்ஸ்
7: போன்ற பல பாட பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: ரசாயனம் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
9: முதல் தரமான கரும்பிலிருந்து சாறு எடுக்கப்பட்டு சுகாதாரமான முறையில் தயாரிக்கப்படும் சர்க்கரை. தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை,
10: நேர்த்தியான முறையில் பேக்கிங் செய்யப்பட்ட தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரையை உங்கள் அருகில் உள்ள கடைகளில் கேட்டு வாங்குங்கள்.
9: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் போமேக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் போமேக்ஸ்.
11: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
12: அனைவருக்கும் வணக்கம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பெறன்படிப்பது இல்லாயின் என்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக தலைவன் தலைவியர் வாழ்க்கை அமைந்திருந்தது. தலைவன் பொருள் தேடுவதற்காக தலைவி விட்டு பிரிகின்றான். கொடுமையான பாலை நிலத்தில் செல்லுகின்றான். அங்கு சில காட்சிகளை பார்க்கின்றான். பயணத்தை தொடர முடியாமல் திரும்பி வந்து விடுகின்றான். அவன் செல்லுகின்ற வழியில் ஒரு சிறிய குட்டை, அக்குட்டையிலே சிறிதளவே தண்ணீர் உள்ளது. அங்கே ஒரு யானை குடும்பம், ஆண் யானை, பெண் யானை, யானையின் குட்டி. அக்குட்டையிலே இருந்த சிறிய தண்ணீரையும் குட்டி யானை கலக்கி சேராக்கி விடுகிறது. அந்த குறைந்த அளவுள்ள நீரை ஆண் யானை தான் உண்ணாமல் பெண் யானை குடிக்க வேண்டும் என்பதற்காக பெண் யானைக்கு ஊட்டுகின்றது. இப்படிப்பட்ட காட்சிகளையெல்லாம் தலைவனும் தலைவியும் பார்த்து செல்லுகின்றார்கள். ஆண்புறாவும் பெண்புறாவும் காட்டின் வெப்பத்தை தாங்க இயலாமல் பெண்புறா இழைத்து சோர்ந்து காணப்படுகின்றது. பெண்புறாவின் துன்பத்தை பார்த்த ஆண்புறா தன் மெல்லிய இறகை விரித்து அதன் நிழல் பெண்புறா மேல் விழுந்து வெயிலில் படாதவாறு காக்கின்றது. இப்படிப்பட்ட காட்சிகளையெல்லாம் பார்த்த தலைவன் பொருள் தேடிச் செல்லாமல் இல்லம் திரும்புகின்றான். தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.
0: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கிய
11: சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
0: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் தீன் கலை

0: மற்றும் அறிவியல் கல்லூரி நீடூர் மயிலாடுதுறை.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பிஏ இங்கிலீஷ், பிபிஏ,
2: பிசிஏ, பிகாம், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஎஸ்சி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்ற பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
4: எங்கும் என்றும்
0: மீண்டும் இன் சொல்ல முது இன்று மாலை மணி 6:20 ஒளி உலா வரும். இன்று இரவு 8 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன? கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 5 அன்று ஒளிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி கோமதி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு கேட்கலாம். இன்று இரவு 9:15 பொன்னியின் செல்வங்கள், 9:30 மத்திய அரசின் 12 வெற்றிகரமாக நிறைவு செய்தது ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி, 10:05 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன் சொல் அமுது, 10:10 இரவு மலரும். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்ளவுள்ளார். ஸ்லோவாக்கிய தலைநகரான பிரட்டிஸ்லவாவில் பிரதமருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய பிரதமர் திரு ஃபிகோவுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையே புதிய துறைகளில் ஒத்துழைப்பை ஏற்படுத்துவது குறித்தும் இந்த பயணத்தின் போது ஸ்லோவாக்கிய தலைவர்களுடன் பிரதமர் ஆலோசனை நடத்தவுள்ளார். அந்நாட்டின் குடியரசுத் தலைவர் திரு பெலிகிரினியையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி சந்திக்கவுள்ளார். இந்தியா ஸ்லோவாக்கியா இடையே இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தகம் 2024 1 அமெரிக்க டாலரை தாண்டி கடந்த ஆண்டு 1.8 அமெரிக்க டாலரை எட்டியது. ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ரயில்வே உயரதிகாரிகளுடன் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசியபோது இதனை தெரிவித்த அமைச்சர் துறை ரீதியான தேர்வுகளை கணினி வழி தேர்வுகள் முறைக்கு மாற்றுவதில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக கூறினார். தேர்வு நடைமுறைகளை வேகமாகவும் திறமையாகவும் மாற்ற டேப்லெட் வாயிலாக தேர்வுகளை நடத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். இந்நிலையில் கடந்த நிதியாண்டில் ரயில்வேயில் 47,000 மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளில் 43,000 மேற்பட்டோர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீட் மறுதேர்வு எழுதும் மாணவர்களுக்கு தேசிய தேர்வு முகமை கூடுதலாக 15 வழங்க முடிவு செய்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். போபால் விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வரும் 21 நடைபெறும்

0: உள்ள தேர்வு மிகவும் நேர்த்தியாக நடத்தப்படும் என்று அவர் மாணவர்களுக்கு உறுதியளித்துள்ளார். மாணவர்கள் அனைவரும் நம்பிக்கையுடன் தேர்வை சந்திக்குமாறும் அவர் கேட்டுக்கொண்டார். முன்னதாக நீட் மறுதேர்வு ஏற்பாடுகள் குறித்து மத்திய அமைச்சரவை செயலாளர் திரு டி வி சோமநாதன் தேசிய தேர்வு முகமையின் தலைமை இயக்குநருடன் ஆலோசனை நடத்தினார். சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து செயல்பட்டு மறுதேர்வை எந்தவித குளறுபடியும் இன்றி வெளிப்படையாகவும் பாதுகாப்பாகவும் நடத்த வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இந்நிலையில் வினாத்தாள் கசிவு குறித்து மத்திய புலனாய்வு அமைப்பு தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். கோவையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோடைக்காலத்தில் மின் தேவை அதிகரிக்கும் என்று தெரிந்தும் அதற்கான முன்னேற்பாடுகளை கடந்த கால அரசு மேற்கொள்ளவில்லை என்று கூறினார். மின் உற்பத்திக்காக 7,000 கோடி ரூபாய் செலவிடப்பட்டதாக கூறப்பட்டாலும் மின் கட்டமைப்புகளை மேம்படுத்த 627 கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டதாக திரு செங்கோட்டையன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மாநிலத்தில் சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மற்றும் அனுமதி சீட்டு இல்லாமல் கனிமங்களை எடுத்து செல்லும் வாகனங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. கல்குவாரிகளின் செயல்பாடுகள் தொடர்பாக சென்னையில் நேற்று கனிமவளத்துறை அமைச்சர் திரு டி கே பிரபு அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் பேசிய அவர், கல்குவாரிகள் மூலம் வருவாயை அதிகரிப்பதற்கான சாத்திய கூறுகளை கண்டறியுமாறு கேட்டுக்கொண்டார். சட்டவிதிகளுக்கு உட்பட்டு செயல்படும் குவாரி மற்றும் கல் உடைக்கும் பணிகளை மேற்கொள்ளும் உரிமைதாரர்களின் அனைத்து கோரிக்கைகளையும் உடனுக்குடன் நிறைவேற்ற வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு அமைச்சர் அறிவுறுத்தியதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கரூர் கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தது தொடர்பாக காவல்துறை அதிகாரிகளிடம் நேற்று 2வது நாளாக விசாரணை நடைபெற்றது. சம்பவத்தின் போது காவல் ஆய்வாளராக இருந்தவர்கள் மற்றும் 3 உதவி ஆய்வாளர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். வளிமண்டல சுழற்சி காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டியில் நேற்று இரவு சூறைக்காற்றுடன் கனமழை பெய்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெய்த மழை காரணமாக பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 3 அடி உயர்ந்துள்ளது. இன்றும் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளதால் மாவட்டத்தில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்திலும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. இதன் காரணமாக அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இருவரி செய்திகள். அமெரிக்காவுடனான இடைக்கால ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்தாதவரை அந்நாட்டுடன் அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாது என்று ஈரான் கூறியுள்ளது. தைவான் எல்லைக்குள் சீனாவின் ராணுவ விமானங்கள் மற்றும் சிறிய கப்பல்கள் அத்துமீறி நுழைந்துள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளது. தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ள மாலத்தீவுக்கு இந்திய மருத்துவ உதவிகளை அனுப்பி வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் பகுதியில் இடுகாட்டை பயன்படுத்துவதில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் தலைமையில் சமாதான பேச்சுவார்த்தை நேற்று நடைபெற்றது. பால் கொள்முதல் விலையை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். நடப்பு நிதியாண்டில் திருச்சி ரயில்வே கோட்டம் சரக்கு போக்குவரத்து மூலம் 777 கோடி ரூபாய் வருவாய் ஈட்டியுள்ளது. குருவாயூரிலிருந்து சென்னை எழும்பூர் வரை இயக்கப்படும் விரைவு ரயில் இம்மாதம் 20ஆம் தேதி முதல் 29ஆம் தேதி வரை திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி

திண்டுக்கல் வழியாக இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் படை வீரர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை மாநில மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் வழங்கினார். பள்ளி குழந்தைகளுக்கான காலணிகளை தரமாக தயாரிப்பது குறித்து உற்பத்தி நிறுவனங்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியை இந்திய தர நிர்ணய அமைவனம் நேற்று கோவையில் நடத்தியது. சென்னை ராயப்பேட்டையில் தேசிய மாம்பழ திருவிழாவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது.

அவை மாநில வேளாண் அமைச்சர் திரு வினோத் நேற்று தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்தி. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தர்மசாலாவில் நடைபெறவுள்ள இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஸ்லோவாக்கிய குடியரசில் இன்று முதல் 3 அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். ரயில்வே பணியாளர் தேர்வு வாரியத்தின் தேர்வு நடைமுறைகளை மேலும் வெளிப்படைத்தன்மையுடனும் துல்லியமாகவும் நடத்த ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் கூடுதலாக மின் உற்பத்திக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் குற்றம் சாட்டியுள்ளார். சட்டவிரோதமாக செயல்படும் கல்குவாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையிலான முதலாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ், ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.
1: காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் டிரேடர்ஸ் காரைக்கால்.
2: எங்க வேணாலும் கம்பேர் பண்ணுங்க, விலையும் தரமும் உங்களுக்கே பிடிக்கும். அப்புறம் சொல்லுங்க கமர்ஷியல் டிரேடர்ஸ், நீலா தெற்கு வீதி நாகப்பட்டினம், தர்கா மார்க்கெட் நாகூர், மார்க்கெட் வீதி காரைக்கால். கமர்ஷியல் டிரேடர்ஸ்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம். கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப். போட்டோ பிரிண்டிங், லேசர் வுட் என்கார்விங், கீச்செயின், கிளாஸ், ஃபோம் போர்டு, அக்ரலிக் போன்ற எண்ணற்ற மீடியாவில் யூவி மிஷின் பிரிண்ட் செய்து தரப்படும். 88 வருட பாரம்பரிய மிக்க உங்கள் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
4: இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தரை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போறப்போ வழியில ஒரு சிறிய செடியை பார்த்தானா. அந்த செடிய சிலர் மிதிக்க போவதையும் கவனித்தானா. உடனே முத்து என்ன பண்ணானா, அந்த செடிய பாதுகாப்பான இடத்துல நட்டானா. தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தானா. சில நாட்கள்ல அந்த செடி அழகான மரமா வளர்ந்து நின்னுச்சான். அந்த மரத்தோட நிழல்ல எல்லாரும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்களாம். முத்து மகிழ்ச்சியுடன் நினைத்தானா, இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், இயற்கையை நேசிப்பது நமது கடமை. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளி நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்கள இப்ப சந்திக்கலாமா?
5: வணக்கம் அக்கா.
6: வணக்கம்.
5: உங்க பேர் என்ன?
6: ஏ பவித்ரா.
5: சரிமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
6: அம்மகுடியில இருந்து வரோம்.
5: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க நீங்க?
6: நான் கேர்ள்ஸ் ஸ்கூல் நன்னிலத்துல 5th படிக்கிறேன்.
5: சரிமா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
6: திருக்குறள்
5: என்ன சொல்லுங்களே.
6: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முகத்தே உலகு, கற்றதன் நாயர் பயனின் கோல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின், மலமிசை ஏகினால் மாநடி சேர்ந்தால் நிலைமிசை நீண்டு வாழ்வார், வேண்டுதல் வேண்டாமல் இளநடி சேர்ந்தாக்கும் ஞானும் நிடுமையில, இருள்சே இருவினையும் சேரா இறைவன் பொருள்சே புகழ் புரிந்தால் மாற்று, பொறிவாயில் ஐந்து விட்டம் சுந்தில் ஒழிக்க நெறிந்து நீண்டு வாழ்வார், தனக்கு உண்மை அல்லதால் தாசேந்தர் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும், கற்க கசடர கற்றப்பின் நிற்க அதற்கு தக, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வத்துள் எல்லாம் தலை.
5: சரிங்க பாப்பா, அழகா சொல்லிட்டீங்க. அடுத்ததான் என்ன சொல்றதா இருக்கீங்க நீங்க?
6: தமிழ் பாட்டு சார்.
5: எங்க பாடுங்க?
6: இசைக்கும் செல்ல முதல் செல்ல

0: முதி மேலான முத்தி கன்னியை என் முத்தமிழே புத்திக்குள் உண்ணப்படும் தேனை உன்னோடு ஓந்துரைக்கும் விண்ணப்பம் வேண்டும் நிலமெங்கில் மண்ணில் குற்றம் என்னும் பள்ளி என்னும் கொடுப்பாய்க்கு மூன்று இனத்தும் உண்டு.
1: வருங்காலத்துல சிறந்த ஆசிரியர்களுக்கு காரைக்கால் பெண்கள் சார்பாக வாழ்த்துக்கள்.
0: தேங்க்யூ.
2: இதுவரை பசந்தளிர் நிகழ்ச்சியில் மழலை செல்வங்களின் மழலை மொழியில் நினைந்தோம்.
3: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோன் கலர் லேப் வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால், மளிகை பொருட்களை மலை விலையில் அள்ளி செல்லு வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
4: காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ், மளிகை பொருட்கள், ஷாப் பொருட்கள் அத்தனைக்கும் குடும்ப தலைவிகளின் ஒரே சாய்ஸ் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். இப்பொழுது திருநள்ளாற்றிலும்.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் கலர் லேப் கும்பகோணம்.
5: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
3: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலி ஒலிபரப்பு.
6: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
7: வாவ்,
6: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
8: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: ஆலய தரிசனம் கேட்கவிருக்கும் நேரம் 7 மணி.
9: ஆரோரில் தங்கம் பூக்கும் நந்தவனம் ரேணுகா ஜுவல்லரியின் ஆலய தரிசனம். தரிசனம் பக்தி தொடர்.
10: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி. தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம். ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
11: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
12: ரேணுகா, ரேணுகா.
13: ஆலய தரிசனமே என்பர்களுக்கு எங்களது இனிய

மெய்யன்பர்களே, இன்று நாம் தரிசிக்க இருக்கும் திருத்தலம் 108 திவ்ய தேசங்களில் 38வது திவ்ய தேசமாக விளங்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தெற்கே தரங்கம்பாடி சாலையில் அமைந்துள்ளதுதான் திருவெள்ளக்குளம் என்று அழைக்கப்படும் அண்ணன் பெருமாள் கோவிலை தரிசிப்போம் வாருங்கள். திருநாங்கூர் 11 திருப்பதிகளில் இதுவும் ஒன்று. திருமங்கை ஆழ்வாரால் இத்தலத்து இறைவனை அண்ணா என அழைத்து பாடியமையால் இது அண்ணன் கோயில் என்று அழைக்கப்படுகிறது. திருமங்கை ஆழ்வாரால் மட்டும் 10 பாசுரங்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட தலம். வைணவ திருத்தலங்களில் திருமலையில் வழங்கப்படும் இறைவனின் அதே பெயரால் சீனிவாச அலமேர்மங்கை தாயார் என்று வழங்கப்படும் ஒரே தலம் இதுவாகும். திருவேங்கடத்தானுக்கு வெள்ளக்குளத்தான் அண்ணன் என்பது நம்பிக்கையாதலால் திருப்பதிக்கு வேண்டிக் கொண்ட வேண்டுதலை இங்கே செலுத்துவது ஒரு மரபாகவே விளங்கி வருகிறது. எனவே இதனை தென் திருப்பதி என்றும் அழைப்பார். திருமங்கையாழ்வார் மணந்த குமுதவல்லியின் அவதாரம் தலமும் நீலன்

0: என்ற பெயரில் படைத்தளபதியாக விளங்கிய திருமங்கை ஆழ்வாரை ஆழ்வாராக மாற்றிய தலம் இதுவாகும்.
1: கோகுல் சீனிவாச பட்டாச்சார் அண்ணன் கோவில் சீர்காழிலேருந்து கரெக்டாக 8 கிலோமீட்டர் இந்த க்ஷேத்திரம். கோவில் ஊர் எல்லையில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ச் இருக்கும். ஆர்ச்சிலேருந்து இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா அந்த க்ஷேத்திரத்தோட புஷ்கரணி இருக்கும். அந்த புஷ்கரணி தான் வந்து ஸ்வேத்த புஷ்கரணிங்கிறது. அந்த விமானம் வந்து அனுமாருக்கு ஒரு விமானம் இருக்குது. அதுக்கும் பின்னாடி பார்த்திங்கன்னா 16 கால் மண்டபமான நீராய மண்டபம் சொல்லு தெப்ப மண்டபம் இருக்குது. அதை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்து முன்னாடி பார்த்தீங்கன்னா ஜெய வீட ஆஞ்சநேயர், ஆஞ்சநேயரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்படியே வந்தீங்க உள்ள வந்தீங்கன்னா கொடிமரம்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்.
3: ரேணுகா ரேணுகா
4: ஆலய தரிசனம் தரிசனம்.
5: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி கொலுசுகள், வெள்ளி பாத்திரங்கள், பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
1: அப்படியே பிரதட்சணமா உள்ளே வந்தீங்கன்னா சீனிவாச சுவாமி சன்னதி. சீனிவாச சுவாமி சன்னதி தான் ரொம்ப விசேஷமான சன்னதி. திருப்பதிக்கு அண்ணன், கலியுகத்தில் எப்படி அண்ணன் தம்பின்னு கேட்கலாம் நீங்களாம். கலியுகத்தில் இவர் அண்ணனாகவும் அவர் தம்பியாகவும் இருக்கார். திரேதாயுகத்தில் ராமர் லட்சுமணா இருக்கார், திராபயுகத்தில் பலராமர் கிருஷ்ணா இருக்கார். கலியுகத்தில் இவர் அண்ணனாகவும் அவர் தம்பியாகவும் இருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்குது. இந்த க்ஷேத்திரத்தோட தலை வரலாறுனா ஸ்வேத மகாராஜன் ஒரு ராஜா. இக்ஷ்வா வம்சம்னு சொல்லக்கூடிய ஸ்வேத மகாராஜனுக்கு 9 வயசுலேயே அகால மிருத்தி தோஷம், பிரம்மகத்தி தோஷம் வந்துன்னு சொல்லி குலகுருவான வசிஷ்டர் சொல்கிறார். அந்த குரு வந்து ஸ்வேதன் யாருன்னா ராமருக்கு கொள்ளு தாத்தா, அவர் தான் ஸ்வேத மகாராஜன். அப்படின்னா இந்த கோவிலோட வரலாறு பாருங்கள், கிட்டத்தட்ட 2000 வருஷம் 2 யுகத்தை பார்த்த கோவில் இந்த பெருமாள், இந்த சீனிவாச பெருமாள். ஆனால் தான் திருப்பதிக்கு அண்ணன் சொல்கிறான் இந்த வைஷ்ணவ சம்பிரதாயத்தில். இந்த ஸ்வேத மகாராஜனுக்கு அகால முத்தோஷம் வந்ததுனால வசிஷ்டர் சொல்லி இந்த க்ஷேத்திரத்தில் வந்து இந்த புஷ்கரணியில் ஸ்வேத புஷ்கரணி, அவரோட பேரையே இந்த பெருமாள் அந்த புஷ்கரணிக்கு வச்சுட்டார். அந்த புஷ்கரணியில் ஐப்பசி மாத சுக்லபக்ஷ ஏகாசிலேருந்து கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி வரைக்கும் கிட்டத்தட்ட 1 மாதம் இந்த க்ஷேத்திரத்தில் வந்து தபஸ் பண்ணுற ஸ்வேத மகாராஜன். எதை பற்றி? அதான் ஒரு மகாத்மியம். வைஷ்ணவ க்ஷேத்திரத்தில் இந்த க்ஷேத்திரத்தில் பண்ணால் மித்யுஞ்சம் மந்தன் தபஸ் பண்ணுற ஸ்வேத மகாராஜன். இந்த க்ஷேத்திரத்தையும் பண்ணால் த்ரியம்பகம் நிதாமே சுகந்தி புஷ்டிமத்திரம் ஊர்வாதனஜார் மித்தியோர் முத்தியுஜராமதன் சிந்த. த்ரியம்பகம் மகாமந்தத்தில் வந்து திருக்கடையூர் அபிராமிக்கு தான் உண்டு. அதே மாதிரி இங்கே வந்து இந்த வைஷ்ணவ க்ஷேத்திரத்தில் இந்த பெருமாளுக்கு தான் இந்த திரியம்பகம் ஐயாவை சொல்லி தபஸ் பண்ணுறது. அந்த ஸ்வேத்திரத்தில் வந்தோடனே பெருமாள் வந்து கௌசிக வாதி சென்னிக்கு பெருமாள் கருடாரூபனாக சேவை செய்கிறார். ஆசீஸ் பெத்தர்டாகா அஸ்பின் அஸ்பின்னேது பழையலோகே வைகுண்டாது உத்தரே பாகே மாதவச்சுத பட்சிமே தர்த்தடாகசி ஐஷான்யாம் மகாதேவோ உஷட்பஜா பிரம்மகத்தியா நிவத்தியசியம் அஸ்யாவி படிக்கிறேன் சொல்லிட்டு பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகும்னா என்னை வந்து தரிசனம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பெருமாள் தியான ஸ்லோகத்தில் தியானத்தில் சொல்லிட்டு அந்த பிரம்மகத்தி தோஷத்துக்காக அந்த ஸ்வேதன் தபஸ் பண்ணும்போது கௌசிக துவாதசி தான் பெருமாளோட அவதார வஸ்தம். அன்றைக்கி வந்து தபஸ் பண்ணி பெருமாள் வந்து கேட்கும்போது பெருமாள் வந்து கருடாரோனா கருடமானந்தம் சேவை கொடுத்து உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும்போது எனக்கு அருள் புரிஞ்சா மாதிரி இந்த ஊருக்குறவ எல்லாருக்கும் அருள் புரியணும் நீங்கன்னு சொல்லி பிரார்த்திக்கும்போது நிச்சயம் செய்கிறோம்னு சொல்லி சொல்லிட்டு பெருமாள் வந்து இங்கே வந்து இந்த பெருமாள் வந்து இங்கேயே இந்த ஸ்ரீனிவாசன் வந்து ஸ்ரீதேவி புதியோடு தான் சேவை செய்கிற. திருப்பதியில் பார்த்தீங்கன்னா பெருமாள் மட்டும்தான் இருப்பார், ஸ்ரீதேவி வந்து பக்ஷத்வம்னு சொல்லிட்டு மார்பில் 2 தாயாராக இருப்பார். இந்த க்ஷேத்திரத்தில் தனியாக ஸ்ரீதேவி பூதேவியோட மூலவராக சேவை செய்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமாக இந்த க்ஷேத்திரத்துலாம். அதே மாதிரி திருவேங்கியாழ்வார் வந்து இந்த எம்பெருமானை வந்து மங்களாசாசனம் 10 பாசத்தில் மங்களாசாசனம் செஞ்சுருக்கார். திருமலைக்கு போயிட்டு இந்த பெருமாளை வந்து மங்களாசனம் செய்யும்போது அங்கே வந்து கண்ணார் கடல் சூ இங்கே கண்ணார் கடல் பூ அங்கே விண்ணோர் பூரும் வேங்கட மாமலை இங்கே வேடாட் திருவேங்கட மகிமலைக்கு இந்த அண்ணா அடியே நிலக்கிற இந்த 2 பெருமானும் தான் மங்களாசனம் செய்யல. இந்த எம்பெருமானை செவிச்சாலே திருவேங்கடமுடியான செவிச்ச பலன்னு சொல்லிட்டு திருவேங்கட மங்களாசனம் செய்யும். அது ரொம்ப விசேஷம். 7வது பாசத்தில் கோளார் என் கோவல கோவில் நாடார் புகழ் வீதி முன்னாங்கு சீரார் பசு திருவள்ள குலத்தார் மாலே என் வல்பினியை தீர்த்துடலன்னு சொல்லிட்டு நான் பாவத்தெல்லாம் எங்கே போய் தீர்க்கும்போது என்னை வந்து சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு திருமங்கியாழ்வார் வந்து 10 பாசத்துலேருந்து சரணாகதி செய்யார். வழி 4 வழி தான், ஆனால் இது அர்த்தத்தை பார்த்தீங்கன்னா 4 லட்சம் அர்த்தம் ஒரு 1 பாசத்துக்கும். அதே மாதிரி வாராகி மதாகி இம்மன் நடந்தாய் நாராயணே

நல்ல வேதியின் மின்னாங்கூர் சீடார் போசு திருவள்ள குலத்தாய் ஆறா அமுதே அடியனுக்கு சொல்லிட்டு கும்போனா ஆறா அமுதனா பெருமாள் வந்து சேவை சாதிக்கிற வராகராகவும் சேவை சாதிக்கிற. ஏன் வராகராக சேவை சாதிக்கிறேன்னா அங்கே வந்து வராக க்ஷேத்திரம் அது திருப்பதியில் பார்த்தீங்கன்னா வராக க்ஷேத்திரம் அந்த க்ஷேத்திரமே. இவர் போய் அங்கே போய் திருக்கல்யாணம் வந்துக்காக போனால் வராகர் வந்து குளத்தோரமாக வந்துட்டு அங்கே நேராக வந்து பெருமாள் வந்து பிரசித்தி ஆகிட்டார். அந்த இதுக்காக தான் இந்த க்ஷேத்திரத்தை மட்டும்தான் குளத்துக்கு நேராக இருக்கார் பெருமாள். வேறு எந்த கோயிலையும் குளத்துக்கு நேராக இருக்க மாட்டார். இங்கே மட்டும்தான் குளத்தை பார்த்துட்டே இருக்கார் பெருமாள். இந்த புஷ்கரனுக்கு வந்து பெருமாளோட பார்வை நேரடியாக இருக்கிறதுங்கிறது இங்கே தான். வேறு எந்த க்ஷேத்திரத்துலையும் பார்த்தீங்கன்னா குளத்துக்கும் கோயிலுக்கும் சம்மந்தம் இல்லாத ஊரில் இருக்கும். சில கோயிலில் தான் நேராக இருக்கும். அதை வந்து இந்த க்ஷேத்திரம் தான் இந்த புஷ்கரணியே பார்க்குற. அந்த புஷ்கரணியை பார்த்தாலே ரொம்ப விசேஷம் சொல்லியிருக்கேன். அந்த புஷ்கரணியில் ஸ்தானம் பண்ணாலே எல்லா நோயும் தீரும் சொல்லி மங்களாசாசனம் வந்து யார் செய்கிறா? ஸ்வேத மகாராஜன் செய்கிறார், திருமிங்கிழவர் செய்கிறார், ருத்ரன் செய்கிறார். 11 பெருமாள் 11 சிவன் திருநாங்குள்ள. அந்த 11 பெருமாள் 11 சிவனுக்கும் பிரதானமாக இந்த பெருமாள் பெருமாள்.

சிவன் வந்து ருத்ரதாண்டம் வாழும்போது ஜடாமுடியிலேருந்து 11 சிவன் போகிறாங்க. அந்த 11 சிவனுக்கும் அவங்களாக இது பண்ணுறதுக்காக சாந்தி பண்ணுறதுக்காக 11 பெருமாள். ஆனாலும் திருநாங்குள்ள 11 கேடு செல்வ 11 ரிஷபவானங்கிறது இங்கே தான், வேறு எங்கேயுமே அந்த ரிஷபவானமும் கிடையாது. 11 கேடு செய்வங்கிறது இங்கே மட்டும்தான். ஏன்னா 11 கேடு செய்வங்கிறது எல்லா ஊர்லேயும் கேடு செய்வன் எல்லாம் நடக்குது. 11 பெருமாளும் திவுதேச பெருமாள், 11 பெருமாளும் திவுதேச பெருமாள், 11 ரிஷப வாகனம் உள்ள தேத்திரமும் பாடல் பெற்றஸ்தனம். இது வந்து வேறு எந்த யுகத்துலேயும் கிடையாது, வேறு எந்த சேத்திரத்துலேயும் கிடையாது. இந்த திருநாங்கூருக்கு ஏற்பட்ட ஒரு பெருமை. அதே மாதிரி மங்களாசாரம் செய்யும்போது இந்த கெடோத்சவத்தை பற்றி பேருனா தை அமாவாசை.

0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலிவுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி இளையமன் சன்னதி விஜயபுரம் திருவாரூர்
1: ரேணுகா ரேணுகா
2: ஆலய தரிசனம் தரிசனம்
3: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி 916 ஹால்மார்க் தங்க நகைகள் வெள்ளி கொலுசுகள் வெள்ளி பாத்திரங்கள் பரிசு பொருட்கள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி எல்லையம்மன் சன்னதி திருவாரூர்.
4: இன்னொரு மகாத்தியம் வந்து திருநாங்கூர்ல ரொம்ப உலக ஃபேமஸான லோக ரக்ஷகன் 11 பெருமாள் 11 கெடுசு இந்த கஷேத்திரத்துல தான். இந்த திருநாங்கூர் தை அமாவாசை கெடோத்சவங்கிறது ரொம்ப விசேஷ உற்சவம். இந்த விசேஷ உற்சவத்தில் ரொம்ப மகாத்மியம் என்னன்னா, திருமிங்கி ஆழ்வார் அவர் காலத்தில் எப்படி மங்களாசாசனம் செஞ்சாரோ அதே மாதிரி இன்னைக்கு அந்த மங்களாசாசன உற்சவங்கிறது நடக்கும். கடல் போல் திருமேனிக்கடியாய் நன்னார்மே வெண்ணிகொள்வார் மன்னாங்கு தின்னார் மஞ்சு திருவெள்ளக்குளத்து அண்ணா அடியேயும் இலக்கிலேன்னு சொல்லிட்டு மூலவர் வந்து அண்ணன் பெருமாள் சதுர்பூஜத்தோட சங்கு சக்கரம் பெருமாள் வந்து வடதாசத்தோட கடிகாரத்தோட பெருமாள் வந்து ரொம்ப விசேஷமாக சேவை சாதிக்கிற ஸ்ரீதேவி நாச்சர் பூதேவி நாச்சர் கிறிஸ்தவர் வந்து எல்லாம் பேடார் திருவேங்கடம் மேவலக்கு நாடார் புகழ்வீதி முன்னாங்கூர் சேடார் விஷு திருவெள்ளக்குளத்தாய் பாடார் வருவேன் முனியாயன பாட்டேன்னு சொல்லிட்டு பெருமாள் கிறிஸ்தவர் வந்து சதுர்பூஜத்தோட பெருமாள் வந்து ஸ்ரீதேவி பூதேவி நர்த்தன கிருஷ்ணர் சந்தான கிருஷ்ணர் தீர்த்த வேடர் யாக வேடர் சொல்லிட்டு இந்த கஷேத்திரத்தில் எல்லா சுவாமியும் மங்களாசாசனம் செய்கிறார். அதனால் எல்லாரும் வந்து இந்த ஆஸ்திரிய பக்தர் எல்லாரும் வந்து இந்த எம்பெருமான சேவிச்சு இந்த பெம்பெருமானோட பரிபூர்ண கிருப்பா கடாட்சத்தை பொறுத்தவரை பிரார்த்திச்சுக்கிறேன். ஆனால் நான் சேவிச்சு வந்து படாசனமாசாய பங்கஜாச்சாய சாணி ஸ்வேதா விட்டபதாசாய வெங்கடேஷாய மூலம் இந்த கஷேத்திரம் வந்து 170 தேசத்தில் 38வது ஸ்தலம் திருப்பதிக்கு அண்ணன் தென்திருப்பதி திருப்பதிக்கு போனவே இந்த பெருமாளை வந்து சேவிச்சுட்டு மங்களாசாசனம் செஞ்சாலே திருப்பதி பெருமாள் சேவிச்சப்படும்.

சாலையில் அமைந்துள்ள திருவெல்லக்குளம் அண்ணன் பெருமாள் கோயிலை தரிசித்தோம். மீண்டும் அடுத்த வாரம் மற்றும் ஒரு திருத்தலத்தில் இருந்து உங்களை சந்திக்கும் வரை ஒளிப்பதிவில் உதவிய குளிக்கரை எம் ராகுல் கண்ணனுடன் விடைபெறுவது கீர்த்திகா பன்னீர்செல்வம். நன்றி.

0: கண்டோமே.
1: சரி மெய்யன்பர்களே, இதுவரை 108 திவ்ய தேசங்களில் 38வது திவ்ய தேசமாக விளங்கும் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தரங்கம்பாடி

0: இந்நிகழ்ச்சியை வழங்கியோர்
1: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, தங்கம் பூக்கும் நந்தவனம், தங்க நகைகளின் பூங்காவனம், உங்கள் கைராசி நிறுவனம், ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, திருவாரூர்.
2: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி புதுப்பொலியுடன் பிரம்மாண்டமாய் விரிவுபடுத்தப்பட்ட நகை பிரிவுகளுடன் திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி, எல்லையம்மன் சன்னதி, விஜயபுரம், திருவாரூர்.
3: ரேணுகா, ரேணுகா நிகழ்ச்சி தயாரிப்பு எல்ஜி ராசக்யன், ராசக்யன் படைப்பு வெங்கடேசா மீடியா விஷன்.
4: இணை தொடர்வது 7 மணிக்கான தமிழ் செய்திகள்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இனி விரிவான செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு மத்திய அரசு கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு மார்க்கோ ரூபியோவிடம் தொலைபேசியில் பேசி தனது கடும் கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். இதுகுறித்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள திரு ஜெய்சங்கர் வணிக கப்பல் போக்குவரத்திற்கு எதிராக இத்தகைய கொடிய தாக்குதல்கள் நடத்தப்படுவது நியாயமற்றது என்று தெரிவித்துள்ளார். ஓமன் கடற்கரை அருகே பலாவ் நாட்டு கொடியுடன் சென்ற எம்டி ஸ்டெட்டபெலோ என்ற டேங்கர் கப்பல் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 3 இந்திய மாலுமிகள் உயிரிழந்தனர். இக்கப்பலில் மொத்தம் 24 இந்திய ஊழியர்கள் இருந்தனர். அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்ட நிலையில் காணாமல் போன 3 பேரும் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டது. வணிக கப்பல்கள் மீது வன்முறையை பயன்படுத்துவது சர்வதேச கடல்சார் வர்த்தகத்தின் பாதுகாப்பு மற்றும் ஸ்திரத்தன்மையை சிதைக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட ஏர் இந்திய விமானம் விபத்துக்குள்ளானது தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விபத்துக்கான உண்மையான காரணங்களை கண்டறியவும் இனிவரும் காலங்களில் விமான பயணங்களின் பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கவும் அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். இந்நிலையில் இந்த விமான விபத்து குறித்து விசாரணை பணியகம் இடைக்கால அறிக்கையை வெளியிட்டுள்ளது. அதில் விபத்து குறித்த விசாரணை மிகவும் நேர்மையாகவும் ஆதாரங்களின் அடிப்படையிலும் முழுமையாக நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உற்பத்தி துறையில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சியை இந்தியா எட்டியுள்ளதாக மத்திய கனரக தொழில்துறை அமைச்சர் திரு குமாரசாமி தெரிவித்துள்ளார். பெங்களூருவில் மத்திய உற்பத்தி தொழில்நுட்ப நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடி தொழில் வளர்ச்சிக்கு அளித்து வரும் முக்கியத்துவமே இதற்கு காரணம் என்று கூறினார். இதன் காரணமாக நாட்டில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். உற்பத்தி சார்ந்த பொருளாதார வளர்ச்சிக்கு மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதால் தொழில்துறையின் வளர்ச்சி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு அதிகரித்து காணப்படுவதாகவும் திரு

0: குமாரசாமி கூறினார். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது இந்தியாவின் ஏவுகணைகள் மிக சிறப்பாக செயல்பட்டதாக மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். உதம்பூரில் நேற்று நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், இதன் காரணமாக இந்தியாவிடம் ஆயுதங்களை வாங்க உலக நாடுகள் மிகுந்த ஆர்வம் காட்டுவதாக கூறினார். 2014 ஒப்பிடும்போது நாட்டின் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி 174% அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தோனேஷியா, பங்களாதேஷ் உள்ளிட்ட நாடுகளுக்கு ஆயுதங்களை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், ஆயுதங்களுக்காக மற்ற நாடுகளை இந்தியா சார்ந்திருந்த நிலை மாறிவிட்டது என்றும் திரு ஜிதேந்திர சிங் கூறினார். பயங்கரவாதத்தை ஒழிப்பதற்கு உலக நாடுகள் முன்வர வேண்டும் என்று இந்தியா வலியுறுத்தியுள்ளது. தஜிகிஸ்தானில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் சர்வதேச மாநாட்டில் உரையாற்றிய வெளியுறவுத்துறை இணையமைச்சர் திரு கீர்த்திவர்தன் சிங், பயங்கரவாதிகளுக்கு அடைக்கலம் மற்றும் நிதியுதவி தருவது, எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவை மனித நேயத்திற்கும் சர்வதேச விதிமுறைகளுக்கும் எதிரானது என்று கூறினார். ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு என்பது வெறும் பிராந்திய அளவிலான குழு மட்டுமல்ல, அது யுரேஷியா முழுவதும் வரலாற்று மற்றும் கலாச்சார ரீதியாக தொடர்புடைய நாடுகளுடன் இந்தியாவை இணைக்கும் முக்கிய பாலம் என்றும் திரு கீர்த்திவர்தன் சிங் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: டேராடூனில் உள்ள இந்திய ராணுவ பயிற்சி கல்லூரியில் இன்று நடைபெறும் அணிவகுப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பார்வையிடுகிறார். இந்த ஆண்டு முதன்முறையாக பெண் அதிகாரிகள் தங்கள் ஆண்களுக்கு நிகராக அணிவகுப்பில் பங்கேற்க உள்ளதாகவும், இது வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அந்த கல்லூரி கூறியுள்ளது. இந்த அணிவகுப்பை தொடர்ந்து 500 மேற்பட்ட ஆண் மற்றும் பெண் அதிகாரிகள் ராணுவத்தில் அதிகாரிகளாக பொறுப்பேற்க உள்ளனர். இந்த அணிவகுப்பு என்பது வெறும் ராணுவ மரபு மட்டுமல்ல, தேசத்திற்கு சேவை செய்ய இளம் அதிகாரிகள் அர்ப்பணிப்புடன் இருப்பதை குறிப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. புதுதில்லியில் இது தொடர்பாக மாநில பிஜேபி தலைவர்களுடன் மூத்த தலைவர் திரு அமித்ஷா, கட்சியின் தலைவர் திரு நிதின் நபின் ஆகியோர் நேற்று ஆலோசனை நடத்தினர். இந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிஜேபி பஞ்சாப் மாநில செயலாளர் திரு கேவல் சிங் தில்லான், தற்போது மாநிலத்தில் பிஜேபி எந்த கட்சியுடனும் கூட்டணி அமைக்கவில்லை என்று கூறினார். பஞ்சாப் மாநிலத்தில் தற்போதுள்ள பொருளாதாரம் மற்றும் சமூக நெருக்கடியில் இருந்து அம்மாநிலம் மீண்டு வருவதற்கு இரட்டை எஞ்சின் அரசு அவசியம் என்றும் அவர் குறிப்பிட்டார். அணுசக்தி பேச்சுவார்த்தை தொடர்பாக இடைக்கால ஒப்பந்தம் முறையாக செயல்படுத்தப்பட்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் ஈரான் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தும் என்று அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு அப்பாஸ் அராக்சி கூறியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆரம்பகட்ட ஒப்பந்தத்திற்கு பிறகு தனது கடமைகளை நிறைவேற்ற ஈரான் 60 கால அவகாசம் வழங்கும் என்றும், அந்த குறிப்பிட்ட காலத்திற்குள் அமெரிக்கா தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறினால் ஒப்பந்தம் கையெழுத்தாகாது என்று அவர் எச்சரித்துள்ளார். கடந்த காலத்தில் அமெரிக்கா அளித்த வாக்குறுதிகளை மீறியுள்ளது என்றும் அவர் கூறினார். தங்கள் நாட்டு பாதுகாப்பிற்கு ஐநா சபையையோ பிற சர்வதேச அமைப்புகளையோ ஈரான் சார்ந்திருக்கவில்லை என்றும் திரு அராக்ஷி தெரிவித்தார். அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. அடுத்த 2 அருணாச்சல பிரதேசம், பீகார், கேரளம், மாஹே, நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, ஒடிசா, இமயமலை ஒட்டியுள்ள மேற்கு வங்கம், சிக்கிம் மாநிலங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 நாட்களில் மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேசம், மேற்கு வங்கம், ஒடிசா, ஜார்க்கண்ட், பீகார் மற்றும் சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழைக்கான சாதகமான சூழல் நிலவுகிறது. தில்லி, உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, சண்டிகர், இமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் மற்றும் ஜார்க்கண்ட் ஆகிய இடங்களில் நாளை வரை இடிமின்னலுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று நள்ளிரவு தில்லி மற்றும் அதன் சுற்றுவட்டார

0: பகுதிகளில் பலத்த காற்று மற்றும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. அதே நேரத்தில் மரத்வாடா, விதர்பா மற்றும் மேற்கு ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் இன்று வெப்ப அலை வீச வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. புவிசார் குறியீடு பெற்ற புகழ்பெற்ற தேஜ்பூர் லிச்சி பழங்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும் பணியை அசாம் முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நேற்று தொடங்கி வைத்தார். கவுஹாத்தி விமான நிலையத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிங்கப்பூருக்கு 500 கிலோ எடையுள்ள பியாஜி ரக லிச்சி பழங்கள் அடங்கிய பெட்டிகள் விமானத்தில் ஏற்றப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா, கடந்த சில ஆண்டுகளாகவே தேஜ்பூர் லிச்சி பழங்கள் சர்வதேச சந்தையில் தங்களுக்கு என ஒரு தனி இடத்தை பிடித்து குறிப்பிட்டார். சில நாட்களுக்கு முன்புதான் விவசாயம் மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையம் மூலம் 1000 கிலோ லிச்சி பழங்கள் துபாய்க்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதையும் அவர் சுட்டிக்காட்டினார். துபாயை தொடர்ந்து தற்போது சிங்கப்பூர் சந்தையும் திறக்கப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட அவர், இந்த முன்னெடுப்பு அசாம் விவசாயிகளுக்கு பெரும் ஊக்கமளிப்பதோடு வரும் காலங்களில் லிச்சி சாகுபடியை மேலும் அதிகரிக்க செய்யும் என்று திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா நம்பிக்கை தெரிவித்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. டொராண்டோவில் இன்று அதிகாலை நடைபெற்ற ஆட்டத்தில் இரு அணிகளும் தலா ஒரு கோல் அடித்தன. அமெரிக்க பராகுவே அணிகளுக்கு இடையேயான ஆட்டம் லாஸ் ஏஞ்சல்ஸில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். அமெரிக்க கடற்படை தாக்குதலில் இந்திய மாலுமிகள் 3 பேர் உயிரிழந்ததற்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. அகமதாபாத் விமான விபத்து தொடர்பாக சர்வதேச விதிமுறைகளின்படி விசாரணை முறையாக நடைபெற்று வருவதாக மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். பஞ்சாபில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டப்பேரவைத் தேர்தலில் 117 தொகுதிகளிலும் பிஜேபி தனித்து போட்டியிட முடிவு செய்துள்ளது. அசாம் மற்றும் மேகாலயா மாநிலங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் கனடா போஸ்னியா அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷவாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நாச்சியார்கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நேரம் 7:25.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
3: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்தும் உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
2: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
4: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
5: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
4: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி ஐஓபி எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
6: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
7: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
6: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
7: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
6: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
8: காலம் காலமாய் சாமி படங்களுக்கு கைராசி ஸ்தாபனம் கும்பகோணம் ஸ்ரீ பாலாஜி படக்கடை. தாத்தா பாட்டி அம்மா அப்பா படம் லைஃப் சைஸில் டிஜிட்டல் பேக்லைட் லேமினேஷன் பண்ண ஸ்ரீ பாலாஜி படக்கடை கும்பகோணம்.

0: மரியம், நாகை மூராசன்ஸ், நாகப்பட்டினம்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
4: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு?
5: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
6: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
7: காரைக்கால் சுந்தரம் பவர் டூல்ஸ், எங்களிடம் வாஷ், மகிட்டா, டிவால்ட், ஆர்கைடைல்ஸ் கட்டர், வெல்டிங் மிஷின், செயின்சா, அனைத்தும் குறைந்த விலையில் கிடைக்கும். ஆத்தரைஸ்டு சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சென்டர், சுந்தரம் பவர் டூல்ஸ், ஏழை மாரியம்மன் ஆலயம் எதிரில், காரைக்கால். தொடர்புக்கு 9842599297.
8: திருவாரூர் ஜெய்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்ப்.
9: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155 cc பைக்க வரும் 14ஆம் தேதி வரை ஜீரோ டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டுமில்லையே, ரே இசட்ஆர், ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகள் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
8: ஜெய்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லீலம் நீடாமங்கலம் ஏறவாஞ்சேரி குதன்னலூர்.
9: செல் 6385657335.
10: சைபால் வழங்கும் தகவல் நேரம்.

0: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறையொண்ட சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால், இதயில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
2: சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்குவோர் காரைக்கால் திருவாரூர். உங்கள் கடை தரமான தார்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம்.
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
5: ஒரு பெரிய தத்துவ சிந்தனையாளர் இருந்தார், சுவாங் சு அப்படின்னு பேர். அவருடைய மனைவி ஒரு நாள் திடீர்னு காலமாயிட்டாங்க. ஐயோ பாவம், அவர் ரொம்ப வருத்தப்படுவார், போய் ஆறுதலாக நாலு வார்த்தை பேசிவிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நிறைய பேர் அவரை தேடிட்டு வந்தாங்களாம். வந்தவங்களுக்கு ஆச்சரியம், ஏன்னா இவர் வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பார் அப்படின்னு தானே எதிர்பார்த்தாங்க. அப்படி இல்லை, தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கிறார், தாளத்துக்கு தகுந்த மாதிரி பாட்டு வேறு பாடிக்கிட்டு இருக்கிறார். என்ன மனுஷன் இவர், கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு நினச்சாங்க. ஒருத்தர் துணிஞ்சு அவர்கிட்ட கேட்டுவிட்டார், என்னங்க இது இப்படி அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? இதை பாருங்கள், என்னுடைய மனைவி பிறக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு உயிரும் கிடையாது, உடலும் கிடையாது. அதுக்கு பிறகு தான் உயிர் வந்தது, உடல் வந்தது, அந்த உருவம் வந்தது. இப்போ என்ன ஆச்சு? அந்த உருவமும் உயிரும் போயிட்டுது, அவ்வளவு தானே. வந்தது போயிட்டுது. இளவேனில் காலம், இலையுதிர் காலம், பனிக்காலம், இப்படி பருவங்கள் வந்து மாறி மாறி வருது இல்லையா? அது மாதிரி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருது, இது இயற்கை. இதுக்காக அழுதா அது எப்படி அப்படின்னாராம். ஞான தெளிவு அடைஞ்சவங்களுக்கு எல்லாமே சுகந்தான். திருவள்ளுவரும் அதை தான் சொல்கிறார், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. தூங்கிறதுக்கெல்லாம் நாம் வருத்தப்பட்டுக்கிட்ட இருக்கிறோமா? இன்றைக்கி தூங்க வேண்டியிருக்குதே, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் தூங்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி யாராவது அழுதுகிட்டு இருப்பாங்களா? அதனால் இந்த உலக வாழ்க்கையினுடைய இயல்பை வந்து யதார்த்தத்தை நாம் தெளிவாக புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டால் நாம் கவலை இல்லாமல் வாழ முடியும். ஒரு வயசான தாத்தா பாட்டி 60 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு, ஒன்றாவே வாழ்ந்தாங்க, ஒன்றாவே இறந்து போனாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் சொர்க்கத்துக்கு போய் சேர்ந்தாங்க. அங்கே எல்லா வசதியும் இருந்தது, ஒரு பெரிய பங்களாவே இவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்களாம். இதுக்கு எவ்வளவு வாடகைன்னு கேட்டார் தாத்தா. வாடகையெல்லாம் கிடையாது, இலவசம் அப்படின்னார் அங்கே இருந்தவர். அந்த வீட்டுக்கு பின்னாடி ஒரு பெரிய புல்வெளி இருந்தது, இதில் விளையாட ஏதாவது கட்டணம் உண்டான்னு கேட்டிருக்கார் தாத்தா. அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பாட்டுக்கு விளையாடலாம், பணம்லாம் கட்ட வேண்டியதில்லை அப்படின்னார் அவர். பக்கத்தில் ஹோட்டல் மாதிரி ஒரு பெரிய கட்டடம், உள்ளே சாப்பாட்டு மேஜைகள், அது மேலே விதவிதமான பலகாரங்கள். சாப்பாட்டுக்கெல்லாம் எவ்வளவு அப்படின்னு விசாரித்தாராம் தாத்தா. அதுதான் சொன்னேனே, இங்கே எல்லாமே இலவசம்தான், எது வேணும்னாலும் சாப்பிட்லாம், எவ்வளவு வேணும்னாலும் சாப்பிட்லாம் அப்படின்னாரா. நீங்கள் சொல்கிறீங்க அப்படி, ஆனால் நான் வந்து சர்க்கரை சேர்த்துக்கக்கூடாது, உப்பு சேர்த்துக்கக்கூடாது, பாட்டி கையால் எப்போவும் பத்திய சாப்பாடு தான் அப்படின்னாராம் தாத்தா. இதை பாருங்கள், இங்கே உங்களுக்கு அந்த கவலையும் வேண்டியதில்லை, இங்கே நீங்கள் ஸ்வீட்டு சாப்பிட்லாம், காரம் சாப்பிட்லாம், உங்களுக்கு எந்த நோயும் வராது அப்படின்னாராம் அங்கே சொர்க்கத்தில் இருந்தவர். இதை கேட்ட உடனே அந்த தாத்தா பக்கத்தில் நின்ன பாட்டியை பார்த்து கத்துனாராம், அடி பாவி, எல்லாத்தையும் கெடுத்துட்டியே, நீ எனக்கு பத்திய சாப்பாடு போடாமல் கண்டதை திங்க விட்டுருந்தா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நான் இங்கே வந்து சேர்ந்துருப்பேனே அப்படின்னாராம்.
0: சைபால் வழங்கிய தகவல் நேரம் கேட்டோம். இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் சைபால். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால்.
1: முகத்தில் பருவா சைபால், சரியா சிறங்கோ சைபால்,
4: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: இந்நிகழ்ச்சியினை உடன் வழங்கியோர் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
2: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
3: காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸில் உங்கள் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான எலக்ட்ரிக்கல் பொருட்கள், லைட்ஸ், ஃபேன், வாட்டர் ஹீட்டர், ஹார்ட்வேர், பிளம்பிங் மற்றும் ஏசியன் பெயிண்ட்ஸ் மிக குறைந்த விலையில் கிடைக்கும் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், காமராஜர் சாலை, காரைக்கால்.
0: இந்நிகழ்ச்சியினை மேலும் இணைந்து வழங்கியோர்

0: கும்பகோணம் உங்கள் கடை தரமான தார்பாய்கள் ஓசுகள் சரியான விலையில் வாங்க. உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம்.
1: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
0: வங்க கடலோரும் வனப்போடு விற்றிருக்கும் சிங்கார காரைக்கால் பண்பலை 100.3.

0: இதுதான் இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
1: வாவ்,
0: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
2: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ்க்கு நிக்கிற மாதிரி ஸ்ட்ரெங்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
3: காலை காம்போ. காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ. பொன்னிறம் காட்டும் பூங்காலை பொழுது, வண்ணம் புனைந்திடும் வானம், புன்னகை சிந்தும் புதுமலர்கள், விடியலின் தேடலில் சிறகை விரிக்கும் சிறுகூட்டு பறவைகள், நற்சிந்தனைகள் நம் வசமாகும் காலை காம்போ.

காலை காம்போ நேரலை காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்ற அப்டேட்டுகளுக்கு காரைக்கல் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: தாசில் காத்திருங்கள்.
1: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
2: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
1: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
3: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய் சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
6: நேரம் 7:40. இது காரைக்கால் பண்பலை 100.3 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காலை காலை காம்போ. மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய மக்கள் நீதிமன்றம் இன்று நடைபெறவுள்ளது. மாண்புமிகு உச்சநீதிமன்ற தேசிய சட்டப்பணிகள் ஆணைக்குழு மற்றும் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு உத்தரவின்படி மயிலாடுதுறை மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் இன்று காலை 10 முதல் மாலை 4:30 வரை தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெற இருக்கிறது. இந்த மக்கள் நீதிமன்றத்தில் சிவில் வழக்குகள், குற்றவியல் வழக்குகள், வங்கி வராக்கடன் வழக்குகள், காசோலை மோசடி வழக்குகள், பண மோசடி வழக்குகள், வங்கி சார்ந்த வழக்குகள், மோட்டார் வாகன விபத்து இழப்பீடு வழக்குகள், ஜீவனாம்ச வழக்குகள், குடும்ப நல வழக்குகள், தொழிலாளர் நல வழக்குகள் உள்ளிட்ட சமரசம் செய்யக்கூடிய வழக்குகள் எடுத்துக்கொள்ளப்பட உள்ளன. மக்கள் நீதிமன்றத்தில் சமரசம் மூலம் தீர்வு காணப்படும் வழக்குகளுக்கு மேல்முறையீடு கிடையாது. மேலும் வழக்காடிகளின் நேரமும் செலவும் மிச்சமாகும் என்பதால் பொதுமக்கள் மற்றும் வழக்காடிகள் தங்களது வழக்கறிஞர்கள் மூலம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றங்களில் நடைபெறும் தேசிய மக்கள் நீதிமன்றத்தை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலும் சீர்காழி சார்பு நீதிமன்ற வளாகம் மற்றும் தரங்கம்பாடி மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்ற வளாகங்களிலும் வட்ட சட்டப்பணிகள் குழு மூலம் தேசிய மக்கள் நீதிமன்றம் நடைபெறும் என்று மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு தலைவர் மற்றும் மாவட்ட மற்றும் அமர்வு நீதிபதி தெரிவித்துள்ளார். காரைக்கால் அரசு மருத்துவமனை ரத்த வங்கி அலுவலர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பு, நாளை உலக இரத்த தான தினம். ஒரு துளி ரத்தம் ஒரு உயிரை காப்பாற்றும். விபத்துகள், அறுவை சிகிச்சைகள், பிரசவ அவசர நிலைகள் மற்றும் பல்வேறு நோய்களுக்கு சிகிச்சை பெறும் நோயாளிகளுக்கு இரத்தம் மிகவும் அவசியம். இரத்தத்திற்கு மாற்று எதுவும் இல்லை. உங்கள் தன்னார்வ இரத்த தானமே பல உயிர்களுக்கு நம்பிக்கையையும் புதிய வாழ்வையும் அளிக்கிறது. 18 முதல் 55 ஆரோக்கியமான ஆண்களும் பெண்களும் பாதுகாப்பாக இரத்த தானம் செய்யலாம். இந்த உலக இரத்த தான தினத்தில் இரத்த தானம் செய்வோம், உயிர்களை காப்போம் என்ற உறுதியை ஏற்போம். இரத்த தானம் செய்ய விரும்புவோர் அரசு மருத்துவமனை, காரைக்கால் அரசு மருத்துவமனை இரத்த வங்கியை தொடர்பு கொள்ளவும். இரத்த தானம் உயர்ந்த தானம். உங்கள் ஒரு கொடை பல உயிர்களின் புன்னகை.

0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தயும் கம்சையும் தேய்ச்சி விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி
7: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
8: தோல்வி தரும் பாடம். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் அப்படின்னா முட்டுக்கட்டுகளை சாதுரியமாக நம்ம எதிர்கொண்டு வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். ஒரு முறை தாமஸ் ஆல்வா அவர்களை சந்தித்த நண்பர்கள் பலர் இவரது வெற்றிகளை பாராட்டினார்கள். அவர்களில் ஒருவர் எடிசனிடம், நீங்கள் 1000 மேற்பட்ட சோதனைகளை செய்து முடிவில் தான் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். 1000 முறை தோற்றபோது உங்களது மனம் மிகவும் வருத்தப்பட்டிருக்கும் இல்லையா? தோல்விகள் உங்கள் முயற்சிகளை தடை செய்திருக்கும் அல்லவா என்று கேட்டார் தாமஸ் ஆல்வா எடிசன். சிரித்து கொண்டே அந்த நண்பருக்கு பதில் தந்தார், நான் எனது தோல்விகளை பற்றி கவலைப்படவே இல்லை. எனது சோதனைகள் தோல்வியடையும் போதெல்லாம் நான் ஒரு சோதனையை எப்படி செய்யக்கூடாது என்பதை அறிந்து கொண்டேன். அந்த தோல்வியிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டேன். அந்த தோல்விகள் தான் எனக்கு தொடர்ந்து முயற்சி செய்யும் சக்தியை தந்தன. இப்போது நான் வெற்றி பெற்றிருக்கிறேன் என்று பதில் தந்தார். ஆம் நண்பர்களே, தோல்விகளும் வெற்றியை போல் மனிதர்களுக்கு வாழ்க்கையில் அவ்வப்போது ஏற்படும் அனுபவங்கள். தோல்வியை சவால்களாக பாவித்து அதை எதிர்கொண்டு தன்வசப்படுத்தி வெற்றி கண்டு வாழ்வில் தான் வாழ்க்கையில் சுவாரஸ்யமே அடங்கியுள்ளது.

0: பெற்றோரின் வீடு எப்போதும் குழந்தைகளின் வீடுதான். ஆனால் குழந்தைகளின் வீடு எப்போதும் பெற்றோர்களை வரவேற்கும் இடமாக இருக்காது. பெற்றோரின் பணம் எப்போதும் குழந்தைகளுக்காகவே இருக்கும். ஆனால் குழந்தைகளின் பணம் எப்போதும் பெற்றோருக்காக வைத்திருக்கப்படாது. பெற்றோரின் செல்வத்தை குழந்தைகள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள். ஆனால் குழந்தைகளின் செல்வத்தை பெற்றோருடன் எப்போதும் பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். ஆகையால் இன்னும் வாய்ப்பு இருக்கும்போதே உங்கள் பெற்றோர்களை நேசியுங்கள். ஏனெனில் இந்த உலகத்தில் பெற்றோரின் அன்பை விட உண்மையான அன்பு வேறு எதுவும் இல்லை. நேரம் 7:50. இது காரைக்கால் பண்பலை 100.3 காலை காம்போ.
1: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITI அட்மிஷன் நடைபெறுகிறது.
6: ஏசி மெக்கானிக், MMB, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITI சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
0: இது காலை காம்போ. கரகலவம் 100.3 நாம கேட்டு காலை காம்போ. நெடுங்காடு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் விடுத்துள்ள அறிவிப்பு, கோடை காலத்தின் காரணமாக தண்ணீர் பற்றாக்குறையை சீர் செய்யவும் தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்யவும் தண்ணீர் விநியோக நேரம் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. தினந்தோறும் 4 மணிக்கு பதில் 4:30 இரவு 7 மணி வரை தண்ணீர் விநியோகம் இருக்கும். எனவே பொதுமக்கள் இந்த நேர மாற்றத்தை கவனித்து தண்ணீரை சேமித்து சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

100.3 பண்பலை ஒலிபரப்பில் காரைக்கால் வானொலி நிலையத்தில் காலை காம்போ. காரைக்கால் நகராட்சியின் முக்கிய அறிவிப்பு. பொதுமக்கள் மற்றும் வணிகர்களின் கனிவான கவனத்திற்கு காரைக்கால் நகராட்சி தெரிவிக்கும் செய்திக்குறிப்பு இது. மத்திய மாநில அரசுகளின் முடிவின்படியும் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படியும் மாவட்ட நிர்வாகத்தின் அறிவுறுத்தலின் பேரில் தேசிய மாநில நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை மற்றும் நில அளவைத்துறை ஆகியவை ஒன்றிணைந்து சாலை எல்லைகள் மற்றும் அவற்றின் மீதான ஆக்கிரமிப்புகளை அளவை மற்றும் குறியீடுகள் செய்யும் பணி ஏறக்குறைய நிறைவடையும் நிலையில் உள்ளது. அதை தொடர்ந்து அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்கள் மற்றும் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணி தொடங்கப்பட உள்ளது. ஆகவே சாலை மற்றும் நடைபாதைகள், சாக்கடைகள் ஆகியவற்றை ஆக்கிரமிப்பு செய்திருக்கும் பொதுமக்கள், வணிகர்கள், அங்கீகரிக்கப்படாத அடையாளமற்ற சாலை ஓர வியாபாரிகளால் தங்களது ஏற்படுத்தப்பட்ட அசையாத கட்டுமானங்கள், விளம்பர வளைவுகள் மற்றும் பதாதைகளை உடனடியாக அகற்றி பொருள் சேதத்தை தவிர்த்துக் கொள்ளுமாறும் அரசின் செயல்பாடுகளுக்கு ஒத்துழைப்பு தருமாறும் காரைக்கால் நகராட்சி ஆணையர் கேட்டுக் கொள்கிறார். தற்போதைய கோடைக்காலத்தை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மின் நுகர்வோர்களுக்கு தடையற்ற மற்றும் சீரான மின் விநியோகம் வழங்கும் பொருட்டு வீடுகளில் மற்றும் கடைகளில் பயன்படுத்தப்படும் குளிரூட்டியினை 25 டிகிரி வெப்பநிலைக்கு மேல் வைத்து பயன்படுத்தவும், தேவையற்ற நேரங்களில் அனைத்து மின் சுவிட்சுகளையும் அணைத்து வைக்கவும், மின் சாதனங்கள் அனைத்தையும் ISI முத்திரை உள்ள மின் சாதனங்களை பயன்படுத்தவும், குளிரூட்டியினை அதாவது ஏசியை பயன்படுத்தும் பொழுது வீட்டில் உள்ள ஜன்னல் மற்றும் கதவுகளை அடைத்து வைத்து பயன்படுத்தவும், மேலும் ஒரே வீட்டில் பல ஏசிகளை பயன்படுத்துவதை தவிர்க்கவும், முக்கியமாக அதிக திறன் வாய்ந்த மின் சாதனங்களை வாஷிங் மிஷின், ஹீட்டர், அயன் பாக்ஸ், தண்ணீர் மோட்டார், இண்டக்ஷன் அடுப்பு முதலியன மாலை 7 மணிக்கு மேல் உபயோகிப்பதை தவிர்க்கவும் என்று காரைக்கால் மின்துறை செயற்பொறியாளர் கேட்டுக் கொண்டுள்ளார்.

இல்லி வரும் பாட்டு 8:05 இருக்கு. இதுவரைக்கும் உங்களோட காலை காம்போ நிகழ்ச்சியில கதைத்து பேசிய உங்கள் அன்பு ஆர்ஜே ஆர் குமார் விடைபெறும் நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது.

எட்டு ஐந்திற்கு உள்ளம் தொட்ட பாடல் துள்ளி வரும் பாட்டாய் உங்களுக்கு பிடிச்ச பாட குடுக்கறதுக்காக நம்ம சக அறிவிப்பாளர் சங்கரி சிவசங்கரி காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் 2311231 அல்லது 2994840 அல்லது 2999580 இந்த தொலைபேசி தொட்டு பேசுங்க, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை கேளுங்க. ஹாய் எவ்ரிபடி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு

0: காலை காம்போ நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. துள்ளி வரும் பாட்டு ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. திருவாரூர் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லரி, நேரம் 8 மணி.
1: சுப முகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள்
2: அனைத்தையும்
1: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணா சாலை, திருவாரூர்.
3: நேயர்கள் கேட்கவிருப்பது மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியாரங்கோ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஏஆர்சி நடேச செட்டியாரங்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஏஆர்சி நடேச செட்டியாரங்கோ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.

0: அல்லது கைராசி புதிய டிசைன்கள் அனைத்துக்கும் ஏஆசி நடேசர் செட்டியார் அண்ட் கோ ஜுவல்லர்ஸ் மயிலாடுதுறை.
1: வணக்கம் நேயர்களே, நம் அனைவருக்கும் பயன்படக்கூடிய பல்வேறு செய்திகளை இந்த தகவல் சுரங்கம் நிகழ்ச்சி வழியா கேட்டுக்கிட்டு இருக்கோம். இன்றைய தகவல் சுரங்கம் நிகழ்ச்சியில தகவல் தர வராங்க மல்லியம் வி ராமன் அவர்கள்.
2: நேயர்களுக்கு வணக்கம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, இந்த உலகத்தை எப்படியாவது மாத்திரணும்னு முயற்சி பண்ணிட்டு தோத்து போயிட்டே இருக்காங்க. உலகத்தை மாத்துறது ஈஸியான விஷயமா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் உங்களை மாத்திக்கிறதுக்கு நீங்க தயாராகணும். அதாவது ஒரு ஊர்ல ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர் இருந்தாரு. அந்த கோடீஸ்வரருக்கு பாத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கடுமையான தலைவலி. அவர் வந்து பார்க்காத டாக்டர்ஸே கிடையாது. நிறைய டாக்டர்ஸ் வந்து வந்து பார்த்து அவருக்கு ஏகப்பட்ட மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. ஆனா அவருக்கு வந்து அந்த தலைவலி கொஞ்சம் கூட போகவே இல்லை. அந்த ஊருக்கு வந்து ஒரு சன்னியாசி வந்தாரு. கோடீஸ்வரன் வந்து அந்த சன்னியாசியை பாக்குறாரு. பார்த்தோன்னே எதுக்காக என்ன பார்க்க வந்திருக்கீன்னு கேக்குறாரு. ஐயா, எனக்கு வந்து தலையை வலிக்குது. அது தலைவலினா சாதாரண தலைவலி இல்ல, அது ஏதோ ஒரு தலைவலியா இருக்கு, ஒண்ணுமே பண்ண முடியலன்னு சொன்னோன்னே உடனே அந்த சன்னியாசி சொல்றாரு, அந்த நோய்க்கு என்ன காரணம் அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த நோய்க்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு, அதை பண்ணோம்னா இந்த வந்து சரியா போயிடுன்றாரு. என்ன செஞ்சா சரியா போகணும் அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க பச்சை நிறத்தை பார்க்கும்போது உங்களுக்கு தலையை வலிக்குதா அப்படின்னு கேட்கிறாரு. உடனே ஓடி போய் ஒரு நல்ல லானு அந்த பணக்காரர் கோடீஸ்வரர் வீட்டுல, அந்த லானில் வந்து அப்படி பச்சை பசேன்னு இருக்கிற புல்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் அந்த தலைவலி கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா தலைவலி கம்ப்ளீட்டாக நின்று போச்சு. அப்போ சொல்கிறாரு, எனக்கு புரிஞ்சிருச்சு, நான் பச்சை கலரை பார்த்துட்டேன்னா எனக்கு வந்து தலைவலி குணமாயிடுது, சன்னியாசி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுறாரு, இந்த வீட்டில் எந்த பக்கம் திரும்பினாலும் பச்சை கலர் அடிக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு சன்னியாசி ஒரு நாள் வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போனால் அங்கே இருக்கிற பொருள்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தோம், காரு, அவர் வச்சிருக்கிற வண்டி, மேஜை, நாற்காலி எல்லாம் பச்சை கலர் அடிச்சு வச்சிருக்காரு. என்ன அது பச்சை கலர் அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இல்லை இல்லை, எங்கள் முதலாளி சொல்லிட்டாங்க, அவங்க பச்சை கலர் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தலைவலி போகணும்னு சன்னியாசி சொல்லியிருக்காரு, அதனால வந்து அந்த பச்சை கலர் அடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு. சரி சொல்லிட்டு சன்னியாசி என்ன பண்ணுறாரு, அந்த ஊரை விட்டு போயிட்டாரு. திரும்பி சில மாதம் கழிச்சு வர்றாரு. வந்தால் அவருக்கு ஒரே ஆச்சரியம், அந்த ஊர்ல எங்க போனாலும் ஒரே பச்சை கலராக இருக்கு. இவர் அந்த ரோடு பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கு. அவருடைய காசை வந்து எல்லாம் செலவு பண்ணி ஊர் ஃபுல்லாக பச்சை கலர் அடிச்சு வச்சுட்டே இருக்காரு. இந்த சன்னியாசி சிரிப்பு வந்துருச்சு. உடனே அந்த கோடீஸ்வரரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்கு போறாரு. சன்னியாசியை பார்த்துட்டு அந்த பணக்காரருக்கு ஒரே மகிழ்ச்சி, ஐயான்னு சொல்லிட்டு ரொம்ப வணங்குறாரு. இங்கே இல்லைன்னா நான் வந்து இன்னைக்கு உயிரோடய இருக்க மாட்டேன், தலைவலியே செத்து போயிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுல, சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், இது என்ன அது ஒரே கோலமா இருக்கு, இந்த ஊர்ல எந்த பக்கம் போனாலும் பச்சை கலராக இருக்கு, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோன்னே, பச்சை கலர் பார்த்தா தான் எனக்கு தலைவலி போகணும்னு சொன்னீங்க, அதனால நான் எங்கெங்க போறோனோ எல்லாத்தையுமே பச்சையா அடிச்சிட்டு இருக்கணும்னு. அப்ப அந்த சன்னியாசி சிரிச்சுட்டே சொன்னாரு, இவ்வளவு லட்ச லட்சமா பணத்தை கொட்டி செலவு பண்ணி நீங்க செஞ்சிருக்க வேண்டிய அவசியமே இல்லை, சின்ன ரூபாயில ஒரு பச்சை கலர் கண்ணாடி வாங்கி போட்டிருந்தீங்கன்னா எல்லாமே சரியா இருக்கும், உங்க பணமும் இவ்வளவு செலவா இருக்காது, உங்க உழைப்பும் இவ்வளவு வேஸ்டா இருக்காதுன்னு சொன்னோன்னே அப்பதான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சோ இதே மாதிரிதான் நம்ம வந்து நிறைய பேர் என்ன பண்றோம், உலகத்தை மாத்தி அமைக்கிறோம்.

0: சொல்லிட்டு நம்மளை மாத்திக்காம உலகத்தை மாத்திர வேலையை பார்த்துட்டே இருக்கிறோம். ஸோ மற்றவங்களை திருத்துறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சிருக்குமானுங்கிறத யோசனை பண்ணி பாருங்க. நம்மளுடைய உழைப்பும் நேரத்தையும் எது எதெல்லாம் வேஸ்ட் பண்றோம், நம்மளுடைய வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் வேஸ்ட் பண்ணிருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் உலகத்தை திருத்தது கிளம்பணும் அப்படின்னா உங்களை திருத்தது யாருங்கிறத நீங்க மனசுல கேட்டு பாருங்க. உலகத்தை திருத்தறதுக்கு முன்னாடி நம்மளை நம்ம திருத்திக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளும் திருந்திடலாம், உலகமும் திருந்திடும். வாழ்த்துக்கள், நன்றி.
1: மல்லியம் வி ராமன் அவர்கள் தந்த தகவலை கேட்டோம். உங்க கருத்துக்களையும் பதிவு செய்யுங்க. பதிவு செய்ய வேண்டிய அலைபேசி எண் 9715167282 9715167282. சரி நேயர்களே, மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு வேறு ஒரு தகவலுடன் சந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மயிலாடுதுறை ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸின் தகவல் சுரங்கம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை. அழகு கைராசி அனைத்திற்கும் ஜிஆர்சி நடேச செட்டியாரன் போ ஜுவல்லர்ஸ், மணிக்கூண்டு அருகில், மயிலாடுதுறை.
3: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கும் நேயர்களுக்கு இனிய வணக்கம். நேரம் இப்பொழுது 8:05.

0: விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியின் தொள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவலரி விருதாச்சலம்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: கரக்கல் பண்பலையில் உங்களது விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய எண்கள் சொல்லி 4368 இது முன்னிணைப்பு எண், 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580. இந்த எண்களினுடைய இணைப்பிற்கு வாருங்கள் நேயர்களே. இன்னைக்கு உங்களுடைய முகநூல் பக்கத்தை நீங்கள் திறந்து பாருங்கள். அது வழியாக கரக்கல் பண்பலைக்குள்ளே வந்தீங்கன்னா அதில் என்ன கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா, முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 போட்டியை நடத்திய நகரம் எது? முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 போட்டியை நடத்திய நகரம் எது? இதுதான் இன்றைக்கி உங்களுக்காக முகநூல் பக்கத்தில் இடப்பட்டிருக்கிற அந்த கேள்வி. அதற்கான விடையோடு நீங்கள் வரலாம், பாடல்களையும் கேட்கலாம், மகிழலாம். கரக்கல் பண்பலை 100.3 துள்ளி வரும் பாட்டு.

0: கரைக்கல் பண்பியின் தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியோட இணையக்கூடிய முதல் நேயர் என்ன பாடல் கேட்க போறாங்க கேட்போம். வணக்கம்.
1: வணக்கம்மா.
0: வணக்கம். யார எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: தஞ்சை மாவட்டம் கதிராமங்கலம் மீனாசாமி.
0: என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: இன்னிசை தமிழ் போடுற காரைக்கால் ஒன்பலைக்கும் அன்புள்ள கொண்டாரு காலவிஜய சாமி வணக்கம். எனக்கு இந்த பைரவ படத்திலிருந்து வரலாம் வரலாம் வா வரலாம் வரலாம் வா இந்த பாடல் அனைவருக்காக
0: பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி. விளம்பர இடைவெளிக்கு பிறகு நாம் பாடலை கேட்போம்.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள். 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7

0: தள்ளுபடி, விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வல்லி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: காரைக்கால் பண்பலையின் 1.3 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
1: மன்னார்குடி ஆவணி பர்னிச்சர், நேரம் 8:15. தேவ டிம்பர்டி போவின் மற்றும் ஒரு பிரம்மாண்டமான உதயம், சொந்த தயாரிப்பு பர்னிச்சர்களை மிக குறைந்த விலையில். ஆவணி பர்னிச்சர், மன்னார்குடி. காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் உங்களுக்கான கேள்விகளை கேட்கப்பட்டிருக்கு, வந்து நீங்கள் பார்க்கலாம். பார்த்துவிட்டு அதற்கான உங்களுடைய விடையை கொடுக்கலாம். தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். காரைக்கால் பண்பலை 100.3.

0: கரெக்டர்பண்பல இல்லையது தொழில் வரும் பாட்டு நிகழ்ச்சியில் அடுத்து இணையக்கூடிய நேயர் வணக்கம்.
1: உற்சாகமான இனிய காலை வணக்கம் சகோதரி.
0: சொல்லுங்க சார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: சகோதரிக்கு காலை வணக்கம் கூறுவது மணக்குடி ராஜேந்திரன்.
0: வணக்கம், சொல்லுங்க, பாடல் என்ன வேணும் உங்களுக்கு?
1: படம் வந்து மயல். பாடல் வந்து என்னடி செஞ்சு. இந்த பாடல் அனைத்து நேயர்களுக்கு
0: அனைவருக்காகவும் பாடல் வரும். நன்றி சார்.
1: நன்றி சகோதரி.
0: அபிப்பேரீட்சை நேரம் 8:20. அபிப்பேரீட்சை ஒரு இயற்கை உணவு ஆரோக்கியம் காக்கும் அபிப்பேரீட்சை அனைவருக்கும் ஏற்றது. கேட்டு வாங்குங்கள் அபிப்பேரீட்சை.
2: நன்றி.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி அசட், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
6: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
7: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.

0: காரைக்கால் பண்பலையோடு இணையும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சார், யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: மேலகாசா குடியிருந்து வடிவேலன் பேசுறேன்.
0: வடிவேலனுக்கு என்ன பாடல் வேணும்?
1: மாஸ்டர் பர்த்திலிருந்து வாத்திக்கமே.
0: பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.
2: சப்பா பீட்டு குளித்துக்கடா. மஜாப்பா மஜாப்பா.

0: யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க?
1: கத்திரிப்புலத்துலேருந்து பாக்கியராஜ் பேரேன்.
0: பாக்கியராஜ், என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: மாமன்னன் படத்துக்கு நெஞ்சென்னு போடுங்க மேடம். வாய்ப்பு நன்றி.
0: பாடல் வரும் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி.
0: காரைக்கால் பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வர்த்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய தொழில் வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கிய ஒரு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் வர்த்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: திருவாரூர் ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி நேரம் 8:30. 916 கேடிஎம் ஹால்மார்க் தங்கம் பூக்கும் நந்தவனம். மிக குறைந்த சேதாரத்தில் தங்க நகைகள் வாங்க ஸ்ரீ ரேணுகா ஜுவல்லரி திருவாரூர். காரைக்கால் பண்பலையில் தொடர்ந்து எனி கேட்கலாம். நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐ வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் தொல்லி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
4: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
1: இன்னைக்கு துளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் நம்ம முகநூல் பக்கத்தில் என்ன கேள்வி கேட்டிருந்தோம்னா, முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 போட்டியை நடத்திய நகரம் எது? இந்த போட்டி அகமதாபாத், குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் ஈகா அரங்கத்தில் நடைபெற்றுச்சு. இதில் சுமார் 79 நாடுகள், ஒரு 80 நாடுகளுக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். 500 மேற்பட்ட யோகாசன விளையாட்டு வீரர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, யோகாவை வந்து ஒரு சர்வதேச விளையாட்டாக அங்கீகரிக்கப்படணும் அப்படின்றது தான், மாற்றுவது தான் இதனுடைய முக்கியமான நோக்கம். மேலும் இதில் இந்தியா வந்து மிகப்பெரிய வெற்றியே பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். மொத்த பதக்கங்கள் வந்து 114, மாபெரும் ஒரு வரலாற்று வெற்றியை பெற்றிருக்கு, முதல் இடம் பெற்றிருக்கு. 114 பதக்கங்களில் தங்கம் 102, வெள்ளி வந்து 9, வெண்கலம் 3. நேயர்கள் வந்து தங்க கூடுதல் தகவல்களோடைய விடையை கொடுத்துருக்குறாங்க. பிரமிளா தமிழ்ச்செல்வன் சென்னையிலேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, அவங்க கூடுதல் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் மேலகோடுதுறை சேப்பு விஜயராகவன், மதுரை சோ சண்முக சுந்தரம், எல்லா நேயர்களுமே சரியான விடையை கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் கும்பகோணம் செந்தில்நாதன், ஜெயா விவேகானந்தன், அரியலூர் வீரதுரை, அடுத்து ஐயாவாடி அசோக்ராஜ், கம்னி மொழி, அமிர்தராயன் கோட்டை, பாரிவள்ளல், தேனி மாவட்டம் பன்னைபுரம் ராதாகிருஷ்ணன், அவரிக்காடு வித்யா வீரமணி, ஆண்டிமடம் கார்த்திகேயன், அண்ணப்பன்பேட்டை ஜோதி, இந்த நேயர்களெல்லாம் கொஞ்சம் கூடுதல் தகவலும் கொடுத்துருக்குறாங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, அடுத்து எந்த நேயர் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க, கதிராமங்கலம் தங்கவேலு கணேசன், அடுத்து சங்கர் நளினி சங்கர் டிஆர் பட்டினத்திலிருந்து, ஆணிமடம் சுதீஷ் சுபிதா, கடலூர் துறைமுகம் சுரேஷ், இரவாஞ்சேரி ஷாகுல் ஹமீது, காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், அடுத்து இந்த நேயர் மேட்டுப்பாளையம் நாகராஜ். உங்களுடைய பெயர் எப்பொழுதுமே முதல்ல குறிப்பிட்டுட்டீங்க அப்படின்னாக்கா பெயர் படிப்பதற்கு ஈஸியாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் படிக்கலாம். அடுத்து கல்லாத்தூர் பரமசிவம், அடுத்த நேயர் இந்த நேயர் பேரையும் நான் தேட வேண்டியதாக இருக்குது, ஆனந்தமுருகன் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்கிறாங்க. பூலுவப்பாளையம் ஆனந்தமுருகன், சூப்பர், புது பேராக இருக்குது. இந்த நேரம் சரியான விடை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிரகாஷ் ஷியாம்லா, இவங்க வந்து சின்ன திருப்பதி, கர்நாடக மாநிலம் சின்ன

திருப்பதி பிரகாஷ் சாம்லா சூப்பர் அங்கிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. அடுத்து நாகை பாபு, காரைக்கால் மாஸ்நகர் ஸ்ரீதர், வினோத்குமார் இவங்க திருமலை ராயன்பட்டினத்திலருந்து அனுப்பியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா, காரைக்கால் நளினி, இஞ்சிக்குடி மின்சாரக்கண்ணன் தீபா, வைஷ்ணவி, பிரவாகினி சிவபாலன், பொன்னியம்மன் மேடு வண்ணை கணேசன், ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி, கைலாசபுரம் ரவி, நெம்மேலி நந்தகுமார், காட்டுமன்னார் கோயில் டி மடப்புரம் வேல்முருகன், மங்கை நல்லூர் ராமதாஸ், ரவிக்குமரன் தானிக்கோட்டகம், கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடியிலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க, வாட்டார் மன்னார்குடியிலிருந்து, பால்பனைச்சேரி செந்தில்குமார், அம்மாப்பேட்டை வைத்தியநாதன், அடுத்த நேயர் தேவனூர் ஜோதிலக்ஷ்மி, காட்டுமன்னார் கோயில் குளஞ்சியப்பன், நன்னிலம் சுப்பிரமணியன், நிரவி நச்சுப்பிள்ளையும் எல்லாம் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. அடுத்து திருபுவனம் அலவேலமங்கை சத்யபாமா, நல்லம்பல் ஷேக் அலாவுதீன், விளம்பல் தேன்மொழி முத்துக்குமரசாமி, அடுத்த நேயர் கவி யோகநாயகி பிரியா, பிரதாபராமபுரம் பிரியா யோகநாயகி, தலைஞாயிறு கம்பன் கபிலன் பாரி, செங்குந்தபுரம் நடராஜன், இந்த நேயர்கள்லாம் சரியான விடையை நமக்கு கொடுத்துருக்குறாங்க.

நம்ம என்ன கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்றத மீண்டும் ஒரு முறை நான் சொல்கிறேன். முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 போட்டியை நடத்திய நகரம் எது அப்படின்ற கேள்வி தான் கேட்டிருந்தோம். இது குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் நடைபெற்றது. நேயர்கள் தங்களுடைய சரியான விடையை கொடுத்திருந்தாங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 ஓடு.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் வழங்கும் இன்சொல் அமுது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ். பூமெக்ஸ் உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது. பூமெக்ஸ்

0: காரைக்கால் பண்பலை நூறு பள்ளி மூன்றில் இது நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் துள்ளி வரும் பாட்டு நிகழ்ச்சியில் தன்னுடைய விருப்ப பாடலை கேட்க காத்திருக்கும் நேயர் வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க, யாரு இங்கிருந்து பேசுறீங்க? உற்சாகமான வணக்கம்.
1: தீபா ஜெய்சலா மேடம்.
0: சொல்லுங்க தீபா, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: சக்கிலெட்டு படத்துல

0: தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க.
1: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நேர்களுக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உலம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
2: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: திருவாரூர் காமராஜ் ஃபுட்ஸ். நேரம் 8:45.
6: கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், கமர்கட்டு மிட்டாய், பொரி உருண்டை, மசாலா பொரி, இன்னும் ஏராளமான மிட்டாய் ரகங்களுடன் உங்கள் காமராஜ் ஃபுட்ஸ் புலிவலம் திருவாரூர்.
7: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
8: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
7: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
2: நாளை காலை 6:55 உங்கள் காரைக்கால் பண்பலையில் காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தொழில். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: ஸ்ரீ வெங்கடேஸ்வர போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.

0: அறிக்கை பண்பலை 100.3 இதை தொல்லி வரும் பாட்டு. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து அழைக்கிறீங்க சார்?
1: அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்துடன். வேதாரண்ய வட்டம் தேத்தாவுடி வடக்கு செல்வ பாரதி.
0: என்ன பாடல் வேணும் சார் உங்களுக்கு?
1: ராயன் படத்திலிருந்து நீ இருக்கிறிய ஓலக்கொட்டாயா என்ற பாடல் மேடம்.
0: சரி, பாடல் வரும் விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: நாளை காலை 7:25 காரைக்கால் பண்பலை 100.3 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
2: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர்.
3: அப்பா,
4: 3000 கொடுங்களே.
3: எதுக்குப்பா?
4: என்னோட பாக்கெட் மணி.
3: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
4: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா UPI மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
3: அடடா, எனக்கும் சொல்லிக் கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
4: உங்க மொபைலை கொடுங்க.
3: எடுத்துட்டு போ.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

0: பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதாரன் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியார் அன்கோ ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
1: உலம் கனிந்த நல்வாழ்த்துக்களை நேயர்களுக்கு தெரிவிக்கிறார்கள். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்,
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
4: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
5: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
3: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
1: இன்னைக்கு நம்ம முகநூல் பக்கத்தில் முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 போட்டியை நடத்திய நகரம் எது, இதுதான் நம்ம கேட்டிருந்தோம். குஜராத் அகமதாபாத், இந்த நகர குஜராத்தில் உள்ள அகமதாபாத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி நேயர்கள் தங்களுடைய சரியான விடைகளை கொடுத்துருந்தாங்க. அடுத்து இன்னும் எந்தெந்த நேயர்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அரசடி குப்பம் சரவணன்,

குபேர் இவங்களும் சரியான விடையை கொடுத்துருக்குறாங்க. கோமல் சரவணன், சர்வராஜன் பேட்டை தினா ரமேஷ், உட்கோட்டை வேல்முருகன், போனகிரி சுமதி பாபு, திருமோ புதுத்துறை செல்வகுமார். இந்த நேர்கள்லாமும் சரியான விடை கொடுத்துருக்குறாங்க. அதாவது முதலாவது யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டி 2026 இது எங்கே நடந்தது அப்படின்னு தான் கேட்டிருந்தோம். இது குஜராத்தில் உள்ள அகமதாபாத் இந்த இடத்துல தான் நடைபெற்றது. நேர்கள் சரியான விடை கொடுத்துருந்தாங்க. இந்தியா இதில் ஒரு மாபெரும் வெற்றியை அடைஞ்சிருந்தது.

0: பண்பொழியோடு இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி தொழில் வரும் பாட்டு.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் வைக்கிங் மணியன் சன்பிரீத்.

நேயர்களுக்கு உளம் கனிந்த நல்வாழ்த்துக்களை கூறுகிறார்கள். நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். கரைக்கல் பண்பலையில் நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கிய தொழில் வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பணம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது. ஆகாஷ் வாணிகா ரைகால் நாச்சியார் கோவில் வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர். நேரம் 9 மணி.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோரில் திருமணத்துக்கு தேவையான சிவசை பொருட்கள்,
2: திருக்கோயிலுக்கு தேவையான அனைத்து உற்பத்தி விலைக்கு கிடைக்கும்.
1: வசந்த மாளிகை கண்ணன் மெட்டல் ஸ்டோர், நாச்சியார் கோயில்.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் முதலில்
3: காரைக்கால் மீனாட்சி கண் மருத்துவமனை.
4: கண்புரை அறுவை சிகிச்சை வலியோ ஊசியோ இல்லாமல் 10 நிமிடங்களில் அதிநவீன லேசர் மூலம் செய்யப்படுகிறது.
3: மீனாட்சி கண் மருத்துவமனை, மாதா கோவில் வீதி IOB எதிரில் காரைக்கால், மற்றும் மீனாட்சி கண் மருத்துவமனை நீலா தெற்கு வீதி நீலா டவர்ஸ் எதிரில் நாகப்பட்டினம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
6: அசத்தலான தள்ளுபடியுடன் உங்கள் எண்ணத்திற்கு ஏற்ற விதமான தங்கடகைகள், தங்கம் பூக்கும் நந்தவனம்.
5: ஸ்ரீ ரேணிகா ஜுவல்லரி இளையம்மன் சன்னதி கடை திருவாரூர்.
7: நந்தினி, நீ கேட்ட சாமி படம் மார்க்கெட்ல எங்கேயுமே இல்ல.
8: உங்களை கும்பகோணம் பாலாஜி படக்கடைக்கு போக சொன்ன.
7: அத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே?
8: சொல்றத காது கொடுத்து கேட்டாதானே?
9: என்னமா அங்க சத்தம்?
8: சமைச்சுகிட்டு இருக்க மாமா.
7: பாலாஜி படக்கடை, நாகேஸ்வரன், திருமஞ்சன வீதி, கும்பகோணம்.
8: திருத்துறைப்பூண்டி
7: ABC கோல்டு பேலஸ்
8: திருத்துறைப்பூண்டி.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: டிஎம்சி திருவாரூர் மெடிக்கல் சென்டர் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் உயரிய மருத்துவர்கள் கொண்டு அனைத்து நவீன சிகிச்சை மற்றும் அவசர சிகிச்சை அளிக்கப்படுகிறது. திருவாரூர் மெடிக்கல் சென்டர், ஜவுளிக்கார தெரு, திருவாரூர்.
2: ஐயா சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: திருவாரூர் ஜெய்தீப் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்.
6: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155 cc பைக் வரும் 14ஆம் தேதி வரை ஜீரோ டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டும் இல்லையே, ரே இசட்ஆர், ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகளும் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
5: ஜெய்தீப் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லீலம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி கூத்தாண்டனூர்.
6: செல் 6385657335.
7: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
8: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
7: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
8: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
7: சிஎம், யூரோலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
8: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை, காரைக்கால்.
9: நேயர்கள் கேட்கிறது காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை. திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும்
10: நலமாய் வாழு.
9: இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் ஜிஎல் மருத்துவமனை காரைக்கால்,
11: ஜிஎல் மருத்துவமனை
8: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
11: ஜிஎல் மருத்துவமனை
8: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் ஜி எல் ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் ஜி எல் ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
9: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல், சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ், ஜூப்ளி மார்க்கெட், திருவாரூர்.
12: திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ், புதுசாய் பெருசாய்
13: கடுதா, தார்பாய், நாத்துப்பாய், நெல் சாக்கு, பேக்கரி, ஃபாஸ்ட் ஃபுட், மிட்டாய் கம்பெனிகளுக்கு தேவையான மூலப்பொருட்கள் சலசாய் வாங்க
12: அருண் என்டர்பிரைசஸ், எல்ஐஎம்என் கோயில், தெற்கு தெரு, தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் அருகில், திருவாரூர்.
13: தரமான தார்பாய்னா அருண் என்டர்பிரைஸ்.

0: சஸ்தர்பாரு.
1: சர்வதேச வெண்தோல் மரபணு குறைபாடு விழிப்புணர்வு நாள் குறித்து காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள் தரும் தகவல்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா. ஜூன் 13 சர்வதேச ஆல்பினிசம் விழிப்புணர்வு தினமாக கொண்டாடப்படுகிறது. ஆல்பினிசம் அப்படிங்கிறது ஒரு பரம்பரை வியாதி. நமது தோலுக்கு நிறம் கொடுப்பது மெலனின் அப்படிங்கிற ஒரு நிறமி. ஆல்பினிசம் உள்ளவங்களுக்கு மரபணு குறைபாட்டினால அந்த மெலனின் நிறமி சரியாக சுரக்காது. அதனால என்ன ஆகும்னா, அவங்களோட தோல் முடி மற்றும் கண்கள்ல இயற்கையான நிறம் இல்லாம வெண்மையாக தெரியும். இது விட்டிலிகோ என்னும் வெண்புள்ளி நோயிலிருந்து வேறுபட்டது. விட்டிலிகோ அப்படிங்கிறது நமது எதிர்ப்பு சக்தியில் உள்ள குறைபாட்டினால வருது. ஆல்பினிசம் உள்ளவங்களுக்கு சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிர்கள் அதாவது யூவி ரேஸ்ல இருந்து சரியான பாதுகாப்பு இருக்காது. அதனால அவங்களுக்கு ஸ்கின் கேன்சர் வருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பார்வை குறைபாடுகளும் ஏற்படலாம். அவங்க என்ன பண்ணணும்னா, சரியான சூரிய ஒளியிலிருந்து பாதுகாப்பு முறைகளை பின்பற்றணும். கொடை பிடிச்சுக்கணும், முழுக்கை சட்டைகள் அணியணும், வெளியே போகும்பொழுதெல்லாம் கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும், வருடாந்திர கண் பரிசோதனைகள் செஞ்சுக்கணும். இது ஒரு தொற்று நோய் கிடையாது. ஆல்பினிசம் உள்ளவங்களோட பெரிய கஷ்டம் என்னன்னா, அவங்க சமுதாயத்திலிருந்து புறக்கணிக்கப்படுவதும் கேலிகளுக்கு உள்ளாக்கப்படுவதும் அதனால வர மன உளைச்சலும் தான். அவங்களை நம்ம தாராளமா வேலையில அமர்த்தலாம், நமது நட்பு வட்டாரத்துல சேர்த்துக்கலாம். அவங்களோட அறிவாற்றல்லையோ திறமையிலேயோ எந்தவித குறைபாடும் கிடையாது. மகாகவி பாரதியார் சொன்ன மாதிரி, வண்ணங்கள் வேற்றுமை பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை. ஒருவரோட தோல் நிறத்துல எந்தவித ஏற்றத்தாழ்வும் கிடையாது. தோல் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது
3: காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கிய
1: அலமாய் வாழ். சர்வதேச வெண்தோல் மரபணு குறைபாடு விழிப்புணர்வு நாள் குறித்து காரைக்கால் தோல் நோய் சிகிச்சை நிபுணர் டாக்டர் வி ஜெயமாளிகா அவர்கள் தந்த தகவல்.
3: இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் GL மருத்துவமனை காரைக்கால்.
4: GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
6: உலகத்தரமான மருத்துவம் உள்ளூரில் காரைக்கால் GL ஹாஸ்பிடல். 24 மணி நேர டயாலிசிஸ் சேவை, விஷமுறிவு சிகிச்சை, கருத்தரை சிகிச்சை, அனைத்து அவசர சிகிச்சைகளுக்கும் GL ஹாஸ்பிடல், சேத்திலால் நகர், காரைக்கால்.
3: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கியோர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சோலை மற்றும் இதனில் விடுவதற்கான தார்பாய்கள் சல்ல சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் ஜூப்ளி மார்க்கெட் திருவாரூர். எல்லோருக்கும் இதமானது, எல்லோருக்கும் சுகமானது ஆகாஷ்வாணி காரைக்கால். ஆகாய காற்றில் ஆலாவணைபடும் காரைக்கால் பண்பலை 100.3.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் இந்நிகழ்ச்சியை வழங்குபவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: பாயிண்ட் டு பாயிண்ட்.

இன்னைக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அன்னை பூமிக்கு செய்த அரும்பணிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் உங்களுக்கு பாயிண்ட் டு பாயிண்ட்டில் நம்ம பேச போகிறோம். உங்களோடு பேசுகிறதுக்காக இந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே ஆர்குமார், அந்த பாயிண்ட்லேருந்து உங்கள் ஆர்ஜே பி சிவசங்கரி. பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் கலகலப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால இப்போது நம்ம என்ன கேட்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பாட்டு கட்டுவோம், இசை மீட்டு கட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டுங்க.

0: அன்னை பூமிக்கு செய்த அரும்பணி. உங்களுடைய அரும்பணி என்ன அப்படின்னு நீங்க சொல்லலாங்க பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில. நமக்கு உயிர் கொடுத்து நிழல் கொடுத்து நம் வாழ்வதற்கு தேவையான அத்தனையும் வாரி வழங்கக்கூடிய வள்ளல் நம் அன்னை பூமி. அந்த பூமி தாயை போற்றும் விதமாகவும் அவளுக்கு நாம் செய்யும் நன்றி கடனாக அரும்பணிகளை கொண்டாடும் விதமாகவும் ஏற்பாடு இந்த அன்னை பூமிக்கு செய்த அரும்பணி அப்படிங்கிறது தான் இன்றைய பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். உங்களுடைய பணி என்ன அப்படிங்கிறத நீங்கள் விலாவாரிய விளக்கமாக சொல்லலாம் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில். காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பதிவேற்றம் செய்யுங்க.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச்.

0: செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: அன்பு அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் காலை வணக்கம். நான் மேட்டுப்பாளையம் நாகராஜன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய செய்தியை தொடங்கியிருக்கிறாங்க இவங்க. நெகிழி பைகளை குறைப்பதற்கான முயற்சி செய்வேன், நீர்மட்டம் குறையாமல் இருப்பதற்கான வேலைகளை செய்வேன் செய்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க மேட்டுப்பாளையம் நாகராஜன்.
2: நாகராஜன் ஆனால் அவங்க பேர் வந்து அங்கே குறிப்பிடலை, மேலே இருக்கிறத வச்சு சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஆண்டி மடம் கார்த்திகேயன் சொல்கிறாங்க, மக்காத குப்பைகளை பயன்படுத்துவதில்லை, என்னால் முடிந்த வரை மரம் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அன்னை பூமிக்கு செய்த அரும் பணி, மரம் வளர்க்கிறேன், காய்கறி பயிரிட்டு வருகிறேன். உங்கள் அன்பின் காரைக்கால் நிறைவே NMP நச்சிப்பிள்ளை குடும்பத்தினர் சொல்லியிருக்கிறாங்க இந்த செய்தியை.
2: நாகூர் ஜகபர் சாதிக் சொல்லியிருக்கிறாரு, பூமி மாசுபடாமல் இருக்க தூய்மையை பராமரிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: எங்கள் வீட்டின் வாசலில் புங்க மரம், அது மட்டுமல்ல எங்கள் வீட்டை சுற்றியும் மரங்களாகவே உள்ளது. இதுவே அன்னை பூமிக்கு நாங்கள் செய்த அரும் பணி அப்படின்னு திருபுவனம் ரவி லட்சுமி சொல்லியிருக்கிறாங்க.
2: அயாவடி அசோக் ராஜ் கனிமொழி சொல்றாங்க, அறிவிப்பாளர் இருவருக்கும் காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இயற்கையை மாறாக மனிதர்கள் செய்யும் செயல் இயற்கைக்கு மாறாக அப்படின்னு சொல்ல வர்றாரு. மனிதர்கள் செய்யும் செயல் வேதனையாக உள்ளது. நெகிழிப்பை உபயோகப்படுத்துவதனால் என்ன கெடுதல் என்பது எவ்வளவோ விழிப்புணர்வு கொடுத்தும் இன்னும் மக்கள் புரியாமலேயே இருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் இயற்கைக்கு மாறாக நடந்து கொண்டதில்லை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: காட்டுமன்னர்கோவிலேருந்து டி மடபுரம் தோப்புதரு வேல்முருகன் சொல்கிறாங்க பாருங்க, அன்னை என்றாலே அன்புதான், அன்பு மிகுந்த இந்த பூமியை பாதுகாப்பது என் பணி, எனக்கு இருக்கும் சின்ன இடத்தில் பாலித்தீன் பை இல்லா இடமாக பாதுகாத்து வருகிறேன். சில இடங்களில் என் அன்னை மடியில் மரக்கன்று பூச்செடி வைத்து பராமரித்து வருகிறேன் அப்படின்னு சொல்லி மனம் மகிழ்கிறேன் இப்படி ஒரு தலைப்புக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்து வந்து குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி இவங்க சொல்கிறாங்க, அன்னை பூமிக்கு நான் செய்த அரும் பணிகளாக நான் நினைப்பது நீர்வளம் காக்க மழைநீர் சேமிப்பு தொட்டி அமைத்து வாய்ப்புள்ள இடங்களில் மரம் நடுவது, நெகிழி பயன்பாட்டை தவிர்ப்பது, இவற்றை தவறாமல் கடைபிடிப்பேன் அப்படின்னு ரொம்ப சூப்பரா சொல்லியிருக்கிறாங்க.
1: பாரத நாடு பழம்பெரு நாடு, நீர் அதன் புதல்வர், இந்த நினைவு அகற்றாதீர்கள் அப்படிங்கிற மாதிரி என்பதற்கு ஏற்ப ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையில நம்முடைய பூமிக்கு நம்மால் இயன்ற உதவிகள் செய்திட வேண்டும். நமக்கு கிடைத்த பணியில 4 பேருக்கு உதவி செய்வது, நம்முடைய வருமானத்துல அரசுக்கு செலுத்த வேண்டிய தொகைகளை செலுத்துவதன் மூலமும் பூமிக்கு நாம் செய்யும் சேவை ஆற்றலாம் அப்படிங்கிறது என் கருத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. குணா எஸ்,
2: அதாவது நம்ம இயற்கை அந்த சார்ந்த பூமியை சொன்னால் அவங்க பொதுவான சேவையை சொல்லிட்டாங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் சொல்லியிருக்கிறாங்க, அன்பான அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் காலை வணக்கம், என்னால் முடிந்த அளவுக்கு மர விதைகளை நட்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அடுத்து ஆண்டிமடம் சுதீஷ் சுபிதா சொல்கிறாங்க, பூமி சூடேறாமலும் சுத்தமான காற்று கிடைக்கவும் நாங்கள் அதிகம் எங்கள் தோட்டத்தில் மரக்கன்றுகளை வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: தொடர்ந்து இந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்ற எங்களுடைய பண்பலை முகநூல் பக்கத்துக்குள்ள வந்து உங்களுடைய அந்த கருத்து, அன்னை பூமிக்கு நீங்கள் செய்த அரும்பணி என்ன அப்படின்றத நீங்க சொல்லலாம்.
1: நிச்சயமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான தலைப்புகளில் நம்ம பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் பேசிக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அன்னை பூமிக்கு செய்த அரும்பணி, ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை காலம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பூமிக்கு நம்ம என்ன விட்டுட்டு போகிறோம், என்ன செஞ்சுட்டு போகிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா இருக்குது. இன்னைக்கு வெயிலோட தாக்கம் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான அந்த அனத்தில் நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பூமியை நம்ம வந்து கவனிக்காமல் விட்டதோட விளைவு தான் இப்படிலாம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம், மறுக்க முடியாத நிதர்சனம் அது. அடுத்து யார் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பேரளம் செந்தில் கண்ணன் சொல்கிறாங்க, நான் இயற்கை எந்த வகையிலும் மாசுபடாமல் தூய்மையாக பார்த்துக்கொள்வேன், நெகிழிப்பை உபயோகிக்க மாட்டேன், முடிந்தளவு மரங்களை பாதுகாப்பேன், எதையும் எரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: அடுத்து விஜயராகவன் மேலவோடுதுறை சேப்பு விஜயராகவன் சொல்கிறாங்க, இருவருக்கும் என் இனிய காலை வணக்கம், மரங்கள் அதிகமாக வைப்பதன் மூலம் இயற்கையான சுத்தமான காற்று கிடைக்கிறது, மண்வளம் பேணி காப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் அதிகரிக்கும், நல்ல குடிநீர் கிடைப்பதால் நல்ல ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாமல் மனிதனால் நன்றாக வாழ முடியும். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னு கேட்டோம், அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லவே இல்லையே. சரி, இதெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படின்னு
1: நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கலாம். அடுத்து பாருங்க, நாங்கள் வேலை செய்யும் பள்ளியில் மரம் வளர்க்கிறோம், ஒவ்வொரு பிறந்த நாள் என்றும் மரம் நடுவோம் அப்படின்னு ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சிராணி சொல்லியிருக்கிறாங்க.
2: நாகூர் முகமது ரஃபீக் சொல்கிறாங்க, குப்பைகளை நாம் சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்காங்க. அவங்க சுத்தமாக வச்சிருக்கிறாங்களாம், என்னால் முடிந்தவரை மரம் செடி வைப்பேன்
1: அப்படின்னு சொல்லி சொன்ன செய்தியோட அடுத்து பாருங்க, குத்தாலம் தோப்புதரு கே சிவசுப்பிரமணியன் சொல்றாங்க, அன்னை பூமிக்கு செய்த அரும்பணி, பூமியை மாசுபடாமல் பார்த்துக்கொள்வேன், நீர்நிலைகளை பாதுகாப்பேன், நெகிழி பையை குப்பை தொட்டியில் கொட்டுவேன், கழிவு நீரை தனியாக செல்ல முயற்சிப்பேன், வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்க பாடுபடுவேன் அப்படின்றாங்க. சொல்றதோட இல்லாம சொன்னதை செஞ்சு காட்டணுங்க, நம்ம
2: கண்டிப்பா செய்வாரு.

0: அடுத்து கீழக்குடியிருப்பு சிங்காரவேலு அரியலூர் மாவட்டத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. பூமிக்கு நான் செய்த அரும்பணி, நெகிழி பைகளை பயன்படுத்துவதில்லை, குப்பைகளை கண்ட இடங்களில் கொட்டுவதில்லை, தேவையற்ற பொருட்களை பொது இடங்களில் போட்டு எரிப்பதில்லை, அதிக நேரம் கால்நடையாகவும் சைக்கிளையும் பயன்படுத்துவேன், அத்தியாவசிய தேவைக்கு மட்டுமே டூ வீலர் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாருமே கடைபிடித்தா ரொம்பவே அருமையானதாக இருக்கும்.
1: அது அன்னை பூமிக்கு செய்யக்கூடிய அரும்பணியாக இருக்கும். சிறு விளம்பர இடைவெளியை தொடர்ந்து நம்ம மீண்டும் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்தடுத்து என்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
2: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர். சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
4: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏசி மெக்கானிக், MMB, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
6: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
8: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
3: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: நாளை காலை 9 மணிக்கு நமது காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் GL மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் GL மருத்துவமனை காரைக்கால்.
9: காரைக்கால் GL மருத்துவமனை
10: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
9: GL மருத்துவமனை
10: காரைக்கால்.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். செங்கல் சூளை மற்றும் விதிநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு சாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ் திருவாரூர். நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நமது பண்பலையின் 100.3 நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
11: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை மாலை 6:20 நாச்சியார் கோவில் அமர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாஜி ஜுவல்ஸ் வழங்கும் என் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோவில்.
12: வீட்டு உபயோக பொருட்கள்
13: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் ARC காமாட்சி ஜுவல்ஸ் மயிலாடுதுறை.
14: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
1: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசெட் வழங்கும் உழவர் அரங்கம். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் ONGC காவேரி அசெட் காரைக்கால்.
15: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து யாருடைய கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ முகநூல் பக்கத்துக்கு திரும்புகிறோம். அப்படியே முகநூல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வைத்திலிங்கம் இளங்கோவன், அதாவது கூவாகம் இளங்கோவன் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் உள்ள காலி மனைகளில் மரங்கள் வளர்க்குறேன் சார். நான் வீட்டின் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க உதவுகிறேன். நான் எப்போதும் என்னோடய சுற்றுப்புறங்களை தூய்மையா வச்சிருப்பேன் அப்படின்னு கூவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்கிறாங்க.
0: அண்ணப்பன்பேட்டை ஜோதி சொல்றாங்க, பிளாஸ்டிக் பாலத்தின் பைகளை நெருப்பில் போட்டு எரிக்க மாட்டேன், எங்கள் வீட்டை சுத்தி வேப்ப மரம்

0: புங்கை மரம், பாலித்தீன் பைகள், ஓகே, பிளாஸ்டிக், அது வந்து பாலித்தீன்னே நான் கொஞ்சம் குழம்பிட்டேன்.
1: அவங்க டைப் பண்ணும்போது சரி அப்படின்னு அடிக்காம எல்லாம் அடிச்சிட்டாங்க, பரவாயில்ல.
0: பாலித்தீன் பைகளை நெருப்பெல்லாம் போட்டு எரிக்க மாட்டாங்களாம். அப்புறம் எங்கள் வீட்டை சுற்றி வேப்ப மரம் புங்கை மரம் அதிகமாக வைத்துள்ளேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: புதுத்துறை செல்வகுமார் சொல்லியிருக்கிறாங்க, எங்க சார் வீடு கட்டணும்னா அந்த இடத்துல இருந்தா மரத்தை பிடுங்கி விட்டேன் சார், விவசாய நிலத்துல கொண்டு போய் யூரியாவை கொட்டுறோம் சார், பிளாஸ்டிக் குப்பைகளை எரிக்கிறேன் சார், அன்னை பூமிக்கு எந்த வகையில தான் நன்மை செய்யறது சார், இதற்கு மேல தவறு செய்யாம இருக்கணும் சார், நான் மரக்கன்றுகளை நடுவேன் சார் அப்படின்னு இன்றையிலேருந்து உறுதிமொழி எடுத்திருக்கிறாங்க புதுத்துறை செல்வகுமார்.
0: பிராக்டிக்கலா சொல்லியிருக்கிறாரு, கண்டிப்பா நம்ம வந்து பூமிக்கு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இடையூறாது கொடுக்காம இருக்கணும். அடுத்து சொல்றாங்க, நான் மாதம் குறைந்தபட்சம் 15 மரக்கன்றுகள் நட்டு விடுவேன், இதுதான் என் பூமிக்கு நான் செய்யும் கைமாறு. தானி கோட்டகம் ரவிக்குமரன் சொல்லியிருக்காங்க.
1: எக்ஸலன்ட் ரவிக்குமார், உங்களுக்கு பாராட்டுகள். நிச்சயமா மரக்கன்றுகள் நீங்க நடணும், நிறைய வளர்க்கணும், எல்லாருமே
0: நிறைய பேரை ஊக்கப்படுத்தணும், பக்கத்துல உள்ளவங்களையும். அவரு
1: அடுத்து பாருங்க, புவனகிரி சுமதி பாபா சொல்றாங்க, குழாய்களை தேவைக்கு மட்டுமே திறந்து தண்ணீரை சேமிக்கிறது, மழைநீர் சேகரிப்பு அமைப்புகளை உருவாக்குறது, மரங்கள் கார்பன் டை ஆக்சைடை உட்கிரகித்து சுத்தமான ஆக்சிஜனை தருகின்றன, நம்மை சுற்றியுள்ள பகுதிகளில் அல்லது வீட்டின் தோட்டத்தில் மரங்களை வளர்க்கிறேன், நான் புவனகிரி சுமதி, என்னால் ஒரு பூமியை உருவாக்க முடியாது ஆனால் என் தாய் என் பூமியை காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அருமையான வரி. பூம்புகார் மேலையூர் கோவை செம்பியன் சொல்லியிருக்கிறாங்க, அன்னை பூமிக்கு நான் செய்த அரும்பணிகள் பல உள்ளன, அவற்றில் சில மணித்துளிகள். நான் அலுவலகம் செல்லும் வழியில் பகல் வேளையில் தண்ணீர் டேப்பில் தண்ணி வந்து கொண்டிருக்கும், அதனை நான் நிறுத்தி விடுவேன். தெருவிளக்குகள் பகலில் எரிந்து கொண்டிருக்கும், அதனை பார்த்தால் அதனை ஆஃப் செய்து விடுவேன். சில நேரங்களில் இரவு தெருவிளக்கு எரியவில்லை என்றால் அதனை எரிய விடுவேன். கொடிநாள் அன்று என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது போன்று சொல்லிக்கொண்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: சூப்பர் சூப்பர் மேலையூர் கோவை செம்பியன் அவர்களே, நீங்க நிச்சயமா அந்த பூமிக்கு வெப்பமயமாதலை தடுக்கிறீங்க அப்படிங்கறதுல ரொம்ப எல்லளவும் சந்தேகம் இல்லை. அடுத்து பாருங்க, கலாவதி ராஜமோகன் எரவாஞ்சேரியிலிருந்து சொல்லியிருக்கிறாங்க, வானம் என்ற குடைக்குள்ளே என்னை வாழ்த்தி வளர்க்கின்ற அன்னை பூமியே, உனக்கு எந்த தீங்கும் செய்யாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன், இதுவரை தீங்குகள் செய்திருந்தால் என்னை மன்னித்து காக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: இவங்க வந்து நம்மளுக்கு மாடி தோட்டத்துக்காக வந்து ஒரு நேர்காணல் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து இயற்கைக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய பலனாவே அது இருக்கும், தோட்டமெல்லாம் வச்சிருக்காங்க. கண்டிப்பா அவங்க
1: நைஸ் வைக்கிறீங்க, நல்லா நைஸ் பண்றீங்க நீங்க.
0: இல்ல இல்ல, நமக்கு தெரிஞ்சதை சொல்றோம், ஏன்னா அதை பறைய பேர் வந்து கடைபிடிப்பாங்கல்ல.
1: அதனால
0: அந்த மாதிரி தோட்டம் அமைத்தல் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சதுனால சொல்றோம்.
1: அடுத்து பாருங்க, காரைக்கால் நளினி சொல்றாங்க, செடி வளர்க்கறது மரம் வளர்க்கறது எல்லாம் ரொம்ப பிடிக்கும், அக்கம் பக்கத்துல உள்ளவர்கள் திட்டுறாங்க, நீங்க திட்டுறவங்க திட்டிட்டு போங்க என்று. நானும் எங்களுடைய வீட்டுல மரம் வளர்க்கிறேன், செடியும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டுக்கு வீடு மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: அரசடி குப்பம் சரவணன் சொல்றாங்க, அன்னை பூமிக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கும் விடயங்கள், வருட வருடம் மரக்கன்றுகள் தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம், எங்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கும் பூமி நலனுக்காகவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சூப்பர் சரவணன், இதை தொடர்ந்து செய்யுங்க.
1: நிச்சயமா. கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்றாங்க, நீர்நிலைகள் நிறைய இருந்தாலே பூமி எப்போதும் குளிர்ச்சியாக இருக்கும், அதே போல மரங்கள் நிறைய நட வேண்டும், இதனால் மழை பெறலாம், பூமிக்கு நாம் எந்த தீங்கு செய்யாமல் இருந்தாலே போதும், எனக்கு நம் பூமிக்கு செய்யும் அரும்பணி என்ன அப்படிங்கறது கேட்டீங்கன்னா அப்படிங்கிற மாதிரி அந்த வாக்கியத்தை முடிச்சிருக்காங்க.
0: தீங்கு செய்யாமல் இருப்பதே ஒரு பெரிய அரும்பணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருமலஸ்தானம் வீரசுந்தரி சொல்றாங்க, தாங்கி நிற்கும் அன்னைக்கு தங்க கிரீடம் தேவையில்லை, ஒரு துளி நீரும் பசுமையும் தந்தால் போதும், வேறில்லை. தூய்மை காப்போம் நிலத்தினில், துயரம் நீக்குவோம் உலகினில், அன்னை பூமிக்கு நாம் செய்யும் அரும் பணி இதுவே தோழா. அருமை கவிதையா.
1: சூப்பர். அடுத்து பாருங்க, குடவாசல் சசிகலா சொல்றாங்க, என்னால் இயன்ற அளவு நெகிழி பைகள் பயன்படுத்துவது இல்லை அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க.
0: செங்குந்தபுரம் நடராஜன், நம்மால் பூமிக்கு முடிந்தவரை இயற்கை வளங்கள் ஆன மக்காத குப்பைகள் போடுவோம், நெகிழி பேப்பர்களை கீழே போடாமல் மிகவும் உபயோகிக்காமல் இருப்பதும் நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: முள்ளக்காடு பாபு சொல்றாங்க, பிளாஸ்டிக் தவிர்த்து வருகிறேன் சார், குப்பைகளை தரம் பிரித்து கொடுத்து வருகிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: அடுத்த செய்தியை நீங்களே படிங்க.
1: கோமல் சரவணன், என் வீட்டை சுற்றி நிறைய மரம் வைத்துள்ளேன், மழை நீர் சேகரிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து கொரநாட்டூர் கருப்பு ஒரு பிரபாகரன் சொல்றாங்க, அன்னை பூமியே, ஒரு சில நேரங்களில் அன்னை பூமியை அரவணைப்போடு ரசனை ஓடும் ரசிக்கும் நேரங்கள், சில நேரம் மண்ணுக்கும் மனிதனுக்கும் இணையும் வகையில் ஒரு சில தருணத்தில் சுத்தமாக வைத்துக் கொள்கிறேன் சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து வந்து மின்சார கண்ணன் சொல்லிட்டீங்களா,
1: இஞ்சிக்குடி மின்சார கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரவாகினி, சிவபாலன் இவங்க எல்லாருமே சேர்ந்து நெகிழி பை பயன்படுத்தாமல் இருப்பேன், துணி பைகளை உபயோகிக்கிறேன், வீட்டின் கொள்ளைப்புறங்களில் தென்னை மரம், வாழை மரம், நெல்லி மரம், மாமரம், காய்கறி விதை பயிரிட்டு பசுமை வளத்தை பெருக்கிக் கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: கற்பனை செய்யும் போதே ரொம்ப அழகா இருக்கு. அடுத்து நாகூர் அலோன்ஸ் ராஜ் சொல்றாங்க, அன்னை பூமிக்கு செய்த அரும்பணி, அறுவடை கழிவுகளை ரோட்டில் போட்டு கொளுத்துபவர்கள், வீட்டு வாசல் குப்பைகளை போட்டு கொடுத்து அவர்களிடம் இது செய்வது பூமிக்கு கெடுதல், இதை தவிர்த்து விடுங்கள், கொள்ளை குழியில் குழி வெட்டி அதை உரமாக பயன்படுத்த பாருங்கள் என்ற அறிவுரை சொல்லி பல பேரை செயல்பட

0: வைத்திருக்கின்றேன். இதுதான் நான் அன்னை பூமிக்கு செய்த அரும் பணி. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாரு.
1: என்னன்னா,
0: கொல்லைப்புறத்துல வந்து அந்த ஒரு குப்பை குழின்னு ஒண்ணு வச்சிருப்போம் இல்லையா, இன்னைக்கு நிறைய இடங்கள்ல அது இல்லாம இருக்குது. கண்டிப்பா அதை வந்து நம்ம தொடர்ந்து கடைபிடிக்கணும். அந்த இடத்துல வந்து நெகிழி பைகளை போடாம இயற்கை சார்ந்த பொருட்களை போட்டு அந்த இயற்கை உரங்களை நம்ம தயாரிக்கிற அந்த முறையை நம்ம பயன்படுத்தலாம், மீட்டு எடுக்கலாம்.
1: நான் ஒரு அலோன் சராஜுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லி நிகழ்ச்சியில இப்போ தற்காலிகமா நம்ம விடைபெறலாம். திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களின் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியின் இப்பகுதியில் நமக்கு வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களின் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
3: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம்
2: புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இனி
4: பல்லுல ஒரே கூச்சம், ஃபேமஸான பேஸ்ட் தான் யூஸ் பண்றேன் பாரு.
5: டெய்லி கோபால் பல் பொடியில டீ தையும் கம்சையும் தேய்ச்சு விட, பற்கள்ல பிரச்சனையே வராது. இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்த டெக்னிக்.
6: கோபால் பல் பொடி.
0: இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: நேயர்கள் இனி கேட்கலாம். நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கும் தேதியும் சேதியும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை.
1: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: விபிஎன் கண் மருத்துவமனையும் நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு.
1: ஊசி இல்லா, வலி இல்லா, தையல் இல்லா, நவீன லேசர் கருவி கண் சிகிச்சை மையம்.
2: விபிஎன் கண் மருத்துவமனை, நீலா மேற்கு வீதி, நாகப்பட்டினம்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
3: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்.
4: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, திருவாரூர்.
3: ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி, 121 பழைய நாகை சாலை, திருவாரூர். 23 ஆண்டு கால சேவையில் தரத்தில் முதலிடம், சுவையில் தரம், இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள். ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
5: தேதியும் சேதியும். வரலாற்றின் நினைவுகள். ஐநாவின் 8வது பொதுச் செயலாளரான பான்கி மோன் 1944 ஆண்டு ஜூன் 13 தேதி கொரியாவில் பிறந்தார். இவர் ஐநாவின் பொதுச் செயலாளராக 2007 ஆண்டு பதவியேற்றார். அடுத்தடுத்து 2 ஐநாவின் பொதுச் செயலாளராக பணியாற்றியுள்ள இவரின் பதவிகாலம் 2016 ஆண்டு டிசம்பர் 31 தேதி நிறைவடைந்தது. தென்கொரியாவின் இந்திய தூதரகத்தில் முதன் முதலாக பணியில் சேர்ந்த இவர் கொரிய வெளியுறவுத்துறையின் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். 10 ஐநாவை வழி நடத்தினார். இவரது பிறந்த நாள் இன்று.
0: இந்திய விடுதலை போராட்ட செயற்பாட்டாளர் கோ வெங்கடாச்சலபதி 1969 ஆண்டு இதே நாளில் மறைந்தார். இந்திய விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறை சென்றவர். தான் வாழ்ந்த மதுரை தே கல்லுப்பட்டியில் காந்தி நிகேதன் ஆசிரமத்தை 1940 துவக்கினார். இவரது காந்தி நிகேதன் ஆசிரமத்திற்கு இந்தியாவின் முதல் ஜனாதிபதி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், பூமிதான இயக்க நிறுவனர் வினோபா பாவே, ஜெயபிரகாஷ் நாராயணன், கிருபாலினி, பக்தவச்சலம் மற்றும் பல்வேறு தலைவர்கள், கவர்னர்கள் வருகை புரிந்துள்ளனர்.

0: காந்தி நிகேதன் ஆசிரமத்தின் மூலம் கிராமங்களில் கிடைக்கும் மூலப்பொருட்களை கொண்டு கதர், தேனி வளர்ப்பு, மட்பாண்டம், பனைவெள்ளம், கைக்குத்தல் அரிசி, கை காகிதம், தோல் உற்பத்தி உட்பட பல தொழில்கள் உருவாக்கப்பட்டு பலருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்தது. சுதந்திர செயற்பாட்டாளர் காந்தியவாதி வேங்கடாச்சலபதி நினைவு தினம் இன்று.
1: ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் பிறந்த நாள் இன்று. கோட்பாட்டு இயற்பியலாளரான ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் 1831 ஜூன் 13 ஸ்காட்லாந்து நாட்டின் எடின்பர்க்கில் பிறந்தார். இவர் மின்காந்தவியல் குறித்து ஆராய்ச்சிகள் மேற்கொண்டு முதன் முதலில் மின்காந்த அலைகள் இருப்பதற்கான ஆதாரங்களை பரிசோதனை மூலம் நிரூபித்தார். மேலும் 1865 மின்காந்தவியல் கோட்பாட்டை உருவாக்கினார். வாயுக்களின் இயக்க கோட்பாட்டை கைனடிக் தியரி ஆஃப் கேசஸ் விளக்குவதற்காக புள்ளியியல் முறையை உருவாக்கினார். இது மேக்ஸ்வெல் போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் என குறிப்பிடப்படுகிறது. இறுதி வரை ஆராய்ச்சிகளில் ஈடுபட்டு வந்தவரும் தலை சிறந்த விஞ்ஞானியுமான ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் 1879 மறைந்தார்.
0: இந்திய ஊடகவியலாளர், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் பிரகலாத் கேசவ் ஆத்ரே மறைந்த தினம் இன்று. மறைந்த ஆண்டு 1969.
1: மனிதனால் உருவாக்கப்பட்ட பயணியர் டன் விண்கலம் சூரிய குடும்பத்தை கடந்து சென்ற முதல் விண்கலம் என்ற சாதனையை படைத்தது இன்றைய நாளில்.
0: இந்திய மருந்தியலின் தந்தை என அழைக்கப்பட்டவரும் இந்திய மருத்துவ களஞ்சியம் அமைக்க முனைப்பாக பாடுபட்டவருமான பேராசிரியர் சர் ராம்நாத் சோப்ரா 1734 1973 இதே நாளில் மறைந்தார். தமிழறிஞர் க. வெள்ளை வாரனார் நினைவு தினம் என்று. 1988 மறைந்தார். புலவர், எழுத்தாளர், இசை பேராசிரியர் என அறியப்படுகிறார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழிசை பணியாற்றியவர். ஏற்றமிழோடு இசைத்தமிழின் நுணுக்கங்களை அறிந்த நுண்ணறிவாளர். யாழ் நூல் உருவாக்கத்தில் விபுலானந்த அடிகளுக்கு உதவி செய்தவர்களுள் இவரும் ஒருவர். தமிழறிஞர் க. வெள்ளை வாரனார் நினைவு தினம் இன்று. கரைக்கல் பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனை, திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி வழங்கிய தேதியும் செய்தியும்.
2: நாகப்பட்டினம் விபிஎன் கண் மருத்துவமனையும்
3: அனைத்து விதமான கண் நோய்களுக்கும் ஒரே தீர்வு. விபிஎன் கண் மருத்துவமனையும்
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
4: தரத்தில் முதலிடம், சுவையில் தரம். இனிப்பு கார வகைகள் வாங்க வருகை தாருங்கள்
5: கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி திருவாரூர்.
1: தொடர்கிறது பாயிண்ட் டு பாயிண்ட். அன்னை பூமிக்கு செய்த அரும்பணிகள் பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கமெண்ட்ஸ் எல்லாம் நேயர்கள்லாம் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. காரைக்கால் பண்பலை அப்படிங்கிற முகநூல் பக்கத்தில் தங்களுடைய கருத்துக்களை பதிவேற்றம் செஞ்சு அன்னை பூமிக்கு செய்த அரும்பணிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இதில் கிட்டத்தட்ட எல்லாரையும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், மரக்கன்று நட்டு வளர்த்து கொண்டிருக்கின்றோம், நீர் மேலாண்மை செய்து கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. சொல்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு பாராட்டுகள். நிச்சயமாக உங்களுடைய செயல் அப்படிங்கிறது இன்றியமையாத வியக்கத்தக்க செயல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த சமுதாயத்தை நாம் படைப்பதற்காக நம் முன்னோர்கள் எப்படி இயற்கையை பாதுகாத்து நம்மள்கிட்ட கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி நாமளும் இயற்கையை பாதுகாத்து நம்ம சந்ததிகிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அன்னை பூமிக்கு செய்த அரும்பணி அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பாயிண்ட் டு பாயிண்டில் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். அடுத்து யார் வந்துருக்கிறாங்க கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, உட்கோட்டை ஜிஆர் வேல்முருகன் சொல்றாங்க, பிளாஸ்டிக் ஒழிப்பு நாம் நினைத்தால் போதாது, அனைவரையும் நினைக்க வைக்க வேண்டும். பிளாஸ்டிக் கழிவு பொருட்களை நீர்நிலைகளில் கொட்டாமல் இருந்தாலே நாம் செய்யும் அந்த அறச் செயல் அன்னை பூமிக்கும் இயற்கைக்கும் நல்லதே நினைப்போம் அப்படின்னு சொல்றாங்க. நம் பின்னாடி வரும் பின் சந்ததியினருக்காக இந்த செய்தியை நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க
0: கதிராமங்கலம் கணேசன் தங்கவேல் சொல்றாங்க, நான் பிறந்து வளர்ந்து வரும் இந்த பூமிக்கு என்னால் முடிந்தவரை சுமார் 3 ஏக்கர் நிலத்தில் மரக்கன்று நட்டு முறையாக வளர்த்து வருகிறேன். இதன் மூலம் எங்கள் பகுதிக்கு சுத்தமான, ஆரோக்கியமான சுவாசிக்கும் காற்றை வழங்க முடியும் என நம்புகிறேன். பாராட்டுக்கள் இருக்கும்.
1: நிச்சயமா. அடுத்து பாருங்க, பிள்ளை திருவாசல்லேருந்து ஆரோக்கியதா செல்லுமறை சொல்றாங்க, வீட்டிலும் சாலை ஓரங்களிலும் மரம் வைத்தேன், பிளாஸ்டிக் தாள்களை நிறுத்தினேன், பூமியிடமிருந்து நான் பெற்ற உதவிகள் மழை, நிழல், விவசாயம், நெல், உளுந்து இன்னும் பல நன்மைகள் பெற்று

0: கொண்டோம். நிச்சயமாக அந்த அன்னை பூமிக்கு நான் அரும்பணிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிள்ளை திருவாசல் ஆரோக்கியதாஸ்.
1: டிஆர் பட்டினம், ஆ சொல்லுங்க
0: சொல்லுங்க சொல்லுங்க.
1: நளினி சங்கர் சொல்றாங்க, முடிந்தவரை பிளாஸ்டிக்கை தவிர்ப்பேன், மரங்கள் வளர்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
0: இது ஃபியூச்சர் டென்ஸ் மாதிரியே இருக்கு, பிளாஸ்டிக் தவிர்ப்பேன், மரங்கள் வளர்ப்பேன். நிச்சயமா
1: நிகழ்காலத்தில் உறுதிமொழி எடுக்கிறாங்க.
0: ஆமா, அடுத்து பாருங்க, முடிந்த அளவுக்கு ரசாயன கழிவுகளை பயன்படுத்துவதில்லை, அதே வேளையில் அவசியத்திற்கு மட்டுமே இருசக்கர வாகனத்தை பயன்படுத்துவேன். நீர்நிலைகளை நிலைநிறுத்த வீட்டின் தோட்டத்தில் தென்னை மரம் வைத்துள்ளோம், தவிர்க்க முடியாதால் ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கிறோம், ஆனால் ஏசி பயன்படுத்துறது இல்லைங்க. நாம சொகுசாக வாழ பயன்படுத்தும் அனைத்து சாதனங்களும் வெளியிடுகின்ற அந்த வாயுக்கள் ஓசோன் படலத்தை பாதிப்புக்குள்ளாக்கி இயற்கை மாற்றங்கள் உருவாகிறது. சிந்திப்போம், செயல்வடிவம் குடிப்போம், எதிர்கால சந்ததியினருக்கு இயற்கை என்னும் சொத்தை சேர்த்து வைப்போம் அப்படின்னு காட்டு மன்னர் கோவிலிருந்து குளஞ்சியப்பன் ஒரு பெரிய எஸ்ஐ ரைடிங் சொல்லியிருக்கிறாங்க அவங்க.
1: ஆமா, மயிலாடுதுறை ஜேஜே நகர் ஆனந்த், எங்கள் வீட்டில் மழை தண்ணீர் அனைத்தையும் பூமி பூமிக்கு அப்படின்னு முடிச்சிருக்கிறாங்க, அதாவது பூமிக்கு அனுப்புற மாதிரி வச்சிருப்பாங்க,
0: மழைநீர் சேகரிப்பு வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஜேஜே நகர் ஆனந்த். அடுத்து பாருங்க, மதுரையிலிருந்து கோ சண்முக சுந்தரம் என்ன சொல்றதுன்னு தெரியாம காலை வணக்கம் உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டாங்க.
1: அடுத்து கேக்கரை குமார் திருவாரூர்லேருந்து அனுப்பியிருக்கிறாங்க, இடகளில் அது என்னன்னு தெரியல, நெகிழி பைகளை கொளுத்த கூடாது, நாம் வயலில் பனைமரம் வளர்க்கணும், பனைமரம் மண் வளம் காக்கும், நமக்கு கலப்படம் இல்லாத பனை நொங்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க.
0: அது ஒண்ணு இல்லைங்க, கண்ட இடங்கள்ல நெகிழி பைகளை கொளுத்த கூடாதுன்னு சொல்லிவிட்டாங்க, அவ்வளவுதான். நிச்சயமா நெகிழி பைகளை கொளுத்தவே கூடாதுங்க. அந்த நெகிழி பைகளை கொளுத்தும் போது வரக்கூடிய புகையை நம்ம சுவாசம் பண்ணா நமக்கு புற்றுநோய் வரக்கூடிய ஆபத்துகள் நிறைய வரும் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறாங்க. அதனால அழகான கருத்தை சொல்லியிருக்கிறீங்க கேக்கரை கே குமார். அடுத்து பாருங்க, இந்த சுமார் மூஞ்சி குமாரோட இந்த கேக்கரை குமாரும் நல்ல கருத்துக்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களோட கருத்தை நம்ம சொன்ன அந்த சந்தோஷத்தோட, அன்னை பூமிக்கு நான் கடமைப்பட்டுள்ளேன், பூமியில் எத்தனையோ காய்கறிகள் பழங்களை தருகின்றன, இந்த அன்னை பூமியை நான் தலை வணங்குகிறேன், அன்னை பூமி நான் சுத்தமாக வைத்துக் கொள்வது முடிந்த அளவுக்கு உதவி செய்வேன் அப்படின்னு வாரியங்காவல் கோ சங்கர் சொல்லியிருக்கிறாங்க.
1: வலங்கைமா நாட்டுதுறை சொல்றாங்க, அன்னை பூமிக்கு அரும்பணி ஏதும் செய்யாது போனாலும் பூமிக்கு என்னால் எந்த பாதகமும் மனமறிந்து செய்யவில்லை என்பது உண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
0: நிச்சயமா நிச்சயமா, என்ன அப்படின்னா நம்மால் முடிந்தவரை உதவி செய்யணுங்க, இல்லைன்னு உபதிரவம் கொடுக்க கூடாது இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டாங்க அவங்க. அடுத்து பாருங்க, மேமாத்தூர் அமுதா சேகர் சொல்றாங்க, அன்னை பூமிக்கு என்னால் முடிந்த சிறிய பணி, ஓரளவுக்கு பிளாஸ்டிக்கை குறைச்சி மரங்கள் வளர்க்கிறேன், மக்கும் குப்பைகளை எங்கள் வீட்டு கொள்ளையிலேயே போட்டு விடுவேன், மக்காதவை குப்பை தொட்டியில் போட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூட ஆவி வரக காபி ஒன்று அனுப்பி விட்டுருக்காங்க.
1: மாமாப்பேட்டை வைத்தியநாதன் சொல்றாங்க, எங்கள் கடைக்கு வரும் வாடிக்கையாளர் யாருக்கும் நெகிழி பை கொடுக்க மாட்டேன், அருமை அரசு பரிந்துரை செய்துள்ள பைகளை மட்டுமே பயன்படுத்துகிறேன், தண்ணீர் மின்சாரம் அளவோடு பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: அடுத்து பாருங்க, தேவனூர்ல இருந்து ஜோதிலட்சுமி, அன்னை பூமி நமக்காக தன்னை தியாகம் செய்கிறது, நாம பதிலுக்கு பெரிய அளவில் எதுவும் செய்ய தேவையில்லை, நாம் செய்யும் தீங்குகளை நிறுத்தி கொண்டாலே போதும், அந்த வகையில் பூமிக்கு நாம் செய்யும் மிகப்பெரிய துரோகம் குப்பைகளை அதிகமாக உருவாக்குவது, அவசியத்துக்கு அதிகமாக நான் எலக்ட்ரானிக் பொருட்களை பிளாஸ்டிக் பொருட்களை அதிக அளவில் வாங்கி குவிக்க மாட்டேன், அதுபோல பூமி நமக்கு தரும் அமுதம் நீர், அதை நான் எப்பவும் உயர்வாக நினைத்து குழாய்களில் வீணாக்காமல் பயன்படுத்துவேன், காற்றுக்கு மாசுபாட்டுக்கு எதிராக எந்த செயலையும் செய்ய மாட்டேன், பூமிக்கு மட்டுமல்லங்க நமக்கு நுரையீரலாக இருக்கக்கூடிய மரங்களுக்கு மரக்கன்றுகளுக்கு தண்ணீர் ஊற்றுவேன், மின்சார பயன்பாட்டை தேவையில்லாமல் வீணாக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
1: நாகை பாபு சொல்லியிருக்கிறாங்க, சின்ன வயதிலிருந்து செடிகள் வளர்ப்பதில் ஆர்வம் இருந்ததால் நிறைய மரக்கன்றுகள் நட்டு வருகிறேன், குறிப்பாக எங்கள் வீட்டில் உள்ளவர்கள் பிறந்த நாள் மற்றும் எங்களது திருமண நாட்களில் இதில் கடமையாக செய்து வருகிறேன், இதனை பிறரிடமும் வலியுறுத்தி வருகிறேன் அப்படின்னு சூப்பரான செய்தியை கொடுத்துருக்குறாங்க.

0: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
2: திருச்சி சாரதாசு காத்திருங்கள். சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
0: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
5: நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
5: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் உளம் கனிந்த நல்வாழ்த்துகள். நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். நேர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல் வாழ்த்துக்கள்.
6: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: பாயிண்ட் டு பாயிண்ட். அன்னை பூமிக்கு நாம் செய்த அரும்பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நேர்கள்லாம் தங்களுடைய சுவையான கருத்துக்கள் என்னென்னலாம் தங்களுடைய அரும்பணிகள் என்ன செஞ்சிருக்கோம் அப்படிங்கறத பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. சில பேர் அறிவுரைகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இப்படி எல்லாம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி
7: சிலர் உறுதிமொழி எடுத்துக்கிட்டு இருக்காங்க.
5: ஆமா, அடுத்து பாருங்க, மயிலாடுதுறை ரேவதி நகர் 5 ரவிச்சந்திரன் சொல்றாங்க, நான் தையல் கடை வைத்திருக்கிறேன் சார். வாடிக்கையாளர்களுக்கு துணிப்பையை தைத்து அதில் போட்டு கொடுத்து விடுவேன். வெட்டு துணி எல்லாம் தலையணையை தைத்து அதையும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுத்து விடுவேன். எங்க வீட்டு கொள்ளையில ஒரு வேப்ப மரம் இருக்கு, அதுல உள்ள வேப்பம் பழத்தை சேகரிச்சு சாலையோரம் விதைத்து என்னால் முடிந்தவரை அந்த பணி செய்து கொண்டிருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சூப்பர் சூப்பர் ரவிச்சந்திரன்.
7: அடுத்து கொடிக்கால் பாளையம் ஷாகுல் ஹமீது ராஜா திருவாரூர் கொடிக்கால் பாளையத்திலிருந்து அனுப்பியிருக்கிறாங்க. எங்கள் வீடு மற்றும் சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்துக் கொள்வோம், குப்பைகளை வெளியில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
5: எனக்கு செடிகள் வளர்ப்பது மிகவும் பிடிக்கும். தற்போது வாடகை வீட்டில் இருப்பதால் சில செடிகள் மட்டுமே வைத்திருக்கிறேன். சொந்த வீட்டிற்கு செல்லும் போது மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது எனது பல நாள் கனவு. குப்பைகளை மக்கும் குப்பை, மக்காத குப்பை என்று பிரித்து தருவேன். இதற்காக நான் குப்பைகளை கொடுக்க வரும்போது ஒரு முறை துப்புரவு பணியாளர்கள் எனக்காக கைத்தட்டினார்கள் அப்படின்னு ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அப்படின்னு அந்த பெருமையை நம்மளோட சொல்லியிருக்கிறாங்க. அருமை காரைக்கால் தலைவர் பத்ம

0: ஸ்ரீதர் அவர்களே நிகழ்ச்சியில் அடுத்து
1: விஷால் இவங்க என்ன ஒருன்னு சொல்லலை, வணக்கம் சொல்லி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அன்னை பூமிக்கு நான் செய்கின்ற அரும்பணி, மழை பெறுவதற்கான எங்கள் வீட்டு தோட்டத்தில் நிறைய மரங்களை வளர்த்து வருகிறேன் அப்படின்னு சொல்றாங்க.
0: நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிமேலி ஆர் நந்தகுமார் சொல்றாங்க, வீட்டில் உள்ளவர்களின் பிறந்தநாள் மற்றும் தலைவர்களின் பிறந்தநாள் மற்றும் விழா நாட்களில் நினைவுகூறும் வகையில் மரக்கன்றுகளை நட்டு வளர்த்து வருகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: செந்தமிழ் செல்வி, செல்வியிலேருந்து தெத்தி செல்வி, தெத்தியிலிருந்து செல்வி சொல்கிறாங்க, நான் மரம் செடி கொடிகள் வளர்க்கிறேன், ரசாயன உரங்கள் போடுவதில்லை, இயற்கை உரங்களைத்தான் போடுவேன். இது நிலவளத்தை பாதுகாக்கும் மற்றும் நிலத்தடி நீரை சேமித்து வைக்கும். இதுவே நான் பூமிக்கு செய்யும் மரும் பணி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
0: திருக்கடையூர் சுபா இளங்குவன் சொல்கிறாங்க, நான் தோட்டம் வளர்க்கிறேன், தண்ணீர் வீணாகாமல் தோட்டத்தில் விடுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
1: அடுத்து இவங்க விளக்கப்பாடியிலிருந்து செந்தில் முருகன், நான் மரங்களை நடுவது தான் தலையாய கடமையாக கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அருமை அருமை.
0: பொறவச்சேரி பிரியா கட்டன் சொல்கிறாங்க, பூமி தாய்க்கு செய்த அரும்பணி, நான் தினந்தோறும் வீட்டில் உபயோகிக்கும் பாத்திரங்கள் கழுவும் கழிவு நீரை கொல்லையில் நான் வளர்க்கும் செடிகளுக்கு அன்றாடம் பயன்படுத்திக் கொள்வேன். கழிவு நீர் சேர்ந்து அசுத்தம் இல்லாமல் அன்றாட கழிவு நீரை செடிகளுக்கு பாய்ச்சி பயனடைய செய்வேன். பூமி தாயே புதுப்பொலி ஓடு திகழ்ந்துட ஆசைப்படுகிறேன் அப்படிங்கிறாங்க. நிச்சயமாக உங்களுடைய ஆசை நல்லதை தாங்க கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அடுத்து யார்
1: சொல்லுங்க, ராமன் சொல்கிறாங்க, என் வீட்டு தோட்டத்தில் தென்னை மரம், கொய்யா மரம் என 6 மரங்கள் வளர்த்துள்ளேன். அடுத்த ஆடி மாதத்தில் இன்னும் மரங்கள் நட உள்ளேன். மரம் நடுவோம், மழை பெறுவோம், சுற்றுச்சூழல் பாதுகாப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நாங்கள் வீட்டை சுற்றிலும் மாமரம், முருங்கை, செம்பருத்தி, மூங்கில் ஆகிய மரங்களை வளர்த்து வருகிறோம். அது சுற்றுப்புற சூழலில் நன்கு அமைக்க வழிவகுக்கிறது அப்படின்னு மாஸ் நகர்லேருந்து மாசா என்பி ஸ்ரீதர் சொல்லியிருக்கிறாங்க, காரைக்கால்லேருந்து.
1: சரிங்க, அடுத்தது சொல்லுங்க.
0: கலைவாணி வெங்கடேஷ் மன்னார்குடி வாட்டார்லேருந்து சொல்கிறாங்க. கலைவாணி வெங்கடேஷ்
1: படிச்சுட்டோம்னு நினைக்கிறேன்.
0: அன்னை பூமிக்கு என்னால் முடிந்தவரை பிளாஸ்டிக்கை உபயோகப்படுத்தாமல் நிறைய மரங்கள் வளர்க்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த செய்தி, அவங்க நல்ல விஷயங்கள் அதிகமாக இருந்தால் மாறித்தானே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கலைவாணி வெங்கடேஷ் சொன்ன செய்தியோடு, இன்றைக்கி நிறைய பேர் தங்களுடைய அந்த இயற்கையோடு இணைந்திருக்கின்ற வாழ்க்கை முறையை நம்மளோட எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. பொதுவாக அன்னை பூமி அப்படின்னு சொன்னாலே அந்த அன்னை பூமிக்கு நம்ம என்ன செய்யக்கூடிய அந்த பணிகள் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி அழகாக சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இணைந்தனங்கள் காரைக்கால் பண்பலை 100.3 ரோடு, இது பாயிண்ட் டு பாயிண்ட்.

0: பாயிண்ட் டு பாயிண்ட்.
1: நிறைவு பகுதியை நெருங்கிக்கிட்டே
0: இருக்கிறோம். நம்ம நிறைவு பகுதி அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக எல்லாருமே இந்த இயற்கையோடு எப்படி இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது. அந்த பூமிக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத நினச்சி ஒவ்வொருத்தரும் குடும்பம் வரைக்கும் நம்ம சந்திச்சு நேர்களோட கருத்துக்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய அதிகபட்சமான நேர்கள் சொன்ன ஒரே கருத்து என்ன அப்படின்னா நெகிழி பைகளை நாங்கள் தவிர்க்கின்றோம். இது பெரிய விஷயங்க நிச்சயமா.
1: மரம் வளர்க்கிறது ஒரு பக்கம்னா இந்த தவிர்த்தல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது.
0: அது மாதிரி தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பூமியை வந்து பாதுகாத்தாலும் நம்ம தான், அதை பாதுகாக்காம தவற விட்டோம் அப்படின்னாலும் நம்ம தான் காரணம்.
1: நம்ம தான், ஆமா, அதற்கான அந்த இதையும் நம்ம தான் அனுபவிக்கணும், விளைவுகளையும்.
0: நிச்சயமா,
1: நல்லது செஞ்சா நல்ல விளைவுகள்,
0: விதைத்ததை அறுவடை செய்வோம் அப்படிங்கிறது தான் நிதர்சனம்.
1: ஆமா, ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. அதே மாதிரி விதைத்ததை அறுவடை செய்யறதையும் நமக்கு ஒருத்தவங்க வந்து ஒரு புகைப்படமா அனுப்பியிருக்கிறாங்க. சண்முகம் அப்படின்னு பேர் காட்டுது. அவங்க வந்து எப்படி அவங்க தோட்டத்தில் நிறைய செடிகள் போட்டிருக்கிறாங்க, அதுலேருந்து கத்தரிக்காய் பறிக்கிறாங்க. அவங்க தோட்டமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கிறாங்க, கண்டிப்பாக அது அவங்களுடைய தோட்டமாகவே இருந்தால் மகிழ்ச்சி தான். அவங்க ஒரு கூடையிலையும் அப்படியே கத்தரிக்காய் பறித்து போட்டிருக்கிறதையும் அழகாக காமிச்சிருக்கிறாங்க. நம்ம வீட்டில் பறித்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே. அதனால் அவங்க தோட்டத்துலேருந்து பறித்த காய்கறிகள் ஃபோட்டோவோடு நமக்கு அனுப்பியிருக்கிறாங்க. அது ரொம்பவே அழகான ஒரு காட்சியாக இருக்குது நமக்கு.
0: நிச்சயமாக இயற்கையோடு இணைந்து வீட்டில் காய்கறி தோட்டம் அமைத்து அந்த பயிர்களை நம்ம வளர்க்கும் போது இந்த காய்கறி தாவரங்கள் கூட நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நம்முடைய கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சிக்கிட்டு அது நம்ம வாழ்வதற்காக நமக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒரு அறம் பணியை செய்து கொண்டிருக்கின்றது. அந்த அறம் பணி செய்யக்கூடிய அந்த மரக்கன்றுகளை நாம் நட்டு வளர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நிதர்சனம்.
1: அந்த நோக்கத்திற்காக தான் இந்த தலைப்பே.
0: பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அன்னை பூமிக்கு நாம் செய்யும் அரும்பணி அப்படின்னு, அந்த பூமி அப்படின்னு சொன்னாலே அது அன்னைக்கு நம்ம எதுக்காக ஒப்பிடுறோம் அப்படின்னு சொன்னால் அகழ்வாரை தாங்கும் நிலம் போல அப்படிங்கிற மாதிரி நம்மை எல்லாம் வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அந்த பூமியை நாம் பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த தலைப்பில் பாயிண்ட் டு பாயிண்ட்டில் எல்லாமே நான் நிறைய பேசணும். நிகழ்ச்சியில் வந்து நேயர்கள்லாம் தங்களுடைய கருத்துக்கள் அன்னை பூமிக்கு செய்யக்கூடிய அரும் பணிகளை அறமாக எடுத்து செய்கின்றோம் அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிறாங்க.
1: அந்த நேயர்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும்,
0: பாராட்டுக்களும் அப்படிங்கிற அந்த சந்தோஷத்தை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். இது பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியும் நம்மிடமிருந்து விடைபெறுகிறது. இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் நிகழ்ச்சியில் அன்னை பூமிக்கு செய்த அரும் பணி அப்படிங்கிற பற்றி நம்ம பேசின உங்கள் ஆர்ஜி ஆர் குமார் மற்றும் ஆர்ஜி பி சிவசங்கர் ஆகிய நாங்கள் இருவரும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியிலேருந்து விடைபெறுகிறோம். மீண்டும் நான் உங்களோட சொல்லரங்கத்தில் இணைவேன் நேர்களே.

சொல்லரங்கம் சொல்லரங்கம் விதையாகும் ஒரு சொல். இன்றைய சொல்லரங்கத்தின் தலைப்பு விதையாகும் ஒரு சொல். தொலைபேசி வழி மற்றும் முகநூல் வழி நிகழ்ச்சி இது சொல்லரங்கம். சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் விதையாகும் ஒரு சொல். நம்முடைய வார்த்தைகள், வந்து விழுகின்ற வார்த்தைகள் யாவும் விதையாக வேண்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட விதையாகும் ஒரு சொல் என்ன சொல் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறோம். ஒரு சொல், ஒரே சொல்லில் நாம் உரையாட போகிறோம். நேர்களே, உங்களுடைய பேர் ஊர் வேறு சொல்லி விதையாகும் ஒரு சொல் அப்படின்னா, குடும்பம் வரைக்கும் நம்ம யாருமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், கோபங்கள் அப்படிங்கிற அந்த நேரங்களில் தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால், ஏதாவது நம்ம ஒரு விதையாகாத ஒரு சொல்லை நம்ம சொல்லுவோம். அது விதையாகக்கூடாது நிச்சயமாக. ஆனால் விதையாகும் அப்படிங்கிறது நம்ம சொல்லக்கூடிய ஒரு சொல்லில் பல நன்மைகள் கிடைக்க வேண்டும் அவர்களுக்கு அப்படிங்கிற அந்த நல்ல சிந்தனையோடு இன்றைய சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கிற தலைப்பு நம்ம கொடுத்துருக்குறோம்.

0: சொல்லரங்கம் விதையாகும் ஒரு சொல். நேர்களே, உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு சொல், அது விதையாக வேண்டும், அது நல்ல விதையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற நல்ல எண்ணத்தோட இன்றைய சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்குறோம். 231-231 மற்றொரு தொலைபேசி எண் 2994-80 அல்லது 2995-80. காரைக்கால் தொலைபேசி இணைப்பகை எண் 04-368 என்ற எண்களை இணைத்து தொடர்பு கொள்ளுங்கள். தொட்டு தொடரட்டும் நம் பந்தம். இது சொல்லரங்கம். விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கிற தலைப்புல நேயர்கள் யார் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கறத நம்ம சந்திக்க போறோம். இப்போ நிகழ்ச்சியில முதலாவதாக யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். திருமலைச்சானம் வீர சுந்தரி, சொல்லுங்கம்மா.
1: வளர்ச்சி
0: வளர்ச்சி தொடக்கமே வளர்ச்சியாக வந்திருக்கிறது, நன்றிமா. நிகழ்ச்சியில அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,

0: ஹலோ, வணக்கம். வணக்கம், இது காரைக்கால் பண்பலை 100.3.
1: காலை வணக்கம் சார். மேலவாஞ்சூர்லேருந்து பாத்திமா பேசுகிறேன் சார்.
0: பாத்திமா, மேலவாஞ்சூர்லேருந்து. வாங்க பாத்திமா, சொல்லுங்க விதையாகும் ஒரு சொல்.
1: உழைப்பு.
0: உழைப்பு. நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
2: கூவாகம் இளங்கோவன்.
0: கூவாகம் இளங்கோவன், சொல்லுங்க ஐயா.
2: தன்மானம்.
0: தன்மானம், நன்றிங்க. விதையாகும் ஒரு சொல் சொல்ல வரும் இந்த இனியவர் யார் என்று கேட்போம். ஹலோ, வணக்கம்.
3: ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்திலிருந்து கலைவாணன் மினிஸ்திராணி.
0: சொல்லுங்க ஐயா.
3: நல்ல ஒரு தலைப்புங்க ஐயா, விதையாகும் ஒரு சொல். கல்வி.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார். காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர்.
0: காரைக்கால் பத்மாவதி ஸ்ரீதர், சொல்லுங்கம்மா.
4: தன்னம்பிக்கை.
0: தன்னம்பிக்கை, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கங்க.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
5: மயிலாடுதுறை ரேவதி நகர், ரவிச்சந்திரன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா.
5: மரமானால் நாடு வளமாகும்.
0: சரிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் சார், நான் சிவபுரத்துலேருந்து சோமசுந்தரம் பேசுகிறேன்.
0: சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா.
6: உழைப்பு. உழைப்பு.
0: உழைப்பு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். காரைக்கால் பண்பலையின் 100.3 சொல்லரங்கம். சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்.
7: ஐயா, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம் ஐயா.
7: பிள்ளைச்சிராசுல ஆரோக்கியதாசன் ஐயா.
0: சொல்லுங்க ஐயா. சாலையோரம் மரக்கன்றுகள் நடும் ஆரோக்கியதாஸ். வாழ்க வளத்துல
7: நிழல் கொடுக்குதுங்க.
0: சரிங்க, நன்றி நன்றி
7: ஐயா. நாம் தூங்கினாலும் நாம் போட்ட விதை தூங்காதுங்க ஐயா.
0: அப்துல் கலாமோட பொன்மொழி.
7: ஆமாங்க.
0: சரிங்க,
7: நன்றி
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா? வணக்கம், இது காரைக்கால் பண்பலை 100.3. வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
8: சுகந்தி அமிர்தலிங்கம்.
0: சுகந்தி அமிர்தலிங்கம், எங்க இருந்துமா?
8: குரங்குபுத்தூர்லேருந்து.
0: குரங்குபுத்தூர்.
8: குரங்குபுத்தூர்லேருந்து.
0: சொல்லுங்கம்மா. சொல்லுங்க.
9: விடாமுயற்சி,
0: விஸ்வரூப வெற்றி. நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
0: விதையாகும் ஒரு சொல், எங்கிருந்து யார் பேசுறீங்க?
10: மேமாத்தூர்
0: அமுதா. சொல்லுங்கம்மா.
10: படிப்பு சார்.
0: படிப்பு, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
11: திருநள்ளாறு பெரியார் நகர், செந்தாமரை பேசுறேன்.
0: பெரியார் நகர், திருநள்ளாறு, செந்தாமரை. சொல்லுங்கம்மா.
11: முயற்சிங்க ஐயா.
0: முயற்சி, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: செங்கரும் சாரே எடுத்து வாங்க, கருங்குயிலாடும் காலை பண்பலைக்கு இனிய காலை வணக்கம்.
0: வாங்க ரதிமதனா, இரவாஞ்சேரியிலிருந்து ரதிமதனா வந்திருக்கீங்க. சொல்லுங்க, விதையாகும் ஒரு சொல் என்ன சொல் என்று.
12: சேமிப்பு சார்.
0: சேமிப்பு, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: வணக்கம் ஐயா.
0: வாங்க கருப்பம்பலம் சிவகுமார், சொல்லுங்க.
13: செழிப்பு.
0: செழிப்பு,
13: ஆமாங்க ஐயா.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
14: சித்ரா மணக்குடி.
0: மணக்குடி சித்ரா, சொல்லுங்கம்மா.
14: உபகாரம்.
0: உபகாரம், சரிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
15: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க ஐயா? குன்னம் பெரம்பூர் பாண்டியன். சொல்லுங்க ஐயா, விதையாகும் ஒரு சொல் என்ன சொல்?
15: கருவறை.
0: கருவறை, நன்றிங்க. நேர்களே, நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் வைக்கிங் பனியன்கள் உள்ளாடைகள்.
16: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான், அவன் வைக்கிங் தான்.
17: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: 6:40 நமது காரைக்கால் பண்பலை 100.3 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன்ஸ் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ மருத்துவ ஆலோசனைகள் இடம்பெறும் நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை காரைக்கால் தரமான தரப்பாய்கள் கோசுகள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பணகுடி நாகப்பட்டினம்.
0: நமது காரைக்கால் பண்பலை 100.3 நாளை இரவு 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும். உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
4: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
5: திருச்சி சாரதாசன்
0: நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை வழங்கவிருப்போர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் இப்பொழுது விற்பனையில். மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம் அதிக மகசூலை அல்ல. மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம். நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சுல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கவிருப்போர் உங்கள் கடை நாகப்பட்டினம் தரமான தார்பாய்கள் கிரீனைட் ஓஸ் நரம்பு வெளிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம். இந்நிகழ்ச்சியினை மேலும் வழங்கவிருப்போர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில். எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இது சொல்லரங்கம். சொல்லரங்கம் நிகழ்ச்சியில விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பேசிட்டு இருக்கோம். நேர்கள்லாம் தங்களுடைய சொல்லை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க ஐயா?
8: செம்போடை மேற்கு முருகானந்தம்.
0: சொல்லுங்க ஐயா.
8: நேர்மை சார்.
0: நேர்மை. செம்போடை முருகானந்தம் சொன்ன சொல் விதையாகும் ஒரு சொல் நேர்மை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம் சார். மயிலாடுதுறை லிப்ரா டெய்லர் கோபி.
0: மயிலாடுதுறை கோபி. சொல்லுங்க கோபி.
9: மரம் நடுவோம், மனம் மகிழ்வோம்.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம்.
10: நெடுங்காட்டிலே வீரம் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
10: நீ விதைக்கு விதை தான் முளைக்கும்.
0: சரிங்க. விதைப்பதை முளைக்கும். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
11: அரியலூர் மாவட்டம் தேவனூர் ஜோதிலட்சுமி.
0: சொல்லுங்கம்மா.
11: மனசாட்சிக்கு மதிப்பளித்து தெளிவான பாதையை சொல்லும் ஒளி என்னை பொறுத்தவரை உண்மை.
0: உண்மை அப்படிங்கிறது விதையாகும் ஒரு சொல். நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்கம்மா?
12: பாக்கம்பருத்தி சுமதி.
0: சொல்லுங்கம்மா.
12: அன்பை விதைத்து அன்பை அறுவடை செய்வோம்.
0: அன்பே விதையாகும் ஒரு சொல் இல்லையா?
12: ஆமா சார்.
0: நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்தது யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். பானபத்ரன். சீர்காழி தென்னங்குடியிலிருந்து பானபத்ரன். சொல்லுங்க பானபத்ரன்.
13: ஊக்கம்.
0: ஊக்கம். நன்றி. நன்றிப்பா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க? மலர்விழி. எங்க இருந்துமா? மணவாள நல்லூர். மலர்விழி. சொல்லுங்கம்மா. சுய சிந்தனை. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
15: வணக்கம் சார்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
15: மல்லியம் ரவி பேசுறேன்.
0: மல்லியம் ரவி. சொல்லுங்க ஐயா.
15: ஆள் நம்பிக்கை சார்.
0: நம்பிக்கை.
15: ஆமா சார்.
0: சரிங்க. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ
10: சார். வெளிப்பாளையம் சரவணன்.
0: வெளிப்பாளையம் சரவணன்.

0: நாகப்பட்டினம் வெளிப்பாளையம் சரவணன். சொல்லுங்க சரவணன்.
1: உழைப்பு.
0: உழைப்பு, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா.
2: அறிவுத்திறன்.
0: அறிவுத்திறன்,
2: ஆமாம்.
0: நன்றிங்க. விதையாகும் ஒரு சொல் சொல்லரங்கத்தில் வரும் இந்த இனியவர் யார் இன்றைக்கு அழைக்கின்றோம்? ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம்.
0: யார் பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரத்தில் முகமது இக்பால்.
0: பாபுராஜபுரம் முகமது இக்பால் அவர்களை, சொல்லுங்கள், விதையாகும் ஒரு சொல் என்ன சொல்?
3: வாய்மையே வெல்லும்.
0: வாய்மையே வெல்லும், வாய்மை அப்படிங்கிறது இல்லையா? நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
4: சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார்.
0: தென்னங்குடி, சீர்காழி தென்னங்குடி விஜயா முத்துக்குமார், சொல்லுங்கம்மா, விதையாகும் ஒரு சொல் என்ன சொல்?
4: தோல்வி.
0: தோல்வி, தோல்வியை வெற்றியின் முதற் படிக்கட்டு இல்லையா? நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஐயா, வணக்கம். ஐயா,
0: வணக்கம். வணக்கம்.
5: ஐயாவுக்கு வணக்கம். குருது மணக்குடி ராஜன். உன்னால் முடியும்.
0: உன்னால் முடியும், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
6: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் கொலஞ்சிநாதன், தற்போது கும்பகோணம் சொல்லி பேசுறேன் சகோதரர்.
0: சரிங்க, வாரியங்காவல் கொலஞ்சிநாதன்
6: சொல்லுங்க. என்ன பொறுத்து கேட்டீங்கன்னா, விதத்தைதான் முளைக்கும்னு சொல்றீங்க, ஆனா என்ன பொறுத்து கேட்டா உண்மைதான் என்னாலுமே நினைச்சிருக்கும்.
0: சரி, உண்மை அப்படிங்கறது உங்களுடைய விதையாகும் ஒரு சொல், ஓகேவா?
6: ஆமா, நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
7: சாக்கையில இருந்து சிவபாலன் பேசுறேன் சார், நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சிவபாலன். சொல்லுங்க, விதையாகும் ஒரு சொல் என்ன சொல்?
7: வெற்றி தான் சார்.
0: வெற்றி, அருமை, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
8: அன்பு வணக்கத்தை பேசிக் கொள்வது நாகூரில் இருந்து அலோக் ராஜையா.
0: சொல்லுங்க ஐயா.
8: விதையாகும் சொல் தேசப்பற்றுயா.
0: தேசப்பற்று, சூப்பர் சூப்பர், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கங்க, யார் பேசுறீங்க?
9: வணக்கம் சார், தானிக்கோட்டகம் தெற்கு முருகவேல் சார்.
0: தானிக்கோட்டகம் தெற்கு முருகவேல், சொல்லுங்க ஐயா.
9: வளர்ச்சி சார்.
0: வளர்ச்சி, நன்றி. நிகழ்ச்சியோட தொடக்கமே வளர்ச்சியா தான் வந்துச்சு. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். வணக்கம்ங்க, சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? காமலாபுரம்
10: மாவட்டம். காமலாபுரத்துல கணேசன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க, விதையாகும் ஒரு சொல்?
10: தர்மம்.
0: தர்மம், நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம், அலம்பா ராமன்.
0: வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
11: நலமா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நலமை மலர வாழ்த்துக்கள் ஐயா உங்களுக்கு.
11: நன்றி, நன்றி. என்னால் முடியும்.
0: என்னால் முடியும், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: வணக்கம் சார்.
0: வருக வருக, யார் பேசுறீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
12: பொறும்பூர்ல இருந்து கண்ணன் பேசுறேன் சார்.
0: பொறும்பூர் கண்ணன், சொல்லுங்க.
12: ஆமா சார். கடமை.
0: கடமை, நன்றிங்க.
12: சரி,
0: உங்க ஊர் பேர் திரும்ப சொல்லுங்க. கடமை என்ற தலைப்புல சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க, விதையாகவும் ஒரு சொல்லாக. ஹலோ, வணக்கம்.
13: வணக்கம் சார், கவிதா பேசுறேன் ஆர்ப்பாக்கத்துல இருந்து.
0: எங்க இருந்துமா?
13: ஆர்ப்பாக்கம்.
0: ஆர்ப்பாக்கம், கவிதா, சொல்லுங்கம்மா, விதையாகவும் ஒரு சொல் என்ன சொல்லுமா?
13: கல்வி.
0: கல்வி, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்கம்மா?
14: டிஆர் பட்டினம் திருமதி.
0: டிஆர் பட்டினம் திருமதி, அதுவே எங்களது வெகுமதி, சொல்லுங்கம்மா.
14: உழைப்பு.
0: உழைப்பு, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
15: ஹலோ.
0: வணக்கம்.
15: வணக்கம் சார், வணக்கம்.
0: யார் பேசுறீங்க ஐயா, எங்க இருந்து பேசுறீங்க?
15: மயிலாடுதுறையிலிருந்து ராஜேந்திரன்.
0: மயிலாடுதுறை ராஜேந்திரன், சொல்லுங்க ஐயா.
15: மயிலாடுதுறை ஜங்ஷன்ல இருந்து விதைகளை எடுத்துட்டு போய் திருவண்ணாமலை போட்டுக்க இன்னைக்கு மரமா வளர்ந்துருக்கு.
0: சரி, விதையாகும் ஒரு சொல் என்ன சொல் உங்களுடைய சொல்?
15: பிள்ளைங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லுங்க.
0: குழந்தைகளுக்கு நல்ல அறிவுரை சொல்ல வேண்டும். அறிவுரை என்பதே இங்கே விதையாகும் ஒரு சொல், எடுத்துக்கலாமா?
15: ஆமா.
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
16: வணக்கங்க, நான் காட்டு மன்னார் கோயில இருந்து குளஞ்சிய பொன் பேசுறேங்க.
0: சொல்லுங்க ஐயா.
16: விதையாகும் ஒரு சொல், எண்ணம் போல் வாழ்க்கை.
0: சரி, எண்ணம் அப்படிங்கறத எடுத்துக்கலாமா, வாழ்க்கை அப்படிங்கறத எடுத்துக்கலாமா?
16: எண்ணமே எடுத்துக்கலாம்.
0: எண்ணம், நல்ல எண்ணமே வாழ்க்கையாக அமையும் அப்படிங்கறது நல்லது, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
17: இனிய முற்பகல் வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
17: வஞ்சநதி குளம் பொது இளவரசன்.
0: சொல்லுங்கள், விதையாகும் ஒரு சொல்.
17: முயற்சி.
0: முயற்சி,
17: முயற்சி,
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
18: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
18: திருவாரூர்லேருந்து தையல் கலைஞன் சித்திமேன் என்கிற தியாகராஜன் பேசுகிறேன்.
0: தியாகராஜன், திருவாரூர் தியாகராஜன், சொல்லுங்க ஐயா.
18: நிமிர்ந்த நெல்.
0: நிமிர்ந்த நெல், நன்றிங்க. காரைக்கால் பண்பலை 100.3

0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகை.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: ஆயிரக்கணக்கான காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நமது வன்பலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
5: கை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபொம்மா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபொம்மா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபொம்மா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நமது பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். நாகப்பட்டினம் மூராசன்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸ்.
6: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். பிஎஸ்ஆர் தங்க மாளிகை காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம். பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம் விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் தங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த நல் முத்துக்களை உதிர்த்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிற அந்த சொல்ல தோணுது. நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்க, எங்கேருந்து வராங்க அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார், காரைக்கால் செல்வம் பேசுகிறேன் சார்.
0: காரைக்கால் செல்வம், சொல்லுங்க செல்வம்.
7: தைரியம் சார்.
0: தைரியம், நன்றிங்க.
7: நன்றி சார்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
8: ஹலோ, ஒரு நிமிஷம். ஹலோ
0: ஹலோ வணக்கம்.
8: வணக்கம், இனிய காலை வணக்கம். திருவாரூர் மாவட்டம் வலங்கை மன்னாட்டோதுறை.
0: சொல்லுங்க ஐயா.
8: நன்றி.
0: நன்றி என்பது நவிழ்ந்து சென்றிருக்கின்றீர்கள், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் சார், கீழ்மாத்தூர் கருப்பையா சார்.
0: மேமாத்தூர் கருப்பையா, சொல்லுங்க ஐயா.
9: கீழ்மாத்தூர், கீழ்மாத்தூர் சார்.
0: கீழ்மாத்தூர்.
9: ஆமா சார்.
0: சரி.
9: அன்பு சார்.
0: அன்பா பண்பா?
9: அன்பு. அன்பு வச்சுக்கலாம், பண்பு வச்சுக்கலாம் சார்.
0: ஏதாவது ஒண்ணு.
9: பண்பு சார்.
0: பண்பு, நன்றிங்க.
9: ஆமா.
0: நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
10: ஹலோ வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
10: நான் திருப்பூர் மாநகர் மணரை பாலப்பாளையத்துலேருந்து சிறங்கசாமி பேசுகிறேங்க ஐயா.
0: சொல்லுங்க ரங்கசாமி ஐயா.
10: உனக்கு என் நலமாக்கன் வாழ்த்துக்கணுங்க ஐயா.
0: வாழ்க வளத்துடன்.
10: வளத்துடன் தான், வளமுடன் வர்றாங்க. வளத்துடன் வருங்க. சகிப்புத்தன்மைங்க ஐயா.
0: ம், சகிப்புத்தன்மை என்பதே உங்களுடைய விதையாகவும் ஒரு சொல் இல்லையா?
10: அப்படிதான் கூறுங்க ஐயா.
0: நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
11: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
11: நாகூர்ல இருந்து பாண்டியன் பேசுறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா, விதையாகவும் ஒரு சொல் என்ன சொல்?
11: பெண்ணியம்.
0: பெண்ணியம்.
11: ஆமா,
0: நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
12: ஹலோ.
0: ஹலோ,
12: பெங்களூர்ல இருந்து வேளாங்கண்ணி செப்பலிங்கம்.
0: சொல்லுங்க ஐயா.
12: உயர்ந்தால் வளர்ச்சி.
0: வளர்ச்சி.
12: ஆமா.
0: வளர்ச்சியா உயர்ந்தாலா?
12: வளர்ச்சி. முயன்றால் வளர்ச்சி.
0: முயன்றால் வளர்ச்சி, நன்றிங்க. வளர்ச்சி என்பதே இங்கு விதையாகும் ஒரு சொல்லாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
13: வணக்கம் சார்.
0: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
13: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கும், நலமே வளர வாழ்த்துக்கள்.
13: செந்தில்கண்ணன் பேரலாம்.
0: சொல்லுங்க.
13: அன்பே சிவம்.
0: சரி, அன்பு என்பதே இங்கே விதையாகும் ஒரு சொல்லாக எடுத்துக்கலாமா? நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரு, என்ன, எங்கேருந்து பேசுறாங்க அப்படிங்கறத, விதையாகும் ஒரு சொல்லாக என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத அவளோட நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நம்ம மீண்டும் சந்திக்கலாம் நேர்களே. நமது பண்பலை 100.3

0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர். தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை,
1: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
2: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
3: திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.

0: காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம் நிகழ்ச்சியில விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கிற தலைப்புல நம்ம சொல்லிட்டு இருக்கோம். நேயர்கள்லாம் தங்களுடைய உதிர்கின்ற முத்துக்களாய் விதையாகும் சொற்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரு, எங்க இருந்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
1: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
1: ராகுல்
0: கமிதர் ராஜா. சொல்லுங்க ராகுல் கமிதர் ராஜா. நல்லா இருக்கும், நல்லமே மலர வாழ்த்துக்கள் ராஜா உங்களுக்கு.
2: வணக்கம் சார் நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம் யார் பேசுறீங்க? எங்க இருந்து பேசுறீங்க?
3: திருவாரூரை
0: ஹலிமா.
3: விட்டு கொடுத்தல்.
0: அழகு அழகு, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். விதையாகும் ஒரு சொல், என்ன சொல், யாரு, எங்கிருந்து வருக?
3: வருக சார், நான் கலப்பா.

0: கலப்பால் ரேணுகா, சொல்லுங்கம்மா.
1: விட்டு கொடுத்தல்தான் சார்.
0: விட்டு கொடுத்தல் தான், சரிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
2: நாகூர் இருந்து ஏஜே எம்ஜிஆர் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க ஐயா.
2: விடையாக ஒரு சொல், பொறுமை.
0: பொறுமை, நன்றிங்க, நன்றி. நேர்களை, இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். விவரங்களுக்கு தொலைபேசி எண் 0444-2498-6458. விண்ணப்பங்களுக்கு மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. சொல்லரங்கம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரு, எங்கிருந்து என்ன பேசுறாங்க, என்ன சொல்ல போறாங்க, விதையாகவும் ஒரு சொல் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். நேரம் 10:36, கிட்டத்தட்ட நம்ம 50 நேயர்களை தாண்டி கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறது என்ன தோன்றுகிறது. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரு, எங்கிருந்து அப்படிங்கறத நம்ம கேட்டுடலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
3: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் ரவி.
0: திருபுவனம் ரவி, சொல்லுங்க ஐயா.
3: சிக்கனம் சார்.
0: சிக்கனம், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் சார்.
0: சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க?
4: பம்மல் கர்ணன்.
0: பம்மல் கர்ணன், சொல்லுங்க கர்ணன்.
4: அன்பாக இருத்தல்.
0: அன்பாக இருத்தல், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம். இனிய காலை வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, யார் பேசுறீங்க, எங்கிருந்து பேசுறீங்க ஐயா? காலை வணக்கம்.
5: மாவட்டம் மால்மேட்லேருந்து குமார் பேசுறேன்.
0: எங்க இருந்துங்க ஐயா?
5: மயிலாடுதுறை மாவட்டம் மால்மேட்லேருந்து குமார் பேசுறேன்.
0: மணல் மேடு குமார், சொல்லுங்க ஐயா.
5: முயற்சி சார்.
0: முயற்சி, நன்றிங்க, நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
6: ஹலோ அன்பு, வணக்கம் சார்.
0: வணக்கங்க, யார் பேசுறீங்க? வரும்போதே விதையாகவும் ஒரு சொல்லோட பேரை சேர்த்து சொல்றீங்க நீங்க. திருவிடை வாசல் ஜோதி விஸ்வநாதன், சொல்லுங்கம்மா.
6: நேர்மை சார்.
0: நேர்மை, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம்.
0: வணக்கம்.
7: தோப்புத்துறை சங்கரி.
0: தோப்புத்துறை சங்கரி, சொல்லுங்கம்மா.
7: ஆகாஷவாணி.
0: ஆகாஷவாணி, இதுவே விதையாகவும் ஒரு சொல்லாக நீங்கள் எடுத்திருக்கின்றீர்கள். நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். எங்க இருந்து பேசுறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கறத நம்ம கேட்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம், வணக்கம்மா.
8: திருவாரூர் மாவட்டம் பழங்குடியிலிருந்து லதா பேசுறேன்.
0: பழங்குடி லதா, சொல்லுங்கம்மா. விதையாகவும் ஒரு சொல், என்ன சொல்?
8: அறிவுரைகள் சார்.
0: அறிவுரை, நன்றிமா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்
9: சார். வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
9: தேவனூர் வாசகி சார்.
0: தேவனூர் வாசகி, சொல்லுங்கம்மா.
9: உழைப்பு சார்.
0: உழைப்பு, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ,
0: வணக்கம்.
10: மல்லியத்திலிருந்து அனிஷா.
0: மல்லியம், ஹனிஃபா, சொல்லுங்கம்மா.
10: புத்தகம்.
0: புத்தகம், நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: வணக்கம் சார்.
0: யார் பேசுறீங்கம்மா?
11: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் சத்யபாமா.
0: திருபுவனம் சத்யபாமா, சொல்லுங்கம்மா.
11: எளிமை சார்.
0: எளிமை, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்போம். ஹலோ, வணக்கம். வணக்கம். சொல்லுங்கம்மா, விதையாகும் ஒரு சொல்.
12: விதையாகும் ஒரு சொல் பொழிவது நூர்ஜஹான் பேகம். எப்படின்னா, தன் மானத்தை பாதுகாப்பது நம்ம, பிறர் மானத்தை பாதுகாத்தால் தன் மானம் இறைவன் பாதுகாக்கப்படுவான்.
0: சரிம்மா, மானம் காத்தல் அப்படிங்கறது எடுத்துக்கலாமா? நன்றிம்மா, நன்றி. நேர்களே, அப்படியே நம்ம முகநூல் பக்கத்துக்கு திரும்பி வரோம். திரும்ப பார்க்கும்போது முகநூல் பக்கத்துல இஞ்சிக்குடியிலிருந்து மின்சார கண்ணன், தீபா வைஷ்ணவி, பிரபாகினி சிவபாலன் இவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்றாங்க, கல்விதான் விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஆண்டிமடம் கார்த்திகேயன், நம்பிக்கை. ஆண்டிமடம் சுதீஷ், சுபிதா, விட்டு கொடுத்தல் அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இஞ்சிக்குடி சபரிநாதன், ராமதுரை சொல்றாங்க, திறமை அப்படிங்கிற அந்த விதையாகவும் ஒரு சொல்லாக சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து டி மடப்புறம், தோப்புதர், வெல்முருகன் சொல்கிறாங்க, விடாமுயற்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வாரியங்கவள் கோ, சங்கர், பாசம் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்கிறாங்க. நம்பி ஐயாவாடி அசோக்ராஜ், கனிமொழி சொல்கிறாங்க, நம்பிக்கை அப்படின்ட்டு. அடுத்து காரைக்கால் சேத்தூர், விதையாகவும் ஒரு சொல், என்ன சொல் அப்படிங்கிறத சீதா கலியபெருமாள் சொல்லியிருக்கிறாங்க. எதையும் அனுசரித்து போவோம் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பனங்காட்டாங்குடி அனுஷியா சங்கர் சொல்கிறாங்க, விதையாகவும் ஒரு சொல் முயற்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காரைக்கால் நளினி சொல்லக்கூடிய விதையாகவும் ஒரு சொல், விருட்சமாய் எழு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேவனூர் ஜோதிலட்சுமி, நேர்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. தெல்லைவில்லாளன் திருநீலகண்டம் பக்தி அப்படிங்கறது சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து அவரிக்காடு வித்யாவீரமணி அன்பு அப்படிங்கிறது விதையாகும் ஒரு சொல்லாக சொல்லியிருக்காங்க.

0: அன்னபன்பேட்டை ஜோதி சொல்கிறாங்க, கல்வி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. மன்னார்குடி வாட்டார் வெங்கடேசன் கலைவாணி சொல்கிறாங்க, விதையாகவும் ஒரு சொல் நம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து திருநள்ளாறு திலகவதி சொல்கிறாங்க, தமிழ்ச்செல்வன் திலகவதி தமிழ்ச்செல்வன் சொல்கிறாங்க, திருநள்ளாறுலேருந்து தானம் அப்படிங்கிறது விதையாகவும் ஒரு சொல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து தன்னம்பிக்கை அப்படிங்கிறத ஜெயங்கொண்டம் மெர்சிராணி சொல்லியிருக்கிறாங்க. கீழக்குடியிருப்பு சிங்காரவேல் சொல்கிறாங்க, பொறுமை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார், தாய்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோன்னா கொரடாச்சேரி காளிதாஸ், விதையாகவும் ஒரு சொல் நான் யார் அப்படிங்கிற அந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறாங்க. அடுத்து கடலூர் துறைமுகத்திலிருந்து சுரேஷ் சொல்கிறாங்க, விதையாகவும் ஒரு சொல் விருட்சமாக உருவாகு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஆனந்த முருகன், பூலுவப்பாளையம் ஆனந்த முருகன் சொல்கிறாங்க, முயற்சி அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து குத்தாலம் தேரடி தெல்லை வில்லாலன் சொல்கிறாங்க, உழைப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவல்லல் தர்மம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்படி கிட்டத்தட்ட நேயர்கள் தங்களுடைய கமெண்ட்ஸில் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 நேயர்கள் இப்போ ஒதுக்கி சொல்லியிருக்கிறாங்க கமெண்ட்ஸில், விதையாகவும் ஒரு சொல் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் யார் வராங்க, தொலைபேசி வழியாக வந்து விதையாகவும் ஒரு சொல் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத அழைக்கிறோம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார்.
0: யார் பேசுகிறீங்க, எங்கேருந்து பேசுகிறீங்க ஐயா?
1: இரண்டு கடலங்குடி பிரபாகரன்.
0: இரண்டு கடலங்குடி பிரபாகரன், சொல்லுங்கள் ஐயா.
1: மழலை.
0: மழலை, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம், விதையாகவும் ஒரு சொல் என்ன சொல் அப்படிங்கிறத கேட்போம். ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் இரவாஞ்சேரியிலிருந்து செந்தாமரை பகவதி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
2: அறம் சார்.
0: அறம், நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லருங்கும் விதையாகவும் ஒரு சொல் அப்படிங்கிற இணைப்புல வந்திருக்கிறீங்க. ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ, விளையாட்டு அப்படிங்கிறதும் விதையான ஒரு விதையாகவும் ஒரு சொல்லாக நம்ம எடுத்துக்கிட்டு விளையாடுறாங்க அப்படிங்கிறத சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
3: போனேரி வட்டம் ஆதிவராகநல்லூர் முருகன் பேசுகிறேன்.
0: ஆதிவராகநல்லூர் முருகன், சொல்லுங்க ஐயா.
3: நல்லா இருக்கீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம், நலமே மல்லற வாழ்த்துக்கள் ஐயா.
3: விதையாகவும் ஒரு சொல்லு மரம்.
0: நன்றிங்க.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கு.
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நேயர்களுக்கு நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். நேரம் 10:43:35. நேயர்களுக்கு விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள்.
7: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: சொல்லரங்கம் நிகழ்ச்சியில விதையாகவும் ஒரு சொல் அப்படிங்கிற தலைப்புல சொல்லக்கூடியவங்க அடுத்து யாருன்னு கேட்கலாம், எங்கிருந்து வராங்கன்னு கேட்போம். ஹலோ வணக்கம்.
8: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க? பாருங்க, மும்பைல இருந்து வந்த நடராஜன் ஐயாவை தொடர்ந்து துகிலி அம்மாபேட்டை நடராஜன் வந்திருக்கீங்க, சொல்லுங்க ஐயா.
8: உழைப்பு சார்.
0: உழைப்பு, நன்றிங்க, நன்றி,
8: நன்றி
0: சார். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடிய மலர வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஹலோ, விதையாகவும் ஒரு சொல் என்ன சொல்? ஹலோ, விதையாகவும் ஒரு சொல் என்ன சொல் அப்படின்னா மௌனம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: சஞ்சய்.

0: மாவட்டம் திருபுவனம் லட்சுமி ரவி.
1: திருபுவனம் லட்சுமி ரவி சொல்லுங்க.
0: நன்னடத்தை சார்.
1: நன்னடத்தை, நன்றி. அழகு, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஐயா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
1: சொல்லுங்க
2: ஐயா. விஜயாகும் ஒரு அற்புத சொல், நம்பிக்கை.
1: நம்பிக்கை, சரி, நன்றிமா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கங்க.
3: அரியலூர் மாவட்டம் அங்குலேருந்து ராமானுஜம் சார்.
1: ராமானுஜம் ஐயா, அரியலூர் மாவட்டம் ராமானுஜம் ஐயா, சொல்லுங்க.
3: முயற்சி சார்.
1: முயற்சி, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, மோகன், எங்கிருந்துங்க பேசுறீங்க? வெளிப்பாளையம், நாகப்பட்டினம் வெளிப்பாளையம். மோகன் சொல்லுங்க ஐயா. சரிங்க, நன்றி, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம். சொல்லுங்க, காரைக்கால்லேருந்து. ஹலோ, யார் பேசுறீங்க காரைக்கால்லேருந்து? ஸ்ரீஹர்ஷினியா? ஹலோ, நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் ஐயா.
1: வணக்கம், வணக்கம்.
4: கண் ஸ்ரீராமுலு, செம்பனார் கோவில்.
1: செம்பனார் கோவில், கண் ஸ்ரீராமுலு, சொல்லுங்க ஐயா.
4: அறிவே தெய்வம் ஐயா.
1: அறிவு தெய்வம்,
4: அறிவே தெய்வம்.
1: இதில் எது விதையாகும் ஒரு சொல்?
4: அறிவு.
1: நன்றிங்க. நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். ஹலோ, வணக்கம்
5: ஐயா. வணக்கம் சார். வணக்கம் சார். நாகை மாவட்டம் மஞ்சகுளை முடிசேகர்.
1: சொல்லுங்க ஐயா.
5: இகழ்ச்சி,
1: நன்றிங்க. விதையாகும் ஒரு சொல் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாரும் கேட்கலாம். சொல்ல ரங்கத்தில் இணையக்கூடியவங்க. ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் ஐயா.
1: வணக்கம் ஐயா. திருப்பட்டினத்திலிருந்து வந்திருக்கிறீங்க, சொல்லுங்க ஐயா.
6: ஆமாம் ஐயா. திருமலராயன் பட்டினம் அபிராமி வடக்கு வீதி தசாமூர்த்தி பேசுகிறேன் ஐயா.
1: சொல்லுங்க ஐயா.
6: ஏழைக்கு இறங்கு.
1: சரி, இறங்கா ஏழையா?
6: ஏழைக்கு இறங்கு.
1: சரி, இரக்கம் அப்படிங்கிறது தான் இறங்குங்கிறீங்க இல்லையா? நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: நீங்கள் உற்சாகமான ஜில்லுன்னு ஒரு நற்காலை வணக்கம் சார்.
1: ஜில்லுன்னு ஒரு நல்ல வெயிலில் ஒரு ஜில்லுன்னு ஒரு வணக்கம் சொல்கிறீங்க.
7: நாங்கள் வெயிலில் தான், நீங்கள் ஜில்லு இருக்கீங்களா சார்? அதுக்காக
1: தான். அடாடா, கண்டுபிடிச்சிட்டிங்க பாருங்க. எப்படி தான் பார்த்தீங்கன்னு தெரியலங்க, காந்த கண்ணுங்க உங்களுக்கு.
7: ஆமாம்
1: சார். சரி, சொல்லுங்க.
7: நான் என்று உங்கள் அன்புடன் பூந்தோட்டம் வலதேச முருகன்.
1: பூந்தோட்டம் முருகன், சொல்லுங்க முருகன்.
7: வெற்றி நிச்சயம் சார்.
1: வெற்றி நிச்சயம், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
8: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
8: திருப்பங்கூர்லேருந்து ஜெயந்தி குமார் பேசுகிறேன் சார்.
1: திருப்பங்கூர் ஜெயந்தி குமார், சொல்லுங்கம்மா.
8: உண்மை சார்.
1: உண்மை, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம். உடையார் பாளையம் மஜின்.
1: சொல்லுங்க ஐயா.
9: தனி மனித ஒழுக்கம்.
1: சரி, தனி மனித ஒழுக்கம். ஒழுக்கம் சரியாக இருந்தால் தனி மனிதன் சரியாக இருப்பான் இல்லையா?
9: நன்றி சார்.
1: நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுகிறீங்க ஐயா?
10: திருத்திருப்பதி தனபால் பேசுகிறேன் சார்.
1: திருத்திருப்பதி தனபால், சொல்லரங்கத்தில் இணைந்திருக்கின்றீர்கள். விதையாகும் ஒரு சொல் என்ன சொல்?
10: தூங்காதே தம்பி, தூங்காதே.
1: அடா அடா அடா, நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
11: ஹலோ.
1: ஹலோ, வணக்கங்க, யார் பேசுகிறீங்க?
11: இனிய காலை வணக்கங்களோடு சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடியிலிருந்து இக்பால் ஐயா. வணக்கம் ஐயா.
1: இளையாங்குடி இக்பால், வணக்கங்க. சொல்லுங்க, விதையாகும் ஒரு சொல்.
11: அதாவது மெய்ப்பொருள் காணாதது.
1: சரி,
11: காண முடியாதுங்க. ஆமாங்க ஐயா.
1: மெய்ப்பொருள் அப்படின்னு வச்சுக்கலாமா?
11: ஆமாங்க ஐயா.
1: நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவர்கள் யார் என்று கேட்போம். ஹலோ, வணக்கம்.
12: வணக்கம் சார். மேலவாஞ்சூர் சேகர்.
1: மேலவாஞ்சூர் சேகர்.
12: கைத்தொழில் சார்.
1: கைத்தொழில், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
13: துகிலி அம்மாப்பேட்டையிலிருந்து பிரபாவதி பேசுறேன் சார்.
1: துகிலி அம்மாப்பேட்டை பிரபாவதி, சொல்லுங்கம்மா. விதையாகும் ஒரு சொல் உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொல் என்ன சொல்லுமா? அது
13: நேர்மை சார்.
1: நேர்மை, நன்றிம்மா.
13: நன்றி.
1: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: இனிய காலை வணக்கம்.
1: வணக்கம்.
13: மஞ்சுளா ரவிச்சந்திரன்.
1: டிஆர் பட்டினம் மஞ்சுளா ரவிச்சந்திரன், வணக்கம் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அழுத்தம் திருத்தம்.

0: சொல்றீங்க மஞ்சுளா ரவிச்சந்திரன் அம்மா, நீங்க சொல்லுங்கம்மா, என்ன விதையாகும் ஒரு சொல், உங்களுடைய சொல் என்ன சொல்?
1: வெற்றி.
0: வெற்றி. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, காரைக்கால் கீழகசாவடியிலிருந்து யார் ஐயா பேசுறீங்க? கிறிஸ்ட். சொல்லுங்க ஐயா. வாழ நினைத்தால் வாழலாம். நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: காலை பண்பாளர்களுக்கு இனிய காலை வணக்கம். வணக்கம் கூறுவது திருமலை பண்ணது பொறையார் ஜீவானந்தம். உழைப்பு சார்.
0: பொறையார் ஜீவானந்தம் என்ன சொல்றீங்க? உழைப்பு.
2: உழைப்பு சார்.
0: நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ,
3: வணக்கம் சார்.
0: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
3: வேட்டங்குடியிலேருந்து விமலா வேல் பேசுறேன் சார்.
0: ஏத்தக்குடி விமலா.
3: ஆமாம் சார்.
0: சொல்லுங்கம்மா.
3: விதையாகும் ஒரு சொல்.
0: ம்.
3: மனிதனாகும் பார்க்கும் பண்பு.
0: பண்பு. பண்பு என்ன வச்சுக்கலாமா? விதையாகும் ஒரு சொல்.
3: கண்டிப்பாக சார்.
0: சரிம்மா, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ.
0: ஹலோ.
4: ஹலோ, வணக்கம் சார். நல்லீங்களா?
0: ஆ, நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன் சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், எங்கள் விதையாகும் ஒரு சொல்லு சொல்லுங்கள் சார். மீனா சாமிநாதன் சார், கதிரமங்கலத்துலேருந்து வந்திருக்கிறீங்க.
4: இந்த காலை வேலையில் உங்கள்கிட்ட பேசுகிற மன மகிழ்ச்சி ஆனந்தம்.
0: ம். ஆனந்தம் என்ன அப்படிங்கிறது?
4: மதுபுரிய குமார் சார் அவர்களுக்கு மீண்டும் ஒரு காலை என் சாமி வணக்கத்தில் கதிராமங்கலம் மீனா சாமிநாதன் எனக்கு பிடிச்ச அனைவரும் அன்பு காட்டுவது.
0: சரிங்க, நன்றி. ஆனந்தம் நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். சொல்லுறங்கத்தில் வணக்கம். அகனி செந்தில். சொல்லுங்க செந்தில்.
5: நல்ல எண்ணம்.
0: நல்ல எண்ணம். நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம். நேரம் 10:52 ஆயிடுச்சுங்க.
6: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
6: கத்திரிக்குளம் பாக்யராஜ் பேசுறேன்.
0: கத்திரிக்குளம் பாக்யராஜ், சொல்லுங்க.
6: பணிவு சார்.
0: பணிவு. நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
7: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார் பேசுறீங்கம்மா?
7: கோட்டிச்சேரி மேட அற்புதவள்ளி.
0: கோட்டிச்சேரி மேட அற்புதவள்ளி, சொல்லுங்கம்மா.
7: நேர மேலாண்மை.
0: நேர மேலாண்மை என்பதை விதையாகவும் ஒரு சொல்லாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
8: வணக்கம் சார்.
0: வணக்கம்.
8: சர்வாஞ்சரி கலாவதி ராஜமோகன்.
0: சொல்லுங்கம்மா.
8: ஊக்கம்.
0: ஊக்கம். நன்றிம்மா.
8: நன்றி.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
9: வணக்கம்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
9: நான் குற்றாலத்துலேருந்து டைலர் சண்முகம் பேசுகிறேன் சார்.
0: சொல்லுங்க ஐயா.
9: தன்னம்பிக்கை.
0: குத்தாலம் சண்முகம் அவர்களின் விதையாகவும் ஒரு சொல் தன்னம்பிக்கை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
10: ஹலோ.
0: ஹலோ, வணக்கம்மா. யார் பேசுகிறீங்கம்மா?
10: சார், நடுக்கலம்பேட்டிலேருந்து சீதாலட்சுமி சார்.
0: நடுக்கலம்பேட்டு சீதாலட்சுமி. நடுக்கலம்பேட்டுன்னா அந்த திருமலைராயன் பட்டணத்துக்கு முன்னாடி இருக்குது, நிறைவிக்கு அந்தாண்டா இருக்குது, அதுவா?
10: ஆமாங்க சார். ஆமாங்க சார்.
0: சரிம்மா, நன்றிம்மா. சொல்லுங்கம்மா.
10: இன்ட்ரெஸ்ட் சார்.
0: ஆர்வம். ஆர்வம். ஆர்வம். பாருங்கள், இங்கிலீஷில் சொல்லி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிட்டீங்க பாருங்கள். ஆர்வம். நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யார் வராங்கன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ. எங்க இருந்துமா, யார் பேசுறீங்க? விஜயாவா? தீக்ஷையாவா? உங்க ஊரு பேரை இன்னொரு முறை சொல்லுங்க. தேத்தங்குடியா? சரி, விதையாகவும் ஒரு சொல் சொல்லுங்கம்மா.
11: கல்வி.
0: கல்வி. அழகு செல்லம். நன்றி. நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
12: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார்
12: பேசுறீங்க? போட்டு வர வேண்டியதா இருக்கு சார், லைன் பிடிக்க.
0: எதிர்நீச்சல் போட்டால் தானே வெற்றியை அடைய முடியும்.
12: அதனால்தான் சார் எதிர்நீச்சலே சொல்றேன்.
0: எதிர்நீச்சல் என்று
12: போட வேண்டியதா இருக்குல்ல?
0: இல்ல இல்ல, எதிர்நீச்சல் என்ற விதையாகவும் ஒரு சொல்லை சொல்லக்கூடியவர் எந்த ஊரில் இருந்து, யாரு சொல்றீங்க?
12: நல்லூரில் இருந்து எதிர்நீச்சல் போட்டு வருவது வாசிகி முத்துக்குமரன்.
0: வாசிகி முத்துக்குமரன். என்ன ஊர்
12: சொன்னீங்க?
0: முடிகண்டநல்லூர். நன்றிமா. நன்றி. அழகு. நிகழ்ச்சியில் அடுத்து எதிர்நீச்சல் அப்படிங்கிற வார்த்தையை தொடர்ந்து வரும் இந்த விதையாகவும் ஒரு சொல் என்னன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
13: ஹலோ, வணக்கம் சார். கோனேராஜரம் பழனிசாமி டெய்லர்.
0: கோனேரி ராஜபுரம் பழனிசாமி அவர்களை சொல்லுங்கள். விதையாகவும் ஒரு சொல் என்ன சொல்ல ஐயா?
13: கவர்ச்சிகளை கண்டு ஏமாறக்கூடாது.
0: சரி, ஏமாற்றம் அப்படிங்கிறது விதையாகவும் ஒரு சொல்லாக வச்சுக்கலாமா?
13: ஏமாற்றுவர்கள் இருக்க தான் செய்வார்கள், ஆனால் ஏமாறக்கூடாது.
0: நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
14: சார், வணக்கம்.
0: வணக்கங்க. யார் பேசுறீங்க?
14: நான் கூகுரோட யார் முருகேசன்.
0: சொல்லுங்க ஐயா.
14: சாதிப்போம்.
0: சாதிப்போம். நன்றிங்க.
14: நன்றி.
0: விதையாகவும் ஒரு சொல்லாக சாதிப்போம்.

0: என்று கூர் வடகரை முருகேசன் சொல்லியிருக்கிறாங்க நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க, எங்கேருந்து பேசுறீங்க?
1: அவரைக்காடு அறிவழகன்.
0: அவரைக்காடு அறிவழகன், சொல்லுங்க.
1: நேர்மை சார்.
0: நேர்மை, நன்றிங்க, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: திருவாரூர் மாவட்டம் முகந்தனூர்லேருந்து பவித்ரா.
0: முகந்தனூர் பவித்ரா, சொல்லுங்கம்மா.
2: தன்னம்பிக்கை.
0: தன்னம்பிக்கை, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: அகலங்கன்னு மகேஸ்வரி சிவகுமார் பேசுறேன் சார்.
0: அகலங்கன்னு மகேஸ்வரி சிவகுமார், சொல்லுங்கம்மா.
3: விடாமுயற்சி சார்.
0: விடாமுயற்சி, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம்.
4: ஹலோ,
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: காலை வணக்கம் சார். நல்லதே நடக்கும் சார். பூம்புகார் இருந்து ஜிவி இளங்கோவன் பேசுறேன் சார்.
0: பூம்புகார் ஜிவி இளங்கோவன், சொல்லுங்க ஐயா.
4: குறிக்கோள் சார்.
0: குறிக்கோள், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம்.
5: ஹலோ, வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
5: ஐயாவுடையிலேருந்து ஜெயலட்சுமி பேசுறேன் சார்.
0: சொல்லுங்கம்மா.

0: இளங்கோவன் பேசுறேன் சார்.
1: பூம்புகார் ஜிவி இளங்கோவன், சொல்லுங்க ஐயா.
0: குறிக்கோள் சார்.
1: குறிக்கோள், நன்றிங்க. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: ஐயாவோட ஜெயலட்சுமி பேசுறேன் சார்.
1: சொல்லுங்கம்மா.
2: திறமை.
1: திறமை, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம்.
3: திருவாரூர்
1: பன்னீர்செல்வம், சொல்லுங்க ஐயா. அறிவு, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
4: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம்மா, யார் பேசுறீங்கம்மா?
4: நாகை மாவட்டம் மருங்கூர் வந்து ரேவதி பேசுறேன்.
1: மருங்கூர் ரேவதி, சொல்லுங்க. வித்தையாகவும் ஒரு சொல்.
4: நேர்மை.
1: நேர்மை, நன்றிம்மா. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம். சொல்லரங்கம் நிகழ்ச்சி நிறைவு வரக்கூடிய தருணங்களை நெருங்கி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் வரக்கூடியவங்க யாருன்னு கேட்போம். ஹலோ வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: பெருங்குடி ரவிராஜ் பேசுறேன் சார்.
1: ரவிராஜன், பெருங்குடி ரவிராஜன், சொல்லுங்க. விதையாகவும் ஒரு சொல். நலமாக இருக்கின்றேன், நலமை மலர வாழ்த்துக்கள்.
5: நன்றி சார். உழைப்பு சார்.
1: உழைப்பு, நன்றி ஐயா. நிகழ்ச்சியில் அடுத்து யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
6: வணக்கம் சார்.
1: வணக்கம். கமல்ஷா, பஞ்சநதி குளத்தில இருந்து சொல்லுங்கம்மா.
6: ஒழுக்கம் சார்.
1: ஒழுக்கம், நன்றிம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
7: வணக்கம் சார்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க ஐயா?
7: உத்தமங்கலத்திலிருந்து ராம்ஜி பேசுறேன்.
1: உத்தமங்கலம் ராம்ஜி, சொல்லுங்க ஜி.
7: மயிலாடுதுறை மாவட்டம்.
1: சரிங்க.
7: ஆக்கம் சார்.
1: ஆக்கம், நன்றி ஐயா. ஹலோ.
8: வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க ஐயா?
8: மானாமீரசல் டேவிட் சார்.
1: காரைக்கால் பண்பலை 100.3 சொல்லரங்கம். சொல்லரங்கம் நிகழ்ச்சியில பார்த்தோம் அப்படின்னு சொன்னா விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கறத சொல்லியிருக்கிறோம். விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கறதுல வித்தியாசமாக நிறைய நேயர்கள் சொல்லியிருக்கிறாங்க. பல்வேறு வார்த்தைகள், பல்வேறு சொற்களை சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். நிகழ்ச்சியில் அடுத்து வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
9: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
9: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் பன்னீர்செல்வம் பேசுறேன் சார்.
1: ஜெயங்கொண்டம் பன்னீர்செல்வம், சொல்லுங்க ஐயா.
9: சிந்தனை.
1: சிந்தனை, நன்றி, நன்றி ஐயா. விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொலைபேசி வழியாக நேயர்கள் நிறைய வார்த்தைகள் சொல்லிக்கொண்டே இருக்கிறாங்க. அடுத்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், முகநூல் பக்கத்துக்கு நம்ம வரோம். முகநூல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா, கிட்டத்தட்ட உழைப்பு அப்படிங்கிறத சுரேஷ் ராஜேந்திரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்க எந்த ஊர் அப்படிங்கிறத கன்னாரபாளையம் சுரேஷ் ராஜேந்திரன் உழைப்பு அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. பூவத்திலிருந்து குபேர் சொல்கிறாங்க. நேர்மை அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. இப்படி நிறைய நேயர்கள் தங்களுடைய சொல்லை விதையாகவும் ஒரு சொல்லாக சொல்லியிருக்கிறாங்க. சொல்லறங்க நிகழ்ச்சியில் அடுத்து தொலைபேசி வழியாக வரக்கூடியவங்க யாருன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம். மடப்புறம் சகாயராஜ், சொல்லுங்க. வானொலியின் ஒலி அளவை குறைத்து வைத்துக் கொண்டு பேசலாம் ஐயா. விதையாகும் ஒரு சொல். விதையாகும் ஒரு சொல், உங்க நீங்க சொல்லக்கூடிய ஒரு நல்ல சொல் என்ன சொல்?
10: நிகழ்ச்சியில
1: நிறைவாக வரக்கூடியவங்க யாரு, எங்கிருந்து எத்தனை பேர் வந்திருக்காங்க அப்படிங்கறது நம்ம இப்போ நம்ம பார்க்கலாம். நிறைவாக வரக்கூடிய நேர் யாருன்னு கேட்டலாம். ஹலோ வணக்கம். ஹலோ
11: வணக்கம்.
1: வணக்கங்க, யார் பேசுறீங்க?
11: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கும், சொல்லுங்க. சங்கரன் வந்தல் ராஜு.
11: நன்றி ஐயா.
1: விதையாகும் ஒரு சொல்.
11: ஒரு சொல் படிப்பு.
1: படிப்பு, நன்றிங்க. நேர்களை இதுவரைக்கும் விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கிற சொல் அரங்கம் நிகழ்ச்சியில் பல்வேறு நேர்களை ஒருங்கிணைத்து இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம இணைக்கணும் அப்படிங்கிற முயற்சியில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 112 நேயர்களை சந்தித்து விதையாகும் ஒரு சொல் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் நம்ம எல்லாரையும் இணைச்சிருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்வோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆர்ஜி ஆர் குமார். சொல்லரங்கம் நம்மிடமிருந்து விடைபெற்றது.

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
5: மன்னார்குடி.
6: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

பண்பலை 100.3 இணைந்து நேயர்களை நீ கேட்டு ரசிக்கலாம். வணக்கம் தோழி. நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளவும் விருப்ப பாடல் கேட்கவும் தங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ளவும் அழைக்கலாம் தோழியரை. 0436 8 என்ற முன்னிணைப்பேனோடு 2311 2311 அல்லது 2999 8 0 அல்லது 2999 5 8 0 இந்த தொலைபேசி எண்களிலோ அலைபேசி எண்ணான 9565642 7231 இந்த எண்ணிலும் அழைத்து வரலாம். வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் நம்ம தோழிகள் கிட்ட கேட்க போற விஷயம் என்னன்னா, உங்கள் மகன் அல்லது மகளிடம் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம். எல்லா விஷயத்தையுமே நம்ம ரொம்ப பூரிப்போட பெற்றவள் பார்ப்பாள். தன் குழந்தையுடைய ஒவ்வொரு அசைவுமே பெற்றவளுக்கு பெருமிதம். ஆனாலும் சில விஷயங்களை பார்த்து ரொம்பவே வியந்து போயிருப்போம். அந்த வியந்த விஷயம் உங்கள் மகன் அல்லது மகளிடம் என்ன பார்த்துருக்கீங்க, என்ன வியந்து போயிருக்கீங்க, நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளலாம் தோழிகளே. வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பேச வாங்க, விருப்ப பாடல் கேட்க வாங்க.

0: நேயர்கள் நினைவிற்கு, நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 6:35 கரைக்கால் ONGC காவிரி அசட், கரைக்கால் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் கரைக்கால் ஷேகர்ஸ்.

0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் நீடூர் வழங்கும் இன்சல் அமுது.
1: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
2: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்

0: தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
1: முக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமிக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமிக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள். கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்
2: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
3: தரமான
0: தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர். நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நேரம். இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள் முன்வைத்திருக்கும் ஒரு கேள்வி என்னன்னா, உங்கள் மகன் அல்லது மகளிடம் பார்த்து வியந்த விஷயம் என்ன? நிகழ்ச்சியோட இணையவரும் இந்த தொழில் அவங்க குழந்தைகிட்ட பார்த்து எந்த விஷயத்த ரொம்ப வியந்து பார்த்துருக்காங்க, எது ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்க கேட்கலாம். மருக வணக்கம்.
4: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
4: அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துல இருந்து மெர்சி ராணி கலைவாணன் பேசுறேன்.
0: சொல்லுங்க மெர்சி ராணி, நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கீங்களா சகோதரி?
0: நலமா இருக்கணும். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கோம் சகோதரி.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
4: எனக்கு தெக்கிச்சிரு மச்சான்ல இருந்து தென்னமரத்தோப்பு குள்ளே பாடல் கொடுங்க சகோதரி.
0: சரி, பாடல் கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்களுடைய குழந்தை மகனா மகளா யாரை பத்தி சொல்ல போறீங்க?
4: மகன் மகள் இருவரை பத்தி சொல்லணும்.
0: சொல்லுங்க சொல்லுங்க. ஓகே சொல்லுங்க.
4: மகள் வந்து பேரு வான்மதி. எங்க வீட்டுக்காரங்க வந்து மேஜிக் ஷோ ஆசிரியர் தொழில் ஒரு பக்கம்னா ஒரு பக்கத்து மேஜிக் ஷோ பண்ணுவாங்க. நாங்க இது மாதிரி வெளியில அவளும் கூட கூட்டிட்டு போறப்ப அவளா நாங்க எதிர்பார்க்காம அவளா மேஜிக் கத்துட்டு எங்களுக்கு செஞ்சு காட்டினா.
0: ஓ சூப்பர்.
4: ஒரு வியப்பா இருந்தது. சொல்லி கொடுக்கல, கத்து கொடுக்கல. அவளா அப்பா செய்யறத பாத்துட்டு அவளா செஞ்சு எங்களுக்கு ரெண்டு மேஜிக் செஞ்சு காட்டினா. எங்களுக்கு அது பெரிய வியப்பாவே இருந்தது. அது மாதிரி தம்பி வந்து பாலா வந்து சிலம்ப கிளாஸ் அவங்க ஸ்கூல்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, எங்களுக்கு தெரியாது. இவனா சிலம்பம் கொண்டு வந்து அம்மா நான் சிலம்ப சுத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி வீட்டுல வந்து சுத்தி சாதாரண ஒரு மரத்த ஒரு குச்சை எடுத்து உடச்சி அவனா சேர்த்தி சுத்தி காட்டினா. அது எங்களுக்கு ஒரு பெரிய வியப்பாவே இருந்தது.
0: பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுற பெற்றவங்களுக்கு அது பெற்றவங்களுக்கு அதுதான் இல்லையா?
4: விஷயத்தை எங்களுக்கு காட்டினாங்க சகோதரி.
0: ஓகே, ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட பாடல் படம் கேட்கலாம். நன்றி
4: நன்றி சகோதரி.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: நேர்களை இன்றிரவு 7:30 பண்பலை 100.3 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயம் சார்ந்த மத்திய அரசின் திட்டம் மற்றும் சந்தைப்படுத்துதல் குறித்து திருவிடைமருதூர் டி சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் நம்ம தொழில்கள்கிட்ட கேட்டிருந்த கேள்வி, உங்கள் மகன் அல்லது மகளிடம் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம். நிகழ்ச்சியோடு இணைவரும் தொழிலை வரவேற்கலாம். அருக வணக்கம்.
1: வணக்கம் சித்ராம், வணக்கம்.
0: சொல்லுங்க சித்ராமா. சரி சொல்லுங்க, பாடல் என்ன பாடல் சொல்லுங்க.
1: படம் டிசம்பர் பூக்கள், பாடல் மாலைகள் தோல் மாறும், அந்த பாடல்.
0: சரி கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்கள் மகன் அல்லது மகளிடம்.
1: நான் பார்த்து வந்த விஷயம், என்னுடைய ரெண்டு பிள்ளைகள் தான், பிள்ளைகள் என்னுடைய படிப்பு தான், நான் அதை கண்டுதான் வியந்து போனேன். படிப்புல ரெண்டு பிள்ளைங்களும் கெட்டிக்காரம், அந்த 10th பச்சை மார்க் இந்த பிள்ளைங்க வாங்கினோம்.
0: ஓகே ஓகே.
1: இப்போ எல்லாம் பெரிய போஸ்ட்ல இருக்காங்கம்மா, கம்ப்யூட்டர்ல.
0: அவங்க படிக்கிறத பார்த்து ரொம்ப வியந்து போயிருக்கீங்க.
1: ரொம்ப வியந்து போனம்மா.
0: சரிம்மா, ரொம்ப நன்றி. நீங்க கேட்ட பாடல் வரும்.

நேர்லை இன்றிரவு 8 மணிக்கு இளைய பாரதம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 5ஆம் தேதியன்று ஒலிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. கோமதி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.

0: உங்கள் மகன் மகளிடம் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் என்ன? இதுதான் நம்ம வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் தோழிகள் முன் வச்சிருக்க ஒரு கேள்வி. அவங்க பெருமிதம் பட்ட பூரிப்படைந்த அந்த ஒரு விஷயத்தை பற்றி தான் சொல்லிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைவரும் தோழி வருக, வணக்கம்.
1: வணக்கம் தோழி.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: பாக்கம்பருத்தியூர் சுமதி.
0: சொல்லுங்க சுமதிமா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: கல்யாண மாலை கொண்டாடும் பெண் என்கிற பாடல் கொடுங்க.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க.
1: இன்னைக்கு என் பொண்ணுக்கு வந்து கல்யாண நாள்.
0: சொல்லுங்க, வாழ்த்துக்கள். சொல்லுங்க சொல்லுங்க. ஆமா, நீங்க பேசுறது கொஞ்சம் கட் ஆகுது. நெட்வொர்க் இருக்கிறதுல வந்து பேசுங்களேன்.
1: கிடைக்குதாமா?
0: சொல்லுங்க, இப்ப சொல்லுங்க.
1: அவங்க வெளிநாட்டில் இருக்காங்க, கல்யாண நாள் இன்றைக்கி கொண்டாடுறாங்க, அதுக்காக இந்த பாடல் கேட்குறேன்.
0: ஓகேம்மா, சரி சொல்லுங்கள். நீங்கள் அவங்கக்கிட்ட பார்த்து வியந்த விஷயம்?

0: சுமதிமா லைன்ல இருக்கீங்களா?
1: ஹலோ.
0: சொல்லுங்க
1: லைன்ல இருக்கமா?
0: சொல்லுங்க சொல்லுங்க. உங்க பொண்ணுட்ட நீங்க பார்த்த
1: நல்ல
0: வியந்த
1: நல்ல
0: விஷயம்.
1: வியந்த விஷயம் கேட்டீங்கன்னா, நல்லா படிப்பாங்க என் பொண்ணு.
0: ம்,
1: அதாவது பிஎஸ்சில ஹோல்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி ஹோல்ட் ரேங்க் வாங்கினாப்ல.
0: ம்,
1: அதே மாதிரி எம்எஸ்சிலையும் ஹோல்ட் ரேங்க் வாங்கினாப்ல.
0: ம், கோல்டு மெடலிஸ்ட் உங்க பொண்ணு பிஎஸ்சி எம்எஸ்சில. ம்,
1: அப்புறம் பையன் 10th ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினுச்சு.
0: ஓகே ஓகே.
1: நன்றி.
0: நன்றி.

0: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
2: திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியோடு இணைந்து தொழில்கள் அவங்க குழந்தைகிட்ட பார்த்து வியந்து ரசித்த பெருமிதப்பட்ட விஷயத்தை பற்றி தான் சொல்லிகிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைவரும் தொழிலை வரவேற்கலாம். மிருக வணக்கம்.
1: காலை வணக்கம் மேடம்.
0: காலை வணக்கம். யார் வந்திருக்கீங்க?
1: வேதாரண்யம் வட்டம் தேத்தாகுடி தெருக்கில் இருந்து பூங்கொடி அறிவுரம் பேசுகிறேன் மேடம். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம் பூங்கொடி. நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கோம் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: மண்ணுக்கேத்த மைந்தன் அப்படிங்கிற படத்திலிருந்து சிந்தாமணி கீழே அந்த பாட்டு வேணும் மேடம்.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, உங்க குழந்தைகிட்ட நீங்க பார்த்து வியந்த விஷயம். பையனா பொண்ணா?
1: பையன்தான் மேடம். இப்ப ஐந்தாம் வகுப்பு படிக்கிறான். அந்த
0: சரி,
1: அவங்க அப்பா வந்து சைக்கிள் மெக்கானிக்கா இருக்காங்க.
0: சரி,
1: இவன் வந்து சைக்கிள் வச்சிருக்கான். அந்த சைக்கிளை ரிப்பேர் ஆனா அது வந்து அவனே தன்னாலே எடுத்து அவனை ரிப்பேர் பண்ணிக்குவான், செயின் எல்லாம் இது
0: பண்ணிக்குவான்.
1: எல்லாம் அதுல ரிப்பேர் உள்ள எல்லாத்தையுமே அவனே பாத்துக்கிறான். அதனை பார்த்தா வியப்பா இருக்கும் மேடம் எனக்கு. தவங்கிட வச்சு அதுல என்னென்ன மிஸ்டேக் இருக்கோ அதை கரெக்ட்
0: பண்ணிக்குவான்.
1: அப்புறம் வந்து இந்த விளையாட்டு பொருள், இப்ப கோயிலுக்கு போனாலும் சரி இல்ல எங்க வெளியில போனாலும் சரி ஒரு விளையாட்டு பொருள் வாங்கி கொடுத்துறது. அத காரு இந்த மாதிரிதான் வாங்கி கேப்பானா, வாங்கி வண்டி இந்த பஸ் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது. வாங்கி விட்டுட்டு அதை அக்கக்கா கழட்டி அதை மறுபடியும் வந்து செட் பண்ணி அழகா அதை ஒத்த வச்சிருவான் மேடம்.
0: வாங்கின உடனே அவர் வந்து அதை விளையாடி பாக்குறாரோ இல்லையோ, தனித்தனியா பிரிச்சு எடுத்து திரும்பி கோர்க்கறது அப்படின்றது அவருக்கு ரொம்ப விருப்பமான, அதுதான் விளையாட்டுன்னு நினைச்சிட்டாரு இல்லையா?
1: அது திருப்பி அதை செட் பண்ணிடுவான். சிலது வந்து செட் பண்ண முடியாம இருக்கும்ல மேடம்.
0: ஆமா,
1: அதே வச்சு அவன் இது பண்ணி அந்த அட்டை இது மாதிரி எல்லாம் வேற ஏதாவது பொருத்தி அதை ஓட்ட வச்சிருவான்.
0: பரவாயில்ல, ரொம்ப சந்தோஷமான விஷயம்.
1: அவருடைய இன்னொன்னு வந்து இந்த ஓவியம் சூப்பரா வரைவான் மேடம்.
0: ஓகே,
1: அந்த சுபாஷ் சந்திர போஸ் வந்து தேசிய கொடிக்கு சல்யூட் அடிக்கிற மாதிரி ஒரு ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. ரொம்ப வியப்பா இருந்தது எனக்கு. இன்னொன்னு வந்து சிவலிங்கம் வந்து, நானும் சிவபக்தா தான், என் பையனும் சிவன் தான் பிடிக்கும்.
0: அவருடைய திறமைகளை நீங்க ஊக்குவித்து பெரிய அழகா கொண்டு வாங்க. நன்றி.
1: ஆமா மேடம், நன்றி மேடம்.
0: நம்ம காரைக்கால் பண்பலை 100.3 முகநூல் பக்கத்திலையும் தொழில்கள் வந்து அவங்க மகன் அல்லது மகளிடம் பார்த்து வியந்த விஷயத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஐயாவாடி அசோக் ராஜ் கனிமொழி சொல்லியிருக்காங்க, என்னுடைய குழந்தைகள்கிட்ட பார்த்து வியந்த விஷயம் சூழ்நிலையை புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு சூழ்நிலையை புரிஞ்சிட்டு அதற்கேற்று நடப்பதற்கான பக்குவம் அப்படின்றது கண்டிப்பாக சின்ன வயசில் பார்த்து வியக்கிற ஒரு விஷயந்தான். இது யார் வந்திருக்காங்கன்னா, பனங்கட்டாங்குடி அனுசியா சங்கர் சொல்லியிருக்காங்க, ஒன்றல்ல இரண்டல்ல நிறைய இருக்கு மேடம். என் பொண்ணு வந்து நல்லா டான்ஸ் ஆடுவா, ஓவியம் வரைவா, ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளோ அழகாக இருக்கும். அவள் செய்கிற ஒவ்வொரு விஷயமுமே ரொம்ப வியப்பாக தான் இருக்கும் மேடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அடுத்து அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், மற்றவங்களுக்கு உதவும் குணம் வந்து உள்ளவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவங்களுடைய குழந்தைகள். வாரிகாவல் சண்முகப்பிரியா சொல்லியிருக்காங்க, 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு பாட புத்தகங்கள்

வந்து இருக்கிற மனப்பாட பாட்டை பார்க்காமலேயே சொல்லுவான் என்னுடைய பையன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மயிலாடுதுறை ரேவதி நகர் அஞ்சு ரவிச்சந்திரன் வந்து என்னுடைய மகள் தர்ஷினி எதை பார்த்தாலும் அப்படியே ஓவியமாக வரைந்து விடுவாள், 3 வயதிலிருந்து இன்று வரை தொடர்கிறது, அதனால்தான் அவர் விரும்பிய ஆர்கிடெக்ட் படிப்பை படித்து வருகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொடிகால்பாளையம் பைரோஸ் பானு, என்னுடைய மகளிடம் நான் கண்டு வியந்த விஷயம் அளவற்ற ஆர்வம், சிறிய விஷயங்களை கூட உற்று நோக்கி ஏன் எப்படி என்று கேள்வி கேட்கும் திறன், அது ரொம்பவே அதிகமாக இருக்கும். மன்னிக்கும் குணம், அது யாராக இருந்தாலும் கோபம் வந்தாலும் அதை உடனே மறந்துட்டு மீண்டும் அன்பாக பழகும் தூய்மையான மனம் கொண்டவள் என் மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பூங்குடி கேட்ட

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வணக்கம் தோழி. இன்றைய நிகழ்ச்சியில் உங்கள் மகனர் மகளிடம் நீங்கள் பார்த்து வியந்த விஷயம் என்ன? தோழிகள் வந்து ரொம்ப பெருமையா, சந்தோஷமா, பெருமிதமா அவங்களுடைய குழந்தைகள்கிட்ட பார்த்து ரசிச்சு வியந்த விஷயங்களை சொல்லிட்டே இருக்காங்க. நிகழ்ச்சியோடு இணைய வரும் இந்த தோழி, வருக வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: காரைக்கால் நளினி.
0: சொல்லுங்க நளினி, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: நானே ராஜா, நானே மந்திரி படத்துல இருந்து
0: மழலை
1: குரல்ல பேசுதுல, அதுவே ஒரு அழகுதான்
0: கண்டிப்பா.
1: சண்டை போடுவேன், எங்க ரெண்டு பேருக்கு நிறைய சண்டை வரும்.
0: இல்ல அது வந்து ஒரு நிஜமா தான், சின்ன குழந்தைகிட்ட அம்பிழுத்து ஆமா பேசுறது ஆசையா இருக்கதான் செய்யும்.
1: நம்ம ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை கரெக்ட்டா டக்குன்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க கிட்ட இருந்து.
0: ஓகே, என்ன வயசா இருக்கு உங்களுக்கு?
1: அவங்களுக்கு 6 வயசு ஆகுது.
0: ஓகே, 6 வயசா இருக்க குழந்தைகிட்ட நீங்க என்ன சொன்னாலும் டக்குன்னு பதில் சொல்லிடுறாங்க அப்படின்றதுனால, அது சண்டை போடும்பொழுது அதை முக்கியமா சொல்லணும். சண்டை போடும் போது பதில் பதில் சண்டை போடுறாங்க, அதை பார்த்து ரொம்ப வியந்திருக்கீங்க, சந்தோஷப்பட்டிருக்கீங்க. ஓகேம்மா, நீங்க கேட்ட பாடல் வரும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி.

0: பண்பலையின் முகநூல் பக்கத்தில் தோழிகள் பதிவிட்டிருக்க விஷயங்கள் வந்து நம்ம அவங்களுடைய குழந்தைகள்கிட்ட பார்த்து வியந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க. புதுத்துறை சித்ராதேவி, என்னுடைய குழந்தைகள்கிட்ட நான் பார்த்து வியந்த விஷயம், நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இவங்க யார், காரைக்கால் தலத்திரு பத்மாவதி ஸ்ரீதர், என்னுடைய பெண் வந்து எல்லார்கிட்டையுமே ரொம்ப சிரித்த முகத்தோடு பழகுவாள், வீட்டு சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்றால் போல் நடந்து கொள்வாள். நல் ப்ளஸ் டூ படிக்கிறாங்க, டென்த்து முடிச்சிருக்காங்க, ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் டூவில் நல்ல மதிப்பெண் பெற்றிருக்கிறாள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரிக்காடு வித்யா வீரமணி, என்னுடைய மகன்கிட்ட நான் பார்த்து வியந்த விஷயம், யாருடைய முயற்சி இல்லாமல் அவர் வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு எல்லா இடங்களுக்கும் தானே கார் ஓட்டிகிட்டு போயிட்டு வர்றது தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம், இது வந்து நம்ம தோழிகள்கிட்ட கேட்டிருக்கோம், நிறைய நேயர்கள் வந்து அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. தோழிகள் அவங்களுடைய பேர்லையாவது அனுப்பலாம். பரவாச்சேரி பிரியா கண்ணன், என் மகனிடம் நான் பார்த்து வியந்த விஷயம் வந்து, நான் என் பையன் வந்து ஏதாவது தப்பு பண்ணால் கோபமாக திட்டுவேன், என் முகத்தையே பார்த்துட்டே இருப்பான், அப்புறம் வந்து கோபமான என்னுடைய முகம் எப்படி இருந்தது அப்படின்னு பென்சிலால் வரைஞ்சி காட்டினான். கோபமாக இருக்கிற முகமும் சந்தோஷமாக இருக்கிற முகத்தையும் தனித்தனியாக படமாக வரைந்து காட்டியது என்னை வியக்க வைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மகாலட்சுமி பழனிவேல் நிறைவிலிருந்து, எனது 2 வயது மகள் மழலை சொற்களை கேட்டு வியக்கிறேன், அது ரொம்ப சந்தோஷமும் பெருமையுமான ஒரு விஷயம், பெருமிதம் கொள்கின்ற ஒரு விஷயம். அப்புறம் அன்புராணி, அவங்க வந்து என்னுடைய மகன் ரொம்ப அழகாக இனிமையாக பேசுறது நடந்துக்கிறதெல்லாம் பார்த்து அவனுடைய அந்த குணத்தை பார்த்து நான் வியந்து போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேர்களுக்கு விருத்தாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். நேர்களுக்கு திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருத்தாச்சலம்.
0: நேயர்களுக்கு பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.

0: 11:51 பண்பலையோடு இணைந்து வணக்கம் தோழி நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளும் இந்த தோழி வருக. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் வந்திருக்கீங்கம்மா?
1: மானாம்பேட்டையிலேருந்து வேம்பு.
0: மானாம்பேட்டை வேம்பு. என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
1: அவள் வருவாள் காதல் என்ன கண்ணாடி வேணும். வேணும்.
0: சரி, கொடுத்துடலாம். சொல்லுங்க, யாரை பத்தி பேச போறீங்க?
1: முதல் மார்க் எனக்கு ரொம்ப வியப்பம். அடுத்தது வந்து என் பையன் வந்து என்னோட பிறந்த நாள் பையன் வெளிநாட்டுல இருக்காங்க. என்னோட பிறந்த
0: என்ன பண்ணாரு?
1: பையன் வெளிநாட்டுல இருக்காங்க. என் போட்டாவையும் என் பையன் போட்டாவையும் ஃப்ரேம் பண்ணி அவன் ஃப்ரெண்டுகளையும் எனக்கு சுட்டு கொடுத்தது எனக்கு ரொம்ப வியப்பையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்திருந்தது மேடம்.
0: ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட பாடல் வரும், கேட்கலாம்.
1: ரொம்ப நன்றி மேடம்.
0: நம்ம தோழிகள் வந்து அவங்க குழந்தைங்க படிக்கிற விஷயத்தை வியந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு வந்து அதில் வந்து சந்தோஷப்படுறதுக்கான விஷயந்தான் ஜாஸ்தி. நம்ம குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க அப்படிங்கும்போது ஒரு பெருமிதம், பெருமை, சந்தோஷம் இருக்கும். வியந்து பார்க்குற விஷயன்றது வேறு. தோழிகள் வந்து சில பேர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. வந்து ஓவியம் வரைகிறதை பார்த்துருக்கேன் நான், எந்த ஒரு பொருளையும் பிரித்து அதை சரியாக கோக்கிறத பார்த்துருக்கேன் நான், எப்படி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வீட்டில் நடந்துக்கிறத பார்த்துருக்கேன், கோபத்தை வந்து குறைச்சிட்டு முகமலர்ச்சியோடு எல்லாருக்கிட்டையும் பழகிறத பார்த்துருக்கேன், மன்னிக்கிற குணத்தை பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து சொல்கிறாங்க. ஒரு குழந்தை வந்து அம்மா எப்படி சந்தோஷமாக இருக்கும்போது, மகிழ்ச்சியாக இருக்கும்போது குணமும் முகமும் அவங்களுடைய கோப முகமும் பார்த்து எப்படி நீங்கள் நடந்துட்டால் நல்லாயிருக்கீங்க அப்படின்னு சொல்லாமல் சொல்லிய அந்த ஒரு விஷயம் கூட ரொம்ப அழகு. அதெல்லாம் பார்த்து வியந்து போகிற விஷயந்தான் படிப்பு. நம்ம குழந்தை நல்லா படிக்குதுன்னா ரொம்ப சந்தோஷம், பெருமை, பெருமிதம் இருக்கும் ஒரு தாய்க்கு. நிகழ்ச்சியில் தோழி கேட்ட பாடல்.

0: வரும் இந்த தோழி. வருக, வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் வந்திருக்கீங்க?
1: ஏமாத்தூர்லேருந்து அமுதா பேசுகிறேன் மேடம்.
0: மேமாத்தூர் அமுதா, பின்னாடி ஒரு கோழியா சேவல், அந்த சேவல் இல்லை, சூப்பராக சவுண்ட் கொடுக்குது.
1: ஆமாம் மேடம், சவுண்ட் கேட்குது. நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: சொல்லுங்கள் அமுதா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில்?
1: அபியும் நானும் படத்திலிருந்து வா வா என் தேவதை வந்து பார்த்துக்கிட்டு.
0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்கள், நீங்கள் யாரை பற்றி பேச போகிறீங்க?
1: எங்க பொண்ணு வந்து ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கும் மேடம். எப்படியாவது இதை பண்ணணும், இது செஞ்சுட்டுதான் அதை செய்யணும்ங்கிற ஒரு முடிவுல எல்லாம் கரெக்டா பேசுவாங்க.
0: ஓகே,
1: பையன் வந்து மேடம் டிரைவிங்ல இருக்கான். அவ்வளவு இந்த இடத்துல ஸ்பீடா போகணும், இந்த இடத்துல ஸ்பீடு கம்மியா போகணும் அப்படி கரெக்டா இருப்பான் மேடம். அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். கூட இப்ப பிச்சாவரம் வந்து டூவீலர்ல அழைச்சிட்டு போனான். அவன் எந்தெந்த இடத்துல ஃபாஸ்டா போவான், அந்தந்த இடத்துல ஏதோ வண்டி வந்துன்னா கம்மி பண்ணிப்பா, கரெக்டா போவான் மேடம். அது எனக்கு வியப்பா இருக்கும்.
0: ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட பால் வரும் கேட்கலாம். நன்றி,
1: நன்றி மேடம்.

இன்றைய வணக்கம் தொழில் நிகழ்ச்சியில் உங்கள் மகன் அல்லது மகளிடம் நீங்கள் பார்த்து வியந்த விஷயத்தை நம்ம கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருந்தோம். தொழில்களும் அழகாக சொல்லிட்டு இருக்காங்க, முகநூல் பக்கத்துலையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. நிகழ்ச்சியோட

0: ஓகே, கொடுத்துடலாம். சொல்லுங்க, நீங்க யார பத்தி பேச போறீங்க?
1: எங்க பொண்ணு வந்து ஒரு தன்னம்பிக்கையோட இருக்கும் மேடம். ஒரு எப்படியாவது இதை பண்ணணும், இது செஞ்சுட்டு தான் அதை செய்யணுங்கிற ஒரு முடிவுல எல்லாம் கரெக்டா பேசுவாங்க.
0: ஓகே,
1: பையன் வந்து மேடம் டிரைவிங்ல இருக்கான். அவ்வளவு இந்த இடத்துல ஸ்பீடா போகணும், இந்த இடத்துல ஸ்பீடு கம்மியா போகணும் அப்படி கரெக்டா இருப்பான் மேடம். அதெல்லாம் பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவன் கூட இப்ப பிச்சாவரம் வந்து டூவீலர்ல அழைச்சிட்டு
0: போனான்.
1: அவன் எந்தெந்த இடத்துல ஃபாஸ்டா போவான், அந்தந்த இடத்துல ஏதோ வண்டி வந்துன்னா கம்மி பண்ணிப்பான், கரெக்டா போவான் மேடம். அது எனக்கு வியப்பா இருக்கும்.
0: ஓகேம்மா, ரொம்ப சந்தோஷம். நீங்க கேட்ட பால் வரும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி மேடம்.

இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ITI.

0: பத்துக்கு மனதில் நின்றவை. 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஏ பவித்ரா. 12:55 பன்னிசை. 1:00 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் தேன்மழை. 1:55 மெல்லிசை. 2:00 லஞ்ச் பிரேக். முதலில் நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர் வழங்கும் அன்புடன் ஆரோக்கியம் விளம்பரதார நிகழ்ச்சி. 2:50 லஞ்ச் பிரேக். சிறுவர் சிறுவர்ச்சோலை நிகழ்ச்சியில் யோகா பற்றிய உரை மற்றும் சுற்றுச்சூழல் பாடல் வழங்குகிறார் வி அக்ஷயா. யோகாவின் ஆசனங்களும் அதன் முறைகளும் குறித்து உரை ஆனந்த கமலயாசினி. சுற்றுச்சூழலை காப்போம் கவிதை மற்றும் உரை வழங்குபவர் வி தமிழ்ச்செல்வி. எஸ் மெசிகா சஃப்ரின் வழங்கும் நெகிழியில்லா உலகம் படைப்போம் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் கவிதை மற்றும் பாடல். மூன்று மணிக்கு விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் எல்எஸ்சி. 3:30 பனங்குடி நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ வழங்கும் எல்எஸ்சி. மாலை 4:00 மனமெழுகிதே பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் சிதம்பரம் செல்வி. 4:30 வைக்கிங் பனியன் சன் பிரீப்ஸின் நண்பேண்டா. மாலை 5:00 திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் கதையும் கானமும் விளம்பரதார நிகழ்ச்சி. 5:15 கலக்கல் நேரம். 5:30 திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் விலக்கேற்றும் வேலை. 6:00 பன்னிசை. 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் மின் சொல் அமுது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 6:25 லைட் ஆஃப். 6:40 காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசை தூரிகை. 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர் தொடர்ந்து தேசபக்தி பாடல். 7:25 காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயம் சார்ந்த மத்திய அரசின் திட்டம் மற்றும் சந்தைப்படுத்துதல். திருவிடைமருதூர் டி சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம். 8:00 இளைய பாரதம் அடுத்தது என்ன கல்வித்தொடர். இந்நிகழ்ச்சியில் இம்மாதம் 5 அன்று ஒளிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி கோமதி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மத்திய அரசு 12 வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய சிறப்பு தொடர் நிகழ்ச்சி. 10:05 காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நாகப்பட்டினம் உங்கள் கடை வழங்கும் மின் சொல்லமுது வழங்குபவர் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:10 இரவும் மலரும். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சி குறிப்புகள்.
1: This is Akashvani, the news read by Anuja Kumar. Prime Minister Narendra Modi has left for France and Slovakia for his 6-day visit. During his visit, Prime Minister Modi will participate in the G7 summit on the 16th and 17th of this month. In his departure statement, Mr. Modi emphasized that India's presence at the G7 reflects the trust India's partners place in the country's growing global profile. He said this is the 8th consecutive G7 summit to which India has been invited. Mr. Modi also highlighted that France has a special place in India's strategic vision. Mr. Modi said the focus of the visit will be on boosting economic as well as cultural linkages between India and France. Mr. Modi will also go to Slovakia for a 2-day visit. He noted that this historic visit builds on the strong momentum in the bilateral relationship of both the countries. Prime Minister Modi will meet Slovakian President Pellegrini and Prime Minister Fico in Bratislava. Prime Minister Modi today said that India's youth are making their mark across various sectors, from science and technology to manufacturing.

சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

இன்னிசை கீதங்கள் தென்றலிலே மிதந்து வரும் நேரம் இது. இது மனதில் நின்றவை. நிகழ்ச்சி தரும் முதல் பாடல் வறுமையின் நிறம் சிவப்பு திரைப்படத்திலிருந்து. விருப்பம் சென்னை மாதவரம் ஜமுனா ஏகாந்தம், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், முகப்பீர் கிழக்கு பிரேமா கஜேந்திரன், கொடிக்கல்பாளையம் ஜான் ஹாஜா நஜிமுதீன், வெண்கரும்பூர் நேரு, கொள்ளிடம் இந்திராணி காமராஜ், லால்குடி கஜலட்சுமி ராஜேந்திரன், சென்னை ராணி ராஜசேகர், மணலூர்பேட்டை சொரூபராணி அருணாசேகர். இந்த நேர்களுக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி, குரல்களில் எம் எஸ் விஸ்வநாதன், இசையில் இந்த பாடல் மலர்கிறது.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: காரைக்கால் பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
4: காரைக்கால் GL மருத்துவமனை
5: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
4: GL மருத்துவமனை
5: காரைக்கால்.
3: செங்கல் சூளை மற்றும் மிதநீர் விடுவதற்கான தார்பாய்கள் சலுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ். இதம் தரும் இன்னிசை கீதங்களோடு இதோ மனதில் நின்றவை. சங்கர் கணேஷ் இசையில் வாளியின் வரிகளுக்கு SP பாலசுப்ரமணியம், சித்ரா குரல் கொடுத்திருக்கிறார்கள். இது ஊர்காவலன் திரைப்படம். விரும்பியிருக்கும் நேயர்கள் ஆடுதுறை மாணிக்க அற்புதராஜ், கிறிஸ்டி ஏஞ்சல், ஃபெட்ரிக் ஜோ, டானிஸ் ராஜ், வேளாக்குடி ரமணா சகாதேவன், மேட்டுப்பாளையம் நாகராஜன், வைத்தீஸ்வரன் கோவில், தமிழ் தாமரை செல்வி, குடந்தை மனோகரன், பாபு ராஜேந்திரன், பாபுராஜபுரம் இக்பால், இந்த நேயர்களின் விருப்பத் தேர்வாய்.
6: ஆடுகிறமே

0: நாளை காலை 10 மணிக்கு கரகப்பன்மலை 100.3 நாமக்கல் எம்ஏஎம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: செமனர் பூவில் என் குணசேகர், திலகவதி ஜே குணசேகர், அர்ச்சனா, திருச்சமல்லி மோகன், பவானி, பிச்சுமணி, வாசு, பட்டு, பரசலூர் அழகநாதன், வைஜெயந்திமாலா, சென்னை வடிவு அரசன், ரேணுகா தேவி, அருஷ்யா, காஞ்சிபுரம் மாணிக்கம், இந்த நேயர்களின் விருப்பமாய் ஒலிக்கவிருக்கும் இந்த பாடல் எங்கள் ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்திலிருந்து.

0: 6:20 காரைக்கால் பண்பலையில் நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுதாய நிகழ்ச்சியை வழங்குவோம்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்
3: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ். இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஸ்ரீ ஸ்ரீனிவாச ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
0: காரைக்கால் பண்பலையின் 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனதில் நின்றவை. இனி அனிவலம் ஜெயலட்சுமி கணேசன். காரைக்கால் கணபதி, கணேசன், ராணி, கிருஷ், செல்வி, தினேஷ், கருண்யா, பிரசன்னா, நிவாசினி, சுரேஷ், மாரியப்பன், நவநீதம், சாமிநாதன், சுப்பு, சூரி, ஜெர்லின், ரஹீம், மித்ரன், மங்கைநல்லூர், ரவி, மீரா, ஜீவா, வினோத், திருவாரூர்.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.

0: திருச்சி சாரதாசன் காத்திருங்கள்.
1: நாளை இரவு 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட்டின் உழவர் அரங்கம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்.
2: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: நன்னிலம் நாராயணன், காரைக்குடி கனகவல்லி நாராயணன், அஸ்வினி, கல்யாண், சுகன்யா, ராமநாதன், இலானி, சாய்வெண்பா, ஆதிராயினியா, நரசிங்கன்பேட்டை ஐயப்பன், திருவேழிமிழலை ஷாகுல் ஹமீது, சிதம்பரம் சிறுவை சந்திரராஜ், சீர்காழிவட்டம் மேலமாத்தூர் கலைஞர் தாசன் பாரி, இந்த நேயர்களின் விருப்பமாய் வருவது பி ஜெயச்சந்திரன், பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் இது பகல் நிலவு திரைப்படத்திலிருந்து.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவே வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு புறப்படும் முன் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இன்னோவேட்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கப் போவதாக கூறியுள்ளார். பிரான்சின் நைஸ் நகரில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சி மூலம் இந்திய புத்தாக்க நிறுவனங்களுக்கு உலகளாவிய முதலீடு

0: ஈர்க்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் ஸ்லோவாக்கியா செல்லும் திரு நரேந்திர மோடி அந்நாட்டு அதிபர் பெல்லிகிரினி, பிரதமர் ஃபிகோ உள்ளிட்டோருடன் பிராட்ஸ்லாவா நகரில் பேச்சுவார்த்தை மேற்கொள்ள உள்ளார். ஸ்லோவாக்கியாவுடன் எரிசக்தி ஒப்பந்தம் குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா பயணத்தை முடித்துக்கொண்டு பிரான்சின் இவியான் நகரில் வரும் 16-17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சி மாநாட்டில் இந்தியா பங்கேற்பது சர்வதேச அளவில் பொருளாதார சக்தியாக நம் நாடு உருவெடுத்துள்ளதை எடுத்துக்காட்டுவதாக அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து 8வது முறையாக G7 உச்சி மாநாட்டிற்கு இந்தியாவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கூறியுள்ளார். வரும் 18ஆம் தேதி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். பாரிஸில் வசிக்கும் இந்தியர்களுடன் கலந்துரையாட தாம் ஆவலுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நமது நாட்டின் இளையோர் அனைத்து துறைகளிலும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் அறிவியல், தொழில்நுட்பம், விண்வெளி, செமிகண்டக்டர், ட்ரோன் மற்றும் உற்பத்தி துறைகளில் இளையோரின் பங்களிப்பு முக்கியமானது என்று கூறியுள்ளார். கிராமங்களிலிருந்தும் சிறு நகரங்களிலிருந்தும் வரும் இளையோர் சிறப்பாக செயலாற்றுவதன் மூலம் புத்தாக்க நிறுவனங்கள் அமைப்பதில் உலகிலேயே முன்னணி நாடாக இந்தியா திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் இளம் வீரர்கள் பதக்கங்களை வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். ஸ்டார்ட் அப் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, திறன்மிகு இந்தியா, அடல் புத்தாக்க இயக்கம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் மூலம் இளையோர் தொழில் தொடங்குவதற்கான சூழல் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அரசின் திட்டங்கள் மூலம் கடந்த 12 ஆண்டுகளாக இளையோரின் பங்களிப்புடன் நாடு வளர்ச்சிப் பாதையில் முன்னேறி வருவதாக திரு நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த சோதனை வெற்றி பெற்றதன் மூலம் பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு திறன் கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா இடம்பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாட்டின் ராணுவ திறனை மேம்படுத்துவதில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்தின் பங்கு முக்கியமானது என்று அவர் தெரிவித்துள்ளார். கப்பல்களையும் கப்பல்களிலிருந்து ஏவப்படும் ஏவுகணை தாக்கி அழிக்கும் திறன் கொண்ட இந்த ஏவுகணை சோதனையை கடந்த புதன்கிழமை நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சகம் கூறியுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கத்திற்கான நிபுணர் குழு மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய பல்லுயிர் பெருக்க ஆணையம் தெரிவித்துள்ளது. இந்த குழுவின் தலைவராக முனைவர் பி.எல். கௌதம் செயல்படுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் பல்லுயிர் பெருக்கம் தொடர்பான விஷயங்கள் குறித்து ஆலோசனைகள் வழங்க ஒரு வருடத்திற்கு இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பல்லுயிர் பெருக்க சட்டத்தை செயல்படுத்த இந்த நிபுணர் குழுவின் பங்கு முக்கியமானது என்று மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
2: 12 ஆண்டுகளில் மக்களினுடைய நம்பிக்கை, மக்களினுடைய வளர்ச்சி, அதே போல மக்களினுடைய நலன், இதை சார்ந்து ஒரு சிறப்பான ஆட்சியை நாம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். உள்கட்டமைப்பினுடைய முதலீடு 2014 வெறும் 2 லட்சம் கோடியாக இருந்தது. இன்றைக்கு உள்கட்டமைப்பு செலவினம் கிட்டத்தட்ட 12.2 லட்சம் கோடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஏழை எளிய மக்கள் 25 கோடி மக்கள் ஏழ்மையிலிருந்து மேல்நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார். அதே போல பிரதமரனுடைய உணவு வழங்கும் திட்டத்தின் கீழே 81 கோடி குடும்பங்களுக்கு ஒவ்வொரு மாதந்தோறும் கூட 5 கிலோ அரிசி, 1 கிலோ பருப்பானது இலவசமாக உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழே இந்தியா முழுவதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 4 கோடி பேருக்கு வீடுகள்

0: கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிரதமரனுடைய அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தின் கீழே, தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழே கிட்டத்தட்ட 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் ஒவ்வொரு வீட்லையும் கட்டப்பட்டிருக்கிறது. 5 லட்சம் கிராமங்கள் ஓடிஎஃப் திறந்த வெளியிலிருந்து மலம் கழிக்கிறது இல்லாத உருவாக்கப்பட்டிருக்கிறது.
1: ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய இந்தியாவின் நடவடிக்கைக்கு ஃபின்லாந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் எலினா வால்டோடன் ஆதரவு தெரிவித்துள்ளார். ஃபின்லாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கருடன் ஆலோசனை மேற்கொண்ட பின் பேசிய அவர், இந்தியா சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் பற்றாக்குறையை கருத்தில் கொண்டு இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறினார். ரஷ்யாவிலிருந்து குறைந்த அளவில் கச்சா எண்ணெய் வாங்க மேற்கத்திய நாடுகள் அனுமதி அளித்திருந்தது. ஐரோப்பிய நாடுகள் ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்ய தடை விதித்திருந்ததை அடுத்து மேற்காசிய நாடுகளிலிருந்து எண்ணெய் இறக்குமதி அதிகரித்துள்ளதாக எலினா வால்டோனன் கூறியுள்ளார். இதன் மூலம் இந்தியா உள்ளிட்ட நாடுகள் ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா கூறியுள்ளது. இது தொடர்பாக அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருவதாக கூறியுள்ளது. இருப்பினும் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் அணுசக்தியை மின் உற்பத்திக்காக பயன்படுத்த அனுமதி வழங்கப்படும் என்று கூறியுள்ளது. இது தொடர்பான அம்சங்கள் அணுசக்தி ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று கூறியுள்ள அமெரிக்கா, அணு ஆயுதங்கள் உற்பத்தி செய்வதும் மின்சாரத்திற்காக அணுசக்தியை பயன்படுத்துவதும் தனித்தனியாக பரிசீலிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளது. அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்பட உள்ள செறிவூட்டப்பட்ட யுரேனியம் போன்ற பொருட்களை அகற்ற ஈரான் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. இதனிடையே தங்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அமெரிக்காவுடன் அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடப்படும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. ஈரான் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி அளித்த பேட்டியில், விரைவில் அமைதி ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஆப்பிரிக்காவின் காங்கோ நாட்டில் எபோலா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 139 அதிகரித்துள்ளது. அந்நாட்டு சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த தொற்றால் 689 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இட்டூரி மாகாணத்தில் 17 பேர் புதிதாக இந்த தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. எபோலா தொற்றால் பாதிக்கப்பட்ட காங்கோவிற்கு மருந்து பற்றாக்குறை இருப்பதாகவும் 2 கோடியே 15 லட்சம் டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய விமானப்படையின் AN-32 ரக விமானம் அசாமில் விபத்துக்குள்ளானது. ஜோர்ஹட் விமானப்படை தளம் அருகே இவ்விபத்து நேரிட்டதாகவும் மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இந்திய விமானப்படை கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கட்டார சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. தரம்ஷாலாவில் இப்போட்டி பிற்பகல் 1:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார ஒத்துழைப்பிற்கு முக்கியத்துவம் அளிக்கப் போவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஏவுகணை சோதனையை வெற்றிகரமாக நடத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனத்திற்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு கடந்த 12 ஆண்டுகளில் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஈரானில் அணுசக்தி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்ய அனுமதிக்க தயாராக இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 12:50.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: திருவாரூர் ஜெய்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்.
7: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155 cc பைக்க வரும் 14ஆம் தேதி வரை 0 டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டுமில்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகள் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
6: ஜெய்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நன்னிலம் நீடாமங்கலம் ஏறவாஞ்சேரி குதன்னலூர்.
7: செல் 6385657335.
2: நேயர்கள் இனி கேட்கலாம். ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை.
8: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த

0: தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம், மெட்டி முதல் நெத்தி சுட்டி வரை, கைவளையல் கழுத்து செயின் காதணி வரை. தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: மழை செல்வங்களின் மழை மொழியோடு நம் காரைக்கால் பண்பலை 100.3 இதோ கேட்கலாம் நேயர்களே. பசுந்தல், இது குழந்தைகளுக்கான சிறப்பு நிகழ்ச்சி. இன்றைய பசுந்தலை நிகழ்ச்சியில முதன்மையா ஒரு கதை கேப்போமா? ஒரு அழகான கிராமத்துல முத்து என்ற சிறுவன் வாழ்ந்து வந்தானா. அவனுக்கு இயற்கைனா ரொம்ப பிடிக்குமா. ஒரு நாள் அவன் பள்ளிக்கு போறப்போ வழியில ஒரு சிறிய செடியை பார்த்தானா. அந்த செடிய சிலர் மிதிக்க போவதையும் கவனித்தானா. உடனே முத்து என்ன பண்ணானா, அந்த செடிய பாதுகாப்பான இடத்துல நட்டானா. தினமும் தண்ணீர் ஊற்றி கவனித்தானா. சில நாட்கள்ல அந்த செடி அழகான மரமா வளர்ந்து நின்னுச்சான். அந்த மரத்தோட நிழல்ல எல்லாரும் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சாங்களாம். முத்து மகிழ்ச்சியுடன் நினைத்தானா, இயற்கையை காப்பாற்றினால் இயற்கை நம்மை காப்பாற்றும். இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி என்னவென்றால், இயற்கையை நேசிப்பது நமது கடமை. வணக்கம் நேயர்களே, அழகான மழை செல்வங்களின் கல்லமில்லா சிரிப்போடு நெஞ்சத்தை நெகிழ வைக்க பசுந்தளிர் நிகழ்ச்சியில நம்ம சந்திக்க ஒரு குட்டி மழை வந்திருக்காங்க. அவங்களை இப்ப சந்திக்கலாமா?
2: வணக்கம் பாப்பா.
3: வணக்கம்.
2: உங்க பேர் என்ன?
3: ஏ பவித்ரா.
2: சரிமா, எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: அம்மகுடியில இருந்து வரோம்.
2: எந்த ஸ்கூல்ல என்ன ஸ்டாண்ட் படிக்கிறீங்க நீங்க?
3: நான் கேர்ள்ஸ் ஸ்கூல் நன்னிலத்துல 5th படிக்கிறேன்.
2: சரிங்கம்மா, இன்னைக்கு நேர்களுக்காக என்ன சொல்றதா இருக்கீங்க?
3: திருக்குறள்
2: என்ன சொல்லுங்களேன்.
3: அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகத்தே உலகு, கற்றதன் நாயர் பயனின்கோள் வாழறிவன் நற்றால் தொழார் எனின், மலமிச ஏகினால் மாநடி சேர்ந்தால் நிலைமிச நீண்டு வாழ்வார், வேண்டுதல் வேண்டாம இளநடி சேர்ந்தாக்கும் யாண்டும் விடுமையில, இருள்சே இருவினையும் சேரா இறைவன் பொருள்சே புகழ் புரிந்தால் மாற்று, பொறிவாயில் ஐந்து விட்டம் சுந்தில் ஒழுக்க நெறிந்த நீண்டு வாழ்வார், தனக்கொம்மை அல்லதால் தாசேந்தர் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆண்ட பெருமை தரும், கற்க கசடர கற்றப்பின் நிற்க அதற்கு தக, செல்வத்துள் செல்வம் செவி செல்வம் அச்செல்வத்துள் எல்லாம் தலை.
2: சரிங்க பாப்பா, திருக்குறள் அழகா சொல்லிட்டீங்க. அடுத்ததான் என்ன சொல்றதா இருக்கீங்க நீங்க?
3: தமிழ் பாட்டு சார்.
2: எங்க பாடுங்க?
3: சித்திக்கும் செல்லமுதை செல்லமுதின் மேலான முத்தி கண்ணிய என் முத்தமிழே, புத்திக்குள் உண்ணப்படும் தேனை உன்னோடு ஓந்தோரைக்கும் விண்ணப்பம் வேண்டும் நிலமெங்கில், மண்ணில் குற்றம் என்னும் பல்லு என்னும் கொடுப்பாய்க்கு மூன்று இனத்தும் உண்டு.
2: சூப்பரா சொன்னீங்களே. நீங்க இப்ப குட்டியா இருக்கீங்களா, படிச்சு பெரிய ஆன பிறகு என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
3: டீச்சர் ஆகணும்.
2: உங்க ஸ்கூல்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச டீச்சர் யாருங்க?
3: வித்யா.
2: அவங்க என்ன சப்ஜெக்ட் எடுப்பாங்க உங்களுக்கு?
3: இங்கிலீஷ்.
2: சரிங்க பாப்பா, நீங்க வருங்காலத்துல சிறந்த ஆசிரியராகிறதுக்கு காரைக்கால் பண்பலை சார்பாக வாழ்த்துக்கள்.
3: தேங்க்யூ.
1: இதுவரை பசுந்தளிர் நிகழ்ச்சியில் மழை செல்வங்களின் மழை மொழியில் நினைந்தோம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கிய பசுந்தளிர். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை,
0: மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம். வரமாக வந்த தரமான தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம், மெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்து செயின் காதணி வரை, தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
4: நேரம் இப்பொழுது 12:55. காரைக்கால் பண்பலை 100.3 இனி தொடர்கிறது பன்னிசை.

0: காரைக்கால் பண்பலையோடு இணைந்திருக்கிறீர்கள்.
1: தெவிட்டாத தெல்லமுதாய் தமிழோசை.
2: நெஞ்சம் உமக்கே இடமாக வைத்தே.
3: தெய்வீக ராகங்களாய் தமிழிசை.
1: தமிழ் மணக்கும் பாடல்களாய் திருமுறை.
3: செவி இனிக்கும் நாள்தோறும் இருமுறை.
1: காரைக்கால் பண்பலையில் ஒவ்வொரு நாளும் பிற்பகல் 12:55
3: மாலை 6
1: இன்னிசையாய் உலாவரும்
3: பன்னிசை.
0: உங்களின் நினைவிற்கு இன்று மாலை 4 மனம் எழுதியதே பங்கேற்கும் நேயர் கடித வழி பாடல்களுடன் சிதம்பரம் செல்வி அவர்கள். இன்று இரவு 10:10 இரவும் மலரும். பத்து 30 விருத்தாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ வழங்கும் இரவும் மலரும். 11 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 துயிலும் முன். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் கேட்டு ரசித்து பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: பண்பலை 100.3 நேயர்கள் இனி கேட்டு ரசிக்கலாம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களின் தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்றைய தேன்மழை கடித வழி நேயர் விருப்பமாய் 70-80களின் திரையிசை பாடல்கள்.

0: காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம். குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். எப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம்? அதிக மகசூலை அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 இன்சுல் அமுதி நிகழ்ச்சி வழங்குவோர் நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தார்பாய்கள் கிரீன் நெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
0: கடித வழி நேயர் விருப்பம். 70-80களின் திரையிசை பாடல்களாய் தேன்மழை. சாத்தனூர் பாரிநாதன், பட்டீஸ்வரம் சாந்தி சாமிநாதன், விஷ்ணு, அனு, நிலாஷினி, இளையான்குடி இக்பால், சித்திக் கதீஜா, அப்துல் மசீத், ரிஃபா, முகமது அசன், நூருல் ஃபாத்திமா இவர்களுக்காக

0: நேரலை பண்பலை 100.3 நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு.
1: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங் தான்.
0: நாளை மலை 6:40 நலமாய் வாழ. நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை. தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.

மாலை 100.3 நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க. எழுபது எண்பதுகளின் திரையிசை பாடல்கள் கடித வழி நேயர் விருப்பமாய் தேன்மழையாய் ஒளி வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் பெங்களூரு சூரியநாராயணன் ஆர்த்தி யுவன் தனுஸ்ரீ, நாகூர் கோடீஸ்வரன் மங்களா. இவர்கள் விரும்பி கேட்டிருக்கும் பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் மணமகளே வா. பாடியவர் பி. சுசீலா, இசை இளையராஜா. பாடலை எழுதியிருக்கும் கவிஞர் பஞ்சு அருணாச்சலம்.

0: பண்பலை 100.3 இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிக் கொண்டிருக்கும் தேன்மழை.
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஏசி மெக்கானிக், MMB, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
4: 105 கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: நேர்களே, இன்று மாலை 4 மணம் விழுகுதே நிகழ்ச்சியில் கடித வழி பாடல்களோடு பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் செல்வி அவர்கள். தேன்மொழி நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யாருடைய விருப்பமாய்? சென்னை நாராயணன், பிரமீலா, ஆனந்தி, ரகுராமன், சௌமியா, லேக்ஷிதா, செரி. வாலியின் வரிகளில், இளையராஜாவின் இசையில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில், தூங்காதே தம்பி தூங்காதே திரைப்படத்தில் இருந்தது.

0: பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
0: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் நாகை முராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
4: பட்டு பாரம்பரியம் நாகை முராசன்ஸ் நாகப்பட்டினம்.

0: है तो टेली लॉ के ऐप वेबसाइट www.daily-law.in या टोल फ्री नंबर 14454 से प्राप्त की जा सकती है।
1: பண்பலையில் நேரம் 1:26. நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் கரூர் தான்தோன்றிமலை செல்வராஜ், பெரியநாயகி ஜோஷிகா, ஸ்ரீகிருஷ், ஜெய்தேவ், ரமேஷ், காயத்ரி, தலைஞாயிறு, ராஜா முகமது, பிரிஞ்சிமலை ரவிச்சந்திரன், நாராயணன், சென்னை திருவெற்றியூர் செல்வி, சுப்பிரமணி, சூர்யா, அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பத்மா நிலமேகம், அப்சரா நிலமேகம், சிலுவைச்சேரி சிவாஜி, சென்னை குன்றத்தூர் சௌத்ரி பிரகாஷ், இவர்களின் விருப்பமாய் நினைவெல்லாம் நித்யா திரைப்படத்திலிருந்து

0: பண்பலையின் 100.3 இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள் வழங்கிய தேன்மழை. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
2: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
3: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் தேன்மழை.

நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து கடிதம் எழுதியிருக்கும் நேயர்கள் மணலூர்பேட்டை கஸ்தூரி ராஜசேகர், உடையாத்தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், திருமழிசை கஸ்தூரி அருணாசேகர், காஞ்சிபுரம் ராணி ஆனந்தன், கொள்ளிடம் காமராஜ் இந்திராணி, லால்குடி ராஜேந்திரன், கஜலட்சுமி வெண்கரும்பூர் நேரு, கண்ணகி நகர் ராஜசேகர், சிங்கம் புனிதன், சுகுணா வேட்டவளம் குமார், பேரளம் செந்தில்கண்ணன், சோபா அபர்ணா, பிரவீன் சாந்தா ஸ்ரீனிவாசன், தேத்தாக்குடி வடக்கு செல்வபாரதி, வனிதா சித்தார்த், குரத்தாங்குடி என் கே கிருஷ்ணா.

நேயர்களுக்கு ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா

0: ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். பண்பலை 100.3 நேயர்களுக்கு நல் வாழ்த்துக்களை சொல்றாங்க விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

தேன்மொழி நிகழ்ச்சியோடு இணைஞ்சிருக்கும் 70-80களின் திரையசை பாடல்கள் காற்றலையில் உங்களை தேடி வந்துட்டுருக்கு. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் எர்கடாஞ்சேரி சுப்ராயலு, நாகலட்சுமி, தலையாடி, வீராசாமி, தமிழன்பன், நகுலன், கிழையூர், ருத்ராமதி, தேன்மொழி, மகேந்திரன், ஆனந்தி, பரசலூர், ஜெயஸ்ருதா, சங்கர், கீழமுக்குட்டு, செமினார் கோயில், அன்பழகன், வீர கடோர், கஜன், மூர்த்தி, ஸ்ரீராமுலு, மேடங்குடி, முருகேசன், அரவிந்தன், சாந்தி, குறுக்கத்தி, முகமது இஸ்மாயில், ஜெரினா, ஆசிஃபா, ஆசிக், குறிச்சிமலை, பாஸ்கர் இவர்களின் விருப்பமாய் சிட்டுக்குருவி திரைப்படத்திலிருந்து.

ஒளித்த இளமை ஊஞ்சலாடுகிறது திரைப்பட பாடலோடு. நிறைவு பெறுகிறது இன்றைய தேன்மழை. தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளி அஞ்சல்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் பானுமதி ஸ்ரீனிவாசன். தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணை பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜயபாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ கேட்டுக் கொண்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று புறப்பட்டுச் சென்றார். முன்னதாக பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்தியா பிரான்ஸ் இடையிலான கலாச்சாரம் மற்றும் பொருளாதார பிணைப்புகள் தமது பயணம் மூலம் மேலும் வலுப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். இந்தியாவின் நட்புறவு நாடுகளில் பிரான்ஸ் நாட்டிற்கு தனித்துவ இடம் உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து நாளை பாரத புத்தாக்க திறன் மாநாட்டை தாம் தொடங்கி வைக்க இருப்பதாக பிரதமர் கூறியுள்ளார். இந்தியாவின் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கான முதலீடுகளுக்கும் நம் நாட்டின் உயர்கல்வி வாய்ப்புகளுக்கும் இந்த மாநாடு திறவுகோலாக அமையும் என்றும் எடுத்துரைத்தார். இதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா செல்லும் பிரதமர் இருதரப்பு உறவுகள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் விரிவான பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கிறார். தமது பயணத்தின் 3ஆம் கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் எவியன் நகரில் வரும் 16-17 தேதிகளில் G7 உச்சிமாநாட்டில் பிரதமர் பங்கேற்கிறார். G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்தியாவிற்கு தொடர்ந்து 8வது முறையாக அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த உச்சிமாநாட்டிற்கு பின்னர் பாரிஸ் செல்லும் பிரதமர் அங்கு விவா தொழில்நுட்ப மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்திய வம்சாவளியினருடனும் அவர் கலந்துரையாடுகிறார். பிரதமரின் இந்த பயணம் ஐரோப்பாவுடனான நம் நாட்டின்

0: நட்புறவை மேலும் வலுப்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டின் இளையோர் கடந்த 12 ஆண்டுகளில் அறிவியல் தொழில்நுட்பம் முதல் விண்வெளி வரை பல்வேறு துறைகளில் சிறப்பான பங்களிப்பை வழங்கியிருப்பதாக பிரதமர் தெரிவித்துள்ளார். இளையோர் முன்னெடுப்பால் உலகின் முன்னணி ஸ்டார்ட் அப் இலக்குகளை இந்தியா எட்டி வருவதாக பிரதமர் சமூக வலைதள பதிவில் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். சிறிய கிராமங்கள், நகரங்கள் முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து இளையோரின் சாதனைகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதை பிரதமர் சுட்டிக்காட்டினார். பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சீரிய தலைமையில் சிறு குறு நடுத்தர தொழில்கள் நிறுவனங்களில் இளையோரின் பங்களிப்பு குறித்து திருச்சி மாவட்ட துணைத்தலைவர் திரு டி ராஜாராம் எமது செய்திப்பிரிவிடம் பேசுகையில்,
1: சிறு குறு தொழில்களுக்காக அரசாங்கம் நிறைய திட்டங்கள் கொடுத்துருக்காங்க. முதல் தலைமுறை தொழில் முனைவோருக்கு குறைந்த வட்டியில் மானியத்தோட வந்து அவங்களுக்கு கடன் உதவிகள் செய்கிறாங்க. ஸ்டார்ட் அப் இந்தியா தொழில் தொடங்குறதுக்கு, ஸ்டாண்ட் அப் இந்தியா நலிந்த நிறுவனங்களை வந்து தூக்கி நிறுத்துறதுக்கு, தொழில்துறைகளில் இன்னைக்கு எம்எஸ்எம்இக்கு வந்து அரசாங்கம் கொடுத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்னன்னா 45 நாட்களுக்குள்ள அவங்களுக்கு பேமெண்ட் கொடுத்துடணும். INS விக்ராந்த் ஏர்கிராப்ட் கேரியர் கூட வந்து இந்திய அரசாங்கத்தால் வடிவமைக்கப்பட்டு கட்டப்பட்டுச்சு. அதில் இருக்கக்கூடிய 700 மேற்பட்ட உதிரி பாகங்களை வந்து எம்எஸ்எம்இ மூலியமா தான் பண்ணிருக்காங்க. நிச்சயமா அதனுடைய பெனிஃபிட் வந்து தொழில்துறை அனுபவிச்சிருக்காங்க, எஸ்பெஷலி எம்எஸ்எம்இ செக்டர்ஸ்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப புதிய போர் தொழில்நுட்பங்களை இந்திய விமானப்படையினர் திறம்பட கையாள்வதன் அவசியத்தை பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தில் இந்திய விமானப்படை அகாடமியின் ஒருங்கிணைந்த பயிற்சிப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு இன்று உரையாற்றிய அமைச்சர், ட்ரோன், செயற்கைக்கோள், ரோபோட்டிக்ஸ், ரோடார் உள்ளிட்ட அதிநவீன தொழில்நுட்பங்களில் நிபுணத்துவம் பெற்றிருக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். புதுமையான யுக்திகள், கண்காணிப்பு, தொடர் கற்றலின் தேவையையும் அவர் வலியுறுத்தினார். இந்நிகழ்வில் தேசிய பாதுகாப்பு அகாடமியில் பயிற்சி பெற்ற முதலாவது மகளிர் படையினரின் செயல்பாட்டையும் அமைச்சர் தொடங்கி வைத்தார். எவ்வித சவாலையும் எதிர்கொண்டு கடின உழைப்புடன் கூர்மையான அறிவுடன் செயலாற்றி ராணுவ நுட்பங்களை வளர்த்துக் கொள்ள திரு ராஜ்நாத் சிங் அறிவுறுத்தினார். மத்திய அரசின் அனுமதிக்கு பின்னர் வைகை அணையை தூர்வாருவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் இது தொடர்பான ஆய்வுகளை மேற்கொண்ட பின்னர் செய்தியாளரிடம் பேசிய அமைச்சர், நீர்த்தேக்க பகுதியில் தேங்கியுள்ள வண்டல் மண்ணை வேளாண் பயன்பாட்டிற்கு மட்டுமே எடுக்க வேண்டும் என உத்தரவிட்டார். வர்த்தக நோக்கில் மணல் அள்ள முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். மேகமலை வனப்பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்க தேவையான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார்.
2: சின்னமனூர் அந்த பகுதியில் பாத்தீங்கன்னா நிறைய அந்த போர்கள் அதிகமா போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக நிறைய இல்லீகலா போர்கள் போடப்பட்டு நிலத்தடி நீர் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கு. இயற்கை வளங்களையோ இந்த மாதிரி தவறான வகையில் கமர்ஷியல் பர்பஸ்க்காக யாரும் கொள்ளையடிக்க முற்பட்டால் அவர் மீது நடவடிக்கை இருக்கும். சின்னமனூர் பகுதியில், கம்பம் பகுதியில வந்து நிறைய ஆழ்துளை கிணறுகள் போட்டு கமர்ஷியல் பர்பஸ்க்காக வைக்கிறாங்க. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்கள் இருக்கோ கடுமையா நடவடிக்கை எடுக்கப்படும். இங்க நிறைய ஃபாரஸ்ட் இருக்கு, இங்க இருக்க மரங்களையும் இயற்கையையும் நம்ம காப்பாற்ற வேண்டிய இடத்துல இருக்கோம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டு உள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தின் நிதிநிலை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், தமிழக நிதிநிலை அறிக்கையை விரைவில் எதிர்பார்க்கலாம் என்றும் அது நல்ல விதமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டார். நெல்லை மாவட்ட ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொள்ள இருப்பதாகவும், அங்கு மேற்கொள்ள வேண்டிய பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் இன்று ஆலோசிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். குழந்தை திருமண தடுப்பு நடவடிக்கையில் தமிழகம் முதன்மை மாநிலமாக செயல்படுவதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவர்ஜுனா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், மேகதாது அணை விவகாரத்தில் இரு மாநில விவசாயிகளின் தண்ணீர் தேவை கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் என்றார். தமிழகத்தில் இளைஞர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பயிற்சிகளை வழங்கி 500,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதை அரசின் முதன்மை இலக்கு என மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளின் புனரமைப்பு பணிகளை இன்று ஆய்வு செய்த அவர், இப்பகுதியில் மழைக்காலங்களில் நீர்த்தேங்கும் பிரச்சினையை களைய 20 கோடி ரூபாய் மதிப்பிலான வடிகால் பணிகள் நடைபெற்று வருவதாக குறிப்பிட்டார். மழைக்கு முன்னதாகவே இப்பணிகளை முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். மாவட்ட வளர்ச்சித் திட்டங்கள்

0: குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், பாதாள சாக்கடை திட்டம், சாலை வசதிகள், தடையற்ற குடிநீர் விநியோகம் உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற கூடுதல் கவனம் செலுத்தப்படும் என்றார். மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கும் வகையில் தொழில்துறை ஊக்குவிப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கூறிய அமைச்சர், விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படாத வகையில் மகிமண்டலம் பகுதியில் சிப்காட் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்றார். தமிழகத்தில் சீவை கருவேல மரங்களை அகற்றும் பணியில் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார இயக்க பணியாளர்களை பயன்படுத்த வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலர் திரு வைகோ தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக அரசின் கடந்த ஒரு மாத கால ஆட்சி சிறப்பாக உள்ளதாக குறிப்பிட்டார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று கூறினார். மேகதாது விவகாரத்தில் கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு மறைமுகமாக உதவி செய்வதாகவும் அவர் குறை கூறினார். வரும் 27ஆம் தேதி கட்சியின் பொதுக்குழு கூட்டத்தில் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து அறிவிக்கப்படும் என்றார். நாடு முழுவதும் அனைத்து விமான நிலையங்களிலும் நாளை மறுநாள் விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 2,200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருவதாக இதன் இயக்குநர் முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து சீசன் தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ள குற்றாலத்தில் தற்போது சீசன் களைகட்ட துவங்கியுள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் வரத்து என்பது நாளுக்கு நாள் அதிகரித்து காணப்படுகிறது. இன்று சனிக்கிழமை விடுமுறையை முன்னிட்டு பல பகுதிகளில் இருந்து வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து சென்றனர். பிரதான அருவியான குற்றால மெயின் அருவியில் பராமரிப்பு பணிகள் நடைபெற்று வந்ததால் அங்கு மட்டும் குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது மாவட்ட நிர்வாகம் சார்பில் அந்த தடை நீக்கப்பட்டதை அடுத்து இங்குள்ள அனைத்து அருவிகளிலும் சுற்றுலா பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில்.
0: தேசிய மக்கள் நீதிமன்றம் லோக் அதாலத் தமிழகத்தில் இன்று நடைபெறுகிறது. ஜீவனாம்சம், காசோலை மோசடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகளுக்கு இதில் சமரச தீர்வு எட்டப்படுகிறது. தரம்சாலாவில் இந்திய ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக தாமதமடைந்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐரோப்பிய யூனியனுடனான இந்தியாவின் நட்புறவை தமது பிரான்ஸ் ஸ்லோவாக்கிய பயணங்கள் வலுப்படுத்தும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். வைகை அணைப்பகுதியில் வணிக நோக்கில் மணல் அள்ளுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் எச்சரித்துள்ளார். தமிழக நிதிநிலை அறிக்கை குறித்த வெள்ளை அறிக்கை விரைவில் வெளியிடப்படும் என்று மாநில நிதியமைச்சர் திரு மரிய வில்சன் கூறியுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மாம்பழக்கூழ் தொழிற்சாலை அமைக்கப்படும் என்று மாநில கைத்தறி துணிநூல்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி அறிவித்துள்ளார். பாலியல் குற்றங்களை தடுக்க குற்றவாளிகளை வாழ்நாள் முழுதும் சிறையில் அடைக்கும் வகையில் தனி சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்று மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 1:55. இனி கேட்கலாம் மெல்லிசை.

0: இணைந்திருப்பது காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இப்பொழுது 2 மணி. இது லஞ்ச் பிரேக். லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் முதலில்
1: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
2: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுகிறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டுருக்கோம். ஒரு நேர் கேட்டிருக்காங்க, உடலில் எந்த பகுதியில் கேன்சரை கண்டுபிடிக்கிறது மிகவும் கடினம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது எனக்கு வந்து ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகத்துக்கு வருது. இதில் மோஸ்ட் டிஃபிகல்ட் கண்டுபிடிக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூளையில் இருக்கிறது தான். இந்த வாரத்திலேயே நான் ஒரு கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு 10 வயசு பையன், அவன் வந்துட்டு ஒன்றுக்கு போகிற டைமில் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துடுறான் பாத்ரூம்லேயே. எந்திரிச்சு பார்த்தா அவன் ஒழுங்காக பேச மாட்டேங்கிறான், அவனுக்கு வாந்தி வந்துக்கிட்டே இருக்குது. அப்புறம் அடித்து பிடிச்சி ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, செக் பண்ணி பார்க்குறோம். ஸ்கேனில் பார்த்தீங்கன்னா மூளையில் ஒரு கட்டி இருக்குது. மூளையில் எந்த இடத்துல கட்டியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிறுமுளைன்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல கட்டியிருக்கு. அதனால் அவனுக்கு பேலன்ஸ் தவறி அவன் பாட்டுக்கு விழுந்துட்டு அவனுக்கு அதனால் நமக்கு தெரிய வந்துச்சு. இந்த மூளையில் இருக்கிற கட்டி பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறது மிகவும் கஷ்டம். அது ஒரு இந்த மாதிரி திடீர்னு ஏதாவது ஒரு அசம்பாவம் நடக்கிற அளவுக்கு போனதுக்கப்புறம் தான் நமக்கு தெரிய வரும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலை வந்து ஒரு கவசம் இருக்கு இல்லையா, தலை கவசம்ன்றோம் ஸ்கேல்ப். அந்த தலை கவசம் வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு கவசம், அதுக்குள்ளே தான் மூளையே இருக்குது. இது ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்துட்டு இயற்கையாகவே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன். அது அடிபட்டாலோ இல்லை திடீர்னு கீழே விழுந்தாலோ நம்ம மூளைக்கு பாதிப்பு ஏற்பட கொடுக்கக்கூடாதுன்றதுனால நம்ம தலையை வந்து ஒரு கவசம் போல் ஹார்டான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதனாலேயே என்ன ஆகும், எக்ஸ்ரேனால் பார்க்க முடியாது. அல்ட்ராசவுண்ட், அதாவது நம்ம வயிறில் வந்துட்டு அல்ட்ராசவுண்ட் வச்சு நம்ம செக் பண்ணிக்கிறோம் இல்லையா, யூரின் கல் கர்ப்பப்பை பிரச்சனை குடல் பிரச்சனை எல்லாம் அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்க்குறோம். ஆனால் மூளைக்கு அந்த மாதிரி எந்த இதுவுமே ஈஸியாக பார்க்குற அளவுக்கு கிடையாது. எடுத்தோடனே நம்ம சிடி ஸ்கேனு இல்லை எம்ஆர்ஐ தான் பண்ணணும். ஸோ ஒரு சின்ன தலை வளைச்சா நம்ம வந்துட்டு எம்ஆர்ஐ பண்ணுறது கிடையாது இல்லை. யூஸ்வலாக ஒரு மாதம் 2 மாதம் தலை விட்டுட்டு அதுக்கப்புறம் சரியில்லைன்னா தான் எம்ஆர்ஐ பண்ணுறோம். இப்போ இந்த சின்ன பையனுக்கு பாருங்கள், 10 வயசில் விழுந்தான்னா யார்

0: எல்லாருக்கும் தெரியும் அவனுக்கு மூளையில் ஏதாவது பிரச்சனை இருக்கணும்னு. அவன் வந்துட்டு ஒரு வருஷம் முன்னாடி 9 வயசுலேருந்து அவனுக்கு கண் பார்வையில் கொஞ்சம் மங்களாக இருக்கணும்னே உடனே அவனுக்கு கண்ணாடி போட்டுட்டாங்க. உணவு ஒழுங்காக சாப்பிட மாட்டேங்கிறான்னொடனே அவங்க அம்மா வந்து திட்டி திட்டி அவனை ஊட்டி சாப்பிட வைக்கிறாங்க. விளையாடுறதுக்கு அவன் போக மாட்டேங்கிறான்னொடனே டீச்சர் அவனை திட்டுறாங்க. இது எல்லாமே ஒரு வருஷமாக நடந்துட்டுருக்கு. ஆனால் திடீர்னு ஒரு நாள் பாத்ரூமில் விழுந்ததுக்கப்புறம் அவன் மருத்துவமனைக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்கேன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தெரியுது. ஸோ இருக்கிறதுலே கஷ்டமான உறுப்பு எந்த இடத்துல நமக்கு கேன்சர் இருக்கிறது கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூளை தான். அது கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஸ்கேன் மூலமாக அதை சத டெஸ்ட் எடுத்து என்ன கட்டின்னு தெரிகிறதுக்கு அது இன்னொரு பெரிய சவால். ஏன்னா மூளையில் ஒரு ஓட்டை போட்டு அந்த ஓட்டை மூலமாக ஒரு சின்ன நீடல் உள்ளே போட்டு அது அந்த கரெக்டாக அந்த பகுதியிலேருந்து நம்ம சாம்பிள் எடுத்து பண்ணுறது மிகவும் கடுமையான ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால மூளையில் இருக்கிற கேன்சர் தான் இருக்கிறதுலே கஷ்டமான கேன்சர்ஸ். கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, துப்பறியறதுக்கும் சரி, ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி.
1: நேர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம். நோட் பண்ணிக்கோங்க, 7373233333. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம். தரம், தனித்துவம், தனி கவனம்.
3: இது உங்கள் காரைக்கால் பண்பலை 100.3.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: கரைக்கர் பண்பலையில் இது லஞ்ச் பிரேக். இப்போ லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் முன்னூல் பக்கத்தில் என்ன படப்பதிவு போடப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில் பயணங்களில் வீட்டு சாப்பாடு கொண்டு சென்ற அழகிய தருணங்கள். ரயில் பயணங்களில் வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போயிருக்கீங்களா, அந்த தருணம் எப்படி இருந்தது அப்படின்னு தான் கேட்டு நம்ம வந்து ஒரு போஸ்டர் போட்டிருக்கோம் எஃப்மியில். கண்டிப்பாக அதற்கு உங்களுடைய பதிவுகளை நீங்கள் கொண்டு வந்து போடலாம். காரைக்கால் பண்பலை அப்படின்னு தமிழில் தட்டச்சு செஞ்சிங்கன்னா காரைக்கால் பண்பலையினுடைய முகநூல் பக்கத்துக்குள்ளார நீங்கள் வரலாம். அதில் உங்களுடைய பதிவுகளை போடலாம். மேலும் தொலைபேசி இணைப்பு மூலமும் நேயர்கள் வந்து பேசலாம். 43168 இது முன் இணைப்பு எண். 231 231 அல்லது 299 480 அல்லது 299 580. லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சிக்கு வாங்க. ரயில் பயணங்களில் உங்களுடைய அந்த அழகிய தருணத்தை வந்து பகிர்ந்துக்கோங்க. சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ட அனுபவம் அப்படிங்கிறது ரொம்ப அழகானதாக அமைஞ்சிருக்கும் இல்லையா? கொஞ்சம் தூரம் போனாலுமே நம்ம வெளியில் சாப்பாடு வாங்காமல் கையில் சாப்பாடு கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா அது உடம்புக்கும் ஆரோக்கியமான விஷயம். அந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கலாம். நெடுந்தூர பயணத்துலேயும் நம்ம எடுத்துகிட்டு போன அனுபவம் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் வந்து பகிர்ந்துக்கலாம். காரைக்கால் பண்பலையின் முகநூல் பக்கத்தில் தொலைபேசி வழியாகவும் வந்து பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் பண்பலை 100.3.

0: கரிகால் பண்பலையின் தென்றலாய் மிதந்து வந்து கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சியில் லஞ்ச் பிரேக். இன்னைக்கு நம்ம என்ன கேட்டிருந்தோம்னா, ரயில் பயணங்களில் வீட்டு சாப்பாடு கொண்டு சென்ற அழகிய தருணங்கள். நேயர்களும் தங்களுடைய பதிவுகளை கொடுத்துட்டே இருக்காங்க. வரக்கூடிய நேயரை நம்ம சந்திக்கலாம். இந்த நேயர் என்ன சொல்ல போறாங்க கேட்போம். வணக்கம்.
1: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: நிறைய நிகழ்ச்சியில ஒரே நாள்ல பங்கெடுத்துக்கிறீங்களா?
1: எனக்கு வந்து காலையில போகும்பொழுது இந்த இட்லி அப்படிங்கறத எடுத்துட்டு போவேன்மா. ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு

0: யூஸ்வலா போகும் பொழுது காலையில
1: நார்மலாவே எடுத்துட்டு
0: சமயம்னா
1: போயிருவீங்க.
0: இட்லி அப்படிங்கறத எடுத்துட்டு போவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மத்தியான சமயம்னா இந்த புளி சாதம் இல்லைன்னா தயிர் சாதம் ஏதாவது ஒரு கலந்த சாதம் அப்படிங்கறத கட்டுவேன்.
1: சரி
0: இதுல
1: சரி
0: என்ன
1: சரி
0: ஹைலைட்னா அந்த ஜன்னல் ஓரத்துல ட்ரெயின்ல உட்கார்ந்து அப்படியே என்ன சொல்றது குட்டி குட்டியா பிச்சு அப்படியே வாயில ரசிச்சு சுரிச்சு சாப்பிடும் பொழுது வீட்டு சாப்பாடு அதெல்லாம்
1: ஆமா,
0: இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு.
1: ஜன்னலோர சீட்டு கிடைக்கணும் நமக்கு.
0: ஆமா இல்ல அது மாதிரி இருந்தா மாத்திரம் தான் கொண்டு போவேன், இல்லைன்னா நிக்கிற மாதிரி இருந்ததுலாம் கொண்டு போக மாட்டேன்.
1: ஆமா, சரிம்மா சரி,
0: உட்கார்ந்து சாப்பிடுறது தனி சுகம் தான் மாற்றையில.
1: சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த நேரம் நம்ம அழைக்கலாம். அதற்குள்ள
0: நன்றி
1: நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யார், எங்கிருந்து அழைக்கிறீங்க?
2: திருவாரூர்ல இருந்து தையல் கலைஞன் சீமன் என்கிற தியாகராஜன்.
1: திருவாரூர் தியாகராஜன், சொல்லுங்க உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்க.
2: அனுபவம் அதாவது இப்ப எங்களுக்கு பேரப்பிள்ள பிறந்த மேடம், வண்டி ஊர்ல வண்டி விடுறதுக்கு காருக்கு கேட்டான், அவங்க 5000 ரூபான்னு கேட்டாங்க. அழகா ட்ரெயின்லயே பிடிச்சிட்டோம் பட்டுக்கோட்டைக்கு. இங்கேருந்து சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கிட்டு பிள்ளையும் பத்திரமா ட்ரெயின்ல உட்கார வச்சு, முத முத என் பேர பிள்ளை ட்ரெயின்லயே போயிட்டா பாருங்க.
1: சரிங்க சரிங்க.
2: ட்ரெயின்ல வச்சு சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு அழகா போயிட்டு வந்தோம்.
1: சூப்பரா
2: ட்ரெயின்ல
1: என்ஜாய் பண்ணீங்க.
2: ட்ரெயின்ல போறது வந்து மேடம் ஒரு அது தனி ஒரு இதுதான்.
1: நிச்சயமா அந்த பிரயாணம் வந்து ரொம்பவே அருமையானதா இருக்கும். நமக்கு எந்த ஒரு அலுப்பும் தெரியாது. அதோட இந்த மாதிரி நம்ம சாப்பாடும் கையில கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னாக்கா சூப்பரா இருக்கும். அந்த
2: காரில் போனா கூட கொஞ்சம் செலவு அதிகமாகும். ட்ரெயின்லயே சாப்பாடு எடுத்துக்கிட்டோம், ரெண்டு வேளை சாப்பாடு எடுத்துக்கிட்டு நல்ல ஜாலியா போயிட்டு வந்தோம் மேடம்.
1: சரிங்க
2: தெரியுது,
1: சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: யார், எங்க இருந்து பேசுறீங்க சார்?
3: நல்லம்பல் பஷீர்.
1: நல்லம்பல் பஷீர், சொல்லுங்க சார். நீங்க பேசுறது கொஞ்சம் தெளிவா கேட்க மாட்டேங்குது சார். நல்லா டவர் கிடைக்கிற இடத்துல நின்னு பேசுங்க, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க.
3: காரைக்கால்
1: சாப்பாடு
3: ஒரு கூட்டம் சாப்பிடுற அளவுக்கு எல்லாரும்
1: எல்லாருடைய அனுபவமே ரொம்ப சிறப்பா இருந்தது.
3: இரவு அந்த இரவு சேரும்போதுதான் அவங்க சாப்பாடு பிரச்சனை, மத்தபடி சிறு. அதனால நம்மளுடைய சாப்பாடு தயார் கொண்டு போனோம்னாக்க நம்மள திரையான சுகமா இருக்கும்.
1: சூப்பருங்க, நன்றி நன்றி. நாளை காலை 6:35 காரைக்கால் ONGC காவேரி எசட் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
4: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
5: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர் ஷேகர் ஷேகர்ஸ்.
1: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை டீன் கலை அறிவியல் கல்லூரி நீடூர் வழங்கும் இன்சொல் அமுதை நிகழ்ச்சியை வழங்குவோர்.
6: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
7: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
8: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
1: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர் மளிகை பொருட்களை மலிவு விலையில் அளிச்செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
9: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.

0: காலை 7 மணிக்கு 7:25 செய்பால் வழங்கும் தகவல் நேரம் அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும். உங்கள் நலனியல் அக்கறை கொண்ட செய்பால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிகல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம்.
1: ஹார்ட்வேர்ஸ், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கின காரை எலக்ட்ரிகல்ஸ் காரைக்கால்.
0: தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. நிகழ்ச்சியை வழங்குவோம்
2: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ். பழைய தங்கம் கொடுத்து புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேஸின் கலக்கல் நேரம் இந்நிகழ்ச்சியை வழங்குவோம்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: ரயில் பயணங்களில் சாப்பாடு எடுத்து தந்த அழகிய தருணங்கள் அப்படின்னு நம்ம கேட்டிருந்தோம். மோனகிரி சுமதி பாபு சொல்லியிருக்கிறாங்க, நாங்கள் ஒரு முறை திருப்பதி சென்றோம், எனது நண்பரின் குடும்பமும் வந்தார்கள். அப்பொழுது அவர்களிடம் சொல்லிவிட்டேன், நீங்கள் ஒன்றும் எடுத்து வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டேன். பாமணி ரயிலில் சென்றோம். அதாவது காலை உணவாக பால் கொழுக்கட்டை, சப்பாத்தி, குருமா, மினி தோசை, இட்லி, அப்புறம் இட்லிக்கு ரெடிமேட் சாம்பார், பூண்டு பொடி அப்படின்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. மதியத்துக்கு தயிர் சாதம், லெமன் சாதம், சிப்ஸு இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காங்க, அவ்வளோதான். அப்பொழுது அங்கே ரயிலில் எங்களோட பயணம் செஞ்சவங்க கேட்டாங்க, என்ன காலை உணவு இத்தனை ஐட்டமா என்று கேட்டாங்க. நான் சொன்னேன், என் நண்பர் குடும்பத்துடன் இப்பொழுது நான் முதல் முறையாக பயணம் செய்கிறதுனால சாப்பாட்டு விஷயத்தில் எந்த குறைபாடும் வந்துவிடக்கூடாது அப்படின்னு எடுத்துகிட்டு போனேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப அழகான ஒரு விருந்தோம்பல் கொடுத்துருக்குறாங்க சுமதி பாபு. அடுத்து அமிர்தராயன் கோட்டை பாரி வள்ளல் சொல்கிறாங்க, அவங்க என்னென்னா, நாங்கள் ட்ரெயினில் போகிறதே பெரிய விஷயம், எங்கேருந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ரயில் பயணங்கள் அதிக தூரம் செல்லவில்லை, மயிலாடுதுறையிலிருந்து திருச்சி வரைக்கும் தான் சென்றுள்ளேன் அப்படின்னு அன்னப்பன்பேட்டை ஜோதி சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி குறுகிய பயணங்களையும் கால சாப்பாடு சாப்பிடாமல் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. சரி, அடுத்து ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். அண்மையில் திருப்பதி போயிட்டு வந்தோம். இப்போ வீட்டிலேயே சாப்பாடு செய்து நாங்களும் எனது உறவினர்களும் புகைவண்டியிலேயே அமர்ந்து சாப்பிட்டோம், இயற்கையை ரசித்தபடி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நேயர் கடலூர் துறைமுகம் சுரேஷ் சொல்லியிருக்கிறாங்க, நான் ரயிலில் செல்லும் போதெல்லாம் சாப்பாடு 2 டிஃபன் பாக்ஸில் எடுத்து செல்வேன், என் சீட்டில் அமர்ந்திருப்பவர்களுடன் பகிர்ந்து கொள்வேன், அதில் அப்படி ஒரு ஆனந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணன் மெர்சி ராணி, நாங்கள் ரயிலில் செல்லும்போது இரவு டிஃபன் சப்பாத்தி, தக்காளி தொக்கு, மறுநாள் புளி சாதம், தயிர் சாதம் சாப்பிட்ட அனுபவம் மிகவும் நிறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. திருபுவனம் மலைமேலுமங்கை சத்யபாமா சொல்கிறாங்க, ரயில் பயணத்தில் அதிகம் திருச்சி சென்றதுண்டு, லெமன் சாதம் தயிர் சாதம் பாத்திரத்தை தவிர்த்து, அதாவது பாத்திரத்தில் எடுத்துகிட்டு போகாமல் இலையில் மடித்து எடுத்து சென்று தொடர்வண்டி பயணத்தை இன்பமாய் குடும்பத்துடன் ரசித்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக அந்த மாதிரி இலையில் நம்ம கட்டிட்டு போகும்போது அதில் 2 விஷயம், ஒன்று என்னன்னாக்கா நமக்கு வெயிட் குறையும், அடுத்து ஏன்னா நம்ம திரும்பி வரும்போது அந்த பாக்ஸ் நம்ம பேக்கில் இருக்காது, இலையில் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே இலையை தூக்கி போட்டுடலாம். இன்னொன்று சாப்பாடு வாசனையாக இருக்கும், வாழை இலையில் கட்டிட்டு போகிறது உடலுக்கும் நல்லது. அந்த இட்லியும் நம்ம கட்டிட்டு போகிறோம் அப்படின்னா பொடியெல்லாம் வச்சு அது ரொம்ப ஒரு வாசனையாக, அது சாப்பிட்றதுக்கே ரொம்ப சுவையோடு இருக்கும், உடலுக்கும் ஆரோக்கியமானது. அந்த மாதிரி வாழை இலையில் சாப்பாடு கட்டிட்டு போகிறது சத்யபாமா அது மாதிரி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து நம் பேசலாம் லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில்.

0: பாட்டை நம்ம தொடர்ந்து கேட்கலாம். நேரம் இல்லாமல் இருக்கிறதுனால நேயர்களையும் சந்திச்சு அவங்களுடைய அனுபவத்தையும் கொஞ்சம் நம்ம கேட்டுக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்மா, நான் இரவாஞ்சேரியிலிருந்து செந்தாமரை பகவதி பேசுறேன்.
0: வானொலி ஒளியளவ குறைச்சிருங்கம்மா. செந்தாமரை.
1: சரிங்கம்மா,
0: குறைச்சிட்டு பேசுங்க.
1: ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு இப்போ என்னுடைய 8வது வயதுல நான் வந்து இதுக்கு போயிருந்திருக்கேன், ஆந்திர மாநிலம் திருப்பதிக்கு காது குத்துறதுக்காக எங்க அம்மா அழைச்சிட்டு போயிருந்தாங்க. நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு 60 வருடங்களுக்கு
0: முன்னதாக.
1: அப்ப போகும்போது அனுபவம், அந்த இட்லியில பொடியும் கொஞ்சோண்டு சர்க்கரையும் கலந்து அந்த சுவையும் மனமும் எனக்கு இன்னும் மறக்கல. எனக்கு இப்ப 68 வயசு ஆகுது.
0: அது வந்து
1: அதுக்கப்புறமா சென்னை டு பெங்களூர் போயிருந்தப்ப நாங்க எங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு கட்டி கொடுத்தாங்க ஒரு மெஸ்ல இருந்து. அதுல வந்து தயிர் சாதமும் கொஞ்சம் மாங்காய் ஒரு கையும் வச்சு கொடுத்திருந்தாங்க. அதுவும் ரொம்ப இனிமையா இருந்தது. நாங்க வந்து இப்ப சமீபத்துல ஒரு ஊருக்கு போகும் பொழுது இட்லி பொடி வித் சுகர் கலந்து அது ஒரு பார்சல் ஒன்னு வச்சுக்கிட்டோம். அப்புறம் தயிர் சாதம் எலுமிச்சங்காய் ஊறுகா. இதுல இன்னொரு ஒரு சிறப்பான அம்சம் என்னன்னா, நம்ம திருப்தியா வயிறுக்கு களங்கம் இல்லாத அளவுக்கு சாப்பிட்டது போக பகிர்ந்து கொடுக்கறோம் பாத்தீங்களா, அது ஒரு பக்குவம். அடுத்தது சாப்பாடு இல்லாம அந்த ரயில்வே ஸ்டேஷன்லயே உட்கார்ந்து பொட்டலங்களா நம்ம பகிர்ந்து கொடுக்கும் பொழுது அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விருந்தோம்பல். இன்னொன்னு குழந்தைங்க, நம்ம
0: நிறைய நேயர்கள் இருக்காங்கம்மா, நிறைய அனுபவம் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. அடுத்து நம்ம முகநூல் பதிவு பார்க்கலாம். மன்னாரப்பேட்டை சோமசுந்தர பாபு சொல்லியிருக்கிறாங்க, தற்போது அடிக்கடி ரயிலில் பயணம் செய்து வருகிறேன். ரயில் பயணம் செய்யும் போது நான் வீட்டிலிருந்து உணவு எடுத்துச் செல்வேன். இரவு இட்லி மற்றும் பால் சோறு பகோடா கொண்டு செல்வேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் கள்ளாத்தூர் பரமசிவம், ரயில் பயண திட்டத்தை நாம் கொண்டு செல்லும் உணவை உண்டு பயணம் செய்த அனுபவம் உண்டு. மிகவும் அற்புதமானது. வெளியில் வாங்கி சாப்பிடுவதை தவிர்ப்பது மிகவும் நன்மையே. ஆமாம். அடுத்து கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் சொல்கிறாங்க, நான் மாதத்தில் 3 முறை எங்கள் அக்கா வீட்டுக்கு கும்பகோணம் டு பூதலூர் போகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷனில் சூப்பராக ஒரு லெமன் சாதம் சாப்பிட்டு ஊருக்கு போயிட்டு திரும்பி வந்துட்டு ஒரு காபி சாப்பிடுவேன். நீங்கள் ரயிலில் அப்போ சாப்பிடவே இல்லை. சரி, அடுத்து காரைக்கால் நளினி சொல்லியிருக்கிறாங்க, நான் ரயில் பயணம் போனதில்லை, சுற்றுலா வேனில் சென்று இருக்கும்போது காலை உணவு இட்லியை மதிய உணவு புளிசாதம் தயிர் சாதம் துவையல் வத்தல் எடுத்துகிட்டு போய் அனைவரும் அமர்ந்து சாப்பிடுவது ஒரு சுகம்தான், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து புதுத்துறை செல்வகுமார், திருப்பதி போயிருக்கோம் மேடம், புளிசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போகணும், நாங்களும் சாப்பிட்டு குழந்தைகளோட மனைவி மற்றவர்களுக்கும் கொடுத்தும் ஜாலியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருமூலஸ்தானம் வீரசுந்தரி, நான் வாழ்க்கையில் ஒரு தடவை தான் ட்ரெயினில் ஏறி பார்த்திருக்கேன். நான் எங்கே இருந்துங்க வீட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு போய் சாப்பிட்றது, என் அனுபவத்திலேயே இதுவரையிலும் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அடுத்து ஒரு தடவை நீங்கள் போவீங்க, அப்போது சாப்பிட்டு பார்ப்பீங்க. இப்போ ஒரு நேயரை நம்ம சந்திக்கலாம், என்ன சொல்கிறாங்க கேட்கலாம். வணக்கம்.
2: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம் சொல்லுங்கள் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: நாகூர் இருந்து ஏஜேஎம்என் முகமது ஜலீல்.
0: சொல்லுங்க ஜலீல் சார்.
2: நான் எங்க நண்பர்களோட 4 பேரோட போனோம் மேடம். அதாவது சும்மா தஞ்சாவூர் தான் போனோம்.
0: சரிங்க சரிங்க.
2: நீங்க போகும்போது அவங்கவுங்க வீட்டுல தயார் பண்ண அவங்கவுங்க டிஷ் கொண்டு வந்தாங்க.
0: சரிங்க.
2: வச்சிருக்காங்க அதை வச்சு எடுத்துட்டு வந்த தோற எல்லாம் சிரிச்சு முதல்ல மசாலா கலந்த உணவு பிழைக்குது. அதையும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, இந்த பேஸ்ட் எடுத்ததோட டிஃபரெண்டான உணவா இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லாரும் அவர் சொன்னாரு. அப்புறம் வீட்டுல போன் பண்ணி கேக்குறாரு,
0: அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு அது இஞ்சி பூண்டு மசாலா.
2: அவரு அவங்க வந்து தேடுறாங்களா இங்க?
0: சரி சரி,
2: சமையலுக்கு எங்க இருந்து?
0: அதனால நான் உங்களை விரைவா சொல்லுவோன்னு நினைக்க சொல்லிட்டு இருந்த மணி ஆயிடுச்சுன்னா, ஆனாலும் நீங்க சொல்ற நகைச்சுவை வந்து இருக்கிறது.
2: நன்றி மேடம்.
0: ஆமா, நிறைவா வந்தாலும் வந்து ரொம்ப நிறைவா பண்ணிட்டீங்க நீங்க. நன்றி சார். நன்றி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916

0: நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையம் வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இன்னைக்கு உண்மையிலே லஞ்ச் பிரேக் நிகழ்ச்சியில் ரொம்பவே சுவைபட சூப்பராக தங்களுடைய அந்த அனுபவங்களை வந்து எல்லாருமே பகிர்ந்துக்கிட்டாங்க. நினச்சதை விட ரொம்ப அருமையாகவே போணுச்சு. நேரமின்மை தான் நமக்கு இருக்கே தவிர மற்றபடி நேர்கள் ரொம்ப சூப்பராக தங்களுடைய அனுபவங்களை வந்து சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை நாம் இதே போல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இனிதாய் விடைபெறுவது லஞ்ச் பிரேக்கில் ரயில் பயணங்களில் வீட்டு சாப்பாடு கொண்டு சென்ற அந்த அழகிய தருணம்.

0: இணைந்திருக்கிறீர்கள் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் இப்பொழுது 2:30.
1: சிறுவர் சோலை
2: வணக்கம். குழந்தைகளே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? அடடே, வாங்க குழந்தைகளே வாங்க. நிகழ்ச்சியின் தொடக்கமாக இப்பொழுது நாம் ஒரு கதை கேட்கலாம். ஒரு பெரிய அடர்ந்த காட்டில் அதிகமான மரங்களும் மலைகளும் இருந்தன. அதில் ஒரு குகையும் இருந்தது. அந்த குகையில் ஒரு சிங்கம் நன்றாக தூங்கிக் கொண்டு இருந்தது. திடீரென்று சுண்டலி ஒன்று அதன் மீது ஏறி குதித்து விளையாடியது. தூக்கம் கலைந்த சிங்கம் கோபத்துடன் அந்த சுண்டலியை கைகளால் பிடித்தது. உனக்கு என்ன திமிர், என் மீதே விழுந்து ஓடுகிறாயா? இதற்காக உன்னை கொல்ல போகிறேன் என்றது சிங்கம். சுண்டலி அந்த சிங்கத்தை பார்த்து, அரசே, என்னை மன்னித்து விடுங்கள். என்னை அறியாமல் தவறு செய்து விட்டேன். என்னை கொல்லாதீர்கள் என்று கெஞ்சியது. இறக்கப்பட்ட சிங்கமோ, பிழைத்து போ என்று சுண்டலியை விட்டது. அப்பொழுது சுண்டலி அந்த சிங்கத்தை பார்த்து, அரசே, தாங்கள் செய்த இந்த உதவியை நான் என்றுமே மறக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்தது சுண்டலி. சில நாட்கள் நகர்ந்தன. ஒரு நாள் வேடன் ஒருவன் பறவைகளை பிடிப்பதற்காக வலையை விரித்து வைத்திருந்தான். அப்பொழுது அங்கே மெதுவாக நடந்து வந்து கொண்டிருந்த சிங்கம் அந்த வலையில் போய் சிக்கிக் கொண்டது. வலையில் சிக்கிக் கொண்ட சிங்கமோ தப்பிப்பதற்கு வழி இல்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டது. இனி வேடன் வந்தால் நம்மை கொன்று விடுவான். இப்பொழுது நாம் என்ன செய்வது என்று தெரியாமல் வேதனையில் குரலை எழுப்பி கத்தியது சிங்கம். சிங்கத்தின் இந்த வேதனையான குரல் சுண்டலிக்கு கேட்டது. உடனே சுண்டலி என்ன செய்தது தெரியுமா? வேகமாக ஓடி வந்தது. அப்பொழுது சிங்கத்தை பார்த்து அந்த சுண்டலி கூறியது, அரசே, கவலைப்படாதீர்கள், ஒரு நொடிக்குள் உங்கள் கட்டுகளை அறுக்கிறேன் என்றது சுண்டலி. தனது கூர்மையான பற்களால் வலையை வேகமாக அறுத்தது அந்த சுண்டலி. சிங்கமும் அந்த வலையிலிருந்து விடுதலை பெற்றது. உடனே சிங்கம் அந்த சுண்டலியை பார்த்து, நான் ஒரு நாள் உனக்கு உதவி செய்தேன். நீ இப்பொழுது எனக்கு உதவி செய்து என் உயிரையே நீ காப்பாற்றினாய்.

0: உனக்கு நன்றி என்று கூறிய அந்த சிங்கம் தனக்குள் நினைத்து கொண்டது தன் பெருந்தன்மைதான் தன்னை காப்பாற்றியது என்று மனதிற்குள் நினைத்து கொண்ட அந்த சிங்கம் உள்ளம் மகிழ்ந்தது. குழந்தைகளே, கதை கேட்டீர்களா? கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? குழந்தைகளே, இந்த கதையின் நீதி என்ன தெரியுமா? எளியவரால் கூட பெரிய உதவிகள் நமக்கு கிடைத்திடும். குழந்தைகளே, இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் நாம் கேட்க இருப்பது மாணவி வி அக்ஷயா வழங்கும் யோகா பற்றிய உரை மற்றும் சுற்றுச்சூழல் பாடல், ஆனந்த கமலயாசினி வழங்கும் யோகாவின் ஆசனங்களும் அதன் முறைகளும் குறித்த உரை மற்றும் கலந்துரையாடல், வி தமிழ்ச்செல்வி வழங்கும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பும் கவிதை மற்றும் உரை, இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து விளக்கம், எஸ் மெசிகா சராஃபின் வழங்கும் நெகிழியில்லா உலகம் படைப்பும் சுற்றுச்சூழலை பாதுகாப்போம் கவிதை, காமராஜர் பற்றிய கவிதை.
1: வணக்கம், என் பெயர் வி ஆனந்த கமலயாஷினி.
2: சர்வதேச யோகா தினம், உலகம் முழுவதும் மக்கள் இந்த நாளை உற்சாகமாக கொண்டாடுகிறார்கள்.
1: சரி, ஆனால் யோகா தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது?
2: யோகாவின் முக்கியத்துவத்தை மக்களிடம் எடுத்துச் செல்லவும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. ஐக்கிய நாடுகளின் சபை ஜூன் 21 சர்வதேச யோகா தினமாக அறிவித்துள்ளது.
1: ஜூன் 21 தேர்ந்தெடுக்கப்படுவதற்கு ஏதேனும் காரணம் இருக்கிறதா?
2: ஆம், ஜூன் 21 என்பது ஆண்டின் மிக நீண்ட பகல் நேரம் கொண்ட நாளாகும். இது இயற்கையுடனும் மனித வாழ்க்கையுடனும் தொடர்புடைய ஒரு முக்கிய நாளாக கருதப்படுகிறது.
1: யோகா என்றால் என்ன?
2: யோகா என்பது உடல், மனம் மற்றும் ஆன்மாவை ஒன்றிணைக்கும் ஒரு பழமையான இந்திய கலை. இது 1000 நடைமுறையில் வந்துள்ளது.
1: யோகா செய்வதால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன?
2: யோகா செய்வதால் உடல் நெழிவு தன்மை அதிகரிக்கும், இரத்த ஓட்டம் சீராகும், மன அழுத்தம் குறையும், கவனிப்பு திறன் மேம்படும், மேலும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும்.
1: இன்றைய மாணவர்களுக்கு யோகா ஏன் முக்கியம்?
2: இன்றைய காலத்தில் மாணவர்கள் அதிக நேரம் படிப்பு, கைபேசி மற்றும் கணினி பயன்படுத்துவதில் செலவிடுகிறார்கள். இதனால் உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தம் ஏற்படுகிறது. யோகா இதை குறைத்து புத்துணர்ச்சியை அளிக்கிறது.
1: மாணவர்கள் எளிதாக செய்யக்கூடிய சில யோகாசனங்கள் என்ன?
2: தாடாசனம், வஜ்ராசனம், புஜகாசனம், திரிகோணாசனம் போன்ற எளிய ஆசனங்களை செய்யலாம். இவை உடலுக்கு நல்ல பயன்களை வழங்குகிறது.
1: யோகாவுடன் சேர்ந்து தியானமும் முக்கியமா?
2: மிகவும் முக்கியம். தியானம் மனதை அமைதிப்படுத்துகிறது, நினைவாற்றலை அதிகரிக்கிறது, கோபம் பதட்டம் போன்றவற்றை கட்டுப்படுத்த உதவுகிறது.
1: தினமும் எவ்வளவு நேரம் யோகா செய்ய வேண்டும்?
2: தினமும 20-30 யோகா செய்வதாலே நல்ல பயன்கள் கிடைக்கும். முக்கியமானது தொடர்ந்து செய்வதுதான்.
1: யோகா செய்யும் போது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன?
2: காலியான வயிற்றில் அல்லது உணவு உண்ட பிறகு சில மணி நேர இடைவெளியில் யோகா செய்ய வேண்டும். திறமையான ஆசிரியரின் வழிகாட்டுதலுடன் செய்வது நல்லது.
1: நமது பள்ளியில் இன்று யோகா எவ்வாறு கொண்டாடப்பட்டது?
2: இன்று காலை அனைத்து மாணவர்களும் ஒன்று கூடி யோகா பயிற்சியில் பங்கேற்றோம். ஆசிரியர்கள் யோகாவை விளக்கினார்கள், பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினார்கள்.
1: இது மிகவும் பயனுள்ள நிகழ்ச்சியாக இருந்தது என்று நான் நினைக்கிறேன்.
2: நிச்சயமாக, யோகா நமக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் ஒழுக்கத்தையும் வாழ்க்கை முறையையும் வழங்கப்படுகிறது.
1: நண்பர்களே, அனைவரும் தினமும் யோகா செய்து ஆரோக்கியமாக வாழ்வோம்.
2: ஆம், ஆரோக்கியமான உடலில் ஆரோக்கியமான மனம் என்பதற்கான சிறந்த வழி யோகாசனம்.
1: அனைவருக்கும் சர்வதேச யோகா தின நல்வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
3: அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் மெசிகா சராஃபின். நான் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு என்ற தலைப்பில் சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு வருடமும் ஜூன் 5 சுற்றுச்சூழல் தினம் கொண்டாடப்படுகிறது. சுற்றுச்சூழல் என்பது நம்மை சுற்றியுள்ள காற்று, நீர், மண், மரங்கள், செடிகள் மற்றும் அனைத்து உயிரினங்களுக்கும் கூறியது. மனித வாழ்க்கை முழுவதும் சுற்றுச்சூழலை சார்ந்தே உள்ளது. சுற்றுச்சூழல் ஆரோக்கியமாக இருந்தால் மட்டுமே மனிதர்களும் ஆரோக்கியமாக வாழ முடியும். ஆனால் இன்று சுற்றுச்சூழல் பல்வேறு பிரச்சனை

0: சந்தித்து வருகிறது. மரங்கள் வெட்டப்படுவதால் காற்று மாசுபடுகிறது. தொழிற்சாலைகளின் கழிவுகள் மற்றும் பிளாஸ்டிக் பொருட்கள் நீர்நிலைகளை மாசுபடுத்துகின்றன. வாகனங்களில் இருந்து வெளியேறும் புகை வெப்பமயமாக்குதல் காரணமாகிறது. இதனால் காலநிலை மாற்றம், வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்கள் அதிகரித்து வருகின்றன. எனவே சுற்றுச்சூழலை பாதுகாத்து நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைத்து துணிப்பைகளை பயன்படுத்த வேண்டும். நீரையும் மின்சாரத்தையும் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். நமது வீடு, பள்ளி மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். ஒருவர் செய்யும் சிறிய முயற்சியும் பெரிய மாற்றத்தை உருவாக்கும். இன்று நாம் சுற்றுச்சூழலை பாதுகாத்தால் நாளை தலைமுறைக்கு ஆரோக்கியமான மற்றும் வளமான உலகத்தை வழங்க முடியும். மரம் வளர்ப்போம், மாசை தடுப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
1: பசுமைக்கு ஓகே சொல்லு, டெஸ்டுக்கே டாடா சொல்லு, ரெயினுக்கே வெல்கம் சொல்ல, எழுந்து வாங்கடா. பசுமைக்கு ஓகே சொல்லு, டெஸ்டுக்கே டாடா சொல்லு, ரெயினுக்கே வெல்கம் சொல்ல, எழுந்து வாங்கடா. பிளாஸ்டிக் எரித்து வந்தால் ஓசனில் ஓட்டையப்பா, உணர்ந்து நிறுத்தி புட்டா பூமி வெப்பம் குறையுமப்பா. இயற்கை என்பது அது கடவுள் கொடுத்தது, அதை கெடுத்து புட்டாக்கா நம்ம எங்க போவது. பசுமைக்கு ஓகே சொல்லு, டெஸ்டுக்கே டாட்டா சொல்லு, ரெயினுக்கே வெல்கம் சொல்ல, எழுந்து வாங்கடா. பீஸா, பர்கர், பேக்கட்.

0: கடவுளில் பலமும் இங்கே வந்தால் சிற்று குறைந்து போகுமே. மக்களுடலம் வலிமை காணவில்லையே, மருந்து மாத்திரை நோயை தீக்கவில்லையே. பசுமைக்கு ஓகே சொல்லு, டெஸ்டுக்கு டாட்டா சொல்லு, ரெயினுக்கே வெல்கம் சொல்ல எழுந்து வாங்கடா. காடும் மலையும் செடிகள் எல்லாம் இங்கே இறைவன் பரிசுதானே. இவைகள் இல்லை என்றால் உயிர் வாழ்வது மேலே. மணலை சுரண்டி பணம் பார்க்கிறாரே, நிலத்தடி நீர் வளத்தை குறைக்கிறாரே. சாமிஜி பாவம் அதை பார்த்து சற்று புலம்புறார், என்ன சொல்லியும் மக்கள் கேட்கவில்லையே. நேதாஜி பாட்டும் இனிதான் ஓய்வதில்லையே. பசுமைக்கு ஓகே சொல்லு, டெஸ்டுக்கு டாட்டா சொல்லு, ரெயினுக்கே வெல்கம் சொல்ல எழுந்து வாங்கடா. பிளாஸ்டிக் எரித்து வந்தால் ஓசனில் ஓட்டையப்பா, உணர்ந்து நிறுத்தி புட்டா பூமி வெப்ப குறையுமப்பா. இயற்கை என்பது அது கடவுள் கொடுத்தது, அதை கெடுத்து புட்டாக்கா நம்ம எங்க போவது. பசுமைக்கு ஓகே சொல்லு, டெஸ்டுக்கு டாட்டா சொல்லு, ரெயினுக்கே வெல்கம் சொல்ல எழுந்து வாங்கடா.
1: காற்று வந்து கண்ணம் தொட்டு காதில் இசை ரகசியம் சொல்கிறது. காற்று வந்து கண்ணம் தொட்டு காதில் இசை ரகசியம் சொல்கிறது. மரங்கள் எல்லாம் ஆடி ஆடி மகிழ்ச்சி பாடல் பாடுகின்றன. மரங்கள் எல்லாம் ஆடி ஆடி மகிழ்ச்சி பாடல் பாடுகின்றன. பூக்களின் வாசம் கொண்டு வந்து பூமியை மனமாக்கிறது. பூக்களின் வாசம் கொண்டு வந்து பூமியை மனமாக்கிறது. மெல்ல வந்து மனதை நிம்மதியாக மயக்கும் ஒரு தோழனாகிறது. மெல்ல வந்து மனதை நிம்மதியாக மயக்கும் ஒரு தோழனாகிறது. கடலின் அலைகள் கூட காற்றுடன் சேர்ந்து ஆடுகின்றன. கடலின் அலைகள் கூட காற்றுடன் சேர்ந்து ஆடுகின்றன. சில நேரத்தில் காற்று கூட சேர்ந்து சிரிக்கிறது. சில நேரத்தில் காற்று கூட சேர்ந்து சிரிக்கிறது. வெயிலின் சூட்டை குறைத்து விழிகளுக்கு குளிர்ச்சி தருகிறது. வெயிலின் சூட்டை குறைத்து விழிகளுக்கு குளிர்ச்சி தருகிறது. இரவின் அமைதியில் மெதுவாக இனிய இசை பாடுகிறது. இரவின் அமைதியில் மெதுவாக இனிய இசை பாடுகிறது. காண முடியாத நண்பனாய் என்றும் நம்முடன் இருக்கிறது. காண முடியாத நண்பனாய் என்றும் நம்முடன் இருக்கிறது. நன்றி.
2: அனைவருக்கும் இனிய வணக்கம். சுற்றுச்சூழல் கவிதை. இயற்கை நம் உயிர், பசுமை பூமி நம் வீடு, பாதுகாப்போம் அதை நாளும். பசுமை பூமி நம் வீடு, பாதுகாப்போம் அதை நாளும். காலை எழுப்பும் குயிலின் குரல், காணும் இடமெல்லாம் இயற்கையின் அருள். காலை எழுப்பும் குயிலின் குரல், காணும் இடமெல்லாம் இயற்கையின் அருள். மலைகள் உயர்ந்து நிற்கின்றன, மரங்கள் நிழலை தருகின்றன. மலைகள் உயர்ந்து நிற்கின்றன, மரங்கள் நிழலை தருகின்றன. இயற்கை தரும் இந்த அழகை இழக்காமல் நாம் காப்போம். இயற்கை தரும் இந்த அழகை இழக்காமல்

0: நாம் காப்போம். மரம் வெட்டினால் மழை குறையும், மழை குறைந்தால் நிலம் வறண்டும். மரம் வெட்டினால் மழை குறையும், மழை குறைந்தால் நிலம் வறண்டும். நீர் இல்லாமல் வாழ்வு இல்லை, நிலம் இல்லாமல் இன்பம் இல்லை. நீர் இல்லாமல் வாழ்வு இல்லை, நிலம் இல்லாமல் இன்பம் இல்லை. ஒரு மரம் நம் நட்டால் ஆயிரம் நன்மை கிடைத்திடுமே. ஒரு மரம் நம் நட்டால் ஆயிரம் நன்மை கிடைத்திடுமே. ஒரு துளி நீர் சேமித்தால் ஒரு உயிரின் தாகம் தீந்திடுமே. ஒரு துளி நீர் சேமித்தால் ஒரு உயிரின் தாகம் தீந்திடுமே. பிளாஸ்டிக்கை தவிர்த்திடுவோமே, பூமி தாயை காத்திடுவோமே. பிளாஸ்டிக்கை தவிர்த்திடுவோமே, பூமி தாயை காத்திடுவோமே. தூய காற்றை சுவாசிப்போம், தூய உலகை உருவாக்குவோம். தூய காற்றை சுவாசிப்போம், தூய உலகை உருவாக்குவோம். நாம் இன்று செய்யும் செயல் நாளை உலகின் நல்வழியாகும். நாம் இன்று செய்யும் செயல் நாளை உலகின் நல்வழியாகும். பசுமையை காப்போம், நீரை காப்போம், இயற்கையை நேசிப்போம். பசுமையை காப்போம், நீரை காப்போம், இயற்கையை நேசிப்போம். சுற்றுச்சூழல் நம் செல்வம், அதை காப்பது நம் கடமை. நன்றி.
1: அனைவருக்கும் என் இனிய வணக்கம். என் பெயர் வி. தமிழ்ச்செல்வி. காற்று மாசுபாடு குறித்த விழிப்புணர்வு பேச்சு. ஒவ்வொரு வருடமும் ஜூன் 15 தேதி காற்று தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று நாம் சுவாசிக்கும் காற்று எவ்வாறு மாசுபடுகிறது, அதனால் ஏற்படும் ஆபத்துக்கள் மற்றும் அதனை தடுப்பது எப்படி என்பது குறித்து உங்களுடன் சில நிமிடங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். காற்று மாசுபாடு என்றால் என்ன? நாம் உயிர் வாழ இன்றியமையாதது காற்று. ஆனால் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் புகை, வாகனங்களில் இருந்து வரும் நச்சு வாயுக்கள் மற்றும் பிளாஸ்டிக் போன்ற குப்பைகளை எரிப்பதாலும் காற்று நஞ்சாகிறது. இதையே காற்று மாசுபாடு என்கிறோம். இதனால் ஏற்படும் பாதிப்புகள். இந்த மாசடைந்த காற்றை நாம் சுவாசிக்கும் போது ஆஸ்துமா, மூச்சு குழாய் அலர்ஜி மற்றும் இதய நோய் போன்ற பல்வேறு தீவிர நோய்கள் ஏற்படுகின்றன. இது மனிதர்களை மட்டுமல்லாமல் தாவரங்கள் மற்றும் விலங்குகளையும் கடுமையாக பாதிக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த சூழலை மாற்ற நம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும். மரங்களை நடுவோம். காற்று மாசுபாட்டை குறைக்க மரங்கள் சிறந்த வழிகாட்டியாக செயல்படுகின்றன. தனிநபர் வாகனங்களை தவிர்த்து பேருந்து அல்லது ரயில்களை பயன்படுத்தலாம். குப்பைகளை தவிர்ப்போம். குப்பைகளை எரிப்பதற்கு பதிலாக அவற்றை மறுசூழ்ச்சி செய்ய வேண்டும். சுத்தமான காற்று, ஆரோக்கியமான எதிர்காலம் என்பதை மனதில் கொண்டு நம் பூமியை காக்க இன்றே உறுதியேற்போம். என் மனமார்ந்த நன்றி.
2: வணக்கம். என் பெயர் வி. ஆனந்த கமலை ஆஷ்னி. ரத்தம் என்பது உயிரின் அடையாளம். நாம் தானமாக வழங்கும் சிறு துளி ரத்தம் ஒருவரின் உயிரை காப்பாற்றும். ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 14 நாள் உலக இரத்த தான தினம் உலகம் முழுவதும் மிகச் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மனிதநேயத்தின் அடையாளமாகவும் உயிரை காக்கும் உன்னத சேவையாகவும் விளங்கும் இரத்த தானத்தின் முக்கியத்துவத்தை பற்றி எடுத்துரைக்கவே நாம் இன்று கூடியுள்ளோம். இந்த ஆண்டுக்கான உலக சுகாதார நிறுவனத்தின் உலக இரத்த தான தின கருப்பொருள் மனிதநேயத்தின் ஒரு துளி இரத்தம் கொடுங்கள், உயிரை காப்பாற்றுங்கள் என்பதாகும். ஒவ்வொரு சொட்டு இரத்தத்திலும் அன்பு, கருணை மற்றும் நம்பிக்கை அடங்கியுள்ளது. நமது உடலில் ஓடும் இரத்தம் விலைமதிப்பற்றது. விபத்துகளில் சிக்கிக்கொள்பவர்கள், அறுவை சிகிச்சை செய்பவர்கள், பிரசவ கால சிகிச்சை எதிர்கொள்ளும் தாய்மார்கள், புற்றுநோய் சிகிச்சை பெறுபவர்கள் மற்றும் தலசீமியா போன்ற தீவிர இரத்த கோளாறுகளால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு இரத்தத்தின் தேவை ஒவ்வொரு நொடியும் அவசியமாக உள்ளது. செயற்கையாக எந்த ஒரு ஆய்வகத்திலும் இரத்தம் உற்பத்தி செய்ய முடியாது. மனித உடலிலிருந்து மட்டுமே இரத்தத்தை பெற முடியும். எனவே ஒருவரின் இரத்த தானம் என்பது மற்றவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் ஒரு புதிய பிறவியாகும். இரத்தத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள இரத்த தானம் குறித்த சில முக்கிய உண்மைகளை நாம் அறிய வேண்டும். இரத்த தானம் யார் செய்யலாம்? 15 முதல் 65 வயது வரை 45 கிலோவிற்கு மேல் எடை கொண்ட எந்த ஒரு ஆரோக்கியமான நபரும் இரத்த தானம் செய்யலாம். எவ்வளவு இரத்தம் எடுக்கப்படுகிறது? ஒருவரின் உடலில் பொதுவாக 5 முதல் 6 லிட்டர் இரத்தம் உள்ளது. ஆனால் ஒரு முறை தானம் செய்யப்படும் போது வெறும் 300

0: மில்லிலிட்டர் ரத்தம் மட்டும் எடுக்கப்படுகிறது. இந்த அளவு ரத்தத்தை நமது உடல் மிக குறுகிய காலத்தில் மீண்டும் தானாகவே உருவாக்கி கொள்ளும். எப்போது ரத்தம் கொடுக்கலாம்? ஒரு ஆரோக்கியமாக நபர் 3 மாதங்களுக்கு 1 முறை, ஆண்டுக்கு 3 அல்லது 4 முறை தாராளமாக இரத்த தானம் செய்யலாம். இரத்த தானம் செய்வதால் நம் உடலுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுவதில்லை. மாறாக இது உடலின் சுறுசுறுப்பை அதிகரிப்பதோடு புதிய இரத்த அணுக்கள் உருவாகும். நம் உடலில் உள்ள இரும்பு சத்தை சீராக வைத்திருக்கவும் இது உதவுகிறது. சாதி, மதம், இனம், மொழி என எந்த பாகுபாடு இன்றி மனிதர்களை இணைக்கும் ஒரே பலமாக இரத்தம் திகழ்கிறது. உலக அளவில் மில்லியன் கணக்கான தன்னார்வலர்கள் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறர் உயிர் காக்க தங்கள் இரத்தத்தை தானமாக செய்கின்றார்கள். இந்த உன்னத மனிதர்களை கௌரவிக்கும் அங்கீகரிக்கவும் தான் இந்த சிறப்பு நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த ஜூன் 14 இரத்த தானத்தை ஒரு வழக்கமாக பழக்கமாக மாற்ற நாம் அனைவரும் உறுதியேற்க வேண்டும். நம் நாட்டின் இரத்த தேவையை முழுமையாக பூர்த்தி செய்ய இளைஞர்கள் அனைவரும் முன்வர வேண்டும். உங்கள் உடலில் நீங்கள் வழங்கும் ஒரு துளி இரத்தம் ஒரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் அவர்கள் வாழ்க்கையையும் மீட்டெடுக்க முடியும். இன்று நாம் கொடுக்கும் இரத்தமே நாளை காப்பாற்றப்படும் உயிராகும். இந்த நன்னாளில் தகுதியுள்ள அனைவரும் கட்டாயம் இரத்த தானம் செய்வோம். பிறர் உயிரை காக்கும் மாமனிதனாக உயர்வோம். நன்றி. வணக்கம். என் பெயர் வி. ஆனந்த கமலயாஷினி. காமராஜரின் கவிதை. தமிழ்நாட்டின் தங்கமே ஏழைகளின் சொந்தமே, பல பள்ளிகளை திறந்த படிக்க வைத்த தெய்வமே, மதிய உணவு தந்த தந்தையே, அணைகள் பல கட்டி கொடுத்த ஆதவமே, மனித கடவுளாய் வந்து கஷ்டங்களை நீக்கி தந்த கண்கண்ட தெய்வமே, மீண்டும் ஒரு முறை பிறப்பாயா என்று வேண்டுகிறோம். நன்றி.
1: வணக்கம். என் பெயர் வி. அக்ஷயா. யோகா என்றால் உடல் நலம், யோகா என்றால் மனவளம். உடலும் வளமும் ஒன்றிணைந்து உயிரை நோக்கி செல்லும் பலம். உடலும் வளமும் ஒன்றிணைந்து உயிரை நோக்கி செல்லும் பலம். அதிகாலை சூரியன் உதிக்கும் வேலை அமைதியாய் தொடங்கும் யோகா காலை. அதிகாலை சூரியன் உதிக்கும் வேலை அமைதியாய் தொடங்கும் யோகா காலை. மூச்சின் ஓசை இசையாய் மாறி மனதில் மலர்கள் நிம்மதியாய் தாளை. மூச்சின் ஓசை இசையாய் மாறி மனதில் மலர்கள் நிம்மதியாய் தாளை. வளைந்து நிமிரும் ஆசனங்கள் வலிமை தரும் பயிற்சிகள். வளைந்து நிமிரும் ஆசனங்கள் வலிமை தரும் பயிற்சிகள். சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தந்து சுகம் சேர்க்கும் அற்புத வழிகள். சோர்வை நீக்கி புத்துணர்ச்சி தந்து சுகம் சேர்க்கும் அற்புத வழிகள். கோபம் குறைத்து பொறுமை வளரும், கவலை மறந்து நம்பிக்கை மலரும். கோபம் குறைத்து பொறுமை வளரும், கவலை மறந்து நம்பிக்கை மலரும். ஒழுக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் சேர்த்து ஒளிமயமான வாழ்க்கை தரும். ஒழுக்கம் ஆரோக்கியம் ஆனந்தம் சேர்த்து ஒளிமயமான வாழ்க்கை தரும். இளைஞரும் முதியோரும் ஒன்றாய் வந்து இனிய யோகா பாதையில் நின்று ஆரோக்கிய இந்தியா உருவாக்க அனைவரும் உறுதிமொழி சொல்வோம் என்று. இளைஞரும் முதியோரும் ஒன்றாய் வந்து இனிய யோகா பாதையில் நின்று ஆரோக்கிய இந்தியா உருவாக்க அனைவரும் உறுதிமொழி சொல்வோம் என்று. யோகா செய்வோம் தினம் தினம் நலமுடன் வாழ்வோம் என்றும். யோகா செய்வோம் தினம் தினம் நலமுடன் வாழ்வோம் என்றும். உடலும் மனமும் பலம் பெற யோகாவை போற்றுவோம் என்றும். உடலும் மனமும் பலம் பெற யோகாவை போற்றுவோம் என்றும். நன்றி.
2: குழந்தைகளே, இன்றைய சிறுவர் சோலை நிகழ்ச்சியில் இதுவரை நாம் கேட்டது வி. அக்ஷயா வழங்கிய யோகா பற்றிய உரை மற்றும் சுற்றுச்சூழல் பாடல், ஆனந்த கமலயாசினி வழங்கிய யோகாவின் ஆசனங்களும் அதன் முறைகளும் மற்றும் கலந்துரையாடல், சுற்றுச்சூழலை பாதுகாப்பும் கவிதை மற்றும் உரை வி தமிழ்ச்செல்வி, இரத்த தானம் செய்வதன் அவசியம் குறித்து விளக்கம், மெசிகா சராஃபின் வழங்கிய நெகிழியில்லா உலகம் படைப்பும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பு

0: பார்ப்போம். கவிதை மற்றும் பாடல், காமராஜர் பற்றிய கவிதை.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சிறுவர் சோலை.

நேயர்களே, காரைக்கால் மலையின் 1.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்களுக்கு காரைக்கால் எஃப்எம் 1.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப், எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது சென்னை அஞ்சல்.

ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் சில இடங்களில் மழை பெய்துள்ளது. காரைக்காலில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு, கன்னியாகுமரி மாவட்டம் நெய்யூர் AWS ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், தருமபுரி PTO, கன்னியாகுமரி மாவட்டம் பாலமோர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கோமுகி அணை PWD, திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி, தருமபுரி ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், ஆணைக்கிடாங்கு, மயிலாடி, கொட்டாரம், நாகர்கோவில் ARG, மணலூர்பேட்டை ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர், குழித்துறை, அடையாமடை, புத்தானணை, நாகர்கோவில், பூதபாண்டி, கொளச்சல், திருப்பரப்பு, பேச்சிப்பாறை, வாழப்பாடி ARG, உளுந்தூர்பேட்டை, அரியலூர், கள்ளக்குறிச்சி ARG ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கன்னியாகுமரி மாவட்டம் சிவலோகம், கன்னிமார், கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலையநல்லூர், தியாகதுர்கம், சேலம் மாவட்டம் கருமாந்துறை ARG, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை PTO, கடலூர் மாவட்டம் நெய்வேலி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி ARG ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சென்னை மாவட்டம் ராஜா அண்ணாமலைபுரம், அடையாறு, பெருங்குடி, பாரிஸ், திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம், கொடுமுடியாறு அணை, அரக்கோணம், ஈரோடு PTO, திருத்துறைப்பூண்டி, பன்ருட்டி, சத்தியமங்கலம், லால்பேட்டை, பாபநாசம் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாட்டில் மிக அதிக அளவு வெப்பநிலையாக 40 டிகிரி செல்சியஸ் மதுரையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக சமவெளி பகுதியில் 21.2 டிகிரி செல்சியஸ் கன்னியாகுமரியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.7 டிகிரி செல்சியஸ். கடந்த 24 மணி நேரத்தில்

அளவு வெப்பநிலை தமிழ்நாட்டில் ஓரிரு இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள் சென்னை, கோயம்புத்தூர், நீலகிரி, ஈரோடு, கரூர், நாமக்கல், தூத்துக்குடி, வேலூர் பகுதிகளில் 2.1 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்திருந்தது. வட தமிழக கடற்பரப்பில் கடல் மட்டத்திலிருந்து 3.1 கிலோமீட்டர் தொலைவில் வளிமண்டல மேலடர்க்கு சுழற்சி நிலவுகிறது. இன்று தொடங்கி 19 தேதி வரை விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்றும் நாளையும் திருவண்ணாமலை, திருப்பத்தூர், வேலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 19 தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும்.

0: மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 19 தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காவேரி டெல்டா பகுதிகள், காரைக்காலில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். சில இடங்களில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 21 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்த அளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 21.2 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று தொடங்கி 17 தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடற்பரப்புகளில் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வலுத்து 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆகையால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: இணைந்திருக்கிறோம் நேர்களை, இது கரகல் பண்பலை 100.3. நேரம் 3 மணி.

0: பண்பலை 100.3 நேயர்களினி கேட்டு ரசிக்கலாம். விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியின் லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மென்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: எல்எஸ்சி லைக் ஷேர் கமெண்ட். இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக கரகால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் நம்ம பதிவிட்டிருக்க ஒரு போஸ்ட் என்னென்னா, உங்கள் வாழ்வின் வரமாக நீங்கள் நினைப்பது என்ன? உங்கள் வாழ்வின் வரமாக நீங்கள் நினைப்பது என்ன? உங்களுடைய உறவாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், வேறு ஏதாவது கூட இருக்கலாம். உங்கள் வாழ்வின் வரமாக நீங்கள் நினைப்பது என்ன? உங்களுடைய வரம் என்ன அப்படின்னு நம்ம எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக் பக்கத்தில் ஷேர் பண்ணுங்க.

இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்காக நம்ம முகநூல் பக்கத்தில் பதிவிட்டிருந்த ஒரு கேள்வி என்னென்னா, உங்கள் வாழ்வின் வரமாக நீங்கள் நினைப்பது என்ன? இதை தான் நம்ம கேட்டிருந்தோம் நிகழ்ச்சியில், நேயர்களும் சொல்லிட்டே இருக்காங்க. கோமல் சரவணன் சொல்லியிருக்காங்க, மனைவி மற்றும் மகன்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுமன்னார் கோயில் மடப்புறம் தோப்பு திரு வேல்முருகன், என் வாழ்வின் வரமாக நான் நினைப்பது என் தாய், அவர்களுக்கு பின் என் தாரம், இவர்கள் தான் என் வாழ்வின் தீபம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மணக்குடி ராஜேந்திரன், என் வாழ்வின் வரமாக நான் நினைப்பது என் குடும்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெடுஞ்செழியன் இடங்கண்ணிலேருந்து, அப்பா அம்மா பிறகு மனைவி பிள்ளைகள் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் குத்தாலம் கேவிஎஸ் நகர் கிருஷ்ணமூர்த்தி, அவங்களோட ஃபேமிலி எல்லாரையுமே என்னுடைய வரமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இனி ஒரு ஜென்மம் எடுத்தாலும் இவர்களே எனக்கு உறவாக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய துணைவியார் மற்றும் பேர குழந்தைகள் தான் என்னுடைய வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தோப்பு தெரு சிவசுப்பிரமணியன். பண்பலையின் நாளைக்காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ் வழங்கும் துள்ளிவரும் பாட்டு.

0: நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை இரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை, மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 4 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
0: நாளை இரவு 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடைக்காரர்கள் MKA மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்ல மது தார்பாய்கள் கிரீனெட் ஓஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் MKA மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

0: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
1: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: பண்பலை 100.3 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி.
0: நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை முராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 க்கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் சுமங்கலா ஸ்டீல் .in.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரி. பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி பனங்குடி நாகப்பட்டினம். நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ் தங்க மாளிகைக்கு வாங்க. பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது விருத்தாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிக் கொண்டிருக்கும் எல்எஸ்சி. இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கேள்வி, உங்கள் வாழ்வின் வரமாக நீங்கள் நினைப்பது என்ன? பண்ணைபுரம் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்காங்க, என்னுடைய குடும்பம் தான் என்னுடைய வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிரவி செந்தில் வந்து, என் வாழ்வின் வரமாக நான் நினைப்பது தாய், தாய்க்கு பெண் மனைவியும் குழந்தைகளும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆண்டிவனம் சரவணன், நாம் உயிரோடு இருக்கிறதே ஒரு வரம் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயாவடி அசோக்ராஜ் கனிமொழி, அவங்களுடைய ஃபேமிலி என்னுடைய தாய் மனைவி குழந்தைகள் மற்றும் உற்றார் உறவினர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாகர் முகமது ரஃபீக், தாய்க்கு பெண் மனைவி மகள் மற்றும் மகன். பெருஞ்சேரி ஜார்ஜ் வந்து, என்னுடைய மனைவி மற்றும் பிள்ளைகள் தான் என்னுடைய வாழ்வின் வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொரநாட்டு கருப்பூர் பிரபாகரன் சொல்லியிருக்காங்க, எனக்கு வரமாக கிடைத்தது எனது தொழில், அனைத்துமே எனது தொழிலில் இருந்து தான் கிடைக்கிறது, இதை நான் வரம் என நினைக்கிறேன். இந்த நேரத்தில் எனது குருவை, என்னுடைய எனக்கு கிடைத்த குருவை வரமாக நினைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. என்னை வந்து வளர்த்து விட்டவர் என் குரு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கும்பகோணம் குமரன், என் வாழ்வின் வரமாக நான் நினைப்பது என் பெற்றோரை, அதன் பிறகு என்னுடைய மனைவி மகன் மருமகள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காரைக்கால் நளினி, என்னுடைய தம்பி மகள் ஷாலினி, அவங்க வந்து 5 கழிச்சு பிறந்தா, அதுதான் எங்களுக்கு கிடைத்த வரமாக நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய மனம் எழுதிய நிகழ்ச்சியில் கடித வழி பாடல்களோடு பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் செல்வி அவர்கள். இன்று மாலையின் 4 மணிக்கு கேட்க தவறாதீர்கள் நேயர்களே.

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: இன்றிரவு 8 மணிக்கு இளைய பாரதம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன கல்வி தொடர் நிகழ்ச்சி. இம்மாதம் 5ஆம் தேதியன்று ஒளிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி கோமதி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு. இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கேள்வி, உங்கள் வாழ்வின் வரமாக நீங்கள் நினைப்பது என்ன? இதைதான் நம்ம கேட்டிருந்தோம், நேர்கள் ஷேர் பண்ணிகிட்டே இருக்காங்க. அனப்பன்பேட்டை ஜோதி, என்னுடைய கணவர் என்னுடைய செல்லமகள் இருவரும் தான் என் வாழ்வின் வரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மனைவி மற்றும் மகள்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கீழ்குடியிருப்பு சிங்காரவேலு, எந்த நோயும் இல்லாமல் யாருக்கு எந்த கஷ்டமும் கொடுக்காமல் இருந்தாலே வரமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அமிர்தராயன் கோட்டை பாரிவள்ளல், வேதாரண்யம் பைத்தவரன் காடு மருத வடுகநாதன், அப்பா அம்மா எனது மகன், அப்புறம் தன்னுடைய விஷயமாக சொல்லியிருக்காங்க, எனது கவியாற்றல் மற்றும் எழுத்தாற்றல் தந்த இறைவன் எனக்கு வரமாக கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரவாஞ்சேரி கலாவதி ராஜ்மோகன்.

0: அன்பான கணவன் அப்புறம் மகன் மகள் இவங்களை சொல்லியிருக்காங்க. மனித பிறப்பு ஒரு வரம்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கோவில்பட்டி உதயகுமார். எனது பிள்ளைகளும் பேர குழந்தைகளும் தான் என்னுடைய வரம், என் வாழ்வின் வரம்னு கூவாகம் இளங்கோவன் சொல்லியிருக்காங்க. மங்கை மடம் ஜெயந்தி, நோயினுடைய இல்லாமல் பிள்ளைகளுடன் நான் வாழும் இந்த வாழ்வே என்னுடைய எனக்கு கிடைத்த நல்ல வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: அம்மி மிதிச்சாச்சு அருந்ததிய பார்த்தாச்சு பொம்மி பூ முடிச்சு புருஷன் கைய கோத்தாச்சு எட்டூர் எட்டும் படி தட்டுங்கடா வந்தாளத்த பாட்டு மழை பாஞ்சி வந்து தோக்கடிக்கும் குத்தாலத்தே பாச்சு.

0: பண்பலையோடு இணைந்த நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தது விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி வழங்கிய லைக் ஷேர் கமெண்ட். இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியவர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் எல்எஸ்சி. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
0: உங்கள் வாழ்வின் வரமாக நீங்கள் நினைப்பது என்ன? திருபுவனம் ரவி சொல்லியிருக்காங்க, என் வாழ்வின் வரமாக நான் நினைப்பது பட்டு நெசவுதான். எங்கள் முன்னோர்களை காத்த தொழில் எங்களையும் இது நாள் வரை காத்து வருகிறது. தொய்வு ஏற்படும் போதெல்லாம் இந்த வரமே எங்களின் வாழ்வை சிறக்க செய்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குடவாசல் சசிகலா, எனக்கு வரமாக இன்னும் சொல்ல போனால் ஒரு பொக்கிஷமாக கிடைத்தது என் அக்கா தம்பி உறவு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெயங்கொண்டம் கலைவாணர் மெர்சிராணி, என்னுடைய குழந்தைகள் தான் என்னுடைய பெரிய வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கடலூர் துறைமுகம் சுரேஷ், வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு வாய்ப்பையும் ஒரு வரமாக நினைத்து வாழ்வது தான் திருப்தியான வாழ்க்கைக்கு வழி.

0: அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய உழைப்பு தான் என்னுடைய வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உழைப்பும் தன்னம்பிக்கையும் தான் என்னுடைய வாழ்வின் வரமாக நான் நினைக்கிறேன். திருமூலஸ்தானம் வீரசுந்தரி சொல்லியிருக்காங்க. சேத்தூர் சீதா கலிபெருமாள், என்னுடைய பேத்தி அருளிக்காக தான் நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய வரமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய ராகவன், மேலோடுதிரை சேப்பு விஜய ராகவன், தாய் தந்தை இல்லத்தரசி இவர்கள் தான் என்னுடைய வாழ்வின் வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் அணைக்கரி சுரேஷ் சரிதா, என்னுடைய வாழ்க்கையின் வரம் அப்படின்றது மனைவி மகன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய மனைவி தான் எனக்கு எல்லாம்னு அரியலூர் மாவட்டம் அமிர்தராயன் கோட்டை ஜெயகாந்தி சொல்லியிருக்காங்க.
1: This song is a tribute to all the heroes and villains.

0: நேயர்கள் நினைவிற்கு பண்பலை 100.3 நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ARC நடேச செட்டியார் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை காலை 6:35 காரைகள் ONGC காவேரி அசட் காரைகள் ஷேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ ஷேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வழங்கும் இன்சொல் அமுது.
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ் ஷேகர்ஸ்.
0: மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை பூமெக்ஸ்.
3: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்
0: பூமெக்ஸ். உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கும் பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ரீடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசுந்தளிர். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ரீடர்ஸ் காரைக்கால்.
6: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப் டவுன் ஹால் ரோட் கும்பகோணம்.
0: நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம். அனைத்து மருந்து கடைகளில் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: பிளம்பிங் ஐட்டம்ஸ் டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நாளை மாலை 5 மணிக்கு கலக்கல் நேரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீவ்ஸ்.

0: இன்றைய எல்எஸ்சி நிகழ்ச்சிக்கான கேள்வி, உங்கள் வாழ்வில் வரமாக நினைப்பது, நீங்கள் நினைப்பது என்ன? மேமாத்தூர் அமுதா சேகர் சொல்லியிருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் வரமாக நினைப்பது பிள்ளைகள் மற்றும் கணவர், என்னோட அம்மா வீட்டில் எல்லாருமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய தாய், மனைவி, மகள் இவர்கள் தான் என்னுடைய வாழ்வின் வரமாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பேரளம் செந்தில் கண்ணன். வாழ்க்கை பாதையில் தடுமாறி நின்றபோது உனக்கு நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி அரவணைத்த உறவுகளும் நட்புகளும் தான் என்னை மீண்டும் எழுந்து நடக்க செய்தது. இதுவே என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு கிடைத்த வரமாக நான் கருதுகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவனூர் ஜோதிலட்சுமி. நாகூர் யூசுப் மாலும் அவங்க சொல்லியிருக்காங்க, எனக்கு நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது, இப்போ எனக்கு அன்பு மகள் பிறந்தது எனக்கு மிகப்பெரிய வரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில் வாழ்வதே ஒரு வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனவேலி நந்தகுமார். திருப்பூண்டி சுந்தரி பாஸ்கரன் சொல்லியிருக்காங்க, என் கணவர் தான் என்னுடைய மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலன் மாரியம்மன் கோவில் மோகன், என் வாழ்வின் வரமாக நினைப்பது என் தாய், அதற்கு பின் என் தாரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திருவாரூர் கொடிக்கால்பாளையம் ஷாகுல் ஹாமீத் ராஜா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என் வாழ்க்கையே ஒரு வரம் தான், அந்த வாழ்க்கையில் அன்பான மனைவி மற்றும் இறைவன் கொடுத்த வரம் என்னுடைய மூன்று பெண் பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம். 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.

0: நேர்களே, நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் GL மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ. செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பாய்கள் சல்லு செய்வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
1: காரைக்கால் GL மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: GL மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை வழங்கும் பசுந்தளிர்.
3: வெட்டி முதல் நெற்றி சுட்டி வரை, கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை, தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது.
4: பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.

0: நாளை 7:30 காரைக்கால் ONGC காவேரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
1: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
0: இன்றைய லைக் ஷேர் கமெண்ட் நிகழ்ச்சிக்காக நம்ம நேயர்கள் முன்வைத்திருக்கும் கேள்வி என்னன்னா, உங்கள் வாழ்வின் வரமாக நீங்கள் நினைப்பது என்ன? இதை தான் நம்ம கேட்டிருந்தோம். நேயர்கள், பெரும்பாலான நேயர்கள் அவருடைய தாய் தந்தை, அதாவது அவங்களுடைய பெற்றோர், அவங்களுடைய மனைவி மற்றும் குழந்தைகளை வந்து சொல்லியிருக்காங்க. சில நேயர்கள் வந்து அவங்களுடைய பேர குழந்தைகளை சொல்லியிருக்காங்க. ஒரு சில நேயர்கள் அவர்களுடைய தொழிலை சொல்லியிருக்காங்க. அம்மாபேட்டை வைத்தியநாதன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எனது வரமாக நினைப்பது என்னுடைய மகனை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோடூர் இளவரசி பிரபாகரன், என்னுடைய வாழ்வின் வரமாக என் தாய் தந்தை, தம்பிகள், கணவர், பிள்ளைகள், அவங்களுடைய குடும்பமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான நேயர்கள் அவங்களோட குடும்பத்தை தான் வந்து வரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிவபுரி சோமசுந்தரம், என்னுடைய வாழ்வின் வரமாக நினைப்பது என்னுடைய தாய் தந்தை இதையான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதுத்துறை செல்வகுமார், முதல்ல என்னுடைய தாய் தந்தை, திருமணத்திற்கு பிறகு மனைவி, குழந்தைகள், அப்புறம் செய்யும் தொழில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: அஞ்சு நூறு தாள பார்த்து ஆட்டம் போடுற

தேத்தாக்குடி தெற்கு கலையரசன் அவங்க சொல்லியிருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையின் வரமாக நினைப்பது மனைவி மற்றும் குழந்தைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை பழைய வண்ணாரப்பேட்டை சோமசுந்தர பிறப்பு, எனக்கு கிடைத்த வரம் மனைவி மற்றும் மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய வாழ்வின் வரம் என் மகள், என்னுடைய மகன் அப்படின்னு ரெண்டு பேரையும் பேர் சொல்லியிருக்காங்க. பனங்கட்டங்குடி அனுசியா சங்கர், என் வாழ்வில் மகிழ்ச்சியாக சொல்லிருக்காங்க, என்னுடைய வாழ்க்கையில் நல்லா படித்து என்னுடைய தாய் தந்தையை பாதுகாப்பது ஒரு வரம் மாதிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாட்டார் வண்ணார்குடி கலைவாணி வெங்கடேஷ், என்னுடைய வாழ்வின் வரமாக நினைப்பது என்னுடைய இரு பிள்ளைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெரும்பாலான நேயர்கள் அவனுடைய உறவுகள் மட்டுமே அவங்களுடைய வாழ்க்கையின் வரமாக அப்படின்னு நினச்சிருக்காங்க.

உங்கள் வாழ்வில் வரமாக நீங்கள் நினைப்பது என்ன? முக்கரும்பூர் ஆனந்த் சொல்லியிருக்காங்க, என் வாழ்வின் வரமாக நினைப்பது என் மகன் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குத்தாலம் தேரடி தில்லை வில்லாளன், எனது மனைவி மகன் மகள். எடப்பூலாம்பட்டி தங்கவேல்,

0: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பண்பலை 100.3 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ வழங்கிய எல்எஸ்சி இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.

பண்பலை 100.3 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருப்பது மனம் விழையுதே. இன்றைய மனம் விழையுதே நிகழ்ச்சியில் கடித வழி விருப்ப பாடல் தெரிவுகளோடு நிகழ்ச்சியில் பங்கேற்கும் நேயர் சிதம்பரம் செல்வி அவர்கள். அவர் தன்னை பற்றிய அறிமுகமாக, நான் சிதம்பரம் சென்ன மார்க்கெட் வெள்ளைச்சாமி செல்வி. அன்பின் வழியே காந்தமாய் மனம் கவர் வானொலியாம் நமது காரை பண்பலையின் காதலர்கள் நாங்கள் என்று கூறினால் அது மிகையல்ல. எங்கள் காதினோரம் என்னிசை கானம் பாடும் காரை பண்பலையே, நீ அன்பலையாய் காற்றுள்ளவரை என்னாலும் எங்களை மகிழ்விப்பாய். எங்கள் வீட்டிலும் எங்கள் கடையிலும் காலை முதல் மாலை வரை இடையறாது எங்கள் மகிழ்வித்து ஊக்குவிப்பாய். மகிழலையே என் பிரதி மனம் வெழியுதே, வளம் வரும் நாளை எண்ணி எண்ணி மனம் துள்ளுதே. இன்னைக்கு உங்களுடைய கடித வழி விருப்ப கானங்கள் நமது பண்பலை வரியே. இவருடைய பாடல் தொகுப்பில் முதல் பாடலாய் கேட்டிருக்க பாடல் வந்து பூ பூக்கும் ஓசை. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மின்சார கனவு. பாடலுக்கு விளக்கமாக அவங்க சொல்லியிருக்கிறது, பூக்கள் மலரும் ஓசை, நதியின் சங்கீதம், இவை இயற்கை தரும் சிறந்த ஓசைகள். இரவு நேர கடிகார சத்தம், சமையல் தாளிக்கும் சத்தம், இவை அனைத்துமே இயற்கை அழகிய நாதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோ உங்களுக்காக பாடல்.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும்
1: ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: பண்பலை 100.3 நேயர்களுக்கு பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயின் உள்ளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். நேயர்களுக்கு விருதாசனம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் உள்ளம் கடிந்த நல்வாழ்த்துக்கள்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
3: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: இன்றைய மனம் வழி நிகழ்ச்சியில் கடித வழி விருப்ப பாடல் தெரிவுகளோடு பங்கேற்றிருக்கும் நேயர் சிதம்பரம் செல்வி அவர்கள். இவருடைய அடுத்த பாடல் தெரிவுக்காக விளக்கம். காதலியின் ஒவ்வொரு செயலும் கண்ணுப்பட வைக்கும் அளவுக்கு அவ்வளவு பேரழகு. நாயகனை ஈர்த்ததாய் அந்த பேரழகை குறிப்பிடும் வரிகள் அழகோ அழகு.

0: பன்மலையின் இளம் நேயர்களுக்கான நிகழ்ச்சி நண்பேண்டா இன்று மாலை 4:30. கால் பண்ணுங்கள் லிசனர்ஸ், 0436823131 or 2994802995802 இந்த நம்பருக்கு, இல்லைன்னா மொபைல் நம்பர் 9566427231 இந்த நம்பருக்கு பேசலாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நண்பேண்டா நிகழ்ச்சியில். நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு. நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நாளை 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இப்பொழுது விற்பனையில் மங்கள்யான் சூப்பர் கோல்டு இயற்கை உரம், அதிக மகசூல் அல்ல மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல்லமது தார்பாய்கள் கிரீன் டோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
3: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.

சிதம்பரம் செல்வி அவர்களின் கடித வழி பாடல் தெரிவுகளாய் இன்றைய மனம் வெழியுதி நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக அவங்க தேர்வு செஞ்சிருக்க பாடல் இடம்பெற்ற படம் நரசிம்மா. 2001 வெளியான இந்த நரசிம்மா படத்தில் காதலன் காதலியை எகிப்து பேரழகியான கிளியோபாட்ராவுடன் ஒப்பீடு செய்ய முடியாத மிகப்பெரிய பேரழகி என கூறி எனது காதலி அவள் என்று கூறுகிறார். இந்த பாடல் எனக்கு மிகவும் பிடித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாடல்

0: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. கங்கிராச்சுலேஷன்ஸ்.
1: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
0: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
2: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்

0: பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவ வலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
6: பண்பலையில் நல்ல நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி நாகப்பட்டினம். நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் கரகால் பிஎஸ் தங்க மாளிகை. தங்க நகைகளுக்கு குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா கரகால் பிஎஸ் தங்க மாளிகைக்கு வாங்க. நாளை நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகை மூராசன்ஸ் ரெடிமேட்ஸ்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
8: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
9: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, விருதாச்சலம்.
10: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
6: சிதம்பரம் செல்வி அவர்களின் மனம் வெழுகிதே கடித பாடல் வரி, தெரிவுகளில் நிறைவான பாடல். கவலைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு இருக்கும் வரை வாழ்க்கையை முழுமையாக வாழ வேண்டும் என்பதை வலியுறுத்தும் இந்த பாடல்.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மனம் விழியுதே. நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸின் நண்பேண்டா. இந்நிகழ்ச்சியின் இப்பகுதியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.
3: நண்பேண்டா இளம் நேயர்கள் பங்கேற்கும் நிகழ்ச்சி அழைக்கலாமர்களை 04638 இந்த முன்னிணைப்பினோடு 2311 2311 அல்லது 2994 8 0 அல்லது 2999 5 8 0 அலைபேசி எண் 9566 4272 3 1. நண்பேண்டா

நண்பின் நிகழ்ச்சியில் பங்கேற்க அழைக்கலாம் இளம் நேயர்களே. 0-4-3-6-8 இந்த காரைக்கால ஸ்டிடி கோடோட 2-3-1-2-3-1 அல்லது 2-9-9-4-8-0 அல்லது 2-9-9-5-8-0 இந்த எண்களில் அழைத்து வரலாம். 9-5-6-6-4-2-7-2-3-1 இந்த அலைபேசி எண்ணிலும் அழைத்து வரலாம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
2: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
4: தங்க நகைகள் மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலைய வரையில் ஓமலூர் ரோட் சேலம்.
5: நண்பின் நிகழ்ச்சியில் இணைய வரும் முதல் இளம் நேரை வரவேற்கலாம். வருக வணக்கம்.
6: மேம், நான் ரிதன்யா பழனிவேல் பேசுறேன், நிறவிலிருந்து.
5: சொல்லுங்க ரிதன்யா, என்ன பாடல் வேணும் நிகழ்ச்சியில?
6: எனக்கு மஜ்னு படத்துல இருந்து எந்த பாட்டு வேணாலும் கொடுங்க மேம்.
5: ஓகே, சொல்லுங்க. உங்களோட ஃப்ரெண்டு நேம், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்களோட நேம் சொல்லுங்க.
6: என் க்ளோஸ் ஃப்ரெண்டு நேம் வந்து பரமேஸ்வரி மேம்.
5: சரி, அவங்க கிட்ட பிடிச்ச குணம் பிடிக்காத குணம், பிடிச்சது பிடிக்காதது?
6: பிடிச்சதுன்னா நானே சோம்பேறித்தனம் பட்டுட்டு படிக்கலனாலும் அவ என்ன ட்ரிகர் பண்ணி படி, இதை படி, இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவா. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
5: சரி, பிடிக்காதது?
6: போனை எடுத்தா வைக்கவே மாட்டான், பேசிட்டே இருப்பா.
5: ஓ, நேரம் கலந்து தெரியாம பேசிட்டே இருக்கிறது பிடிக்காது. இப்ப கேட்டிருப்பாங்க, இனிமே உங்களுக்கு போனே பண்ண மாட்டாங்க. நன்றி, நீங்க கேட்ட பாடல் வரும், கேட்கலாம். நன்றி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: பண்பலையோடு இணைந்து நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் நண்பேன். பொன்னால் வாங்க முடியாத செல்வம், புகழால் அளக்க முடியாத உறவு, இதயத்தில் என்றும் வாழும் வரம், அதுவே அழகான நட்பு. தூரம் பிரிந்தாலும் மனம் பிரியாது, காலம் கடந்தாலும் நினைவுகள் மறையாது, வார்த்தைகள் குறைந்தாலும் பாசம் குறையாது, உண்மையான நட்பு என்றும் அழியாது.

நட்பு என்பது ஒரு வார்த்தை அல்ல, நம்பிக்கையின் மறுபெயர். நட்பு என்பது ஒரு உறவல்ல, உயிர் வரை தொடரும் பயணம். பண்பலையோடு இணைந்து நேயர்கள் கேட்டு ரசித்தது வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ் வழங்கிய நண்பேண்டா. இந்நிகழ்ச்சி பகுதியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் பிரீஃப்ஸ்.

0: நேயர்கள் கேட்க விருப்பது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் கதையும் கானமும். இன்று இடம்பெறுவது
1: பாசமுள்ள அப்பா, சிறுகதையின் தொடர்ச்சி.
0: எண்ணமும் எழுத்தும்
1: சீர்காழி வட்டம், கொண்டல் எஸ் குமரேசன்.
0: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி மற்றும் 100க்கு 100 916 கேடியம் தங்கநகை மாளிகை மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர் திருவாரூர்.
3: நீங்கள் நகை வாங்கும் போது அது மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் தானா என ஒருமுறை பார்த்து உறுதி செய்து கொள்ளுங்கள்.
2: நகையும் நம்பிக்கையும் கிடைக்கும் இடம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் திருவாரூர்.
3: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி, நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
4: வணக்கம் நேயர்களே, எல்லாரும் எல்லா நலன்களும் வளங்களும் பெற்று இன்புற்று வாழ என்னுடைய நல்வாழ்த்துக்கள். இந்த கதையை காணும் நிகழ்ச்சி வழியா ஏதாவது ஒரு நல்ல கருத்தை உங்களிடம் சொல்லணுங்கிற நோக்கத்தோட இன்னைக்கு சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன் எழுதிய பாசமுள்ள அப்பா சிறுகதையினுடைய தொடர்ச்சியை வழங்குறோம். இந்த கதையோட முடிவை தெரிஞ்சுக்க நீங்க ரொம்ப ஆவலா இருப்பீங்க. வாங்க கதையை கேட்போம்.
0: என்ன நேயர்களே, சென்ற புதன்கிழமை மாலை 5 மணிக்கு வந்த இந்த கதையோட முற்பகுதி நினைவிருக்கிறதா? இதோ
5: மனைவியை இழந்து கை குழந்தையாக இருக்கும் நித்யாவுடன் தவிக்கும் பாலகிருஷ்ணன் நித்யாவின் நலன் கருதி மறுமணம் செய்து கொள்ளாமல் நித்யாவை கண்ணும் கருத்துமாக வளர்த்து வருகிறார். நித்யாவும் நன்கு படிக்கிறாள். ஆனால் படிக்கும் போது விமல் என்பவனை விரும்புகிறாள் நித்யா. இதை அறிந்த பாலகிருஷ்ணன் விமலை பற்றி விசாரிக்கிறார். விமல் தவறானவன் என்று தெரிந்தவுடன் விமலை பற்றி நித்யாவிடம் கூறி அவனை மறந்து விடும்படி கூறுகிறார் பாலகிருஷ்ணன்.
0: சரி, வாங்க இப்ப நிறைவு பகுதியை கேட்போம்.
6: முடியாதுப்பா, என்னால விமலை மறக்க முடியாது, நான் அவரை தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன்
5: என்று உறுதியாக கூறினாள் நித்யா. பொறுமை இழந்த பாலகிருஷ்ணன்,
6: என்ன அவனதான் கல்யாணம் பண்ணிக்க போறியா? இத்தனை வருஷமா உன்னை வளர்த்து ஆளாக்குன அப்பா பேச்ச கேட்க மாட்டேன், 6 மாசம் பழகுன அந்த ஒழுக்கங்கட்ட விமல் பேச்ச நம்புவேன், அதோட இல்லாம எனக்கு என்ன எதிர்த்து வேற பேசுற, என்ன துணிச்சல் உனக்கு
5: என்று கோபமாக அதட்டினார்.
6: அப்பா, என் முடிவுல எந்த மாற்றமும் கிடையாது, இத நீங்க தடுக்க முயற்சி செஞ்சா என்ன உயிரோடு பார்க்க முடியாது, உங்க சொத்து எதுவும் எனக்கு வேண்டாம்
5: என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே சென்றார் நித்யா. மகளின் பேச்சை கேட்டு அதிர்ந்து போன பாலகிருஷ்ணனின் இதயம் தரையில் கிடந்து துடிக்கும் மீனை போல துடியாய் துடித்தது.

0: தன் மகள் நித்யா தன்னை வெறுத்துவிட்டு சென்ற துயரம் பாலகிருஷ்ணனின் நெஞ்சை வெகுவாய் தாக்கியது. தன் மகள் தன்னை வெறுத்து விட்டு போனதை விட அந்த விமலுடன் திருமணம் செய்து கொண்டு தன் வாழ்க்கையை வீணாக்கிக் கொள்ளப் போகிறாளே என்ற எண்ணம்தான் பாலகிருஷ்ணனின் மனதில் மேலோங்கி இருந்தது. மனம் உடைந்து போன பாலகிருஷ்ணன் தன் மகள் நித்யாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி அழைத்து வந்துவிட வேண்டும் என்று முடிவு செய்து உடனே சென்னைக்கு கிளம்பி சென்றார். 3 நாட்கள் கழித்து சோகம் தோய்ந்த முகத்தோடு வீடு திரும்பிய பாலகிருஷ்ணனை பார்த்த சோமு,
1: தம்பி என்னாச்சு, நித்யாமா வரலியா, என்ன நடந்துச்சு
0: என்றார்.
1: அவ வரலேன்னு அவளுக்கு என்ன பார்க்க கூட விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா
0: என்ற பாலகிருஷ்ணனின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாய் வடிந்தது.
1: சரி தம்பி, அதுக்காக அப்படியே விட்டுட்டு வந்துட்டீங்களா
0: என்று ஆதங்கத்துடன் கேட்டார் சோமு.
1: ஆமாண்ணே, வலுக்கட்டாயமா நான் அழைச்சுக்கிட்டு வந்தா அவ இங்க வந்து ஏதாவது தவறான முடிவு எடுத்துட்டா அதை என்னால தாங்கவே முடியாதண்ணே. எனக்குன்னு அவளை தவிர வேற யாரு இருக்கா? கண்டிப்பா ஒரு நாள் இந்த அப்பாவை புரிஞ்சுக்கிட்டு வருவான்னே
0: என்று கண்களை துடைத்தபடி கூறினார் பாலகிருஷ்ணன். தன் மகளின் நினைவு பாலகிருஷ்ணனை வாட்டி வதைத்தது. மெல்ல மெல்ல படுக்கையிலேயே கிடக்கும் நிலைக்கு ஆளாகி போனார் பாலகிருஷ்ணன்.

0: ஒவ்வொரு முறையும் வீட்டு அழைப்பு மணி ஓசை கேட்கும் போது தன் மகள் நித்யாதான் வந்திருக்கிறாளோ என்று அவளோடு எழுந்து பார்க்கும் பாலகிருஷ்ணனுக்கு ஏமாற்றமே மிஞ்சும். நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. நித்யாவுக்கும் தன் தந்தையின் நினைவு அவ்வப்போது வர ஆரம்பித்தது. நாட்கள் செல்ல செல்ல விமலின் சுயரூபம் வெளிப்பட ஆரம்பித்தது. விமலின் சில தீய பழக்க வழக்கங்களை கண்டு அதிர்ச்சி அடைந்த நித்யா தன் வாழ்க்கை வீணாகி விட்டதை நினைத்து நினைத்து வருந்தினாள். விமல் செய்த துரோகத்தை மறக்க முடியாமல் தவித்த நித்யாவுக்கு தன் தந்தையின் அருமை புரிய ஆரம்பித்தது. நித்யாவின் நிலையை புரிந்து கொண்ட அவள் தோழி மீரா, நித்யா முதல்ல எல்லாத்தையும் மறந்துட்டு உனக்காகவே வாழ்ந்துகிட்டு இருக்கிற உன் அப்பாவை ஒரு தடவை போய் பாத்துட்டு வா என்றாள்.
1: இல்ல மீரா, எந்த மூஞ்சியை வச்சுக்கிட்டு இப்ப நாங்க போவேன்? நான் இப்ப இருக்கிற நிலைமையில எங்க அப்பாவை எப்படி போய் பார்க்க முடியும்
0: என்று அழுது கொண்டே கூறினாள் நித்யா. நித்யா, நிறைமாச கற்பனியா இருக்கிற உன்னை பார்த்தா கண்டிப்பா உங்க அப்பா சந்தோஷப்படுவாரே தவிர உன்னை வெறுத்து ஒதுக்க மாட்டாரு. என்ன இருந்தாலும் நீ அவரோட பொண்ணு, உன்னை கண்டிப்பா ஏத்துக்குவாரு. நீ உடனே கிளம்பு என்றாள் மீரா. மீராவின் சொல்படி மனதை சற்று திடப்படுத்திக் கொண்ட நித்யா ஒரு வழியாக சமாதானமாகி தன் தந்தையை பார்ப்பதற்காக பேருந்தில் ஏறினாள். அதே நேரம் வீட்டு அழைப்பு மணியின் ஒலியை கேட்டு வெளியில் வந்து பார்த்தார் பாலகிருஷ்ணன். ஆனால் இன்றும் ஏமாற்றமே மிஞ்சியது.
2: ஐயா, ஏதாவது பழைய துணி இருந்தா கொடுங்க ஐயா, அதுக்கு பதிலா இந்த புது புடவைகளை விலக்கி எடுத்துக்கோங்க ஐயா
0: என்றபடி 50 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒரு கூடையோடு நின்று கொண்டிருந்தாள். அதை கண்ட பாலகிருஷ்ணன்,
2: வேண்டாமா, இந்த வீட்டுல பொம்பளைங்க கிடையாது, போயிட்டு வாங்க
0: என்றார். பாலகிருஷ்ணன் கூறியதை கேட்டவுடன் கூடையை எடுத்து இடுப்பில் வைத்தபடி செல்ல முற்பட்ட அந்த பெண்மணியை,
2: அம்மா கொஞ்சம் நில்லுங்க
0: என்று கையை காட்டி நிறுத்தினார் பாலகிருஷ்ணன். திரும்பி பார்த்த அந்த பெண்மணியிடம்,
2: ஒரு நிமிஷம் நில்லுங்கம்மா, இந்த வந்துடுறேன்
0: என்று கூறிவிட்டு உள்ளே சென்று தன்னுடைய பழைய வேட்டிகளையும் சட்டைகளையும் கொண்டு வந்து கொடுத்தார்.
2: சரிங்கய்யா, இந்த புடவைங்கள்ல ஏதாவது ஒரு புடவை எடுத்துக்கிட்டு ஒரு 30 ரூபாய் பணம் கொடுங்க ஐயா
0: என்றாள் அந்த பெண்மணி.
2: அந்த நீல கலர் புடவை எடுமா, என் பொண்ணுக்கு நீல கலர்னா ரொம்ப பிடிக்கும்
0: என்று சிறு பிள்ளைத்தனமாக கேட்டார் பாலகிருஷ்ணன். புடவையை எடுத்துக் கொடுத்த பெண்மணி பாலகிருஷ்ணன் கொடுத்த பழைய வேட்டி சட்டைகளுக்கு ஒரு தொகையை போட்டு கழித்து மீதி பணத்தை வாங்கிக் கொண்டு அங்கிருந்து நகர்ந்தாள்.
3: நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதையும் கானமும்.
4: திருவாரூர் மைதீன் கோமதிராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
5: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம், 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்,
4: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
5: கை ராசியான ஸ்தாபனம் மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ், அண்ணாசாலை, திருவாரூர்.
4: மைதீன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி, ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு, திருவாரூர்.
5: மைதீன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
0: அந்த நீல வண்ண புடவையை எடுத்துக்கொண்டு தன் படுக்கைக்கு சென்ற பாலகிருஷ்ணன் அந்த புடவையை நெஞ்சில் வைத்து அணைத்தபடி படுத்துக் கொண்டார். அப்போது ஒரு ஆட்டோவில் வந்து இறங்கிய நிறைமாத கற்பனை நித்யா அவசர அவசரமாக வீட்டிற்குள் நுழைந்து தன் தந்தையை தேடினாள். அவள் எதிரில் வீட்டு சமையல் உதவியாளர்,
6: நித்யாமா வாங்க வாங்க, உங்களை இந்த நிலைமையில பார்க்கும் போது ஒரு வகையில வருத்தமா இருந்தாலும் இன்னொரு வகையில சந்தோஷமா இருக்குமா. கூடிய சீக்கிரம் ஒரு பேரனையோ பேத்தியோ பாலு தம்பி கொஞ்ச போறாருன்னு சொல்லுங்க
0: என்றார் சோமு.
2: கூடிய சீக்கிரம் என்ன, இன்னைக்கோ நாளைக்கோ கூட இருக்கலாம்
0: என்ன நித்யா?
2: ஆமா, அப்பா எங்க
0: என்றாள்.
2: அதோ அங்க படுத்திருக்காருமா, வாங்க வாங்க
0: என்றபடி பரபரப்பாக பாலகிருஷ்ணன் படுத்திருக்கும் இடத்திற்கு நித்யாவை அழைத்து சென்றார் சோமு. அங்கே தன் மகள் நித்யாவிற்கு பிடித்த நீல வண்ண புடவையை நெஞ்சில் வைத்து அணைத்தபடி படுத்து கிடந்தார் பாலகிருஷ்ணன். தன் மீது எந்த அளவுக்கு பாசம் வைத்திருந்தால் தனக்கு பிடித்த நீல வண்ண புடவையை தன் நெஞ்சில் அணைத்தபடி வைத்திருக்கிறார் என்று எண்ணிய நித்யாவின் கண்களில் கண்ணீர் நிரம்பி வழிந்தது.
2: அப்பா அப்பா, நான் நித்யா வந்திருக்கேன்ப்பா
0: என்று எழுப்பினார் நித்யா. ஆனால் பாலகிருஷ்ணன் சலனம் இல்லாமல் படுத்திருப்பதை பார்த்த நித்யா அப்பா என்று அலறியதோடு தன் வயிற்றை அழுத்தி பிடித்தபடி வலியால் துடித்தாள். செய்வதறியாது தவித்தபடி அக்கம் பக்கம் இருந்தவர்கள் துணையுடன் நித்யாவை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார் சோமு. சில நிமிடங்களில் நித்யாவிற்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. பாலகிருஷ்ணனின் இறுதி சடங்குகள் முடிவதற்குள் நித்யா கடைசியாக ஒரு

0: முறை தன் தந்தையை பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அவரை குளிர்சாதன பெட்டியில் வைக்க ஏற்பாடு செய்தார் சோமு. அதோடு அவருக்கு தெரிந்தவரை உள்ள சில உறவினர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் தகவல் அனுப்பினார். மறுநாள் மருத்துவ குழுவினரின் உதவியுடன் ஒரு அவசர ஊர்தியில் அழைத்து வரப்பட்ட நித்யாவை ஒரு ஸ்ட்ரக்சரில் வைத்து படுத்திருக்கும் நிலையிலேயே பாலகிருஷ்ணன் வைக்கப்பட்டிருந்த குளிர்சாதன பெட்டிக்கு அருகில் கொண்டு வந்தனர். தன் தந்தையின் முகத்தையும் அருகில் கிடந்த தன் குழந்தையின் முகத்தையும் மாறி மாறி பார்த்த நித்யா,
1: ஆஹ்!

0: தான் செய்த தவறுக்கு சரியான தண்டனை கிடைத்து விட்டதாக கூறி வாய்விட்டே கதறி அழுதாள். நித்யா இப்போது இருக்கும் நிலையில் அழக்கூடாது என்பதற்காக அவளை அழைத்து வந்த செவிலியர்கள் மீண்டும் மருத்துவமனைக்கே கொண்டு சென்று விட்டனர். அதனைத் தொடர்ந்து பாலகிருஷ்ணனுக்கு செய்ய வேண்டிய இறுதி சடங்குகளை செய்து முடித்தார் சோமு. ஒரு வாரம் கழித்து தன் வீட்டிற்குள் குழந்தையுடன் நுழைந்த நித்யா பாசமுள்ள அப்பா ஓடி வந்து வரவேற்பது போல் பிரமையில் உணர்ந்தாள். தன் தந்தையே மீண்டும் தன் குழந்தை உருவில் பிறந்து விட்டதாக எண்ணி அவனுக்கு கிருஷ்ணன் என்று பெயரிட்டு வளர்க்க தொடங்கியதோடு தன் தந்தை பாலகிருஷ்ணன் அந்த ஊரில் செய்து வந்த பணிகளை இடைவிடாமல் தொடர ஆரம்பித்தாள் நித்யா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது திருவாரூர் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் வழங்கிய கதையும் கானமும். இன்று இடம்பெற்றது
0: பாசமுள்ள அப்பா சிறுகதையின் நிறைவு பகுதி.
1: எண்ணமும் எழுத்தும்
0: சீர்காழி வட்டம் கொண்டல் எஸ் குமரேசன்.
1: குரல் வண்ணம் ஆந்தக்குடி அருணா மணிவண்ணன். நிகழ்ச்சி அமைப்பு ஆந்தக்குடி ஏஎம் அருண் பிரகாஷ்.
0: இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க வேண்டிய அலைபேசி எண் 9715167282.
1: சரி நேயர்களே, மீண்டும் வரும் புதன்கிழமை மாலை 5 மணிக்கு கதையும் காலமும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நேயர்கள் இதுவரை கேட்ட கதையும் கானமும் நிகழ்ச்சியோட விளம்பரதார மைதன் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் மற்றும் மைதன் கோவிந்தராஜன் ரெசிடென்சி திருவாரூர்.
2: திருவாரூர் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லரியின் சுபமுகூர்த்த அழைப்பு.
3: சுபமுகூர்த்தத்திற்கான திருமாங்கல்யம் 916 ஹால்மார்க் தங்க நகைகள், வெள்ளி பாத்திரங்கள், வெள்ளி குலுசுகள்
2: அனைத்தையும் உயர்ந்த தரத்தில் குறைந்த சேதாரத்தில் வாங்கிட
3: கை ராசியான ஸ்தாபனம் மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ் அண்ணாசாலை திருவாரூர்.
2: மைதின் கோவிந்தராஜன் ரெசிடென்சி ஏசி நம்பர் 7 குமரக்கோவில் தெரு திருவாரூர்.
4: மைதின் கோவிந்தராஜன் ஜுவல்லர்ஸ்.
5: வணக்கம் நேர்களே, இனிய மாலை பொழுதில் உற்சாகமாய் நாம் இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
6: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
7: தியா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க, கங்க்ராச்சுலேஷன்ஸ்.
8: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
7: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா

0: பாதுகாப்புக்கும்
1: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்க.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
8: நேரம் மாலை 5:15. நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம் அடுத்து வரும் 15 நிமிடத்திற்கு கலக்கல் நேரம் நிகழ்ச்சியோடு. கலக்கல் நேரம் அப்படின்னோன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா நகைச்சுவை உலவரக்கூடிய நேரம், நம்ம சிரிக்கக்கூடிய நேரம் அப்படின்னு சொல்லலாம். பண்பலையில் ஒரு ஜோக்கு சொல்லுவாங்க, அதை கேட்டு நம்ம சிரிக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். கூடவே நீங்கள் சொல்கிற ஜோக்கும் பண்பலையில் வளம் வந்தது அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் இல்லையா. கலக்கல் நேரம் நிகழ்ச்சியை அலங்கரிக்க போகிறது நீங்கள் தான். நேர்களே, இன்னைக்கு தொலைபேசி வழியாக நீங்கள் அழைக்கலாம். 43-68 என்கிற முன்னணி பெண்களோட 2-3-1-2-3-1-2-9-9-4-8-0-2-9-9-5-8-0 இந்த 3 தொலைபேசி எண்களையும் நீங்கள் அழைக்கலாம். கூடவே ஒரு அலைபேசி எண்ணிலும் அழைக்கலாம், அது 9-5-6-6-4-2-7-2-3-1. என்ன அழைக்க போகிறீங்க, அழைச்சி பேச போகிறீங்களா? இல்லைங்க, பேச போகிறது இல்லை, நகைச்சுவை சொல்ல போகிறீங்க, எல்லா நேயர்களையும் சிரிக்க வைக்க போகிறீங்க. நேயர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நகைச்சுவை எடுங்க, யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி வேண்டாம். பண்பலையில் அதாவது ஒளி உலா வரக்கூடிய வகையில் அந்த தரத்திலான நகைச்சுவையோடு நீங்கள் அழைக்கலாம். 43-68 என்கிற முன்னணி பெண்களோடு 2-3-1-2-3-1-2-9-9-4-8-0-2-9-9-5-8-0 நேர்கள் இணைப்பில் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, உங்களால் இருட்டில் எழுத முடியுமா அப்படின்னு ஒரு பையன் அப்பா கிட்ட கேட்டிருக்காரு. அப்பா, ஓ முடியுமே அப்படின்னு சொன்னாரா. மகன், அப்படின்னா என்னோடய ரேங்க் கார்டில் இப்போ கையெழுத்து போட்டுருங்கப்பா அப்படின்னு இருக்கிறார் பையன். பாருங்கள், அப்பா கிட்ட ரேங்க் கார்டு கையெழுத்து வாங்குறதுல எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்தோடு அவங்கள்ட்ட எப்போ கையெழுத்து போடுவாங்களோ அப்படின்னும் நம்ம வந்து ஒரு மிக முக்கியமான விஷயத்தை யோசித்து யோசித்து செய்ய வேண்டிய ஒரு நேரம் அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா.
9: போங்க தம்பி, ஊருக்குள்ளே போய் காட்டு பாருங்க. நாங்கள் அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளோ அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது.
8: எப்படி நல்ல நல்ல நகைச்சுவை அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. இப்போது நீங்கள் சொல்ல போகிற நகைச்சுவையை கேட்டு நேயர்களும் கண்டிப்பாக சிரிக்க போகிறாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு நேர் இணைப்புல வந்துட்டாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பாக்கலாம். வருக, வணக்கம்.
10: வணக்கம்
8: வணக்கம். யார் எங்கிருந்து நகைச்சுவையோட வந்திருக்கீங்க?
10: சாக்கையிலிருந்து சிவபாலன் பேசுறேன்
8: சார். சாக்கையிலிருந்து சிவபாலன், நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க, என்ன சொல்ல போறீங்க நீங்க?
10: வேற ஒரு குட்டி பையன் காலண்டரை கிழிச்சிட்டே இருந்திருக்கான் ரொம்ப ஸ்பீடா.
8: அப்படியா?
10: ஆமா. அதுக்கு அவங்க அம்மா கூப்பிட்டு கேட்டிருக்காங்க, ஏன்டா அப்படி பண்ற, காலண்டரை ஃபுல்லா கிழிக்கிற அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ள நம்ம மாமா சொன்னாங்க, தீபாவளி 14 வருதுன்னு சொன்னாங்க, அதனால நான் சீக்கிரமா கிழிச்சிட்டு இருக்கேன்.
8: ஓஹோ, தீபாவளி சீக்கிரம் வரவழைக்கிறாரு அவரு.
10: ஆமா,
8: நன்றி நன்றி சிவபாலன், உங்களுக்கு நன்றி. இணைந்திருக்கிறோம், இது காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில். அடுத்து நேயர் வரப்போகிறாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் மரத்துலேருந்து ஏன் கீழே விழுது அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கிறாரு. ஒருத்தர் கேட்டவுடனே சொல்லியிருக்காரு, என்ன அதுக்கு மரத்துலேருந்து இறங்கி வர படிக்கட்டு இல்லை இல்லை அதான் அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஒரு கடிக்கும். இப்படிப்பட்ட நகைச்சுவையை நீங்களும் சொல்லலாம் இப்போது பண்படையில். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 43-68 என்கிற முன்னணி பெண்களோடு 2-3-1-2-3-1-2-9-9-4-8-0-2-9-9-5-8-0. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, டே இன்னைக்கு 2026 பிறந்துருச்சுடா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. எப்போ நான் சொல்கிறது, 6 மாதம் முன்னாடி நடந்திருக்கும் போல இருக்குது. இன்னொருத்தர் இல்லையா அப்படியே, அப்படியா இந்த ஹாஸ்பிட்டலில் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டாரா. இப்படிப்பட்ட நகைச்சுவையை நீங்களும் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன், கண்டிப்பாக நேரில் அழைக்கணும். இது காரைக்கால் பண்பலை 100.3 கலக்கல் நீர்.

எப்படி அப்படி பாடல் வரிகள் வந்தன ஒரு நேர் வந்திருக்கிறாங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம். அடாடா, நல்ல நகைச்சுவோடு வந்தாங்க அவங்களோட இணைப்பு அப்படிங்கிறது துண்டிக்கப்பட்டுட்டு இருந்தாலும், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாடலில் வடிவேல் தொடர்றாங்க.

0: கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த நேயர் வருக, வணக்கம். ஹலோ,
1: ஹலோ,
0: வணக்கம்.
1: வணக்கம், பட்டுக்கோட்டை மக்கள் ஆரத்தூர் ராஜா டெய்லர் இருக்குறேன்.
0: ராஜா டெய்லர் ஐயா, சொல்லுங்க. பட்டுக்கோட்டை பக்கத்துல இருந்து
1: பக்கத்துல
0: கொட்டை பக்கோட வந்திருக்கீங்களா?
1: இல்ல,
0: சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க, எனக்கு ஒன்றும் அந்த தெரியாது.
0: அப்படியா?
1: சொல்லுங்க.
0: நான் நகைச்சுவை சொல்லணுமா?
1: ஆமா, நான் கேட்டுக்கிறேன்.
0: சரி ஆசிரியர், சரி நீங்க ஓகே வானொலியில கேட்டுங்க, சரியா? ஆசிரியர் கேட்டாரான் ஒரு மாணவரை பார்த்து, கோழி ஏன் முட்டை போடுது அப்படின்னு சொல்லி. சாதாரணமாக கேட்டிருக்கிறார் மாணவர்கிட்ட, இருந்தாலும் மாணவர் கொஞ்சம் தயங்கி தான் சொல்லியிருக்கிறார் அதுக்கான விடை என்ன அப்படின்னு. என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ஏன்னா அதுக்கு 1, 2, 3 போட தெரியாது சார் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொல்லியிருக்கிறார். ஒரு ஆசிரியர்கிட்ட மாணவர் ஒரு விடையை எப்படி சொல்லியிருக்கிறார் பாருங்க.
2: அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுகிறேன், புராடிக்கிட்ட அம்பிட்டீங்க. ஐயோ.

0: இணைந்திருக்கிறோம். காரைக்கால் பண்பலை 100.3 இது கலக்கல் நேரம் உலாவரும் வேளை. அதாவது நகைச்சுவை அப்படின்னா கடிஜோக்குக்கும் முக்கியமான பங்கு உண்டு. என்ன அப்படின்னா, நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விடையாக வரும் இல்லையா. எல்லா காயத்துக்கும் மருந்து உண்டு, மருந்து போட முடியும். ஆனால் ஒரே ஒரு காயத்துக்கு மட்டும் மருந்து போட முடியாது. அது என்ன அப்படின்னு சொல்லுங்களாம் பார்க்கலாம். வரக்கூடிய நேயர் சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலாம். வருக, வணக்கம். ஹலோ, வணக்கம், இணையத்தில் தான் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ, பரவாயில்ல, என்னவோ தெரியல, நான் கேட்ட கேள்விக்கு விடை தெரியல, என்ன அப்படின்னு தெரியல. இணைப்பில் வந்தாங்க, ஆனால் வாயே திறக்காமல் மௌனமாக இருக்காங்க. எல்லா காயத்துக்கும் மருந்து போட முடியும், ஆனால் ஒரே ஒரு காயத்துக்கு மட்டும் மருந்து போட முடியாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப யோசிக்கிறீங்கல்ல, ஆகாயம் தாங்க. ஆனால் உச்சரிக்கிறத கொஞ்சம் ஆகாயம்னு உச்சரிக்கணும் போல இருக்குல்ல. ஒருத்தருக்கு ரொம்ப பசியாக ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மழையில் நனைஞ்ச உடனே பசி போயிடுச்சான். இப்போ மழை பெஞ்சால் நல்லா தான் இருக்கும், ஆனால் நீங்கள் சொல்கிற ஜோக் எப்படி இருக்குது அப்படின்னு உங்கள் மனசை கேட்குறது எனக்கு தெரியும். ஸ்ட்ரைட்டாக போயிட்டு மழையில் நனைஞ்ச உடனே பசி போயிடுச்சு அவருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தா, அது வந்து அடமழையாக. ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு பார்க்கலாம். வருக, வணக்கம். வணக்கம்,
1: நான் அரியலூர் மாவட்டம் சங்கர்.
0: சொல்லுங்க சங்கர் ஐயா. வேற நகைச்சுவை இருக்கா ஏதாவது உங்ககிட்ட?
1: அவங்க அப்பா வந்து சொன்னாங்க, ஏய் ஃபர்ஸ்ட் வந்து எப்படிடா
0: எடுத்து
1: நான் ஒரு அளவுக்கு ஓடினேன்.
0: அப்படியா, ஒருத்தர் மட்டும் ஓடி இருக்காரு, அவர் ஃபர்ஸ்ட் வந்துட்டார். கண்டிப்பா ஓடுறதுக்கே தயங்குற நேரத்துல முதல்ல வந்து அவருடைய முயற்சி அப்படிங்கிறது பாராட்டுக்குரியது. அடுத்தது அதை நம்ம நகைச்சுவையை பார்க்கலாம். நன்றி நேரு உங்களுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, எறும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டாராம். எறும்புக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசமா அப்படின்னு பார்த்தா, உடனே விடை தெரியாமல் முடிச்சிருக்கிறாரு என்ன மாதிரி. அப்புறம் உடனே உங்களை மாதிரி ஒரு நேர் சொல்லியிருக்காங்க, நாம் கரும்பை கடிக்கிறோம், எறும்பு நம்மளை கடிக்குது அப்படின்னு சொன்னாங்களா. இன்றைக்கி கலக்கல் நேரம் நிகழ்ச்சியில் நிறைய நேர்கள் வந்து நகைச்சுவை சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக நேர்களுக்கு நகைச்சுவை சிரிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லாத அளவுக்கு ஓடிட்டே இருக்காங்க போல். இருந்தாலும் கொஞ்சம் நேர்கள் வந்தாங்க, அவங்களுடைய நகைச்சுவையை சொன்னாங்க. நானும் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ சொன்னேன். கண்டிப்பாக சுவாரஸ்யமாக இருந்திருக்கும் நிகழ்ச்சி அப்படின்னு நம்புகிறேன். பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது கலக்கல் நேரம். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் மாலை 5:30.

0: நேர்களே, பண்பலையில் இனி உலா வருவது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்கநகை மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: விளக்கேற்றும் வேளை நிகழ்ச்சியினை உடன் வழங்குவோர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி வசந்த்,
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: திருச்சி சாரதாசு காத்திருங்கள்.
8: விளக்கேற்றும்
0: வேலை நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலின் பி சுசீலா பாடியது.

0: நேர்களை நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதை நெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நேர்களே நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்.

0: நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: நேர்களே, நமது பண்பலையில் நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விளங்கும் பசுந்தளிர் உலா வரும்.
2: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்து செய்யின் காதணி வரை தூய தங்கப்பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
1: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது கேட்கலாம்.
3: உபயோகப் பொருட்கள்
4: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
5: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஒரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice for your home.
1: நேர்களை, நமது பண்பலையில் நாளை 7:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC
8: 105 ஆண்டு கால நம்பிக்கை, 1000 கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: வரும் இந்த பாடலில் எல்லார் ஈஸ்வரி பாடியது.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
1: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
0: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
6: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
7: நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் கே ஜி யேசுதாஸ் பாடியது.

0: ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே, வசந்தன் கோலதானே வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி,
3: தட்ஸ் ரைட்,
2: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
5: ஐயர் சார், உங்க வீடு 1970ஸ்ல கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
6: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
7: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
0: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்குன தெரியுமா?
1: ஹே, வசந்தன் கோல தானே வாங்குன.
0: எப்படி தெரியும்?
1: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: சரி சரி சரி சரி சரி சரி,
3: தட்ஸ் ரைட்,
2: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர், வசந்த் அண்ட் கோ.
3: தட்ஸ் ரைட்.
8: விளக்கேற்றம் வேலை நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் ஹெலன் சத்யா பாடியது.

0: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
1: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் மாபெரும் தங்க நகை மாளிகை, திருச்சி மற்றும் சேலம்.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில், பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்
1: வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி. மேலும் நேர்களை வாழ்த்துவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
2: நேர்களே, நமது பண்பலையில் உள்ளவரும் விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியில் எடுத்து வரும் பாடல் சிங்கே எம்ஏ ஜாபர் பாடியது.

0: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
1: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாடு சிமெண்ட் மேலதான்.
2: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி. செட்டிநாடு சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 years of strong foundation. செட்டிநாடு சிமெண்ட், the perfect concrete choice.
3: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
4: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
5: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் எஸ் சரளா பாடியது.

0: பண்பலையில் நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கிய விளக்கேற்றும் வேளை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர்

0: பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சியினை இணைந்து வழங்கியோர் வசந்தன் கோ.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ்,
3: விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தானே வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: சரி சரி சரி சரி சரி சரி,
5: தட்ஸ் ரைட்,
4: வசந்தன் கோ. சரி சரி, வசந்தன்
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்,
1: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் இனி உலா வருவது பன்னிசை.

0: பன்னிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்தும், அதனை அடுத்து மாநில செய்திகள் புதுச்சேரியிலிருந்தும் அஞ்சலாகும்.
1: திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை வல்சா வில்லியம்ஸ். Prime Minister Narendra Modi embarked on a 6-day visit to France and Slovakia today to further deepen bilateral ties with the two European countries. On the first leg of the visit, the Prime Minister will reach the French city of Nice tonight. Mr. Modi will hold bilateral talks with President Emmanuel Macron tomorrow. Both leaders will jointly inaugurate the Bharat Innovates event. In his departure statement, Mr. Modi said the focus of the visit to France will be on boosting economic as well as cultural linkages between the two countries.

வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் செங்கேணி பழனி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவது

0: அதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். இந்தியாவிற்கும் பிரான்சுக்கும் இடையிலான பொருளாதார மற்றும் கலாச்சார உறவுகளை மேம்படுத்துவதே இப்பயணத்தின் நோக்கம் என்று பிரதமர் கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்கள்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட் திட்டத்தை தொடக்கி வைக்க உள்ளார். இத்திட்டம் இந்தியாவின் மிகவும் நம்பிக்கைக்குரிய புத்தொழில் நிறுவனங்களை உலகளாவிய முதலீட்டுடன் இணைப்பதோடு இந்தியாவின் உயர்கல்விக்கான சூழலை உருவாக்கும் உந்து சக்தியாக விளங்கும் என்று பிரதமர் கூறினார். இதைத் தொடர்ந்து திரு மோடி 2 நாள் பயணமாக நாளை ஸ்லோவாக்கியாவிற்கு புறப்படுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் உள்ள வலுவான உத்வேகத்தை இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணம் மேலும் வலுப்படுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். ஸ்லோவாக்கியா ஒரு முக்கியமான உறுப்பினராக விளங்கும் என்றும் ஐரோப்பிய ஒன்றியத்துடனான இந்தியாவின் கூட்டாண்மைக்கு இந்த பயணம் புத்துணர்ச்சி அளிக்கும் என்றும் அவர் மேலும் கூறினார். தொடர்ந்து பிராட்டிஸ்லாவாவில் ஸ்லோவாக்கிய அதிபர் திரு பீட்டர் பெல்லகிரினி மற்றும் அந்நாட்டு பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை பிரதமர் சந்திக்க உள்ளார். ஸ்லோவாக்கியாவுக்கான தனது பயணத்தை நிறைவு செய்த பிறகு பிரதமர் திரு நரேந்திர மோடி பிரான்சின் எவியா நகருக்கு பயணம் மேற்கொண்டு வரும் 16 மற்றும் 17 தேதிகளில் நடைபெற உள்ள G7 உச்சி மாநாட்டிலும் பங்கேற்கிறார். இந்த 8வது G7 மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு நாட்டின் வளர்ந்து வரும் உலகளாவிய செல்வாக்கின் மீது அதன் கூட்டாளிகள் வைத்துள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்று வலியுறுத்தினார். பிரதமரின் இந்த பயணத்தின் இறுதிக்கட்டமாக வரும் 18 தேதி பிரெஞ்சு அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து விவாடெக் 2026 மாநாட்டிலும் கலந்து கொள்கிறார். பாரிஸில் உள்ள இந்திய சமூகத்தினரை சந்திக்க தாம் ஆவலுடன் இருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஸ்லோவாக் குடியரசுக்கான இந்திய தூதர் திரு அபூர்வா ஸ்ரீவத்சவா இந்திய ஐரோப்பிய ஒன்றிய தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் இறுதி செய்யப்படும் என்றும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு வர்த்தகம் ஏற்கனவே 1.8 பில்லியன் அமெரிக்க டாலரை தாண்டிவிட்டது என்றும் குறிப்பிட்டார்.
0: மாறிவரும் பாதுகாப்பு சூழலுக்கு ஏற்ப ட்ரோன்கள், செயற்கைக்கோள்கள் மற்றும் ரோபோட்டிக்ஸ் போன்ற நவீன போர் தொழில்நுட்பங்களுக்கு தங்களை மாற்றிக்கொள்ளுமாறு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார். ஹைதராபாத்தின் துண்டிகளில் உள்ள விமானப்படை அகாடமியில் இன்று நடைபெற்ற 217வது பயிற்சி பிரிவின் கூட்டு பட்டமளிப்பு அணிவகுப்பை ஆய்வு செய்த அவர் புதிதாக பணியில் இணைந்துள்ள இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கிடையே உரையாற்றினார். பட்டமளிப்பு விழாவில் பேசிய அவர் புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். நவீன போர் முறையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் வளர்ந்து வரும் போர் அமைப்புகள் மற்றும் உத்திகள் குறித்து அதிகாரிகள் தங்களை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இன்றைய போர்க்களங்களில் ரேடார்கள், செயற்கைக்கோள்கள் உள்ளிட்ட மேம்பட்ட தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுவதால் அச்சுறுத்தல்கள் மிகவும் சிக்கலானதாக மாறியுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்விழாவில் வான் சாகச நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 12 ஆண்டுகால சாதனைகள் மற்றும் வளர்ச்சிப் பணிகளை எடுத்துரைக்கும் வகையில் நாக்பூரில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய மத்திய போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி, உள்கட்டமைப்பு மேம்பாட்டுடன் வேலைவாய்ப்பு உருவாக்கத்திற்கு போக்குவரத்து அமைச்சகம் முன்னுரிமை அளித்து வருவதாக தெரிவித்தார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஜனவரி 2025 அறிவிக்கப்பட்ட கொள்கையின்படி நாடு முழுவதும் மொத்தம் 1600 மையங்கள் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இவற்றில் 24 மையங்கள் ஏற்கனவே செயல்பட்டு வருகின்றன. மேலும் 112 மையங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் இதுவரை சுமார் 10 லட்சம் பேர் இம்மையங்கள் மூலம் பயிற்சி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். இத்தகைய அனைத்து மையங்களும் முழுமையாக செயல்பட தொடங்கும் போது ஆண்டுதோறும் சுமார் 1.15 கோடி பேர் ஓட்டுநர் பயிற்சி பெறுவார்கள் என்றும் இதன் மூலம் குறிப்பிடத்தக்க வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். மத்திய அரசின் பல்வேறு நலத்திட்டங்களை ஆய்வு செய்த அவர் கடந்த 12 ஆண்டுகளில் பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா திட்டத்தின் கீழ் 58 கோடிக்கும் அதிகமான வங்கி கணக்குகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் ஆயுஷ்மான் பாரத் திட்டம் மூலம் 60 கோடி மக்கள் பயனடைந்துள்ளனர் என்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்தார். மேலும் பிரதான் மந்திரி உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் 11 கோடி சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்றும் பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் 11 கோடி விவசாயிகள் ஆண்டுதோறும் நிதி உதவி பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இந்தியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. நாடு முழுவதும் அனைத்து விமான

0: விமான நிலையங்களிலும் வரும் 15ஆம் தேதி விமான பயணிகளின் நலனை முன்னெடுக்கும் யாத்ரி சுவிதா தினம் நிகழ்ச்சி நடைபெறவுள்ள நிலையில் 2,200 கோடி ரூபாய் மதிப்பில் கோவை விமான நிலைய விரிவாக்க பணிகள் நடைபெற்று வருவதாக அதன் இயக்குநர் திரு முகமது ஆரிஃப் தெரிவித்துள்ளார். விமான பயணிகளுக்கு சிறந்த சேவையின் ஒரு பகுதியாக மருத்துவ பரிசோதனைகள், வேலைவாய்ப்பு ஆலோசனை, குழந்தைகளுக்கான ஓவியப் போட்டி உள்ளிட்ட பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். மேகதாது அணை குறித்து பேசிய அவர், 2 மாநிலங்களின் நலனை பாதிக்காதவாறு நடவடிக்கை இருக்க வேண்டும் என்றும் மாநிலங்களுக்கு இடையேயான பாகுபாடு இருக்கக்கூடாது என்றும் கூறினார். புதுச்சேரியில் உள்ள பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பாரத பிரதமராக தொடர்ச்சியாக திரு நரேந்திர மோடி பதவி வகித்து 4,402 நாட்கள் கடந்துள்ளதாகவும், தலைசிறந்த பிரதமராக உலகத்திற்கு வழிகாட்டும் தலைவராக திரு மோடி திகழ்வதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். 12 ஆண்டுகள் பிரதமராக பதவி வகித்த திரு மோடி மக்களின் நம்பிக்கை மற்றும் வளர்ச்சி என சிறப்பான ஆட்சியை செய்து வருவதாகவும், நாட்டின் உள்கட்டமைப்பு வளர்ச்சி அடைந்திருப்பதாகவும் கூறினார். 25 கோடி மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்றும், 12 கோடிக்கும் அதிகமான கழிவறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் கூறிய அவர், ஏழை எளிய மக்கள், பெண்கள், விவசாயிகள் ஆகியோரின் நலனில் அக்கறை கொண்டு பிஜேபி செயல்பாட்டின் மூலம் 58 கோடிக்கு பேருக்கும் அதிகமான ஜன்தன் வங்கி கணக்கு தொடங்கப்பட்டுள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால ஆட்சியில் புதுச்சேரிக்கு அளிக்கப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து டாக்டர் எல் முருகன் கூறுகையில்,
1: உள்கட்டமைப்பினுடைய திட்டங்களாக இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி சிலை மேம்பாலத்திற்கு கிட்டத்தட்ட 436 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல புதுச்சேரி விமான நிலைய விரிவாக்கத்திற்கு ரூபாய் 600 கோடி ரூபாய்க்கான திட்டமானது இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. புதுச்சேரி ரயில் நிலைய மேம்பாடு கிட்டத்தட்ட 92 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விவசாய சன்மான நிதியானது ஒரு 10,635 விவசாயிகளுக்கு சென்று சேர்ந்திருக்கிறது. தட்டாஞ்சாவடி, கரசூர் ஒரு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் கொடுப்பதற்கான திட்டத்தையும் நம்மளுடைய பாண்டிச்சேரியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 10,000-க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தொழிற்பேட்டையில வேலைகள் கொடுப்பதற்கான திட்ட அறிக்கையும் கூட அதில் தயாரிக்கப்பட்டு இந்த பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2021-2026 இந்த 5 ஆண்டுகளில் மட்டுமே பாண்டிச்சேரிக்கு சிறப்பு கிராண்ட் கிட்டத்தட்ட 15,000 கோடி பாண்டிச்சேரியினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள்.
0: முன்னதாக பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சாதனைகளை குறிக்கும் வகையில் புதுச்சேரி முதலியார்பேட்டையில் உள்ள அன்னை சிவகாமி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் டாக்டர் எல் முருகன் மரக்கன்றினை நட்டார். இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் திரு நமச்சிவாயும், பிஜேபி தலைவர் திரு ராமலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். பின்னர் புதுச்சேரியில் ரயில் நிலையத்திற்கு சென்ற டாக்டர் எல் முருகன் ரயில் நிலையத்தின் செயல்பாடுகள் மற்றும் மேம்பாட்டுப் பணிகளை ஆய்வு செய்தார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் இன்று காலை நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்கா 4-1 என்ற கோல் கணக்கில் பராகுவேவை வென்றது. நள்ளிரவு 12:30 நடைபெறும் ஆட்டத்தில் கத்தார் சுவிட்சர்லாந்தையும், நாளை அதிகாலை 3:30 நடைபெறும் ஆட்டத்தில் பிரேசில் மொரோக்கோவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி 6 நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியாவிற்கு சென்றுள்ளார். புதுமை, விழிப்புணர்வு மற்றும் தொடர்கற்றல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் ஓட்டுநர் பயிற்சி மையங்களை அமைக்கும் பணிகளை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை தொடங்கியுள்ளதாக திரு நிதின் கட்கரி குறிப்பிட்டார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு. நேரம் மாலை 6:20.
1: ஒவ்வொரு வீட்டுக்கும் பல கதைகள் இருக்கும். சில ஓல்ட் மெமரிஸ், சில புது மொமெண்ட்ஸ். ஒவ்வொரு சுவரும் ஒவ்வொரு கார்னரும் ஒவ்வொரு ஸ்டோரி சொல்லும். இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்கா நிக்கிறது இந்த ரூஃபுக்கு கீழே. அதுக்கு ரீசன் செட்டிநாடு மேக்ஸ் கிரீட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாடு சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ் ஃபார் யுவர் ஹோம்.

நேர்கள் இப்போது கேட்கலாம். நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கும்

0: அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: நாச்சியார் கோவிலின் மிக பிரம்மாண்டம் அமிர்தா சூப்பர் ஸ்டோர்.
2: பாத்திரம், பர்னிச்சர், எலக்ட்ரானிக்ஸ், கோவில் பூஜை பொருட்கள்,
1: விக்கிரகங்கள், கல்யாண சீர்வரிசை பாத்திரங்கள், வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
1: மொத்த விற்பனையில் பொன்விழா ஆண்டை நோக்கி சாதனை படைக்கும் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், வடக்கு வீதி, நாச்சியார் கோவில்.
0: இன் சொல்லமது நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
4: மாயவரத்துல என்ன ஃபேமஸ்?
5: நம்ம பாரம்பரியமான ARC காமாட்சி ஜுவல்ஸ் தான். அப்பப்பா ஊரெல்லாம் இதே பேச்சுதான்.
4: 140 வருஷமா பல தலைமுறை மாறினாலும் மாறாத நம்பிக்கை, தரமான தங்கம், கைராசி.
5: ARC காமாட்சி ஜுவல்ஸ் கோலாகல திறப்பு விழா பிப்ரவரி 6 முதல் பஜனை மடம் தெரு மாயவரம்.
4: இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
6: என் சொல் அமுது வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
7: அனைவருக்கும் வணக்கம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பெறன்படிப்பது இல்லாயின் என்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக தலைவன் தலைவியர் வாழ்க்கை அமைந்திருந்தது. தலைவன் பொருள் தேடுவதற்காக தலைவி விட்டு பிரிகின்றான். கொடுமையான பாலை நிலத்தில் செல்லுகின்றான். அங்கு சில காட்சிகளை பார்க்கின்றான். பயணத்தை தொடர முடியாமல் திரும்பி வந்து விடுகின்றான். அவன் செல்லுகின்ற வழியில் ஒரு சிறிய குட்டை, அக்குட்டையிலே சிறிதளவே தண்ணீர் உள்ளது. அங்கே ஒரு யானை குடும்பம், ஆண் யானை, பெண் யானை, யானையின் குட்டி. அக்குட்டையிலே இருந்த சிறிய தண்ணீரையும் குட்டி யானை கலக்கி சேராக்கி விடுகிறது. அந்த குறைந்த அளவுள்ள நீரை ஆண் யானை தான் உண்ணாமல் பெண் யானை குடிக்க வேண்டும் என்பதற்காக பெண் யானைக்கு ஊட்டுகின்றது. இப்படிப்பட்ட காட்சிகளையெல்லாம் தலைவனும் தலைவியும் பார்த்து செல்லுகின்றார்கள். ஆண்புறாவும் பெண்புறாவும் காட்டின் வெப்பத்தை தாங்க இயலாமல் பெண்புறா இழைத்து சோர்ந்து காணப்படுகின்றது. பெண்புறாவின் துன்பத்தை பார்த்த ஆண்புறா தன் மெல்லிய இறகை விரித்து அதன் நிழல் பெண்புறா மேல் விழுந்து வெயிலில் படாதவாறு காக்கின்றது. இப்படிப்பட்ட காட்சிகளையெல்லாம் பார்த்த தலைவன் பொருள் தேடி செல்லாமல் இல்லம் திரும்புகின்றான். தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.
6: சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
0: இதுவரை கேட்டது நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கிய இன் சொல் அமுது. இந்நிகழ்ச்சியினை வழங்கியோர் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் நாச்சியார் கோயில்.
1: வீட்டு உபயோக பொருட்கள்
2: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
0: இன் சொல்லும் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ்.
3: மயிலாடுதுறை ARC காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: இணைந்திருக்கிறோம், இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
8: கார்த்திக், இதுதான் ஒரு ரூம். இது ஒரு காலத்துல என்னோட ஸ்டடி ரூம். அப்பா, இந்த வீடு எத்தனை வருஷம் பழசு? மகனே, இந்த வீடு 3 ஜெனரேஷன்ஸ் பாத்துருக்கு.
9: வாவ்,
8: இன்னும் இன்னைக்கு வரைக்கும் இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கு.
10: இயர்ஸ் இல்ல, ஜெனரேஷன்ஸ் கணிக்கிற மாதிரி ஸ்ட்ரென்த். செட்டிநாட் சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 இயர்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
11: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: ஏசி மெக்கானிக், MMB, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
13: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
14: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
15: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
16: இருக்காதா பின்ன மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு, வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு.

0: எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
1: மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
2: நேரம் 6:26. இனி வருவது லைட் ஹவுஸ். நமது பண்பலை இன்றும் நாளையும் வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்போம். நேர்களை, நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை, காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ கேட்கலாம் நிகழ்ச்சியில் பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர் பத்மராஜன் அவர்கள். 6:45 இசைத்தூரிகை உலாவரும். 7:00 பிளாசி முதல் செங்கோட்டை வரை தேசிய ஒருமைப்பாட்டு தொடர், தொடர்ந்து தேசபக்தி பாடல். 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து 7:30 இந்திய அரசின் வேளாண் கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணியில் இயற்கை விவசாயம் சார்ந்த மத்திய அரசின் திட்டம் மற்றும் சந்தைப்படுத்துதல். திருவிடை மருத்துவர் டி சதீஷ்குமார் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 7:00 இளைய பாரதம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 5 தேதியன்று ஒலிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி கோமதி அவர்கள் பங்கு பெற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவினை கேட்கலாம். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 மத்திய அரசு 12 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ததை ஒட்டிய தொடர் நிகழ்ச்சி. 10:05 நாகப்பட்டினம் உங்கள் கடை, காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமர்ந்து கேட்கலாம். வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். 10:10 இரவு மலரும். 10:10 முதல் மணிக்கும் 10:30 முதல் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடி வழங்கும் இரவும் மலரும் உலாவரும். 11:00 காற்றலையில் நாளை. 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். அதனை அடுத்து 11:10 துயிலும் முன்னோடு இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுபெறும். நேர்களை, இனி நமது பண்பலையில் நாளை உலாவர உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் PSR தங்க மாளிகை, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை. காலை 6:00 குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள் படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. 6:35 காரைக்கால் ஒய்டிசி காவிரியர், காரைக்கால் சேகர் எக்ஸ்டில்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும் இன்சொல் அமர்ந்து கேட்கலாம். வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டிரேடர்ஸ், கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர் லேப் வழங்கும் பசும் தளிர் உலாவரும். 7:00 சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் அள்ளி மல்லி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும். 7:30 காலை காம்போ நேஷனடைய பொது அறிவு வினாவிடையும் சேவை செய்திகளும் இடம்பெறும். காலை 8:00 தோல்வி வரும் பாட்டு முதலில் மயிலாடுதுறை ARC நடேச செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனையடுத்து 8:05 முதல் விருதாசிரம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் தொல்லி வரும் பாட்டு உலாவரும். இதுவரை அறிவிக்கப்பட்டவை நிகழ்ச்சி குறிப்புகள். இனி தொடர்வது விளம்பரத்தை அடுத்து மாநில செய்திகள். சென்னையிலிருந்து
3: வீட்டு செலவுக்கு பணம் கொடுங்க ஹஸ்பண்ட் சார்.
4: இந்த மளிகைக்கு 15,000, காய்கறிக்கு 2,000.
3: அப்புறம் கரண்ட் பில்லுக்கு
4: இப்பதான் 0 ஆச்சே, எப்படி கொடுக்க முடியும்?
3: ஆமாங்க, மறந்துட்டேன், சோலார் பேனல் தான் மாட்டியாச்சே. அப்போ மிச்சமான அந்த 4,000 ரூபாய்க்கு ஷாப்பிங் போலாமே.
4: கண்டிப்பா, பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள். ஹரி ஹர சூரியகர்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவி நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில

0: அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இனி விரிவான செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் துப்பாக்கிச் சுடுதல் பயிற்சிக் கல்லூரி மாணவர்களிடையே உரையாடிய அவர், விளையாட்டுத் துறையில் சாதனை படைக்கும் வீரர்கள் ஐஐடி போன்ற பெருமைமிகு கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு தற்போது வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் மாவட்ட அளவிலான திட்டப் பணிகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீட் தேர்வில் வினாத்தாள் வெளியானது போன்ற பல்வேறு பிரச்சினைகளால் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதாக தெரிவித்தார். இந்த தேர்வினால் பல ஆண்டுகளாக மாணவ மாணவியர் பாதிப்புக்கு உள்ளாகியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தமிழக உயர்கல்வித்துறை ஊழலற்றதாகவும் வெளிப்படைத்தன்மையை செயல்படும் என்றும் அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறினார். மாநில அரசின் நலத்திட்ட உதவிகள் இடைத்தரகர்கள் இன்றி நேரடியாக பயனாளிகளுக்கு சென்றடைவதை மாநில அரசு உறுதி செய்துள்ளதாக கைத்தறித்துறை அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரும் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கான விலையில்லா வேட்டி சேலை வழங்குவதற்கு மாநில அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார். பருத்திக்கான சரக்கு மற்றும் சேவை வரி குறைக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு பேருதவியாக உள்ளது என்றும் அவர் கூறினார். வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்றும் அமைச்சர் திரு விஜய் பாலாஜி தெரிவித்தார். தமிழகத்தில் சிறுபான்மை மக்களின் கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டிற்கான திட்டங்கள் நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் இடம்பெறும் என்று மாநில சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜஹான் தெரிவித்துள்ளார். விருதுநகரில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிறுபான்மையினர் நலத்திட்டங்கள் வக்ஃப் வாரியங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், சிறுபான்மையினருக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்த கூடுதல் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் இஸ்லாம் சமுதாயத்தைச் சேர்ந்த ஆதரவற்ற மற்றும் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள 160 பெண்கள் சுயதொழில் தொடங்குவதற்கு 15,78,000 ரூபாய் மதிப்பிலான உதவித்தொகை, விலையில்லாத தையல் இயந்திரங்கள் மற்றும் சலவை பெட்டிகளையும் அவர் வழங்கினார். உலமாக்கல் நலவாரிய அட்டைகளையும் அமைச்சர் திரு ஷாஜஹான் வழங்கினார். தமிழகத்தில் தற்போது மின்சார பற்றாக்குறை இல்லை என்று தமிழ்நாடு மின் பகிர்மான கழக இயக்குநர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் துணை மின் நிலையத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின் உற்பத்தியிலும் மின் விநியோகத்திலும் எவ்வித பற்றாக்குறையும் இல்லை என்று தெரிவித்தார். 20 ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட பழைய மின் கம்பங்கள், புதைவட கேபிள்கள் மற்றும் மின் மாற்றிகள் பழுதடைந்துள்ளதால் சில பகுதிகளில் அவ்வப்போது மின்தடை ஏற்படுவதாகவும், மின்வாரிய பணியாளர்கள் உடனுக்குடன் சரிசெய்து மின்தடை நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சாலை விரிவாக்கம் மற்றும் பிற தேவைகளுக்காக தோண்டும் பணிகளின் போது கவனக்குறைவாக புதைவட கேபிள்கள் சேதமடைந்து விடுவதாகவும், இதனால் மின் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதுபோன்ற சம்பவங்களை தவிர்க்க அனைத்து துறைகளும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். கோடைக்கால உச்ச மின் தேவையை சமாளிக்க அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பழைய மின் கட்டமைப்புகளை படிப்படியாக மாற்றும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும், தேவையான மின் கம்பங்கள் மற்றும் உபகரணங்கள் போதிய அளவில் கையிருப்பில் உள்ளதாகவும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: Yeah. கிரீன் மேஜிக் உள்ளிட்ட பால் பாக்கெட் விநியோகத்தை நிறுத்தவோ அல்லது கணிசமாக குறைக்கவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று ஆவி நிறுவனம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அந்நிறுவனம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஊடகங்களில் வெளியாகியுள்ள செய்தி உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ளது. நுகர்வோரின் தேவைக்கேற்ப ஆவி நிறுவனம் தொடர்ந்து பால் விநியோகம் செய்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தவறான செய்திகளை நம்பி பொதுமக்கள் குழப்பமடைய வேண்டாம் என்றும் ஆவின் கிரீன் மேஜிக்

0: பாக்கெட் எவ்வித தடையும் இன்றி விநியோகிக்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட மத்திய அரசு அனுமதி வழங்கியிருப்பதாக கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவக்குமார் தெரிவித்திருப்பதை மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் திட்டவட்டமாக மறுத்துள்ளார். தேனி மாவட்டத்தில் அரசு திட்டங்கள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர், மேகதாது அணை தொடர்பாக விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு மட்டுமே நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருப்பதாகவும், ஆனால் அணை கட்டுவதற்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் கூறினார். முல்லைப் பெரியாறு மற்றும் காவிரி நதிநீர் பிரச்சினையில் தமிழக நலன் ஒரு போதும் விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்தார். உச்சநீதிமன்றம் இதுவரை வழங்கிய தீர்ப்புகளின் அடிப்படையில் எவ்வித சமரசமும் இன்றி நதிநீர் பங்கீடு தொடர்பான பிரச்சினைகளுக்கு மாநில அரசு தீர்வு காணும் என்றும் அவர் கூறினார். பருவமழையின்போது ஏற்படும் பேரிடர்களை சமாளிக்க தீயணைப்புத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னேற்பாட்டு பணிகளையும் திரு நிர்மல்குமார் பார்வையிட்டார். மேட்டூர் அணை இவ்வாண்டு ஜூன் 12 குறுவை சாகுபடிக்கு திறக்கப்படாததால் டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மாதம் தில்லியில் நடைபெற்ற 51வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் தமிழகத்திற்கான பங்கினை பெறுவதற்கு மாநில அரசு முயற்சி எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது அணை கட்டுவதற்கு கர்நாடக அரசு மேற்கொள்ளும் முயற்சியை தடுக்கவும் காவிரியிலிருந்து தமிழகத்திற்கான தண்ணீரை பெறுவதற்கும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் வடக்கு கடலோரப் பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக மாநிலத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் அடுத்த 24 மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இன்றும் நாளையும் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான அளவிலேயே இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் பலத்த கடற்காற்று வீசக்கூடும் என்றும், மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மாவட்ட செய்திகள். தருமபுரி சேலம் தேசிய நெடுஞ்சாலை தொப்பூர் கணவாய் பகுதியில் நடைபெற்று வரும் உயர்மட்ட மேம்பால கட்டுமான திட்டப்பணிகளை தருமபுரி மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரின் முக்கிய அடையாளங்களில் ஒன்றான சந்திரசூடேஸ்வரர் மலைப்பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட டெலிஸ்கோப் ஹவுஸை அம்மாவட்ட ஆட்சியர் திரு தினேஷ்குமார் திறந்து வைத்தார். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஆதி திராவிட மற்றும் பழங்குடியின இளைஞர்களுக்கு உணவு ஊட்டச்சத்துவியல், உடல் எடை சீரமைப்பு போன்றவற்றில் பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாகவும், தகுதியுள்ளவர்கள் தாட்கோ இணையதளத்தில் முன்பதிவு செய்து கொள்ளலாம் என்றும் அம்மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தெரிவித்துள்ளார். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் அருள்மிகு சங்கரநாராயணர் கோமதி அம்பாள் திருக்கோவிலில் உள்ள கோவில் யானை கோமதியின் உடல் நலன் மற்றும் பராமரிப்பு தொடர்பாக வனத்துறையினர் மற்றும் கால்நடை மருத்துவர்கள் ஆய்வு மேற்கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த தெக்களூர் ஊராட்சி ஏரிப்பாளையம் ஏரியில் கேரளாவிலிருந்து ஏற்றி வந்த 7 கழிவுகளை கொட்ட முயன்ற லாரியை பொதுமக்கள் சிறைப்பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்று முன் வரை 8 3 விக்கெட் இழப்புக்கு 60 எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் சுவிட்சர்லாந்து அணி 40 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். விளையாட்டு மற்றும் உடற்கல்வியை கல்வி திட்டத்தோடு இணைக்க தேசிய கல்விக் கொள்கை வழிவகுத்துள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். தமிழகத்துக்கு நீட் தேர்விலிருந்து விலக்கு பெற வேண்டும் என்பதில் மாநில அரசு உறுதியுடன் இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு விஸ்வநாதன் கூறியுள்ளார். கிரீன் மேஜிக் பால் பாக்கெட் தடையின்றி விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. காவிரி நீரை பெறுவதற்கும் மேகதாது அணை கட்டுவதை தடுக்கவும் மாநில அரசு உறுதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தான் தற்போது பேட் செய்து வருகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் மாலை 6:40 இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணி என் காரைக்கால் பண்பலை 100.3.
2: ஐயா சார், உங்க வீடு 1970s கட்டினதுல, ஆனா இன்னும் எப்படி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு?
3: சிம்பிள் தான், அப்பவும் என் ட்ரஸ்ட், இன்னைக்கும் அதே ட்ரஸ்ட், செட்டிநாட் சிமெண்ட் மேலதான்.
4: சில விஷயங்கள் டைம் போகும்போது இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ரிலேஷன்ஷிப்ஸ் மாதிரி செட்டிநாட் சிமெண்ட், சூப்பர் கிரேட் சிமெண்ட், 64 ஆஃப் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். செட்டிநாட் சிமெண்ட், தி பெர்ஃபெக்ட் கான்கிரீட் சாய்ஸ்.
5: திருவாரூர் ஜெய்தீப் மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா

0: இருக்க.
1: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155cc பைக்க வரும் 14 தேதி வரை ஜீரோ டவுன் பேமெண்ட் வாட்டி செல்லுங்கள். அது மட்டும் இல்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகள் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
2: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லீலம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி கூத்தாண்டலூர்.
3: செல் 6385657335.
4: காரைக்கால் டாக்டர் சக்திவேல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல்,
5: மக்களின் அத்தியாவசிய தேவையறிந்து
4: இப்போது அதிநவீன வசதிகள் உள்ள லேமினர் ஃப்ளோ ஆபரேஷன் தியேட்டர், லேப்ரோஸ்கோபி, பிரசவ அறை,
5: சிசுக்களுக்கான என்ஐசியு பிரிவு, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சை,
4: சியாம், யூரலஜி, வாஸ்குலர் சர்ஜரி, பல்மனாலஜி, இஎன்டி, குழந்தைகள் மருத்துவம், சர்ஜிக்கல் கேஸ்ட்ரோஎண்டரோலஜி
5: மற்றும் புற்றுநோய் அறுவை சிகிச்சை ஆகிய வசதிகளுடன் டாக்டர் சக்திவேல் மருத்துவமனை காரைக்கால்.
6: நேயர்கள் இப்போது கேட்கலாம் காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் உங்கள் கடை, தரமான தார்பாய்கள், ஹோஸ்கள், கிரீன் ஹோஸ், நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: உங்கள் கடை காரைக்கால்,
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
6: நலமாய் வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
5: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
8: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் 24 மணி நேரமும் அனைத்து வித விஷமுறிவு சிகிச்சை, இலவச ஆம்புலன்ஸ் வசதியுடன் அனைத்து அறுவை சிகிச்சை, டயாலிசிஸ் போன்ற சிகிச்சை அளிக்கப்படுகிறது.
9: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையின் கிளை தாமனாங்குடியில் காலை முதல் இரவு 10 மணி வரை செயல்படுகிறது.
8: டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை, காமராஜர் சாலை, காரைக்கால்.
9: தொடர்புக்கு 8925936936.
10: நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தருகிறார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
11: பக்கவாதம் வந்து ஒருத்தவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அது திரும்ப திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
12: முக்கியமாக மாத்திரைகளை நிறுத்துவதனால்தான் பெரும்பாலான வியாதிகள் வருகிறது. ஸோ இரத்த கொதிப்பு மாத்திரையோ, சர்க்கரை வியாதியோ, கொழுப்பு மாத்திரைகளோ தேவைப்படும் பொழுது சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். இன்னும் அழகாக சொல்ல போனால், உப்பை குறைத்துக் கொள்ளுங்கள், சர்க்கரை அளவு இனிப்பை குறைத்துக் கொள்ளுங்கள், மது அருந்துவதை, கொழுப்பு ஐட்டங்களை நிறுத்திக்கொள்ளுங்கள். அப்புறம் தைராய்டு உள்ளவர்கள் எக்காரணம் கொண்டும் கொழுப்பு மாத்திரைகள் சாப்பிடக்கூடாது. அது இருதய நிபுணரை பார்க்கும் பொழுது எனக்கு தைராய்டு என்று ஒரு வார்னிங் லெட்டரை டாக்டர்கிட்ட காமிச்சிருங்க, எனக்கு கொழுப்பு மாத்திரை அவங்களுக்கு தேவைப்படாது.
11: கண்டிப்பாக அவங்க வந்து அந்த டேப்லெட் எடுக்கக்கூடாது.
12: தேவையில்லை.
11: எதனால டாக்டர் இது?
12: தைராய்டு போனால் எல்லாம் போச்சுன்னு அர்த்தம். முக்கியமாக தைராய்டு உள்ளவங்க ஐப்போ தைராய்டிசம் இருந்தால் ஏசி ரூம் குளிர் தாங்க முடியாது. அதுதான் ஆரம்ப கட்டம் மலச்சிக்கல். ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டெம்பரேச்சர், ரெண்டாவது ஹார்ட், இருதய துடிப்பு 60 கீழே துடிக்கும், பிராடி கார்டியா. ஸோ கோல்டு இன்டாலரன்ஸ், பிராடி கார்டியா ரெண்டு. மூன்றாவது போன் டெவலப்மெண்ட், எலும்புக்கு சக்தி இருக்காது. அடுத்து பிரெயின் டெவலப்மெண்ட் குறையும். அடுத்து மசில், தசை தளர்ந்து விடும். தைராய்டு உள்ளவர்களுக்கு போன், பிரெயின், டெம்பரேச்சர், ஹார்ட், தசை, குடல் இவ்வளவு பிரச்சனைகள் இருப்பதால் தைராய்டு உள்ளவர்கள் மட்டும் உணவு முறையிலேயே பல வியாதியை குணப்படுத்திக் கொள்ள முடியும். இயற்கையாக பல மருந்துகள் வந்திருக்கிறது, இது ஒரு பெரிய வியாதியே இல்லை.
11: அந்த மாதிரி தைராய்டு உள்ளவங்களுக்கு பக்கவாதம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா டாக்டர்?
12: யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம். தைராய்டு உள்ளவர்களுக்கு வாய்ப்பு ஒரு 2-3% மக்களுக்கு வரலாம். முக்கியமாக கொழுப்பு அதிகமாக இருக்கும் பொழுது, அசைவ உணவு சாப்பிடும் பொழுது, சர்க்கரையும் கூட இருந்தால், இரத்த கொதிப்பும் இருந்தால் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம்.
11: சரிங்க டாக்டர், இப்போ வந்து பக்கவாதம் வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு மெடிசன்ஸ் கூடவே சேர்த்து அந்த ஃபிசியோதெரப்பி தான் கொடுக்கறத நம்ம பார்த்துருக்கோம். பொதுவாக அந்த ஃபிசியோதெரப்பி, இந்த மெடிசன்ஸ், இது ரெண்டுமே சேர்ந்து பக்கவாதத்தை முழுசாக வந்து கியூர் பண்ணிடுமா டாக்டர்?
12: கண்டிப்பாக. ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து காலையில் ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை சொல்லிக் கொடுப்பாங்க. நமக்கு இன்னொரு கை கால் நல்லா தானே இருக்கு, வலது கை கால் போச்சுன்னா இடது கையால் நெசவு நேர மாதிரி கையை காலம் ஆட்டிக்கிட்டே இருங்க. ஒரு வாரம் 10 நாள், மிஞ்சி போனால் 3 வாரத்தில் ரொம்ப பேர் நல்லாயிடுவாங்க. அது என்னென்னா ஃபிசியோதெரபிஸ்ட் வரல அப்படின்னா அதை வச்சே ரொம்ப பேர் வாழ்க்கை ஓட்டிடுறாங்க. இன்னைக்காலே ஒரு 3-4 பேரை பார்த்தேன், நான் போனால் பேஷண்ட்டை நானே கை இப்படிலாம் ஆட்டணும், பட்டன் போடணும்னு இருந்து ஆரம்பத்தில் கஷ்டம். முதல்ல கையை தூக்கு, லேசாக
11: அவங்களே பயிற்சி பண்ணலாம்.
12: கண்டிப்பாக பண்ணணும். ஃபிசியோதெரபி வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப நல்ல மெத்தட்.
11: எந்த பக்கவாதம் வந்து சரி பண்ணவே முடியாது டாக்டர்?
12: செரிப்ரல் டைப்ளீஜியா, அதாவது பிறவியிலேயே ஏற்படக்கூடிய பக்கவாதங்கள். அவர்களுக்கு மூளை பிறக்கும் போதே பாதிக்கப்பட்டுள்ளது. அவர்களுக்கு, சிறு குழந்தைகளுக்கு அரிதான வியாதி தான், வந்தால் குணப்படுவது மிகவும் கடினம்.
11: நிறைய வயசானவங்களை

0: பார்க்க முடியும். அந்த மாதிரி பக்கவாதம் வந்துட்டு அவங்க படுத்து படுக்கையாவே ஆயிடுவாங்க. அந்த மாதிரி இருக்குமா டாக்டர்?
1: தேவையில்லை. இப்போ அவங்களுக்கெல்லாம் இப்போ நாங்கள் ஆப்ஸ் வச்சுருக்கோம், கையில் ஒரு பிரேஸ்லெட் மாதிரி, அதை பார்த்தா கியூஆர் கோடு இருந்தால் போதும். அதே நமக்கு எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், கவலையா இருக்கும் போது என்ன பண்ணணும், தூக்கம் வரலாம் என்ன பண்ணணும், அதே ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்ப மருந்து கம்பெனிகள், தன்னார்வ நிறுவனங்கள் ரொம்ப பேர் செய்யறாங்க.
0: நேயர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ. பக்கவாதம் மற்றும் வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து விளக்கம் தந்தார் காரைக்கால் மூளை நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ நிபுணர் டாக்டர் ஆர். பத்மராஜன் அவர்கள்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் உங்கள் கடை. காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கிய நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியினை வழங்குவோர் உங்கள் கடை காரைக்கால். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், வெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
2: நலமை வாழ நிகழ்ச்சியினை மேலும் வழங்குவோர் காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை.
4: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் மாலை 6:47. 30:00.

0: நேர்களே, பண்பலையில் இனி நாம் இணையலாம் இதமான திரைப்பட பாடல்களை தரும் இசை தோருகி நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியில் இணைந்து பாடலை கேட்பதற்கு முன்பாக,
1: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in. கபடி கபடி கபடி கபடி
2: கபடி கபடி கபடி கபடி. திருச்சி சாரதாசில் காத்திருங்கள்.
3: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், MMB, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ITIல் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
5: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
6: அணு மருத்துவமனை இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: இன்றைய இசை தோரிகை தரும் முதல் பாடல் இமைக்கா நொடிகள் படத்திற்காக கிறிஸ்டோபர் ஸ்டான்லி, சுதர்ஷன், அசோக், ஸ்ரீநிஷா இணைந்து பாடியது.

0: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
2: உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே. மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ₹7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு. தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில். ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜெரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. We'll be right back.

0: நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரேசர் காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
1: ஓஎன்ஜிசி மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
2: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் இன்சொல் அமுது கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் மேலும் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
3: தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வியாண்டிற்கான
4: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
5: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய்.
0: என் சொல்ல முதல் நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமெக்ஸ், உடலுக்கு சுகமானது நீடித்து உழைக்கக்கூடியது பூமெக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் உலாவரும் மளிகைப் பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
6: வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரை எலக்ட்ரிக்கல்ஸ், உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பாய்கள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
7: Hardwares, plumbing items, doors, அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.

கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இசைத்தூரிகை. நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டி தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.

0: கொடையாளர் தினத்தையொட்டி தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் பங்கு பெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி நாளை காலை 10 மணிக்கு நமது பண்பலையில்.
1: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம் எங்களின் தனித்துவம்.
2: மீனாட்சி மருத்துவமனை புதிய பேருந்து நிலையம் அருகில் தஞ்சாவூர்.
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:40.
3: ஆல் இண்டியா ரேடியோ.
4: சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
3: பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம்.
4: சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது.
5: நேரடி நடவடிக்கை நாள் உண்மையில் மிக மோசமான விளைவுகளைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது தாயே. அதனால்தான் அப்போது மக்களிடம் ஒற்றுமையை வலியுறுத்தி காந்திஜி நவகாளி யாத்திரை செய்தாரா?
6: ஆம் மகனே, காந்தி அதனால்தான் நவகாளி யாத்திரை மேற்கொண்டார். கல்கத்தாவில் தோன்றிய கலவரம் நவகாளி, திப்பேரா போன்ற கிழக்கு வங்காள நகரங்களுக்கும் பரவியது. ஆயிரக்கணக்கான அகதிகள் பீகாருக்கு சென்றார்கள். அவர்கள் தங்கள் துயரங்களை அங்கே கொட்டி தீர்த்தார்கள். பீகாரில் இனக்கலவரம் பரவியது. இந்த இனக்கலவரம் ஐக்கிய மாகாணத்திலும் பம்பாயிலும் அகமதாபாத்திலும் கூட எதிரொலித்தது. நேரடி நடவடிக்கை நாள் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி இனக்கலவரங்களை தூண்டிவிட்டது. ஆனால் பீகார் நிகழ்ச்சிகளை காரணம் காட்டி ஜின்னா தனது பாகிஸ்தான் கோரிக்கையை உரக்க எழுப்பினான். இந்த நிலையில்தான் 1946 செப்டம்பர் 2 இடைக்கால அரசாங்கம் ஜவஹர்லால் நேருவின் தலைமையில் அமைக்கப்பட்டது. 3 முஸ்லிம்கள் உட்பட 12 பேர் இடைக்கால அரசில் இடம்பெற்றார்கள். நேரு, வல்லபாய் பட்டேல், ராஜகோபால் ஆச்சாரி, ஆசப் அலி, ராஜேந்திர பிரசாத், சரத் சந்திர போஸ், ஜான் மத்தாய், சர்தார் பல்தேவ் சிங், ஜெகஜீவன் ராம், அகமத் ஹான், சையத் அலி ஜாகீர், சிஎச் பாபா, இந்த 12 பேரும் இடைக்கால அரசில் இடம்பெற்றார்கள். இது ஒரு தற்காலிக தேசிய அரசாங்கம் என்றார்கள் காங்கிரஸ்காரர்கள். ஆனால் இடைக்கால அரசாங்க அமைப்பு முஸ்லிம் லீகின் மீதும் முஸ்லிம் இந்தியாவின் மீதும் விழுந்த இடி என்றான் ஜின்னா. நேருவும் வேவலும் ஜின்னாவோடு பேச்சுவார்த்தை நடத்தி இடைக்கால அரசுடன் ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இறுதியில் முஸ்லிம் லீக் இடைக்கால அரசில் இடம்பெற ஜின்னா சம்மதித்தான். அக்டோபர் 15 அன்று லியாகத் அலி கான், ஐஏ சுந்திரிகர், அப்துர் ராஃப் நிஷ்டார், கஸ்பயர் அலி கான், ஜெயன் முண்டல் ஆகிய 5 பேரும் இடைக்கால அரசில் முஸ்லிம் லீகால் நியமிக்கப்பட்டார்கள். இவர்களும் சேர்ந்த இடைக்கால அரசு திருத்தி அமைக்கப்பட்டது. அக்டோபர் 24 ஒரு வழியாக காங்கிரசும் முஸ்லிம் லீகும் சேர்ந்து இடைக்கால அரசை அமைத்தன. இடைக்கால அரசு அமைந்து விட்டது. ஆனால் அது ஒழுங்காக செயல்பட முடியவில்லை. இலாக்காக்களை பிரிப்பதிலேயே காங்கிரசுக்கும் லீகுக்கும் முரசல்கள் தோன்றின. உள் விவகாரத்துறை வேண்டும் என்று லீக் கேட்டது. வல்லபாய் பட்டேல் அதை விட்டு கொடுக்க மறுத்தான். இறுதியில் நிதி, செய்தி, வர்த்தகம், சுகாதாரம், சட்டம் ஆகிய துறைகளை லீகுக்கு கொடுத்தார்கள். முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் அக்டோபர் 26 பதவியேற்றார்கள். அவர்கள் பதவியேற்ற நாளிலிருந்து இடைக்கால அரசு ஒரு குழுவாக செயல்பட முடியவில்லை. கூட்டு பொறுப்புணர்வு என்பது காணல் நீரானது. முஸ்லிம் பிரிவு, காங்கிரஸ் பிரிவு என அரசாங்கம் இரு கூறுகளாக பிரிந்து தனித்தனி தலைமையின் கீழ் செயல்பட்டது. லியாகத் அலி கான் முஸ்லிம் உறுப்பினர்களை மட்டும் வைத்துக் கொண்டு தனியே விவாதித்து வந்தான். நிதித்துறையை கையாண்ட அவன் வர்த்தக சமூகத்தின் முதுகெலும்பை முறிக்கக்கூடிய

புதிய வகையில் வரவு செலவு திட்டத்தை ஒரு சார்பாக தயாரித்தான். இப்படி ஒரு குற்றச்சாட்டில் லியாகத் அலி கான் மீது சுமத்தப்பட்ட போது காங்கிரசார் அதிர்ச்சி அடைந்தார்கள். இதனை அபுல் கலாம் ஆசாத் வெளிப்படையாகவே கூறினான். ஒரு ஏவலரை கூட நிதி இலாக்காவின் அனுமதியின்றி வேலையில் அமர்த்த முடியாதென்று நிலைமை குறித்து எழுதினான் அபுல் கலாம் ஆசாத். முஸ்லிம் லீகுடன் சேர்ந்து அரசாங்கத்தை நடத்துவது என்பது கழுத்தில் கருங்கல்லை கட்டிக்கொண்டு கடலில் நீந்துவது போன்றது என்று காங்கிரசுக்கு தோன்றியது. முஸ்லிம் லீக் ஒருபுறம் இடைக்கால அரசில் அங்கம் வகித்து கொண்டு மறுபுறம் இன கலவரங்களை தூண்டிவிட்டு கொண்டிருந்தது. இந்தியாவில் ஒரு உள்நாட்டு போரை தவிர்ப்பதற்காக வைஸ்ராய் வேவல் முஸ்லிம் லீகை இடைக்கால அரசாங்கத்தில் சேர சம்மதிக்க வைத்தான். ஆனால் முஸ்லிம் லீக் இடைக்கால அரசாங்கத்தில் சேர்ந்து அதை அரசியல் ரீதியான உள்நாட்டு போருக்கான களமாகவே பயன்படுத்தியது. இடைக்கால அரசில் சேர்ந்த முஸ்லிம் லீக் அரசியல் அமைப்பு சட்டமன்றத்தில் சேர மறுத்து அதன் நடவடிக்கைகளை புறக்கணித்தது. லீகின் ஒத்துழைப்பு இல்லாமல் இந்திய அரசியல் அமைப்பு சட்டமன்றம் அதன் பணியை செய்ய இயலவில்லை. இந்தியா முழுவதுக்குமான அரசியல் அமைப்பு சட்டமன்றத்தில் கலந்து கொள்ளாத முஸ்லிம் லீகுக்கு இடைக்கால அரசில் தொடர்ந்து இருக்க தகுதியில்லை என்று காங்கிரஸ் வாதிட்டது. முஸ்லிம் லீக் உறுப்பினர்கள் இடைக்கால அரசிலிருந்து பதவி விலகாவிட்டால் காங்கிரஸ் விலகிக் கொள்ளப் போவதாக அறிவித்தது. மீண்டும் ஓர் அரசியல் தேக்க நிலை உருவாயிற்று. இடைக்கால அரசாங்கம் கூட்டணி ஆட்சி எவ்வாறு செயல்படக்கூடாது என்பதற்கான முன்னுதாரணம் ஆயிற்று. எப்படி நேருவின் தலைமையில் செயல்பட்ட இடைக்கால அரசாங்கம் முஸ்லிம் லீகின் பிடிவாத போக்கால் செயல்பட முடியாமல் ஒரு மாபெரும் தோல்வியை சந்தித்தது. பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் இந்திய அரசியல் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணவே முடியவில்லை. இன கலவரங்கள் வேறு நாட்டில் அமைதியின்மையையும் குழப்பத்தையும் அதிகரித்த வண்ணம் இருந்தது. வைஸ்ராய் வேவலால் அரசியல் தேக்க நிலையை போக்க முடியவில்லை. அந்த நேரத்தில்தான் பிரிட்டிஷ் பிரதமர் அட்லி 1947 பிப்ரவரி 20 பாராளுமன்றத்தில் ஓர் அறிவிப்பை வெளியிட்டான். அதன்படி 1948 ஜூன் 1 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவுக்கு அதிகார மாற்றம் செய்துவிடும். யாருக்கு அதிகாரத்தை மாற்றிக் கொடுப்பது என்பதை பிரிட்டிஷ் அரசு முடிவு செய்யும். வைஸ்ராயாக வேவலுக்கு பதில் மவுண்ட் பேட்டன் நியமிக்கப்படுவார். புதிய வைஸ்ராய் இந்தியர் கைகளுக்கு அதிகாரத்தை மாற்றிக் கொடுப்பார் என்று அறிவித்தான் அட்லி. இந்த அறிவிப்பு இந்தியாவில் பெரும் வரவேற்பை பெற்றது.

0: இனி தேசபக்தி பாடல் கேட்கலாம். பாடலை கேட்பதற்கு முன்பாக நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம். மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில்
2: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.

0: தேசபக்தி பாடல் கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் ஆகும்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் இரண்டாவது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவின் வெளியுறவு தொலைநோக்கு பார்வையில் பிரான்ஸ் சிறப்பான இடத்தை பெற்றுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். 6 நாட்கள் பயணமாக பிரான்ஸ் மற்றும் ஸ்லோவாக்கியா நாடுகளுக்கு இன்று பிற்பகல் புதுதில்லியிலிருந்து பிரதமர் புறப்பட்டு

0: சென்றார். முன்னதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த இரு நாடுகளுக்கும் தாம் மேற்கொள்ளும் பயணம் இருதரப்பு பொருளாதார மற்றும் கலாச்சார தொடர்புகளை வலுப்படுத்தும் என்று தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய யூனியன், குறிப்பாக ஸ்லோவேக்கியாவுடன் இந்தியா கொண்டுள்ள கூட்டு முயற்சிகளுக்கு இந்த பயணம் உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் கூறியுள்ளார். நாளை பிரான்ஸ் அதிபர் திரு இமானுவேல் மேக்ரானுடன் இணைந்து பாரத் இனோவேட்டிவ்ஸ் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவில் புத்தாக்க தொழில்கள், ஆராய்ச்சியாளர்கள், முதலீட்டாளர்கள் ஆகியோரை ஒன்றிணைக்கும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்நிகழ்ச்சி இருதரப்பு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். நாளை ஸ்லோவேக்கியாவிற்கு 2 நாள் பயணத்தை தொடங்குவதாக தெரிவித்துள்ள பிரதமர், அந்நாட்டு அதிபர் திரு பீட்டர் பெல்கர்னி, பிரதமர் திரு ராபர்ட் ஃபிகோ ஆகியோரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் கூட்டு முயற்சிகள் குறித்து விவாதிக்க உள்ளதாக கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 12 ஆண்டுகால சேவையை பாராட்டி அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கல்வியில் புதிய கலாச்சாரத்தையும் திறன் மேம்பாடு, புதிய கண்டுபிடிப்புகள், புத்தாக்க தொழில்கள் ஆகியவற்றில் சாதனைகள் படைக்கப்பட்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். 2வது பெரிய செயற்கை நுண்ணறிவுசார் களஞ்சியமாக இந்தியா உருவெடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட புத்தாக்க தொழில்கள் கடந்த 12 ஆண்டுகளில் தொடங்கப்பட்டு 3வது பெரிய புத்தாக்க தொழில் கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 6 கோடிக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி, 12 கோடிக்கும் மேற்பட்ட முத்ரா கடன் உதவி, 300க்கும் மேற்பட்ட விண்வெளி புத்தாக்க நிறுவனங்கள் ஆகியவை நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திய இளைஞர்கள் வேலை தேடுபவர்கள் என்ற நிலை மாறி தற்போது வேலைவாய்ப்பை உருவாக்குபவர்களாக மேம்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். ஐஐடி, எய்ம்ஸ் உள்ளிட்ட உயர்கல்வி நிறுவனங்கள் மூலம் உலக தரத்திலான கல்வி வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 1000க்கும் மேற்பட்ட கேலோ இந்தியா மையங்கள் மூலம் இளைஞர்களின் விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன், சுற்றுச்சூழலுக்கு உகந்த சாகுபடி, வேளாண் வர்த்தகம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமென்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் கடந்த 5 நாட்களாக நடைபெற்ற பிரிக்ஸ் வேளாண் உச்சி மாநாட்டின் நிறைவு நாளான இன்று வெளியிடப்பட்ட பிரகடனத்தில் இந்த தீர்மானத்திற்கு உறுப்பு நாடுகள் ஒருமனதாக ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்த உச்சி மாநாட்டில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான், உலகின் 50% மக்கள் தொகையை பிரிக்ஸ் நாடுகள் கொண்டுள்ளதாகவும், 42% வேளாண் உற்பத்தியை உலகிற்கு அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். இந்த பிரகடனம் ஆவணமாக மட்டுமின்றி அதனை நிறைவேற்றும் பொறுப்பையும் உறுப்பு நாடுகளுக்கு அளித்துள்ளதாகவும் அவர் கூறினார். இந்திய வேளாண் சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சி நிறுவனத்தின் வழிகாட்டுதலின்படி உறுப்பு நாடுகளின் இயற்கை வேளாண்மை மற்றும் புத்தாக்க சாகுபடி முறைகளுக்கான ஆராய்ச்சிகளை ஒருங்கிணைப்பது, மின்னணு வேளாண் கட்டமைப்புகளை உருவாக்குவது உள்ளிட்ட முக்கிய முடிவுகளை இந்தூர் உச்சி மாநாட்டில் பிரிக்ஸ் நாடுகள் எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பாரம்பரிய பயிர் ரகங்களை பாதுகாக்கவும், விவசாயிகளின் உரிமைகளை நிலைநாட்டவும், உலகளாவிய அமைப்பை ஏற்படுத்தவும் இந்த மாநாட்டில் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக திரு சிவராஜ் சிங் சௌகான் கூறினார். ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஒரே நேரத்தில் மக்களவைக்கும் மாநில சட்டமன்றங்களுக்கும் தேர்தல் நடைபெற்றால் தேர்தல் செலவினம் கணிசமாக குறையும் என்று கூறினார். தேர்தல் அலுவலர்களின் சேவையை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தவும் இந்த நடைமுறை உதவிடும் என்றும் அவர் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தேசிய ஜனநாயக கூட்டணியின் 12 ஆண்டுகால சாதனைகளை பட்டியலிட்ட அவர், 25 கோடிக்கும் மேற்பட்ட மக்கள் வறுமையின் பிடியிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்களில் 12 கோடிக்கும் மேற்பட்ட பாதுகாப்பான கழிப்பிட வசதி செய்து தரப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான நிதி ஒதுக்கீடு 12,20,000 கோடி ரூபாயாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம்

0: கால தாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இந்திய ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பெண்கள் பயிற்சி பெற்றது பெருமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். டேராடூன் ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி முடித்த 515 பயிற்சி வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டு பேசிய அவர், நாட்டின் பாதுகாப்பிற்காக சேவை மனப்பான்மையுடன் அர்ப்பணிப்புடன் பணியாற்ற வேண்டும் என பயிற்சி வீரர்களை கேட்டுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பாக பயிற்சியை முடித்த வீரர் விஷால்குமாருக்கு தங்கப்பதக்கத்தை அவர் வழங்கினார். வெளிநாடுகளைச் சேர்ந்த 34 வீரர்களுக்கும் இந்த ராணுவ பயிற்சிக் கல்லூரியில் பயிற்சி அளிக்கப்பட்டது. கேரளாவில் நிஃபா வைரஸ் பரவுவதை கட்டுக்குள் கொண்டு வந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் திரு கே முரளிதரன் தெரிவித்துள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நோய் அறிகுறிகள் இருந்த சிலரை மருத்துவ பரிசோதனை செய்ததில் அவர்களுக்கு தொற்று இல்லை என்பது கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இதற்கிடையே கோழிக்கோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நிஃபா வைரஸால் பாதிக்கப்பட்ட ஒருவர் சிகிச்சை பெற்று வருவதாக எமது

0: நன்றியுடன் நினைவு கூறுவதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் இந்த விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக வதந்திகளை யாரும் வெளியிட வேண்டாம் என்றும் இந்திய விமானப்படை கேட்டுக் கொண்டுள்ளது. பலுச்சிஸ்தானில் அப்பாவி பொதுமக்கள் பாகிஸ்தான் படையினரால் கொல்லப்படுவதற்கு பலுச் மனித உரிமைகள் அமைப்பு கண்டனம் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்டுள்ள செய்தியில் இன்று பொதுமக்களில் ஒருவர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் இரண்டு பேர் கடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. மான்செஸ்டரில் நடைபெற்ற அயர்லாந்துக்கு எதிரான போட்டியில் முதலில் விளையாடிய ஸ்காட்லாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 161 ரன் எடுத்தது. 162 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய அயர்லாந்து அணி 19.1 ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 121 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இடையேயான முதலாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டி மழை காரணமாக 25 ஓவராக குறைக்கப்பட்டுள்ளது. முதலில் களமிறங்கியுள்ள ஆப்கானிஸ்தான் சற்றுமுன் வரை 17.5 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 148 ரன் எடுத்துள்ளது. டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரான்ஸ், ஸ்லோவேக்கியா நாடுகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுதில்லியிலிருந்து புறப்பட்டார். மத்திய அரசின் சீரிய கொள்கைகளால் 2வது பெரிய உயர்கல்வி கட்டமைப்பை இந்தியா பெற்றுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். உணவு பாதுகாப்பு, விவசாயிகளின் நலன் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்தியுள்ளன. ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையை கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். உலகக்கோப்பை மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் ஸ்காட்லாந்து அணி 40 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 7:25. 10 நொடி இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.
2: திருச்சி சாரதாசு
1: நேர்லி பொது கேட்கலாம். காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. கேஎம்சி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: நமது காரைக்கால் கேஎம்சி மருத்துவமனையில் விபத்து, வாகன விபத்து, இருதய நோய், பக்கவாதம் உட்பட அனைத்து அவசர சிகிச்சைக்கான வசதி கேஎம்சி மருத்துவமனையில் 24 மணி நேரமும் செயல்படுகிறது. அவசர சிகிச்சைக்கு MD பொது மருத்துவர் இரவு நேரத்திலும் பணியில் உள்ளார். மக்கள் நலனில் 25 ஆண்டுகளாக கேஎம்சி மருத்துவமனை காரைக்கால்.
1: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்குவோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
5: உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல், நிலக்கடலை, கரும்பு, வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
6: உழவர்களுக்கு
7: இன்று வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் வழங்குகிறார்
8: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் AL நாராயணன் அவர்கள்.
9: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். காரைக்கால் திருவாரூர் நாகப்பட்டினம் இந்த பகுதியில் அடுத்த 5 நாளைக்கு வானிலை முன்னறிவிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னாக்கா லேசான தூறல் மட்டும்தான் இருக்கும். அதனால் வறண்ட வானிலை தான் நிலவும். பகல் நேரத்தில் வெப்பநிலை 34 டிகிரி செல்சியஸ்லேருந்து 37 வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது. 20 நேரத்தில் 25 இல்லை 26 டிகிரி செல்சியஸ் பதிவாகும். காற்றில் உள்ள ஈரப்பதம் 40%-80% வரை பதிவாக வாய்ப்பு இருக்குது. பகல் நேரத்தில் 40%, 20 நேரத்தில் 70 அல்லது 80% வரை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றின் வேகம் மணிக்கு 6 இல்லை 7 கிலோமீட்டர்ன்ற அளவில் தான் இருக்கும். காற்று வீசுறது கம்மியாக தான் இருக்கும். தென்மேற்கு திசையிலேருந்து இந்த காற்று வீசுவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகையால் அடுத்த 5 நாட்களுக்கு வறண்ட வானிலை மட்டும் இருக்கும், லேசான தூறல் ஒரு சில இடத்துல காணப்படும். ஆகையால் இப்போது உள்ள சூழ்நிலையில் இந்த நெல் தரிசு பருத்தி நிறைய

0: சாகுபடி செஞ்சுருக்காங்க. அதற்கு வந்து இருக்கு இப்போ நீர் பாய்ச்சி மேலூரும் கொடுக்கலாம். குறுவையில் நாற்றங்கால் தயார் செய்கிற விவசாயிகள் நாற்றங்காலுக்கு ஏற்பாடு செய்யலாம். மாற்றுப்பயிராக கேழ்வரகு சாகுபடி செய்யலாம். ஒரு ஏக்கருக்கு 2 கிலோ விதை போதுமானது. இந்த மேட்டுப்பாத்தி நாற்று விட்டு நடவு செய்ய வேண்டும். 17-20 நாள் வயதுடைய நாற்றை பயன்படுத்தலாம். மணப்பாங்கானம் வந்தால் நேரடி வைதப்பை செய்யலாம். ஒத்தை நாற்று சாகுபடியும் கடைபிடிக்கலாம். அதாவது ஒத்தை நாற்று இடைவெளி அதிகமாக 1 அடிக்கு 1 அடி விட்டு நடவு செய்யும்பொழுது பூக்கிற ஸ்டேஜ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும். அறுவடை ஒரே அறுவடையில் முடியும். மகசூலும் நல்லா வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. லேசான தூரல் மட்டும் ஒரு சில இருக்கிற இடத்துல வரனால இதை பயன்படுத்தி கோடை உழவு செஞ்சு மண்ணில் உள்ள ஈரத்தன்மையை பாதுகாக்கலாம். பூச்சி பூஞ்சாணி கொள்வதற்கு மற்றும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த கோடை உழவு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். மற்றபடி கூடுதல் நீர்ப்பாசன வசதி இருந்ததுன்னா விவசாயிகள் பசுந்தார உரங்கள் பயிர் செய்யலாம். கால்நடைகளையும் வெளிமேய்ச்சல 12-3 மணி வரைக்கும் தவிர்க்கலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.
1: கேட்டது உழவர்களுக்கு.
2: இதுவரை வானிலை அறிக்கையும் வேளாண் அறிவுரைகளும் கேட்டீர்கள். வழங்கினார்
3: காரைக்கால் பண்டித ஜவஹர்லால் நேரு வேளாண் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய வானிலை முன்னறிவிப்பு மையத்தின் முதன்மை அதிகாரி முனைவர் A.L. நாராயணன் அவர்கள்.
4: நீங்கள் இதுவரை கேட்டது காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கிய உழவர்களுக்கான அறிவிப்புகள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி CT ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் காரைக்கால்.
4: உழவர்களுக்கான அறிவிப்புகள் நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம்.
6: அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன். மங்கள்யான் சூப்பர் கோல்டு உங்கள் நெல் நிலக்கடலை கரும்பு வாழை அதிக மகசூலுக்கான அற்புத படைப்பு. சூப்பர் கோல்டு இயற்கை உரம். அருகில் உள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு விவசாயிகளின் நண்பன்.
4: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் 7:30:40.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி.
2: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி.
3: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதார
2: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
7: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

0: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயியின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம். பயன் பெற மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: செல்வேகா, செல்வேகா.
2: என்ன சுபா, ஏன் கூப்பிட்டுட்டே வர, என்ன விஷயம்?
1: அக்கா, நம்ம ஊர்லயே இயற்கை விவசாயத்தை கையில் எடுத்தது உங்க குடும்பம் தான்.
2: ஆமா சுபா, எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு என்ன இப்ப?
1: இல்லக்கா, இயற்கை விவசாயத்துக்கு கூட மத்திய அரசோட திட்டங்கள்லாம் நிறைய இருக்காமே.
2: அப்படியா சுபா, எனக்கு தெரியாதே.
1: இருக்காங்கக்கா, இன்னைக்கு நிகழ்ச்சியில கூட அதை பத்தி தான் சொல்ல போறாங்களாம். இயற்கை விவசாயம் சார்ந்த மத்திய அரசின் திட்டம், அப்புறம் சந்தைப்படுத்துதல், இதை பத்தியாங்கா.
2: யார் சுபா சொல்றாங்க?
1: தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடை மருதூர் டி சதீஷ்குமார் அப்படிங்கிறவங்க தான் இதை பத்தி சொல்ல இருக்கிறாங்களாம்.
2: அப்படியா சுபா, நான் கூட நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு வேளாண் நிகழ்ச்சி கேட்கணும்ட்டு. சரி சரி, ரேடியோ வை, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே கேட்போம்.
3: விவசாய பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம். நேயர்களே, நம்ம நிறைய விஷயங்களை வந்து இந்த கிசான் வாணி நிகழ்ச்சியில உங்களுக்காக கொண்டு வந்து தந்துட்டு இருக்கோம். பொதுவா பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த நிறைய செய்திகளை வந்து நீங்க தெரிஞ்சிருப்பீங்க. வர விவசாயிகள் எல்லாமே வந்து நாங்க இயற்கை விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த வகையில இந்த இயற்கை விவசாயத்தை எப்படி சந்தைப்படுத்தலாம், அது குறித்தும், மேலும் இந்த இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு உதவக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மத்திய அரசின் திட்டமான PKVY, அதாவது பரம்பர கிருஷி விகாஸ் யோஜனா, இந்த ஸ்கீம்ல சேர்ந்து எப்படியெல்லாம் பயன்பெறலாம், அதுக்கு யாரெல்லாம் நாடலாம், அதுல என்னென்ன பயன்கள் இருக்கு, இது குறித்தும் சொல்வதற்காக விவசாயி ஒருத்தவங்க வந்திருக்காங்க. அவங்க தங்களை அறிமுகப்படுத்திக்க இருக்காங்க. வணக்கம் சார், நீங்க உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
4: அனைவருக்கும் வணக்கம். தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர்

0: வட்டம்ல இருக்க சை சதீஷ்குமார் பேசுறேன். நான் கடந்த ஒரு 10 ஆண்டு காலமாக ஐடி துறையில வேலை செய்துட்டு அங்க சில இடர்பாடுகள் இருந்ததுனால திரும்ப வந்து நான் இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏன் இந்த இயற்கை விவசாயம் செய்யறோம் அப்படின்னா, இப்போ உள்ள காலகட்டத்தில் நமக்கு நிறைய நோய்கள், நமக்கு தெரிந்தும் தெரியாம நோய்களும் நிறைய வந்து கொண்டிருக்கு. இதுக்கெல்லாம் ஒரு மூல காரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவு பழக்க வழக்கங்கள். அந்த உணவு பழக்க வழக்கங்கள்ல நம்ம வந்து 70% என்ன சாப்பிட்றோம்னா அரிசியை தான் சாப்பிட்றோம். இந்த அரிசி வந்து ஜிஎம்ஓ பண்ணப்பட்ட அரிசிகளை கடந்த 20 ஆண்டுகளாக நம்ம இதை சாப்பிட்றதுனால நீரிழிவு நோய்கள், கேன்சர், பிளட் கேன்சர் நிறைய வருது. நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சும் தெரியாம பிறக்கிற குழந்தைங்க கூட ஹார்ட் அட்டாக் வருது, கேன்சர் வருது. இதுக்கு எல்லாம் காரணம் என்னன்னு நம்ம வந்து டாக்டர்களை வந்து நெருங்கி ஆராய்ச்சிகளை நம்ம பார்க்கும்பொழுது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் 70% வந்து அரிசி காய்கறிகள் இதை தான் சாப்பிட்றோம். இந்த உணவு பழக்க வழக்கங்கள்ல இருந்தால் நமக்கு வந்து எல்லா ஒவ்வாமையும் வருது. இதுக்காக நம்ம வந்து நம்ம தாத்தா பாட்டன் காலத்தில் உள்ள இயற்கை விவசாயத்துக்கு நம்ம திரும்பி அந்த ஜிஎம்ஓ பண்ணப்படாத அரிசி நெல் வகைகளை நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம நோய் இல்லாம நார்மலா வாழலாம் அப்படிங்கிற ஒரு புரிதலை நான் புரிந்து கொண்டு, நான் ஒரு விவசாய குடும்பத்துல பிறந்ததுனால திரும்ப வந்து என்னோட நிலங்களை மீட்டெடுத்து நானே இயற்கை விவசாயம் கடந்த 10 ஆண்டுகளா செஞ்சிட்டு இருக்கிறேன்.
1: நிச்சயமா வந்து விவசாய ஐயாவங்களுக்கு வந்து ஒரு பாராட்டை நம்ம தெரிவிச்சுக்கணும். ஏன்னா வந்து ஒரு ஐடி துறையில ஒரு பிடெக் அந்த மாதிரி முடிச்சுட்டு ஒரு இளைஞரா இருக்காரு, பார்க்கும்போதே ஒரு சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இன்றைய இளைஞர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லாரும் வந்து விவசாயத்தை பாக்குறதே இல்ல. விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்களே விவசாயத்தை தவிர்த்துட்டு ஒயிட் கலர் வேலை செய்யணும்னு யாருக்கும் ஆசைதான் இல்லைன்னு சொல்ல, இருந்தாலும் விவசாயம் என்பது நாட்டோட முதுகெலும்பு, அதுதான் நமக்கு சோறு போடுது. அதை வந்து நம்ம மீட்டெடுத்து நான் செஞ்சிருக்கேன். அதாவது நான் ஐடி துறையில இருந்தேன், ஆனா மீட்டெடுத்து மறுபடியும் நான் இயற்கை விவசாயம் செய்யறேன் அப்படின்ட்டு ஒரு இளைஞரோட குரலா வந்து ஒரு ஒலிக்கும் போது நமக்கு கேட்கறதுக்கே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நீங்க தொடர்ந்து பேசுங்க.
0: நம்ம இந்த இயற்கை விவசாயம் ஒரு தனிப்பட்ட விவசாயிகளா செய்யும் பொழுது என்ன இடர்பாடுகள் இருக்குன்னா, ஒரு தனிப்பட்ட விவசாயிகள் செய்யும் பொழுது அந்த பயிர்ல உள்ள பூச்சிக்கொல்லி, களமேலாண்மை, அதாவது பாரம்பரிய ரகங்களில் உள்ள விளைச்சல் அனுபவங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தனிப்பட்ட விவசாயிகளில் செய்ய முடியாது. ஒரு கூட்டாண்மையாக செய்யும் பொழுது ஒவ்வொருத்தர்கிட்ட உள்ள பிரச்சனைகளை வந்து கலந்து ஆலோசனை செய்து ஒருத்தருடைய அனுபவங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு பகிரப்படும். அதனால ஒரு 145 நாட்கள் நம்ம செய்ய போகிற விவசாயத்தை வேஸ்ட் பண்ணாமல் முன்னாடியே மற்றவங்களோட அனுபவங்களை நம்ம பேசி செய்யும் பொழுது அந்த நாட்கள் நமக்கு வீணாகாமல் விளைச்சல் அதிகமாக வரும். இதை வந்து நம்ம மத்திய கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு வட்டாரத்துக்கும் ஒரு தனி விவசாயிகளாக செய்யாமல் அந்த வட்டாரத்தில் உள்ள இயற்கை விவசாயிகளாக சேர்ந்து ஒன்றிணைந்து செய்யறதுக்கு ஒரு புதிய திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்திருந்தாங்க. அந்த திட்டம் தான் பார்த்தீங்கன்னா PKVY, அதாவது பாரம்பரிய இயற்கை விவசாயிகள் ஒருங்கிணைந்த திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டம் எதுக்காக பயன்படுத்துறாங்கன்னா, அரசு வந்து நம்ம வட்டாரத்தில் உள்ள இயற்கை விவசாயிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இயற்கை விவசாயம் செய்யறதுக்கான உதவிகளை செய்கிறாங்க. என்னென்ன செய்கிறாங்கன்னா, அவங்களுடைய நிலத்தை வந்து முதல்ல மண் பரிசோதனை செய்கிறாங்க, அடுத்தது வந்து நீர் பரிசோதனை செய்கிறாங்க. அவங்க நிலத்தில் உள்ள கரிம சத்துக்கள் எவ்வளோ குறைபாடுகள் இருக்குது, அதிகமாக இருக்கா, நீரில் எதுவும் பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லிட்டு அதற்கு தகுந்தாறுவால் போல் அவங்களுக்கு ஆலோசனை வழங்கி அவங்களுடைய வயலில் என்ன பாரம்பரிய நெல்லுகளை போடுறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆலோசனை வழங்கி அவங்கள செய்யறதுக்கும் உதவி பண்ணுறாங்க. மெயினாக இதில் என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ வரும் காலங்களில் எல்லாரும் இயற்கை விவசாயம் செய்கிறோம் ஆர்கானிக்னு சொல்லிட்டு நிறைய போலிகள் வந்து நம்ம நாட்டில் அதிகமாக ரீசெண்டாக போயிட்டுருக்கு. அந்த போலிகளை தடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் PGS என்ற ஒரு சர்டிஃபிகேட்டை வந்து இந்த PKVY குழு மூலியமாக அரசே முற்றிலும் இலவசமாக வாங்கி தர்றாங்க. 3 ஆண்டு காலம் எங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எங்களை ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு வருடமும் என்ன செய்கிறோம் சொல்லிட்டு பார்த்துட்டு 3 ஆண்டுகள் முடிஞ்ச பிறகு எங்களுக்கு ஆர்கானிக் சர்டிஃபிகேட் தராங்க. ஒவ்வொரு ஆண்டுகளும் 1st year, 2nd year, 3rd year என்று அப்படின்ட்டு வந்து வருடா வருடமும் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டு எங்களோட வயலில் விளைய வச்ச நெற்களை எடுத்துக்கொண்டு போயிட்டு அதில் கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு டெஸ்ட்டையும் செஞ்சு மத்திய கவர்மெண்டே அதற்கான தொகையும் செலுத்திட்டு எங்களுடைய வயலிலிருந்து விளைய வச்ச நெல்லில் கெமிக்கல் ஃப்ரீ அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேஷனும் தர்றாங்க. அடுத்தடுத்து வருகிற ஆண்டுகளில் எங்களை அடுத்தடுத்த சந்தைப்படுத்தலுக்கான வழிகாட்டுதலையும் உருவாக்கி தராங்க. மிஷினரி வாங்குவதற்கான வழிகாட்டலும் தராங்க. மாவட்ட அளவிலான உள்ள எல்லா இயற்கை விவசாயிகளையும் ஒன்றிணைந்து அவங்களுக்கு ஆலோசனை செய்து பெரிய பெரிய அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து வேளாண்மை துறையில் உள்ள அதிகாரிகளை கொண்டு வந்து விவசாயிகளுக்கு இடர்பாடுகளுக்கு வந்து கலந்தாய்வதற்கான ஆலோசனை வழங்கி அவங்களுக்குள்ள உதவிகளை செய்கிறாங்க. இந்த ஸ்கீம் மூலியமா எல்லாரும் பயன்படுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன்.
1: இந்த திட்டம் குறித்து மிக சிறப்பாக விளக்கினார். அதாவது புரியாதவங்களுக்கு கூட புரியக்கூடிய வகையில இந்த திட்டத்தில் என்னென்ன இருக்கு, அங்கே என்னென்ன மாதிரி பயிற்சி கொடுக்குறாங்க, மிக சிறப்பாக பேசினாரு. இந்த PKVY அந்த திட்டம் ஒரு விவசாயி போய் அடையணும்னா அவர் என்ன மாதிரியான முயற்சிகள்லாம் எடுக்கணும்?
0: முயற்சிகள்ங்கிறது வந்து பெரிய விஷயம் இல்லை. அருகாமையில் உள்ள வேளாண்மை துறையை போய் அருகி நான் வந்து இயற்கை விவசாயம் செய்ய ஆசைப்படுறேன்.

0: இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன், பிஜிஎஸ் சர்டிபிகேஷன் வந்து வாங்குவதற்கு நீங்க எங்களுக்கு வந்து உதவி பண்ணுங்கன்னு அந்த வேளாண்மை துறையில் சொன்னாவே அவங்க என்ன கேட்பாங்கன்னா, உங்களுடைய ஆதார் நம்மளுடைய சிட்டடங்கள் அதை கொண்டு போய் கொடுத்தாவே அவங்க ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுத்து அவங்களே ஆலோசனை வழங்கி அந்த ஸ்கீம்ல சேர்த்து விட்டுருவாங்க. அவங்க வருட வருடம் உங்களை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க, உதவி தொகையும் இதில் கொடுப்பாங்க. அந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கு. அதை விவசாயியே வந்து இயற்கை விவசாயத்துக்கு திரும்புறதுக்கே ஒரு பெரிய விஷயம். அது திரும்பிட்டு மேலும் அதில் வந்து ஒவ்வொரு டெஸ்ட்டுக்காக காசு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிரமமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக அரசே வந்து அவங்களுக்கு ஊக்கத்தொகை மாதிரி கொடுத்து அவங்கள வந்து இயற்கை விவசாயிகளை வந்து நம்ம தமிழ்நாட்டில் எதிர்வரும் காலங்களில் அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக மத்திய கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு ஸ்கீம் செஞ்சுருக்கு. இந்த ஸ்கீம் நல்ல ஸ்கீம் தான். இந்த ஸ்கீமை பயன்படுத்தி புதிதாக வர இயற்கை விவசாயிகளும் ஆல்ரெடி செஞ்சுட்டு இருக்கிற இயற்கை விவசாயிகளும் எதிர்வரும் காலங்களில் போலியான ஆர்கானிக் அதிகமாக பரவாமல் இருக்கிறதுக்காக இந்த பிஜிஎஸ் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுட்டு நானும் ஒரு இயற்கை விவசாயி சர்டிஃபிகேட் உள்ள இயற்கை விவசாயி என்று தன்னுடைய பொருளை அந்த சர்டிஃபிகேட் வச்சே சந்தைப்படுத்தி ஒரு விவசாயி மட்டும் இல்லாமல் விவசாயி நேரடி விற்பனையாளராக மாறுகிறதற்காக அரசு கொடுத்த பெரிய திட்டம் இது.
1: நீங்க வந்து என்ன சொல்லியிருக்கீங்கன்னா வந்து விவசாயிகள் வந்து நம்ம போறோம் இந்த நிலம்லாம் இருக்கா அவங்களுக்கு இவ்வளவு நிலம் வச்சிருந்தா தான் கொடுப்போம் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கா? ஒரு ஏக்கர் இருந்தா இல்ல அரை ஏக்கர் இருந்தாலே கொடுத்துருவாங்களா? இந்த திட்டத்துல சிட்டாடங்கள் கொடுக்கறோம்னு சொல்றீங்க.
0: அப்படி இல்ல மேடம். அதாவது முதல்ல இப்போ இருக்கிற நம்ம இந்தியாவில 1.5-2% தான் வந்து ஆர்கானிக் இன்னும் திரும்பல இருக்கிற பர்சன்டேஜ்ல. இந்த கெமிக்கல் ஃபார்ம்ல இருந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ஃபர்ஸ்ட் அவங்களை கொண்டு வரணும். ஒரு ஏக்கர் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து முதல்ல அவங்க 100 குழியே வந்து முதல்ல செஞ்சாலே போதும். ஏன் சொல்கிறேன்னா, ஒரு ஃபார்மர் முதல்ல தன் விளையிற நிலத்தில் விளையிற அரிசியை முதல்ல அவன் சாப்பிடணும். அதாவது விளைய வச்சுட்டு டிபிஎஸ்லேயும் நெல் குடோன்லேயும் கொடுத்துட்டு கடையில் ஏதோ ஒரு அரிசியை வாங்கி சாப்பிடும் பொழுது அதனுடைய ருசி தெரியாது, அதாவது அனுபவங்கள் தெரியாது. எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு வேலையும் செய்யும் பொழுது அதற்கான கூலியை உடனே தன் கையில் பெறும்பொழுதுதான் அதனுடைய பலன் கிடைக்கும். அதுபோல எல்லா விவசாயிகளுக்கும் நான் முதல்ல என்ன வேண்டுகொள்றேன்னா, முதல்ல உங்க நிலத்துல விளைவிக்கிறனில நீங்க அதை அரைச்சி நீங்க சாப்பிடுங்க. நீங்க சாப்பிட்டு உங்க ஃபேமிலி கொடுத்துட்டு நீங்க ஆரோக்கியமா இருங்க. நீங்க விளைவிச்சு அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது ரெண்டாவது விஷயம்தான். முதல்ல தன்னுடைய நலத்தையும் தன்னுடைய குடும்ப நலத்தையும் பார்க்கணுங்கிறது தான் எங்களுடைய வேண்டுகோள்.
1: இப்போ நீங்க போலி போலின்னு சொல்லிட்டு இருக்கீங்க, அது என்னன்னு விரிவா சொல்லுங்களேன்.
0: போலி போலிங்கிறது வந்து என்னன்னா, எந்த ஒரு பொருள் வந்து சந்தைப்படுத்தல அதிகமாக சமூக வலைத்தளங்களில் வந்து காணப்படுகிறதோ அந்த பொருட்கள் வந்து இடைத்தரகரால் வந்து அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது. இங்கே விவசாயிகளால் வந்து விற்பனை செய்கிறது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கிறது. என்னன்னா, அவர் அந்த விளைவிச்ச பொருளை வந்து பாதுகாக்கணும், அதை மறுபடி சந்தைப்படுத்துறதுக்கு வந்து அவர் மதிப்பு கூட்டல் பண்ணி விற்பனை செய்யணும். இந்த இடைப்பட்ட காலங்களில் அடுத்த விவசாயம் செய்யறதுக்கு அவருக்கு காசு தேவை. அந்த பொருளை அவர் வச்சிருக்கும் போது அவர் காசு தட்டுப்பாடில் வந்து சிரமப்படுறாரு, அதனால அவர் சந்தைப்படுத்துறது வந்து சிக்கிறாரு. இயற்கை விவசாயம் செய்து உண்மையாக கொடுக்குற ஃபார்மர் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இதையே கெமிக்கல் போட்டு அதிகமாக விளைய வச்சு அதை வந்து ஆர்கானிக்னு சொல்லி மார்க்கெட்டில் விற்கிறாங்க. இதனால நுகர்வோர் வந்து பாதிக்கப்படுறாங்க, ஏமாந்து போகிறாங்க. அதுக்காக தான் இந்த பிஜிஎஸ்ங்கிற சர்டிஃபிகேஷனும் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு அவர் விற்பனை செய்யும் பொழுது அவர் ஒரு உண்மையான விவசாயி, அவர்கிட்ட கிடைக்கிற பொருள் வந்து ஒரு நம்பகத்தன்மையான பொருளுங்கிறதுக்கு அரசால் வழங்கப்பட்ட அங்கீகாரம் அது.
1: ரொம்ப சிறப்பு. ஏன்னா இந்த திட்டத்தின் மூலமா தான் நீங்க சொல்ற மாதிரி இந்த செயற்கை முறையில பயன்படுத்தி அப்படி பண்ண முடியாது. அதோடு இல்லாமல் இந்த திட்டத்தின் மூலமா விவசாயிகளுக்கு நீங்க சொல்ற மாதிரி 62% வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துடுறாங்க இல்லைங்களா, பேங்க்ல போட்டுடுறாங்க இந்த பணம், அப்படித்தானே வந்துருது இல்லைங்களா? அதை வச்சு நீங்க அதெல்லாம் பயன்படுத்திக்கிறீங்க, மிக சிறப்பா சொன்னீங்க. அடுத்து இந்த சந்தைப்படுத்துதல் பத்தி இன்னும் விரிவான தகவல்களை நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்புறோம்.
0: கடந்த 10 ஆண்டுகளமா வந்து பாத்தீங்கன்னா, இந்த இயற்கை விவசாயம் வந்து கொஞ்சம் அதிகமாக சமூக வலைத்தளங்களை பரவிக்கிட்டு இருக்கு. நிறைய இளைஞர்களும் பாரம்பரிய ஃபார்மர்களும் எடுத்து செஞ்சிட்டு இருந்தாங்க. இந்த எடுத்து செஞ்சதுல வந்து அவங்களுக்குள்ள இடர்பாடுகள் என்னன்னா, ஒன்று செலவினங்கள் இருக்கு, இன்னொன்று வந்து விற்பனை செய்து உடனடியாக அவங்களுக்கு காசு கிடைக்கலங்கிற ஒரு சிரமம் இருக்கு. அது சந்தைப்படுத்துறதுக்கு சரியான வழிகாட்டுதல் இல்லை. இந்த ஒரு 3 பிரச்சனைகள் இருக்கு. நான் பொதுவாக இயற்கை விவசாயிகளுக்கு என்ன சொல்றேன்னா, முதல்ல வந்து செலவினங்களை வந்து குறைக்கணும். செலவினங்கள் என்ன குறைக்கணும்னா, நம்ம முதல் வருஷம் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிறது வந்து நோட் பண்ணி வச்சுட்டு 10வது வருஷத்தை அதை எப்படி நம்ம குறைக்கணும்னு பார்க்கணும். அதாவது எக்ஸாம்பிள் என்ன பண்ணணும்னா, இயற்கை விவசாயிகள் வந்து அதிகமாக செலவாகிறது வந்து 2 விஷயம்தான். ஒன்று களை எடுத்தல், களை மேலாண்மைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உரமிடுதல். மற்ற செலவுகள் வந்து அது வந்து சராசரி செலவுகள் தான். இந்த 2 விஷயங்களும் என்ன பண்ணணும்னா, அவங்க நம்ம கிட்ட கிடைக்கிற பொருளை வச்சு நாம் பயன்படுத்தணும் உரமாக. இது வந்து நான் சொல்லலை, நம்மால் வரையா அவங்க சொன்னது.

0: வந்து தன்னிடம் என்ன கிடைக்குதோ தன் அருகாமையில் உள்ள எல்லா பொருட்களையும் பயன்படுத்தி அதை வைத்து மண்ணை வளமாக்கி எந்த ஒரு செலவினம் இல்லாமல் விவசாயம் செய்து முன்னேறணும்னு சொல்லியிருக்காரு. இது ஒரு காரணம். ரெண்டாவது விஷயம் வந்து களை மேலாண்மைங்கிறது வந்து நம்மளுடைய வயல்களில் வந்து களை எடுக்கக்கூடாது, களையை அமுக்கி விடணும். அந்த முறையை பயன்படுத்தும் பொழுது நமக்கு வந்து செலவினங்கள் குறையும். நான் என்ன பண்ணுறேன்னா ஒவ்வொரு வருடமும் நடவு செய்த 12வது நாளே வந்து கோணா விடர்னு சொல்லுவாங்க, அந்த கோணா விடரை தள்ளிடுவோம். அடுத்தது 24வது நாள் ஒரு கோணா விடரை தள்ளிடுவோம். இதை தள்ளும் பொழுது எனக்கு ஒரு ஏக்கருக்கு ஒரு 25-30 ஆளுக்குள் வந்து களை எடுக்கிறாங்கன்னா எனக்கு 4 ஆட்கள் தான் களை எடுப்பாங்க. எனக்கு பாதிக்கு பாதி செலவு குறைஞ்சிரும். இந்த கோணா விடர் வந்து பாத்தீங்கன்னா 1 ஏக்கருக்கு 3 ஆள் தள்ளிடுவாங்க.
1: இப்ப ஆட்கள் கிடைக்கிறத வந்து கஷ்டமா,
0: ஆட்கள் கிடைக்கிறது சிரமமா இருக்கு. இயற்கை விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப நான் என்ன கேட்டுக்கிறேன்னா இந்த கோணா விடர் தள்ளுறது வந்து சிறந்த ஒரு செயல். என்ன செய்யுதுன்னா அதுல வந்து 3 செயல் இருக்கு. 1 களைச்செடியை உள்ள அமுக்குது, இன்னொன்னு வந்து மண்ணை வந்து மாத்தி விடுது, அப்புறம் பயிர் வந்து தூர் வெடிக்கும். இதனால வந்து உங்களுக்கு மகசூல் அதிகரிக்கும், செலவினங்கள் குறையும். அதே மாதிரி உரமிடுதல் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா தொழு உரம், பசுந்தாள் உரம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து முன்னெச்சரிக்கையா ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த கிடைக்கிற 45 நாள் கேப்ல பசுந்தாள் உரத்தை விட்டு மண்ணை வளப்படுத்தணும்னா நம்ம வயலுக்கு வந்து அதிக உரமிடுதல் தேவைப்படாது. மண்ணில் இருக்கிற சத்தை எடுத்துக்கிட்டே அது வந்து அதிகமாக விளையும். ஸோ இது வந்து சந்தைப்படுத்துறதுல வந்து முதல் ஒரு விஷயம் விவசாயிகளுக்கு. ஏன்னா ஒரு ஃபார்மர் விவசாயம் பண்ணிட்டு அவங்க விற்க முடியலனாலும் அவர் செஞ்ச செலவு கம்மியாக இருந்ததுன்னா அவர் அந்த விளைச்சலை அடுத்த வருஷம் வச்சு கூட விற்கலாம். ஏன்னா அவர் தன்னுடைய கையிலிருந்து செலவு பண்ணாதான் அது வந்து மைனஸ் ஆகும். செலவே பண்ணாமல் விளையும் பொழுது அது லாபத்தில் தான் வரும். ஸோ இதுதான் வந்து நான் விவசாயிகளுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறது. இதுக்கு அப்புறம் தான் சந்தைப்படுத்துதல் ரெண்டாவது. அடுத்த கட்டமாக இப்போ சமீப காலமாக ஒரு 10 வருஷமாக நான் வந்து ஃபீல்டு ஒர்க்கர்ஸாக இருக்கேன். ஃபீல்டு ஒர்க்கர்ஸ் அப்படின்னா ஃபார்மர்கிட்டே வந்து விதைகளை கொடுக்கறது, அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறது, எந்த வருஷத்துக்கு என்ன நெல் எவ்வளோ நெல் போடணும் அப்படிங்கிற விஷயத்தை வரலைக்கு சொல்கிறது, அவங்க ஏரியாவுக்கு என்ன வகையான நெற்களை பயிரிட்டால் அதிக மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம வந்து அந்த ஏரியாவில் உள்ள முன்னோடியான விவசாயிகளை ஆலோசனை செஞ்சு அந்த வருஷத்துக்கு என்ன நெல் அதிகமாக விற்பனை ஆகுங்கிற விஷயத்தையும் விவசாயிகள்கிட்ட நம்ம எடுத்து சொல்கிறோம். அதில் என்ன கிடைக்குதுன்னா அதிக விற்பனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
1: ஆமாம்.
0: எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா கருப்பு கவுனிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அதிக விளைவிக்குதுன்னு எல்லாம் ஒரே நேரத்தில் போட்டுட்டாங்க. இந்த வருஷம் அது விற்கவே இல்லை. இதனால் நிறைய விவசாயிகள் வந்து நஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து இந்த வட்டாரத்தில் என்னென்ன நெற்கள் போட்டால் அதிக விளையும், போன வருஷம் எவ்வளோ விற்பனையாக இருக்குது, இந்த வருஷம் எவ்வளோ விற்பனை ஆகும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து நம்ம வந்து பாரம்பரிய நெற்களை பயன்படுத்தினா நம்ம வந்து லாபம் அதிகமாக எடுக்கலாம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
3: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.

0: சுதந்திரத்தின் அமிர்த மகோத்சவத்தில் நாட்டின் விவசாயிகளுக்கு தருகிறோம் பாதுகாப்பின் பரிசு. பிரதம மந்திரி பயிர் காப்பீடு பாலிசி இப்போது உங்கள் கையில். மேலும் காப்பீடு செய்த விவசாயிகளின் வீட்டுக்கே பாலிசியை கொண்டு வருவதற்காக நாங்கள் பயிர் காப்பீட்டு பாலிசி விநியோக திட்டத்தை தொடங்கினோம்.
1: தேஷ் பர் கே கிசானோ நே கரீப் 21,000 கரோட் ரூபே ஹி பிரீமியம் கே தோர் பர் தியே, லேகின் உனே முவாஜே கே தோர் பர் 1,00,000 கரோட் ரூபே சே ஜாதா மிலே.
0: மோசமான வானிலையால் பாதிக்கப்படும் போதெல்லாம் PMFBY உங்களுக்கு எப்பொழுதும் பொருளாதார பாதுகாப்பை வழங்குகிறது. பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம், வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: சுபா, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் டி சதீஷ்குமார்ங்கிறவங்க இயற்கை விவசாயம் 10 வருஷமா பண்ணிட்டு இருக்காங்களாம். ஐடி ஃபீல்டை விட்டுட்டு வந்து இயற்கை விவசாயத்துல ஈடுபாடோட இயற்கை விவசாயம் செஞ்சுக்கிட்டு சந்தைப்படுத்துதலும் பண்றாங்களாம்.
3: கேட்டுட்டு தாங்க இருக்கேன். இயற்கை விவசாயத்துக்கு மத்திய அரசு என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க, அந்த திட்டத்தை இவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்க, இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரியான முறையில இயற்கை விவசாயம் செஞ்சா அரசு அவங்கள ஊக்குவிக்கிற மாதிரி எந்த மாதிரியான சான்றிதழ் தராங்க, அதுக்கு உதவி தொகையும் தராங்கன்னு இன்னைக்கு தான் இந்த நிகழ்ச்சியை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
2: சரி சரி சுபா, வா வா, இன்னும் அடுத்த பகுதியில என்ன மாதிரி செய்திகள் எல்லாம் சொல்றாங்கன்னு நம்ம கேட்போம்.
4: சந்தைப்படுத்துதல்ல

0: முதல்ல நீங்க சொன்னது வந்து எப்படி எப்படிலாம் நம்ம செலவை குறைக்கலாம், அது ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுக்கடுத்து வந்து எந்த அரிசி தேவைப்படுது பண்ணா அது வந்து இது விற்பனை ஆகுமா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம அதை வந்து பயிரிடணும்னு சொன்னீங்க. இந்த ரெண்டு விஷயமே வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. கண்டிப்பா அதை கேட்கிற விவசாய பெருமக்கள் வந்து புரிஞ்சுக்கோம். வேற ஏதாவது இருக்கா?
1: வேற முக்கியமான விஷயம் என்ன இருக்குன்னா, இப்போ இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் செஞ்சுட்டா நம்ம ஜெயிக்க முடியுமான்னா கண்டிப்பா ஜெயிக்க முடியாது. ஏன்னா இங்க வந்து நம்ம ஒரு இண்டிவிஜுவல் ஃபார்மரா இல்ல, ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் செய்ய முடியும், எல்லா விஷயத்தையும் செய்ய முடியாது. அதாவது விவசாயம்னா விவசாயத்தை மட்டும்தான் பார்க்க முடியும், அதை விளைவிச்சு அறுத்து அதை சேமிச்சு வைக்கிற வரைக்கும் தான் ஒருத்தரால ரொட்டீன் ஒர்க் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை மதிப்பு கூட்டுறது வந்து அது ஒரு அடுத்த ப்ராசஸ், புரியுதுங்களா? அதை சந்தைப்படுத்துதல்ங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ், மார்க்கெட்ல கொண்டு போய் சேர்க்கணும், நகர்ப்புறங்களில் போய் சேர்க்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விஷயங்கள் இருக்கு. இந்த மூணு விஷயங்களை வந்து ஒரு தனி மனிதனா செய்யணும்னா இப்போ வரும் காலங்களில் சாத்தியம் இல்லை, என்னுடைய அனுபவங்களில் சாத்தியம் இல்லை. ஏன்னா நான் 10 ஆண்டுகளில் நான் வந்து ஒரு ஃபார்மராக இருந்திருக்கிறேன், ஒரு விற்பனையாளராகவும் இருந்திருக்கிறேன். ரெண்டையும் போட்டு செய்யும் பொழுது நேரமின்மைன்னு ஒன்று இருக்கு, சரியான நேரத்தில் பொருட்களை மக்களுக்கு கொடுக்கணும்னு ஒன்று இருக்கு, சரியான நேரத்தில் பயிர்களை பாதுகாக்கணும்னு ஒன்று இருக்கு. சரியான நேரத்தில் பயிர்களை பாதுகாக்கலனாலும் சரியான நேரத்தில் பொருட்களை கொடுக்கலனாலும் ரெண்டுமே பாதிக்கும். இந்த இடத்துல கூட்டாண்மைங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம், அது சமீப காலமாக இல்லாமல் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இயற்கை விவசாயிகளுக்கு கூட்டாண்மையாக சேர்ந்து செய்யும் பொழுது இதில் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல் செய்யலாம். என்ன கூட்டாண்மையில் செய்யணும்னா, ஒத்த கருத்துடைய மனிதர்களாக சேர்ந்து கூட்டாண்மையில் செய்யணும். நிறைய கூட்டாண்மை செஞ்சு ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. ஏன்னா அங்கெல்லாம் வந்து கருத்து வேறுபாடுகள் இருக்கிறதுனால, அதாவது நான் பெரியால் ஆகிடுவேன் நீ பெரியால் ஆகிடுங்கிற ஒரு காரணத்தை வச்சு எந்த ஒரு கூட்டாண்மையா இருந்தாலும் ஒத்த கருத்து வந்தா தான் ஜெயிக்க முடியும். இப்ப அதர் மாவட்டங்களில் வந்து சிறப்பாக செஞ்சுட்டு இருக்காங்க, அவங்க கூட நான் பயணிச்சு அவங்களுடைய கருத்துக்களை நான் கேட்கும் பொழுது அவங்களுடைய நோக்கம் மட்டும்தான் அவங்க பேசுறாங்க, அவங்களுடைய வேறு கருத்துக்கள்லாம் ஒதுக்கி வச்சிடறாங்க. இது வந்து முக்கியமா வந்து விவசாயிகளுக்கு வேணும். இந்த கருத்துக்களை ஒன்றிணைத்து செஞ்சாங்கன்னா எதிர்வரும் காலங்களில் இயற்கை விவசாயம் வந்து கண்டிப்பாக ஜெயிக்கும். ஸோ அந்த விஷயங்களுக்காக தான் நாங்கள் சில விஷயங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஒரு யங்ஸ்டராக இருக்கிறதுனால இங்குள்ள இயற்கை விவசாயிகளை ஒன்றிணைத்து அவங்களுக்கு வந்து ஒரு வலைத்தளம் மாதிரி உருவாக்கி அவங்களுக்கான தேவையான இடர்பாடுகளை முதல்ல கலந்தாய்வு செய்து அவங்களோட பொருட்களை விற்பனை செய்து அவங்களுக்கு கிடைக்கிற லாபத்தை விட அதிகப்படுத்துறதுக்கான வழிகளை செய்து ஒரு கூட்டாண்மையாக உருவாக்குறதுக்கு நாங்கள் திருவடை மருதூர் மற்றும் கும்பகோணம் வட்டாரங்களில் நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கான நிறைய எதிர்கால இளைஞர்களையும் வேலைக்கு எடுக்கிறதுக்காக நாங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இப்போ அக்ரி படிச்சுட்டு நிறைய பேர் வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க, எதிர்வரும் காலங்களில் அக்ரி படிக்கிறவங்களுக்கே நாங்கள் ஒரு 50 பேருக்கு வேலை கொடுக்கலான்னு இருக்கிறோம். ஏன்னா வேலைகள் நம்மகிட்ட இருக்குது. இப்போ அடுத்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஸோ அவங்களுக்கும் நம்ம சைட்லேருந்து வேலை கொடுக்கலான்னு இருக்கிறோம். சேல்ஸ் பர்சன் படிச்சுட்டு இருக்காங்க, ஸோ அவங்களுக்கும் வேலை கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ நாங்களே எதிர்வரும் காலங்களில் ஒரு 50 to 150 இளைஞர்களுக்கு
0: வேலைவாய்ப்பு
1: உருவாக்குறதுக்கு விவசாயத்துறையிலேயே எங்களால் கொடுக்க முடியும். அதற்கான திட்டங்களும் எங்கள்கிட்ட இருக்கு. இதுக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணம் என்னன்னா, இயற்கை விவசாயிகள் கூட்டாண்மையாக செயல்படும் பொழுது சிறப்பாக 100% செய்யலாம். ஏன்னா இதை தான் வந்து மேலை நாடுகளில் செய்கிறாங்க. நம்மளுடைய நாட்டில் எல்லா சூழ்நிலைகளும் இங்க சரிவர இருக்கு, அதை நாம தான் சரிவர பயன்படுத்திக்க மாட்டேங்கிறோம். வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கு. அதுக்கு வந்து ஒரு கூட்டாண்மையாக செயல்பட்டு அரசுடைய எல்லா ஆர்கானிக் ரிலேட்டட் சர்டிஃபிகேஷன், எக்ஸ்போர்ட்டிங் சர்டிஃபிகேஷன், மார்க்கெட்டிங் சர்டிஃபிகேஷன், இதெல்லாம் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக செய்யும்பொழுது அது சரிபட செயல்பட முடியாது. ஒரு கூட்டாண்மையாக செய்யும்பொழுது தான் நம்ம அதை சிறப்பாக செயல்படலாம். இப்போ நாங்கள் ரீசெண்டாக என்ன செஞ்சுருக்கிறோம்னா, உணவு பதப்படுத்தல் மற்றும் ஆராய்ச்சி நிலையம் வந்து நம்ம தஞ்சாவூரில் இருக்குது, நிப்டிம்னு சொல்லுவாங்க. அதில் நம்ம போயிட்டு அவங்க கூட ஒன்றிணைந்து நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள், பாரம்பரிய தின்பண்டங்கள், அதெல்லாம் எப்படி செய்கிறது, அதை மதிப்பு கூட்டுறது, அதை எப்படி வெளிநாடுகளுக்கு அனுப்புறது, அந்த ஒரு பயிற்சியும் நம்ம எடுத்திருக்கிறோம். நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள் அதில் உள்ள சத்துக்கள் என்னென்ன இருக்குது அந்த டெஸ்டிங் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு வகையான அரிசிகளும் ஒவ்வொரு வகையான மருத்துவ குணங்கள் இருக்குது. இப்போ ரீசெண்டாக சொல்லப்படுகிற பக்கவாதத்துக்கு ஒரு அரிசி இருக்குது, கேன்சருக்கு ஒரு அரிசி இருக்குது, மாதவிடாய் பிரச்சனை இருக்கிற பெண்களுக்கு ஒரு அரிசி இருக்குது, இப்போ வரும் இளைஞர்களுக்கு சாப்பாடு குறைவாக இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு அரிசி இருக்குது. சொல்லிக்கிட்டே போகலாம். நம்மளுடைய பாரம்பரிய அரிசிகள், அதாவது ஜிஎம்ஓ செய்யப்படாத அரிசிகள் வந்து தொடர்ந்து நம்ம ஆர்கானிக்காக சாப்பிடும் பொழுது நமக்கு வருகிற நோயை வந்து முதல்ல கட்டுப்படுத்தலாம். இது சந்தைப்படுத்தலில் வந்து உங்களுக்கு உயர்ந்த நிலையில் தான் இருக்குது. இப்போ உள்ள சமூக தலைங்களில் இப்போ அதிகமாக சமூக தலைவங்களில் பரவுகிற அந்த போலி, அதை வந்து கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம கிட்ட வந்து ஆர்கானிக் சர்டிஃபிகேஷன் ஒரு குழுவாக செயல்படும் பொழுது நம்பகத்தன்மையாக நிறைய கார்பரேட் நிறுவனங்களும் நம்மளை அணுகி நம்ம கிட்ட இந்த பொருட்களை எடுத்து கொடுப்பாங்க. நான் ஒரு கார்பரேட்ல ஒர்க் பண்ணதுனால என்னால பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்ல பேசி இதை சந்தைப்படுத்த என்னால முடியும். அதுக்கான வழிகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம்.
0: இப்ப நீங்க எதிர்காலத்துல இப்ப நீங்க சொன்னீங்க நிறைய வேலை வாய்ப்புகள்லாம் நம்ம வேளாண் சார்ந்த தொழில்

0: நம்ம கொடுக்க போறோம். அதே மாதிரி இந்த சந்தைப்படுத்துதல் எல்லாத்துக்குமே நீங்க பயிற்சி அளிக்கிற மாதிரி ஏதாச்சும் திட்டம் வச்சிருக்கீங்களா?
1: நம்ம பயிற்சிங்கிறது வந்து செகண்ட் தான். ஃபர்ஸ்ட் மக்களுடைய தேவைகள் தான் இங்க அதிகமா இருக்கு. என்னன்னா, ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 1500 ரூபாயில இருந்து 2000 வரலைக்கும் நீரிழிவு நோய்க்காகவும் மருத்துவமனைக்கு கொண்டு போய் கொடுக்குறாங்க. ஸோ அந்த 2000 ரூபாய் அவங்க மருத்துவமனை கொடுக்கறது, தினமும் சாப்பிட்ற சாப்பாட்டில் அவங்க சாப்பிடும் பொழுது அவன் நோய் இல்லாமல் சிரமம் இல்லாமல் இருப்பான். ஸோ அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு நகர்ப்புறம் உள்ள மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்குமானா? கிடைக்காது. அந்த விஷயத்த நம்ம முதல்ல ஃபில் பண்ணுறோம். அதுக்கும் பிறகு நமக்கு நேரம் இருந்தால் அதை பயிற்சியுமே கொடுக்கலாம்.
0: சூப்பர் சார், இந்த கருத்து வந்து ரொம்ப ஏற்றுக்கொள்ளத்தக்கது. அதாவது வந்து மாத்திரைகளை நம்ம காசு போட்டு வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளோட உடம்புல பல இடங்கள் பாதிக்க தான் படுது. நோயை வந்து குணமடையதோ இல்லையோ சைடு எஃபெக்ட் நிறைய வரலாம். குணப்படுத்தக்கூடிய அந்த அரிசி அதே விலையில அதை வந்து நம்ம பயன்படுத்தணும். அதுவும் முக்கியமா வந்து இளைய தலைமுறையினர் தான் வந்து அதை கண்டிப்பா பின்பற்றணும். இதுக்கு மேல வயதானவர்கள் இதை சாப்பிடறாங்க போறாங்க, இளைய தலைமுறையினர் வந்து இதை கொண்டு வரணும். உங்களோட நேர்முகம் மூலமா வந்து நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயங்கள்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப சிறப்பா புரியும்படி தெளிவா நீங்க விவசாயிகளுக்கு சொன்னீங்க. இப்ப உங்களை தொடர்பு கொண்டு பேசணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கு உங்களோட தொலைபேசி எண்களை நீங்களே அறிவிச்சிருங்க.
1: ஒரு சிறிய கருத்தை சொல்லிட்டு என்னோட நம்பர் சொல்றேன். இதை நான் பேசுறேன்னா வந்து சமூக வலைத்தளங்கள் பார்த்துட்டோ யூடியூப்பை பார்த்துட்டோ நான் வந்து பேசல, என்னோட 10 ஆண்டுகால அனுபவத்துல பேசுறேன். குறிப்பா சொல்லணும்னா, எங்க அப்பாவை வந்து நானே 3 ஆண்டு காலமா வந்து மருத்துவத்துறையிலிருந்து அழைச்சிட்டு வந்து வாலின்றா வச்சிருந்து 3 ஆண்டு காலம் காப்பாத்திருக்கிறேன். அதாவது எங்க அப்பாவுக்கு வந்து 2 கிட்னியும் ஃபெயிலியரு, டயாலிசிஸ் பேஷண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க, லெஃப்ட் ஸ்ட்ரோக்கு வந்துருச்சிங்க, டாக்டர் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நாங்களே அழைச்சிட்டு வந்து எங்களுடைய பாரம்பரிய அரிசிகளும் நம்மளுடைய மருத்துவ கஷாயங்களையும் கொடுத்து உணவு கட்டுப்பாடு கொடுத்து 3 ஆண்டுகள் வந்து நாங்கள் வீட்டிலேயே வச்சுருந்தோம். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 75 வயது உள்ளவரையே காப்பாற்ற முடியும்னா யங்ஸ்டர் ஏன் பண்ண முடியாது? பாரம்பரிய அரிசிகளை கொடுத்து அப்படிங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் வந்து பெரிய லெவலில் நாங்கள் செய்கிறோம். இயற்கை விவசாயத்தில் கூட்டாண்மையாக சேர்ந்து எதிர்வர காலங்களில் விற்பனை அதிகமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து என்னை தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய பெயர் சதீஷ்குமார். நான் திருவிடைமூரில் இயற்கை விவசாய குழுக்கள் சங்க தலைவராக இருக்கேன். மற்றும் இயற்கை விவசாயிகளுக்கு ஆலோசனை வழங்கி பாரம்பரிய நெல்களை கொடுத்து விவசாயம் செய்ய சொல்லி அவர்களிடமிருந்து விற்பனை வாய்ப்பை செய்து கொடுத்துட்ருக்கிறேன். உங்களுடைய கேள்விகள் எல்லாமே என்னுடைய வாட்ஸ்அப் அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 97 90 320 861. மறுபடியும் சொல்றேன், 97 90 320 861.
0: நிகழ்ச்சியில வந்து அவர் வந்து இயற்கை விவசாயம் சார்ந்த மத்திய அரசின் திட்டம் குறித்து சிறப்பாக பேசினார். அதோட சந்தைப்படுத்துதல் எதிர்கால இளைஞர்களோட உடல் நலன்தான் அவர் முக்கியமா சொல்றாரு. அதாவது வந்து நம்ம இங்க விவசாயத்தின் மூலமாக வந்து நம்ம நாட்டை காப்பாற்றணும், நம்ம இளைஞர்களை காப்பாற்றணும், இருக்கிற மக்களை காப்பாற்றணும். இயற்கை விவசாயத்தை நம்ம வந்து அதுல விளையக்கூடிய பொருட்களை சாப்பிடுவதன் மூலமாக வந்து அதை பயன்படுத்துவதன் மூலமாக நமக்கு வந்து எடுத்தவொடனே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, உணவே மருந்து. உண்மையா சொல்ல போனா அதுதான் முக்கியம். உணவை நம்ம சாப்பிடலதான் வந்து நம்ம மருந்தே எடுத்துக்க வேணாம், உணவே மருந்தாக எடுத்துக்கலாம். அந்த வகையில இயற்கை விவசாயம் குறித்த பல்வேறு செய்திகள் வந்து பகிர்ந்து நேர்களை விவசாய பெருமக்களை, உங்களுக்கு ஏதாவது இது குறித்த சந்தேகங்கள் இருந்தால் ஐயா அவங்க தெரிவித்த எண்களை வந்து நீங்க தொடர்பு கொண்டு பேசலாம். நிலையத்தின் சார்பாகவும் விவசாயிகள் சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் அவர்களுக்கு நம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
2: அக்கா, தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் டி சதீஷ்குமார் அவங்க எப்படி இயற்கை விவசாயம் செய்யறாங்க, எந்த மாதிரியான அரசு திட்டங்களை பயன்படுத்திக்கிறாங்க, முக்கியமா எப்படி சந்தைப்படுத்துறாங்க, இந்த மாதிரி பல விளக்கங்களை இன்னைக்கு நமக்கு தந்திருக்காங்க.
3: தனி மரம் தோப்பாகாதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கேற்றாற் போல இயற்கை விவசாயம் செய்யற எல்லா இயற்கை விவசாயிகளையும் ஒன்றிணைக்கணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல இணையதளத்தை பயன்படுத்தி இவங்க ஒரு கூட்டமைப்பே வச்சிருக்காங்களாம்.
2: ஆமாக்கா, அந்த கூட்டமைப்பு மூலமா எப்படி சந்தைப்படுத்துறாங்க, எப்படி விற்பனை செய்றாங்க, இந்த நுணுக்கத்தையும் எல்லாம் சொல்லியிருக்காங்க.
3: எங்களை மாதிரி இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்க குடும்பத்துக்கு இவர் தந்த தகவல்கள் ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும்.
4: இதுவரை நேயர்கள் கேட்டது
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி.
4: இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
5: இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
6: பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனா.

பிரதம மந்திரி கிசான் மான்தான் யோஜனாவால் சிறு குறு விவசாயின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்கும். 55 முதல் 200 ரூபாய் வரைக்கான மாத தவணையை செலுத்தி 18 முதல் 40 வயது வரை உள்ள விவசாயிகள் பங்கு பெறலாம்.

0: மக்கள் சேவை மையத்தை அணுகவும்.
1: நேர்லே காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்க. நமது பண்பலையில் நாளை இரவு 7:30 உலாவரும் உழவர் அரங்கம் நிகழ்ச்சியில் முயல் கோழி ஆடு வளர்ப்பு காரைக்கால் மாவட்டம் மேலகாசாக்குடி எஸ் கிறிஸ்டோபர் ஜூலியன் கிறிஸ்டோ ஜூலியன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

0: ஆகாஷ் வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒலிபரப்பு நேரம் இரவு 8 மணி.
1: இளைய பாரதம்

வணக்கம் நேயர்களே, இன்றைய இளைய பாரதம் நிகழ்ச்சியில் அடுத்தது என்ன கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 5ஆம் தேதி ஒலிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. கோமதி அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவினை கேட்கலாம். அடுத்தது என்ன சிறப்பு கல்வி தொடர் நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம எந்த துறையை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசுல அப்பாவோட ஒயிட் ஷர்ட் எடுத்து போட்டுட்டு தென்னங்குச்சிய வச்சு எல்லாருக்கும் ஊசி போட்டுட்டு இருப்போம். என்னன்னு கேட்டா நான் டாக்டர் ஆக போறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா அந்த வேலையை செய்யக்கூடியது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா செவிலியர்கள் தாங்க. ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய மருத்துவருக்கு அடுத்தபடியா மருத்துவமனையில ஒரு பேஷண்ட்டை 24 மணி நேரமும் கண்காணிச்சு அவங்களுக்கு தேவைப்படுற விஷயங்களை செஞ்சு ஒரு நோயாளியினுடைய உடல் நலத்தையும் சரி மனநலத்தையும் சரி நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு அவங்க உடல் நிலையை சரியாகிறதுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிற செவிலியர் துறையை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த செவிலியர் துறையில என்னென்ன படிப்புகள் இருக்கு, அந்த படிப்புகளை முடிச்சதுக்கு அப்புறமா என்னென்ன வேலை வாய்ப்புகள் எந்தெந்த இடத்துல இருக்கு, இப்படி நமக்கு இருக்கிற பல சந்தேகங்களுக்கு விளக்கம் தர்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. கோமதி அவர்கள். வணக்கம் மேடம்.

0: சந்தேகங்களுக்கு விளக்கம் தர்றதுக்காக இன்னைக்கு நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. கோமதி அவர்கள். வணக்கம் மேடம்.
1: வணக்கம் மேம்.
2: நீங்க வந்து ஒரு தனியார் செவிலியர் கல்லூரியினுடைய முதல்வரா இருக்கீங்க. இந்த செவிலியர் தொழில் அப்படின்றது வந்து ஒரு சாதாரண தொழில் மாதிரி எல்லாருமே செஞ்சிட முடியாது. ஏன்னா மற்ற தொழிலெலாம் செய்யணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அதுக்கான திறமையும் அதுக்கான ஆர்வமும் இருந்தால் போதும் அந்த தொழிலில் வந்து சிறப்பாக செஞ்சிட முடியும். ஆனால் செவிலியர் துறை அப்படின்றது அந்த மாதிரி கிடையாது. இதுக்கு வந்து மனித நேயம், பொறுமை, கூடுதலாக சகிப்புத்தன்மை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தேவைப்படுது. இந்த செவிலியர் அவங்களுடைய சிறப்பு விஷயங்களை பற்றி சொல்லுங்கள் மேம். இந்த துறை ஏன் இவ்வளோ முக்கியம்?
1: கண்டிப்பாக மேம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நர்சிங், அதாவது பிஎஸ் நர்சிங், எம்எஸ்சி நர்சிங், பிஹெச்டி நர்சிங் முடிச்சுட்டு ஒரு தனியார் கல்லூரியில் முதல்வராக வேலை பார்த்துட்ருக்கேன். இப்போது நான் பிஎஸ் நர்சிங் படிக்க போகும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டிலேயே சரி அந்தளவுக்கு யாருக்கும் அவேர்னஸ் கிடையாது. நர்சிங் கோர்ஸஸ் என்னெல்லாம் இருக்குன்றதை பற்றி நிறைய அவேர்னஸ் கிடையாது. என்னுடைய ஃபாதர் ஒரு சின்ன துண்டு பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துட்டு அப்படி தான் எனக்கு அப்ளை பண்ணிவிட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நர்சிங் பற்றி மக்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியுது. ஆனால் அந்த கோர்ஸ் படித்தா ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான வேலை வாய்ப்புகள் இருக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றத பற்றி நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போ ஒரு நர்சிங் அல்ல நர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இந்த மருத்துவத்துறையில் மருத்துவத்துறைக்கே முதுகெலும்பாக இருக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செவிலியர் துறை தான். அதாவது நர்சிங் சொல்கிறோம் இல்லையா, செவிலிய துறை தான்.
2: கண்டிப்பாக.
1: இப்போ டாக்டர்ஸ் அப்படின்றவங்க ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க, பேஷண்ட்ஸை பார்க்குறாங்க, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, அப்புறம் ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதிடுவாங்க. ஆனால் அந்த பேஷண்ட் கூட 24 hours கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளையும் செய்து கொடுத்து ஃபிசிக்கலி மென்டலி ரெண்டு வகையிலும் அவங்களுக்கு எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்து அவர்களை பார்த்துக்கொள்பவர்கள் இந்த செவிலியர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது நிறைய மாணவர்களுக்கு வந்துட்டு இப்போ பிளஸ் டூ முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நர்சிங் கோர்ஸ் படிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் வந்துட்டு ஃப்யூச்சரில் அதனால என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. இப்போது கல்வித்துறை அப்படின்னு எடுத்துட்டோனாலே அதாவது 100% வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு துறை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த செவிலியர் துறை தான். எந்த ஒரு பர்சனுமே நர்சிங் படிச்சுட்டு எனக்கு வேலை கிடைக்கல, நான் வீட்டில் தான் இருக்கேன்னு சொல்கிறதே கிடையாது. எல்லாருக்குமே 100% வேலை வாய்ப்பு கிடைக்குது. அதே மாதிரி அந்த வேலையில் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், மன திருப்தி கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அது கண்டிப்பாக செவிலியர் துறை தான். யாருமே வந்துட்டு நர்ஸாக ஒர்க் பண்ணுறேன், எனக்கு வந்துட்டு இந்த வேலை பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவங்களுக்கு மன திருப்தி கிடைக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வருமானம் வரக்கூடிய தொழில். ஏன்னு கேட்டால் மற்ற கோர்ஸ்லாம் படிச்சுட்டு வேலைக்கு போனால் நிறைய வந்துட்டு அவங்க கஷ்டப்பட்டு அந்த வேலையை தேடுறாங்க, அப்படியே அந்த வேலைக்கு போனாலும் வேலை பிடிக்கல, அப்படியே வேலை பிடிச்சாலும் அவங்களுக்கு அதுக்கான ஊதியம் கிடைக்கிறதில்ல. ஆனால் நர்சிங் படிச்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்களுக்கு 100% வேலை வாய்ப்பு கிடைக்கிறது மட்டும் கிடையாது, அவங்களுக்கு நல்ல ஒரு இன்கம், ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல், ப்ரைவேட் செக்டார், கவர்மெண்ட் செக்டார், எங்கே போனாலுமே ஒரு நல்ல சேலரி இந்த கோர்ஸ் முடித்த பிள்ளைகளுக்கு கிடைக்குது.

0: ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம்.
1: திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து அயானா பேசுறேன் மேம்.
0: சொல்லுங்க.
1: 12th மேக்ஸ் பயோ குரூப் எடுத்து 518 மார்க் எடுத்திருக்கேன்.
2: 518 சொல்லுங்கம்மா.
1: கட் ஆஃப் எனக்கு 173.5 வருது மேம்.
2: ஆ ஓகேம்மா.
1: எனக்கு வந்து ஃபார்மசி படிக்கணும்னு ஆசை. கவுன்சிலிங் போட்டா எனக்கு கவர்மெண்ட் சீட் கிடைக்குமா?
2: கண்டிப்பாம்மா. ஆக்சுவலாக நம்ம நர்சிங் பற்றி பார்த்துட்டு இருக்கோம், இருந்தாலும் நீங்கள் ஃபார்மசி பற்றி கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் கவுன்சிலிங் போட்டால் எங்களுக்கு பயாலஜி குரூப் அப்படின்றதுனால உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்கள் அப்ளை பண்ணலாம்.
1: ஓகே மேம்,
0: நன்றி மேம். மேம் சொல்லுங்க மேம், அந்த கோர்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க.
2: இப்போ அந்த நர்சிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா இதில் பலதரப்பட்ட கோர்சஸ் இருக்குதுமா. பேசிக்கலி பார்த்தோன்னா ANM கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது 2 இயர்ஸ் கோர்ஸ். BGNM கோர்ஸ் 3 இயர்ஸ் கோர்ஸ். BS நர்சிங் 4 இயர்ஸ் கோர்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா பிஎஸ் நர்சிங்கிறது ஒரு பட்டப்படிப்பு, எப்படி மற்ற பட்டப்படிப்புகள் படிக்கிறாங்களோ அதே மாதிரி பிஎஸ் நர்சிங் ஒரு பட்டப்படிப்பு. டிஜிஎன்எம்ன்றது ஒரு பட்டய படிப்பு. ANM 2 இயர்ஸ் கோர்ஸ், ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ், அதை வந்து துணை சுகாதார செவிலியர் படிப்பு அது. ஸோ இந்த 3 வகையான படிப்புகள் தான் +2 முடித்த மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய நர்சிங் கோர்சஸ். ஸோ இந்த கோர்சஸ் அவங்க செலக்ட் பண்ணும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் அவங்க ஃபாலோ பண்ணணும். என்னன்னு கேட்டால் அவங்களுடைய சப்ஜெக்ட்ஸ், +2 என்ன சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருக்காங்க. இப்போ பிஎஸ் நர்சிங் அப்படின்னு எடுத்துட்டோன்னா பிஎஸ் நர்சிங்கில் கண்டிப்பாக அவங்க ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கணும். பிஎஸ் நர்சிங் போகிறதா இருந்தால் +2 ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எடுத்திருக்கணும். அதுலேயும் வந்துட்டு அவங்க ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா 45% மேலே எடுத்திருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிஎன்எம் கோர்ஸ்ன்னு சொல்கிறோம், இது 3 இயர்ஸ் கோர்ஸ், பட்டய படிப்புன்னு சொல்லுவோம். இந்த பட்டய படிப்பு படிக்கிறதுக்கு முன்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவுமே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்துட்டு எந்த கோர்சஸ் படித்தாலுமே, +2 எந்த கோர்சஸ் படித்தாலுமே வந்துட்டு அவங்க வந்து டிஜிஎன்எம் படிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஏஎன்எம் கோர்ஸ். ஏஎன்எம் கோர்ஸ்ன்றது 2 இயர்ஸ் கோர்ஸ். ஸோ இதில் வந்துட்டு 2 மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. ஸோ இப்போ +2 என்ன கோர்ஸ் படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும், இதுக்கு பர்சன்டேஜ்லாம் பார்க்குறதுல, ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலே அவங்க ஏஎன்எம் கோர்ஸ் போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 3 கோர்சஸ்க்குமே கவர்மெண்ட் செக்டர், ப்ரைவேட் செக்டர் ரெண்டுத்துலேயுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, நிறைய எக்ஸாம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இப்போ பிஎஸ் நர்சிங் முடிக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யாருமே நம்ம ஊருக்குள்ளே இருக்கிறதில்ல, எல்லாருமே அப்ராடு போயிடுறாங்க. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் நிறைய வருது, அது என்னென்னு சொல்கிறேன், அந்த எக்ஸாம்ஸ் பாஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க.

0: அதே மாதிரி டிஜிஎன்எம் முடிக்கிறவங்களுமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாரின் போயிடுறாங்க. இப்போ இந்த ஏஎன்எம் எடுத்துட்டோம் அப்படின்னா ஈஸியாக கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கக்கூடிய ஒரு ஜாப் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃப்னு சொல்லுவோம். ஏஎன்எம் கோர்ஸ் படிக்கிறவங்க தான் கவர்மெண்ட்டில் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு 6 மந்த்ஸ் பேக் கிட்டத்தட்ட ஒரு 2000 சம்திங் வேகன்சிஸ் வந்துச்சு. அது ஏஎன்எம் முடித்தவங்க எல்லாருமே போயிட்டு ரெகுலர் போஸ்ட்டில் பிளேஸ் ஆகியிருக்காங்க. அதே மாதிரி இப்போ மற்ற பிஎஸ்சி ஜிஎன்எம் முடித்தவங்க அவங்க எம்ஆர்பி அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் வரும், அந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் கவர்மெண்ட்லேயே கிடைக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கோர்சஸில் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுது, அது காலேஜஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்ட்டு இருக்கோம். இதில் வந்துட்டு ஒரு சிலருக்கு டவுட் வரும் கவர்மெண்ட் காலேஜுக்கு எப்படி நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பார்த்தா ஒரு வெப்சைட் இருக்குது, அதாவது tnhealth.tn.government.in அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்கு. அதில் போயிட்டு அதாவது டைரக்டரேட் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன் அவங்களுடைய வெப்சைட்டு தான் அது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஜூன் ஜூலை இந்த பீரியடில் தான் அதை கால் ஃபார் பண்ணுவாங்க.
1: இப்போ 12th முடிச்சிருக்கவங்க கால் ஃபார் பண்ணும்போது நம்ம அப்ளை பண்ணணும்.
0: எஸ் மேம், இப்போ முடித்தவங்க இப்போ கால் ஃபார் பண்ணுவாங்க, அது ஜூன் ஜூலையில் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ அந்த வெப்சைட்டில் போயிட்டு அவங்க அதை அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் அப்ளிகேஷன் போடலாம்.
1: அதுக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் தேவை மேம் இதுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா? நம்ம கிட்டே என்னென்ன சான்றிதழ்கள்லாம் கையில் இருக்கணும்?
0: கண்டிப்பாக மேம், இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு +2 மார்க்ஷீட்ஸ் கம்பல்சரி, 10th மார்க்ஷீட், அதுக்கப்புறம் டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, ஃபோட்டோ, இது எல்லாமே கம்பல்சரி. ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா அவங்க வந்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணிடலாம் மேம். அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வெயிட் பண்ணணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது வந்துட்டு மெரிட் பேசிஸில் நேம் லிஸ்ட் கொடுப்பாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுடைய ரேங்கும் பார்த்துட்டு ரேங்க் லிஸ்ட்டு கால் ஃபர் பண்ணுவாங்க. அந்த ரேங்க் லிஸ்ட்டு பார்த்ததுக்கு அப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா எந்த காலேஜ் அவங்களுக்கு வேணுமோ அதை ஸ்டூடெண்ட்ஸே செலக்ட் பண்ணிக்கலாம். ஓல்டன் டேஸ்ல எல்லாம் அப்படி கிடையாது, அவங்க எதை காலேஜை கொடுக்குறாங்களோ அதுதான் எடுக்கணும். இப்போ அப்படி கிடையாது, ஸ்டூடெண்ட் எந்த காலேஜில் படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அந்த காலேஜே அவங்க சூஸ் பண்ணி போய்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா அந்த காலேஜ் சூஸ் ஆனதுக்கு அப்புறம் திரும்ப ஒரு கட் ஆஃப் டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ளே போயிட்டு அவங்க அந்த காலேஜ் அப்ரோச் பண்ணிட்டு ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அவங்க அங்கே ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் இப்போ இருக்கக்கூடிய அட்மிஷன் ப்ராசஸ். இது வந்து கவுன்சிலிங் போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு.

0: மேம் ஒரு நேர் வந்திருக்காங்க, தொடர்ந்து பேசலாம் மேம். வணக்கம்.
1: தஞ்சை மாவட்டம் திருபுவனம் அம்மா சேவியர்மா. பிஎஸ்சி நர்சிங் படிச்சாமா? ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் இருக்காமா?
2: கண்டிப்பாக நிறைய சான்சஸ் இருக்குது மேம். இப்போ பார்த்தீங்கன்னா பிஎஸ்சியோ இல்லை ஜிஎன்எம்ஓ முடித்த ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, இல்லை அதுக்கப்புறம் ஹையர் ஸ்டடிஸ் பண்ணவங்களுக்கு அவங்களுக்குமே சான்சஸ் இருக்குது. அப்படி பார்த்தா அவங்க முடித்ததுக்கு அப்புறம் ஒரு 1 இயர் 2 இயர்ஸ் அவங்க வந்து ஒர்க் பண்ணணும். கண்டிப்பாக வந்துட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வேணும். அதனால ஒரு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக ஸ்டாஃப் நர்ஸாக ஒர்க் பண்ணியிருக்கணும்.
0: அந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணியிருந்தா
2: ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் ஓகே தான். ஏதோ ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு தான் அவங்க வந்துட்டு அப்ராட் போகிறதுக்கு அப்ளை பண்ண, ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க.
0: பட் ஒன்ஸ் எக்ஸாம் கூட வைக்கிறதா சொல்றாங்க?
2: எஸ் மேம், நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது மேம். இப்போ யூஎஸ் அப்படியெல்லாம் போறாங்க அப்படின்னு சொன்னா என்கிளாக்ஸ் அப்படின்ற எக்ஸாம் எழுதணும். அது மாதிரி இப்போ வந்துட்டு அந்த லாங்குவேஜ் பார்ப்பாங்க, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அடிக்குவேட்டா இருக்கான்னு சொல்றதுக்காக ஐலட்ஸ் எக்ஸாம், டோஃபல் எக்ஸாம் அப்படியெல்லாம் கண்டக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்எம்சி டெஸ்ட், இப்போ சப்போஸ் வந்துட்டு கனடா யூகே அப்படியெல்லாம் போகிறதா இருந்துச்சு அப்படின்னா என்எம்சி எக்ஸாம் சொல்லுவாங்க. அப்புறம் நியூசிலாந்து போர்டில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க மேம். அப்புறம் சிங்கப்பூர் நர்சிங் போர்டு, இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ப்ரொடெக்டிவ் ஏரியாவாக ஃபீல் பண்ணுறது எதுன்னு கேட்டிங்கன்னா சிங்கப்பூர். ஸோ எல்லாருக்குமே வந்து ஒரு ஆசை இருக்கும் இல்லையா சிங்கப்பூர் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி வந்துட்டு சிங்கப்பூர் போகும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்குது, அஸ் வெல் அஸ் வந்துட்டு நல்ல சேலரியும் அங்கே கிடைக்குது. ஸோ அப்போ அந்த சிங்கப்பூர் நர்சிங் போர்டு என்ன பண்ணுறாங்க, அவங்களே வந்துட்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை எடுக்கிறாங்க. இது வந்துட்டு எப்படின்னா நிறைய ஏஜென்ட்ஸும் இருக்காங்க, அப்ராட் அனுப்புறதுக்கு ஏஜென்ட்ஸும் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா அங்கே ஒர்க் பண்ணுற இடத்துல இருக்கக்கூடிய எங்கே ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேயே என்ன பண்ணுறாங்க, அந்த ஏஜென்ட்ஸ் வந்துட்டு இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறாங்க. அது இல்லாமல் சிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ், கோச்சிங் சென்டர்ஸ் இருக்குது. அந்த கோச்சிங் சென்டர்ஸில் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கோச்சிங் போகும்போது அவங்களே வந்து அதுக்கான ஆஃபர்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதனால மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு இப்போ அப்ராட் போடுறதுக்கு தான் ஆசைப்படுறாங்க, போயிடுறாங்க.
0: ஆனால் சில விஷயங்கள் கூட நடக்குதுல்ல மேம், இப்போ வந்து அப்ராட் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேம் மாதிரி கூட நடக்கிறது.
2: கண்டிப்பாக மேம்,
0: இப்போ நம்ம ஒரு கோச்சிங் சென்டரில் போய் நம்ம ஜாயின் பண்ணுறோம், இந்த மாதிரி அப்ராட் போகிறதுக்காக படிக்க போகிறோம் அப்படின்னா அதனுடைய தரத்தை நம்ம வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது மேம்?
2: கண்டிப்பாக மேம். ஸோ இப்போ கோச்சிங் சென்டர் அப்படி போகிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சீனியர்ஸ் கிட்ட கொஞ்சம் ரெஃபரன்ஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் அவங்க எங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்லேருந்து ரெஃபரன்ஸ் வாங்கணும். அப்போ அவங்களுக்கு தெரியும் எந்த ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டல் எல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்டான ஹாஸ்பிட்டல்ஸ் தான். ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்தெந்த கோச்சிங் சென்டர்ஸ்லாம் சரௌண்டிங் ஏரியாவில் ஸ்கேம் இல்லாமல் இருக்குது, ஒரிஜினல் சென்டர்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க அவங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க போகலாம். ஏன்னா ஸ்கேம் இருக்கிறது நிறைய இடத்துல வாய்ப்பு இருக்குது. ஏஜென்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க, அங்கே போனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வேறு டைப் ஆஃப் ஜாப் கிடைக்குது. ஸோ அதனால வந்துட்டு கண்டிப்பாக வந்து இதில் கொஞ்சம் போகக்கூடிய பீப்புள் வந்து அவேராக தான் இருக்கணும்.
0: கண்டிப்பா மேம். மேம் இந்த ஜிஎன்எம் கோர்சஸ் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க, அதை பத்தி சொல்லுங்க மேம்.
2: இப்போ ஜிஎன்எம் கோர்ஸ் வந்து மேம் அதான் 3 இயர்ஸ் கோர்ஸ், டிப்ளமா இன் ஜென்ரல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு முடிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக எந்த ஹாஸ்பிட்டலில் வேணாலும் அவங்க ஜாபுக்கு போகலாம், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல். அதே மாதிரி ஏன் நம்ம பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டால் கேர்ள்ஸ் மட்டும்தான் அதில் படிக்கலாம், பாய்ஸுக்கு வந்து தே ஆர் நாட் பர்மிட்டட், அவங்களுக்கு வந்து பெர்மிஷன் கிடையாது ஏன்எம் படிக்க. ஏன்னா அது வந்து கிட்டத்தட்ட அது மகப்பேறியலோட சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு, அதனால வந்துட்டு பாய்ஸுக்கு அதுக்கு எலிஜிபிள் கிடையாது, கேர்ள்ஸ் படிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஏஎன்எம் படிக்கும்போது 2 இயர்ஸ் ஈஸியாக முடிச்சிடுறாங்க, சீக்கிரமாக வேலைக்கு போயிடுறாங்க, கவர்மெண்ட் ஜாபும் நிறைய இருக்கிறது இந்த ஏஎன்எம் கோர்ஸ் தான். அது மாதிரி இதில் வந்துட்டு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தா தமிழ் மீடியமும் இருக்கிறது எதுலன்னு கேட்டிங்கன்னா ஏஎன்எம் தான், பிஎஸ்சி ஏஜிஎன்எம்க்கு கிடையாது, ஏஎன்எம்க்கு தமிழ் மீடியம் இருக்குது. அடுத்து ஹையர் ஸ்டடீஸ்.
0: இப்போ அந்த ஏஎன்எம் அப்புறம் ஜிஎன்எம் சொன்னீங்க, ஜிஎன்எம்க்கும் நர்சிங்க்கும் என்ன டிஃபரன்ஸ் மேம்? ரெண்டு பேருமே ஹாஸ்பிட்டலில் தான் ஒர்க் பண்ணுறாங்க, ஆனால் ஜிஎன்எம்க்கும் நர்சிங்
2: பிஎஸ்சி
0: நர்சிங் படித்தவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது மேம்?
2: ஃபர்ஸ்ட் வந்து நான் சொன்னேன் பட்டப்படிப்பு பட்டய படிப்புன்னு சொன்னேன் மேம், அந்த கேடரே மாறுது. பட்டப்படிப்பு பிஎஸ்சி நர்சிங், பட்டய படிப்பு டிஜிஎன்எம் ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கு தியரி அவர்ஸ் வந்து நிறைய படிப்பாங்க, தியரிட்டிக்கலாக நிறைய படிப்பாங்க, ஜிஎன்எம் ப்ராக்டிக்கலாக நிறைய படிப்பாங்க. அப்படி இருக்கும்போது முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறமா நிறைய கண்ட்ரீஸில் வந்துட்டு அந்த டிஃப்ரென்ஸ் காமிக்கிறது இல்லை. அப்ராட் கண்ட்ரீஸ்லாம் பிஎஸ்சி ஜிஎன்எம் ஆல்மோஸ்ட் சேம் சேலரி தான் கொடுக்குறாங்க, நம்ம இந்தியாக்குள்ளேயே சொல்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்ல எல்லாமே ரொம்ப டிஃப்ரென்ஸ் பார்க்கறதில்ல. பட் பேசிக்காக படிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு தியரி அவர்ஸ் நிறைய

0: வந்துட்டு டெக்னாலஜிஸ் லேர்ன் பண்றாங்க பிஎஸ்சியில. ஜிஎன்எம்ல கொஞ்சம் கம்மியா இருக்கும், ரொம்ப கிடையாது, கொஞ்சம் தான் கம்மியா இருக்கும், மற்றபடி பெரிய டிஃபரன்ஸ் இல்லை. ஆனா இந்த சர்டிபிகேட்ல டிஃபரன்ஸ் இருக்கு, அது பட்ட படிப்பு, இது பட்டய படிப்பு. ஆனா ரெண்டு கோர்ஸ் படிச்சாலுமே அவங்க ஹையர் ஸ்டடிஸ் போகலாம். என்னன்னா பிஎஸ்சி நர்சிங் படிக்கிறவங்க டைரக்டா ஹையர் ஸ்டடிஸ் போகலாம், ஆனா டிஜிஎன்எம் முடிக்கிறவங்க டைரக்டா எம்எஸ்சி படிக்க முடியாது. டிஜிஎன்எம் முடிக்கிறவங்க எகைன் போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்னு சொல்லி ஒரு கோர்ஸ் இருக்குது, அதை முடிச்சதுக்கு அப்புறம் தான் அவங்க எம்எஸ்சி நர்சிங், அதுக்கப்புறம் பிஹெச்டி அப்படி போகலாம். இது ஒரு டிஃபரன்ஸ் தான்.
1: ஓகே மேம், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டீங்க, எவ்வளோ மார்க் எடுத்திருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 45% இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம் இல்லையா நர்சிங் கோர்ஸ் எல்லாத்துக்குமே?
0: பிஎஸ்சி நர்சிங், பிஎஸ்சி நர்சிங் 45% மேம், டிஜிஎன்எம் 40%. இன்னொன்று, மார்க்ஸ் வந்துட்டு ரொம்ப மினிமம் எடுக்கிறாங்க, ஜஸ்ட் வந்துட்டு அந்த லெவலில் தான் 45% தான் எடுத்திருக்காங்க அப்படின்னா ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க கஷ்டப்படுறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு இங்கிலீஷும் பார்ப்பாங்க, ஏன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் இங்கிலீஷ், அப்படி இருக்கும்போது இங்கிலீஷ் நாலேஜ் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. அதனால கொஞ்சம் ஹை மார்க் இருந்து இந்த கோர்ஸை செலக்ட் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மற்றபடி ஒன்றும் இல்லை, அது பேசிக் வந்து 45% இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து எலிஜிபிள் தான்.
1: ஓகே மேம், இப்போ நீங்கள் வந்து பிஎஸ்சி நர்சிங்கில் வந்து நிறைய ப்ராக்டிக்கல்ஸ் இருக்கும், நிறைய டெக்னாலஜிஸ் படிக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க. முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற கரிக்குலமுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கு மேம்?
0: இப்போ வந்து மேம் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் பிஎஸ்சி நர்சிங் அப்படின்றது ஒரு ஆனுவல் எக்ஸாம் பண்ணக்கூடிய ஒரு கோர்ஸாக இருந்துச்சு. 4 இயர்ஸ் கோர்ஸ் அப்படின்போது 4 இயர்ஸ் எக்ஸாம் எழுதுவாங்க. அப்போ இப்போ ரீசெண்டாக 4 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா அது செமஸ்டர் சிஸ்டமாக மாற்றிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால நான் செமஸ்டரில் ஆனுவல் எக்ஸாம் எழுதும் போது நிறைய சப்ஜெக்ட் அவங்க எழுத வேண்டியது இருக்குது, அதனால கொஞ்சம் ஈஸ் பண்ணுறதுக்காக செமஸ்டர் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அப்படி செமஸ்டர் சிஸ்டம் கொண்டு வந்தாலுமே அவங்களுக்கு தியரி அண்ட் ப்ராக்டிக்கல் நிறைய தான் இருக்குது. ஒன்று தியரின்றது நம்ம வந்து காலேஜ் லெவலில் தியரி கிளாஸஸ் எடுத்துருவோம், ப்ராக்டிக்கல்ன்றது காலேஜ்லேயும் டெமான்ஸ்ட்ரேஷன் சொல்லி கொடுக்கணும், அட் த சேம் டைம் அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ட்ரைனிங் லேர்ன் பண்ணணும், ப்ரைவேட்டோ கவர்மெண்ட்டோ ஏதோ ஹாஸ்பிட்டல்ஸில் போயிட்டு அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டால் தான் இந்த ப்ராக்டிக்கல்ஸ் அவரை கவர் பண்ண முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎன்எம் அதே மாதிரி தான், அவங்க வந்து தியரி வந்துட்டு காலேஜில் அட்டன் பண்ணிடுறாங்க, ப்ராக்டிக்கலுக்கு அவங்க ஹாஸ்பிட்டலில் போய் தான் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த பிஎஸ்சி நர்சிங்கில் அதாவது சொல்லுவாங்க இது வந்து மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த பிஎஸ்சி நர்சிங் டிஜிஎன்எம். மற்ற கோர்ஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பேப்பர்ஸ் வந்து 1 or 2 papers தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவங்களுடைய மெயின் சப்ஜெக்ட் இல்லாமல் டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சமாக தான் இருக்கும். ஆனால் நர்சிங்கை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு பேசிக்காக நர்சிங் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இருக்கும், மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங், பீடியாட்ரிக் நர்சிங், சைக்காட்ரிக் நர்சிங், கம்யூனிட்டி ஹெல்த் நர்சிங், அப்படி சப்ஜெக்ட்ஸ் பேசிக் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அது இல்லாமல் அவங்க எல்லாமே படிக்கிறாங்க, அனாட்டமி, ஃபிசியாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி, நியூட்ரிஷன், சைக்காலஜி, சோஷியாலஜி, ஃபார்மகாலஜி, பெத்தாலஜி, ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சப்ஜெக்ட்ஸுமே அவங்க படிக்கிறாங்க.
1: ஓவராலாக எல்லாமே
0: கவர் பண்ணுறாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்க வந்துட்டு ஒரு மல்டி டேலண்டட் பர்சன், நர்ஸ்ன்றவங்க ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக வெளியில் வராங்க. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையும் எல்லா விஷயமும் தெரியுது. சிலபஸ் வந்து அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸை ஃபார்ம் பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்தியன் நர்சிங் கவுன்சில், அதாவது இந்தியா அளவில் இருக்கக்கூடிய நர்சிங் கவுன்சில், இந்தியன் நர்சிங் கவுன்சில் தான் சிலபஸை வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த சிலபஸ் தான் எல்லாருமே வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க, எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ஃபாலோ பண்ணுறது அந்த சிலபஸ் தான். ஸோ அப்போ வந்துட்டு வேர்ல்டு லெவலில் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக இந்த ப்ரொஃபஷன் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்தியன் நர்சிங் கவுன்சில் இந்த சிலபஸை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு இது மல்டி டேலண்டட் கோர்ஸ்.
1: மேம், இப்போ இந்த நர்சிங் படிக்கிறவங்களுடைய ரோல் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் என்னவா இருக்கும் மேம்?
0: கண்டிப்பாக மேம், நம்ம வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நர்ஸ் அப்படின்றவங்க, நர்ஸ்னால் இன்ஜெக்ஷன் போடுவாங்க, மெடிசன் கொடுப்பாங்க, அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு ஏகப்பட்ட ரோல்ஸ் இருக்குது. ஒரு நர்ஸ் அப்படின்னு எடுத்துட்டோன்னா அந்த இடத்துல ஒரு பேஷண்ட்டுக்கு நல்ல ஒரு நர்ஸாக இருக்கிறதோட கவுன்சிலராக இருக்காங்க. ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு சைக்காலஜிக்கலாக அந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே பேஷண்ட்டாக போயிட்டாலே அவங்க சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிடுவாங்க. அந்த இடத்துல ஒரு கவுன்சிலராக அவங்க வந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு என்ன கஷ்டமோ அதை கேட்டு அதுக்கான ஆலோசனைகளை கூறி ஒரு கவுன்சிலராக இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டீச்சராக இருக்காங்க அந்த இடத்துல. அவங்களுக்கு என்ன சந்தேகங்களோ அந்த வியாதியை பற்றியோ இல்லை மெடிசன்ஸ் பற்றியோ ஏதோ ஒரு சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு டீச்சராக இருக்காங்க.
1: ஆமாம், டாக்டர் ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா, என்ன சொன்னாங்க, நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம நர்ஸ் கிட்ட தான் கேட்போம். ஏன்னா டாக்டர் கிட்ட கேட்கறதுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், அதனால நர்ஸ் கிட்ட கேட்டால் அவங்க தெளிவாக சொல்லுவாங்க, இல்லை உங்களுக்கு இந்த பிரச்சனைனா சரியாயிடும், ரெண்டு நாளில் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க.
0: கண்டிப்பாமா. ஸோ அந்த மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குறாங்க. அப்புறம் ரிசர்ச்சர் அப்படின்னா நிறைய புது விஷயங்களை

கண்டுபிடிக்கிறது. பேசிக்காவே பார்த்தா நர்சிங் முடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு பேசிக்கா மூணு ரோல் இருக்குமா, ஒன்னு நர்ஸ், அடுத்து எஜுகேட்டர், அட்மினிஸ்ட்ரேட்டர். இது வந்து பேசிக் ரோல்ஸ். நர்ஸா ஒர்க் பண்ணலாம், இல்லை அவங்களே ஒரு எஜுகேட்டரா போகலாம், இல்லை வந்துட்டு அவங்களே ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டரா போகலாம். இது நிறைய இடத்துல நடக்குது. இது கூட அடிஷ்னலாக ரிசர்ச்சர். இப்போ பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ் படித்தவங்க நிறைய பேர் வந்துட்டு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருக்காங்க, ரிசர்ச்சராக இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி. ஸோ அப்போ அதே தான் பேஷண்ட்கிட்டையும் அதே தான் பண்ணுறாங்க. நல்ல ஒரு எஜுகேஷன் கொடுத்து, அதாவது ஹெல்த் எஜுகேஷன் சொல்லுவோம், எஜுகேஷன் கொடுத்து அவங்களுக்கான சந்தேகங்களை தீர்க்குறாங்க. அதுக்கப்புறம் கல்லூரி சைடு வரும்போது அங்கே என்ன பண்ணாங்கன்னா, எஜுகேட்டராக ஒரு ப்ரொஃபஸராகவோ, ஒரு லெக்சரராகவோ, ஒரு பிரின்ஸிபலாகவோ, நர்சிங் டியூட்டராகவோ அவங்களுடைய ரோலை பண்ணுறாங்க. ரிசர்ச்சர் அப்படின்னும் போது புது புது விஷயங்களை வந்துட்டு அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. இதெல்லாம் வந்துட்டு நர்சிங்க்கு கம்பல்சரியாக இருக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ ரிசர்ச்சர் ஹையர் ஸ்டடீஸ் முடித்தவங்க வந்துட்டு நிறைய பேர் வந்து ரிசர்ச்சராக இருக்காங்க. அவங்க புது விஷயங்களை கண்டுபிடிச்சு ஒரு வியாதியை குணப்படுத்தும் போது என்ன விஷயங்களை செய்தால் அந்த வியாதி ஈஸியாக குணமடையும், அதுக்கு எப்படி நம்ம சப்போர்ட் பண்ணலான்ற மாதிரியான விஷயங்களையும் அவங்க கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க ஒரு ரிசர்ச்சராக. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஒரு நர்ஸுக்கு இருக்கக்கூடிய ஒரு சில ரோலாக நினைக்கிறோமா.

0: துறை சார்ந்த படிப்புகள் என்னென்ன இருக்கு, வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்களை பத்தி நம்ம கூட சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
1: மேம், இந்த நர்சிங் துறையை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள்லாம் எங்கெங்க இருக்கு, அதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், அதை பத்தி சொல்லுங்க மேம்.
2: அதாவது நர்சிங் படிச்சோம் அப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஒர்க் பண்ணலாம் மட்டும்தான் தெரியுதே வழிய என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதலாம், என்னெல்லாம் போஸ்ட்டுக்கு போகலான்றது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. அப்படி பார்த்தோம்னாக்கா எய்ம்ஸ் எக்ஸாம் சொல்லுவாங்க, எய்ம்ஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். அதுல பாத்தீங்கன்னா நார்செட் அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா நர்சிங் ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நர்சிங் ஆபீசர் ரெக்ரூட்மெண்ட் காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். இந்த இதுலயே பாருங்க, நர்சிங் ஆபீசர் இன்னொரு விஷயம், நர்ஸ் அப்படின்னு சொல்றதுக்கும் நர்சிங் ஆபீசர்ன்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நர்ஸ்ன்னு சொன்னா சிம்பிளா நினைப்பாங்க, இதே ஆபீசர் அப்படின் போது அவங்க வந்துட்டு வேற லெவல்ல நினைப்பாங்க இல்லையா. சோ அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்டே அந்த போஸ்ட் நர்ஸ்ன்னு சொல்லாம நர்சிங் ஆபீசர் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா மற்ற டிபார்ட்மெண்ட் எல்லாம் அப்படிதான் சொல்றோம் இல்லையா, மற்றவங்களெல்லாம் ஆபீசர்னு சொல்றோம், டாக்டரே எடுத்துட்டா கூட மெடிக்கல் ஆபீசர்னு சொல்றோம். ஆனா நர்ஸ் வந்துட்டு நர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கான அந்த ஒரு டிக்னிட்டி கிடைக்கல அப்படின்றதுனாலயே நர்சிங் ஆபீசர்ன்றது கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் வந்து எய்ம்ஸ்ல வந்துட்டு ஜாபுக்காக எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம், நார்செட் எக்ஸாம். அடுத்து பாத்தீங்கன்னா AFMS, அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ். நிறைய பேருக்கு வந்துட்டு அந்த மிலிட்ரியில நர்சிங் ஜாப்ஸ் அவைலபிலிட்டி இருக்குன்றது தெரியாது. நாட் ஓன்லி மிலிட்ரி, நேவி எல்லாத்துலயுமே நிறைய வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதுக்கு போறதுக்கான ஒரு எக்ஸாம் தான் இந்த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் எக்ஸாம்ன்றது.
0: இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்பெல்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க மேம்?
2: இது வந்து மேம் நம்ம வந்துட்டு வெப்சைட்ல கால் ஃபர் பண்ணுவாங்க. அது வந்துட்டு எவ்ரி இயர் வந்து தே ஆர் கண்டக்டிங். அப்போ வந்துட்டு அவங்க வெப்சைட்ல கால் ஃபர் பண்ணுவாங்க, அதாவது எக்ஸாம்ஸ் போர்ட்டல்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்துட்டு கண்டினியூஸா அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சோசியல் மீடியால பயங்கர ஆக்டிவா தான் இருக்காங்க. ஸோ அதனால அவங்க வந்துட்டு ஆன்லைன்ல பார்த்தே அப்ளை பண்ணிடலாம். ஆனால் ரெகுலராகவே இந்த எக்ஸாம்ஸ் வந்து கால் ஃபர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் MRB மெடிக்கல் ரெக்ரூட்மெண்ட் போர்டு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதுல வந்துட்டு அதாவது எலிஜிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் BSc, GNM, MSc என்ன கோர்ஸ் வேணாலும் படிச்சிருக்கலாம் எக்ஸப்ட் ANM. ஸோ அவங்க வந்துட்டு இந்த MRB எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டு அவங்க வந்துட்டு அந்த ரேங்கிங்ல அவங்கள வந்து சூஸ் பண்றாங்க நர்ஸா. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ TNPSC எக்ஸாம், TNPSC எக்ஸாம்லேயே ஒரு சில டைமிங்ஸ்ல வந்துட்டு நர்சிங் முடிச்சவங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறாங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா MCH ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் எடுத்தாங்க. அது வந்து த்ரூ TNPSC எக்ஸாம். அது வந்துட்டு நர்சிங் முடிச்சவங்களுக்கு இந்த ஸ்பெசிஃபிக்காக நர்சிங் முடிச்ச கேண்டிடேட்ஸ் வந்து MCH ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட்டுக்காக அப்ளை பண்ணி எக்ஸாம் எழுதி போஸ்டிங் போனாங்க. அதே மாதிரி அவங்க இந்த ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கும் நர்சிங் வந்து ஒரு பேசிக்காக இருக்குது. ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸருக்கு மோஸ்ட்லி வந்து நியூட்ரிஷன், பயோகெமிஸ்ட்ரி, மைக்ரோபயாலஜி படித்தவங்க தான் போவாங்க. நர்சிங் படித்தவங்களுமே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணி அவங்க ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக ஆகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ESI ஹாஸ்பிட்டல்ஸ்ன்னு சொல்லுவாங்க, எம்ப்ளாயி ஸ்டேட் இன்சூரன்ஸ் ஹாஸ்பிட்டல். அது எங்கன்னு கேட்டால் அந்த தொழிற்சாலைகளில் ESI ஸ்கீம் வச்சிருப்பாங்க இல்லையா, அந்த ESI ஸ்கீம்ல ESI ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சிருப்பாங்க. ஸோ அங்க ஒர்க் பண்றதுக்கு ESI எக்ஸாம் எழுதி அவங்க வந்துட்டு அங்க போய் ஸ்டாஃபாக ஒர்க் பண்ணலாம். அடுத்து ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ரயில்வே எக்ஸாம் இப்ப எல்லாம் ஓரளவுக்கு அவேரா இருக்காங்கன்னு நிறைய பேருக்கு தெரியறது இல்ல. ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு எக்ஸாம் எழுதினாலுமே அவங்க ரயில்வேல நர்ஸா போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நம்ம இந்தியாலேயே இருக்குதுமா. அது மட்டும் இல்லாம UPSC எக்ஸாம், ஸோ அவங்க வந்துட்டு BSc முடிச்சவங்க ஒரு பேசிக் டிகிரி BSc அப்படின்னு போது அவங்க UPSC எக்ஸாமுமே வந்துட்டு அட்டன் பண்ணலாம்.
0: ஓகே மேம். மேம் அடுத்தது வந்து பிரைவேட் செக்டர்ஸ்ல என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்கு மேம்?
2: பிரைவேட் செக்டர்ஸ்ன்னு போனா மேம் இப்போ வந்துட்டு ஹாஸ்பிட்டல் சைடு அப்படின்னு சொன்னா நர்ஸா ஒர்க் பண்றாங்க, அதே நர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அந்த லெவல் ஃபர்ஸ்ட் நர்ஸா இருப்பாங்க, வார்டு இன்சார்ஜா இருப்பாங்க, சூப்பரண்டா போவாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டரா போவாங்க. பிரைவேட் செக்டர் இது வந்து சர்வீஸ் சைடு, அதே எஜுகேஷன் சைடு தனியா இருக்குது சர்வீஸ் எஜுகேஷன். எஜுகேஷன் சைடு அப்படின்னு பார்த்தோம்னா நர்சிங் முடிச்சவங்க ஒரு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அவங்க நர்சிங் டியூட்டரா ஃபர்ஸ்ட் போகலாம். கண்டிப்பா எல்லாத்துக்குமே 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 1 இயருக்கு அப்புறம் அவங்க நர்சிங் டியூட்டரா ஒர்க் பண்ணலாம். அவங்களோட பேஸ்டா அந்த இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், அசோசியேட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர், அதுக்கப்புறம் அவங்க வைஸ் பிரின்சிபல், பிரின்சிபல் போஸ்டுக்கு போகலாம்.
0: MSc நர்சிங் படிக்கணும்னு அவசியம் இல்லையா மேம்?
2: இல்ல மேம், கண்டிப்பா இருக்குது. அதாவது BS நர்சிங் முடிச்சிருந்தாதான் நர்சிங் டியூட்டர், அடுத்து MS நர்சிங் அடிஷனல் குவாலிபிகேஷன் இருந்துச்சுனாதான் அவங்க வந்துட்டு அடுத்தது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர், ப்ரொஃபஸர் அந்த போஸ்டுக்கு போக முடியும். இன்னொன்று, எம்எஸ் நர்சிங் முடித்தாலுமே ஃபஸ்ட்டு 3 இயர்ஸ்க்கு அவங்க நர்சிங் டியூட்டராக தான் இருப்பாங்க. 3 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து அவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் போஸ்டிங்
0: எக்ஸ்பீரியன்ஸ்
2: கெயின் பண்ண

0: இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் நர்சிங் ஒரு சப்ஜெக்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே த்ரூ இந்தியன் நர்சிங் கவுன்சில் தான் சிலபஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6 கோர்ஸஸும் வந்துட்டு அடிஷ்னலாக எம்எஸ்சியில் பண்ணக்கூடிய ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டிஜிஎன் படித்தவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா ஒரு டவுட் வரும், கண்டிப்பாக படிக்கலாம். டிஜிஎனை முடிச்சதுக்கு அப்புறமா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங் போகலாம். அது வந்து 2 இயர்ஸ் கோர்ஸ். டிஜி நான் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 2 இயர்ஸ் போஸ்ட் பேசிக் கோர்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அவங்க எம்எஸ் நர்சிங் பண்ணலாம். அதுக்கப்புறம் அவங்க தேவைப்பட்டா பிஹெச்டி பண்ணலாமா. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஹையர் ஸ்டடீஸ்க்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பேசிக் அவங்க வந்துட்டு பிளஸ் டூ முடிச்சுட்டு இந்த 2 கோர்ஸ் பண்ணாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க எம்எஸ் நர்சிங் போகலாம். அதே மாதிரி இந்த ஃபாரன்சிக் நர்சிங்ன்ற கோர்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு 4 இயர்ஸாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் தமிழ்நாட்டில் நிறைய காலேஜஸில் அது வரல. ஆனால் இந்தியாவில் ஒரு சில காலேஜஸில் இந்த ஃபாரன்சிக் நர்சிங்ன்ற எம்எஸ்சி ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அந்த ஸ்பெஷாலிட்டி கோர்சஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அவங்களுக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா எம்எஸ்சி சைக்காட்ரிக் நர்சிங் முடிக்கிறவங்களுக்கு நிறைய கவர்மெண்ட் செக்டார்ஸில், கவர்மெண்ட் ஸ்பெஷலைஸ்டு ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்குது. அதே மாதிரி அப்ராடு கண்ட்ரீஸ்லேயும் இந்த பிஜி கோர்ஸ் பண்ணவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்குது. அதே மாதிரி டீச்சிங் இன்ஸ்டிடியூஷனில் பிஜி கோர்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ஆடட் பாயிண்ட்ஸ் கிடைக்குது. ஸோ அவங்க வந்துட்டு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக நல்ல ஒரு எஜுகேட்டராக அவங்க வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த ஸ்டாட்யூட்டரி பாடிஸ் பற்றி பார்க்கணுமா. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னென்னா எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்துட்டு ஒரு ரெகக்னைஸ்டு இன்ஸ்டிடியூஷனா அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதை வந்துட்டு கண்டுபிடிக்கிறது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை மாணவர்கள் என்ன பண்ணுவோம், வெப்சைட்டில், அதாவது தமிழ்நாடு நர்சிங் கவுன்சில் அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு அந்த கல்லூரியோ இல்லை வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் நர்சிங்னுடைய நேம் இருக்கா அப்படின்னு சொல்லி அதை அவங்க செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த இன்ஸ்டிடியூஷனில் போய் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு சேஃபாக அந்த கோர்ஸை முடிச்சுட்டு வெளியில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குமா. மாணவர்கள் ஏமாந்து போக வேண்டாம்ன்றதுக்காக இதை சொல்றேன்.
1: கண்டிப்பா தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் வந்திருக்காங்க.
0: வணக்கம் மேம். வணக்கம்மா, சொல்லுங்க.
2: எங்க தெரிஞ்சவங்க பொண்ணு ஒருத்தவங்க டிப்ளமா நர்சிங் முடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு எதுவும் கிடைக்குமா?
0: எப்ப முடிச்சாங்க ஐயா?
2: ஒரு 3 வருஷம் ஆகுது.
0: 3 வருஷம் ஆகுதுங்களா? பிரைவேட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாங்க. எம்ஆர்பி எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்ல எம்ஆர்பி எக்ஸாம் சொல்லி ஒரு எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க. அது கால்ஃபர் பண்ணாங்க அப்படின்னா அந்த எக்ஸாம் அவங்க அட்டன் பண்ணி நல்ல மார்க்ஸ் எடுத்தாங்க அப்படின்னு சொன்னா டெஃபினட்டா வந்து அவங்க போஸ்டிங் போகலாம், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகலாம்.

0: தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க. வணக்கம்.
1: அம்மா வணக்கம். நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேம்மா. அம்மா எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. நர்சிங் படிப்பு அப்படிங்கறது மேற்கொண்டு அந்த கோர்சஸ் அப்படிங்கறது, அதாவது இந்த நர்சிங்க்கு எப்படி இருக்கு, அந்த அயல் நாடுகள்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கறது அங்கீகரிக்கப்பட்டிருக்கா நர்சிங் கோர்ஸ், அதை பத்தி சொல்லுங்கம்மா. ரெண்டாவது, இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி மாணவர்களுக்கு நர்சிங் படிப்புக்கு கிடைக்கணும் அப்படின்னா
2: என்ன நாடுகளுக்கு போலாம், அதாவது அமெரிக்கா, ஐரோப்பா, நியூசிலாந்து, சிங்கப்பூர், அது மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்குமே மக்கள் போயிட்டு இருக்காங்க.
1: இந்த நாடுகள்ல டிமாண்ட்லாம் ஜாஸ்தியா இருக்கா?
2: டிமாண்ட் ஜாஸ்தி தான் மேம். அங்க ஏன்னா உலக நாடுகள்ல பாத்தீங்கன்னா தமிழகத்தில் முடிக்கக்கூடிய நர்சஸ்க்கு வாண்டட் நிறைய இருக்குது. ஏன்னா இங்க படிக்கக்கூடிய மாணவர்கள் மாணவிகள் வந்து, அதாவது ஒரு முழு மனதோட படிக்கிறாங்க. அவங்க நர்சிங்க வந்துட்டு உள் வாங்கி முழு மனசோட படிக்கிறாங்க. அவங்களுடைய பிராக்டிக்கல் நாலேஜ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால பாத்தீங்கன்னா உலக நாடுகள்ல நர்சிங் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸுக்கு, தமிழ்நாட்டுல முடிச்சவங்களுக்கோ பாண்டிச்சேரியில முடிச்சவங்களுக்கோ நிறைய வாண்டட் இருக்குது. சோ அதனால எந்த ஸ்டூடெண்ட்டுமே அவங்க ட்ரை பண்ணி எனக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றது இல்லை. வேணா ஒரு 6 months 1 year அப்படி வெயிட் பண்ற மாதிரி இருக்குமே ஒழிய, அவங்க டெஃபினட்டா அவங்களுக்கு ஜாப் கிடைக்குது, அவங்க போயிட்டு தான் இருக்காங்க. அடுத்து அந்த ஸ்காலர்ஷிப் பத்தி கேட்டீங்க மேம், அதுவுமே வந்துட்டு டெஃபினட்டா இருக்குது. அதாவது கவுன்சிலிங் அட்டன் பண்ணி வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கவர்மெண்டே கொடுக்குறாங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா லோன் ஃபெசிலிட்டிஸ் பேங்க்ல இருந்து அவங்களுக்கு லோன் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு சில கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ல அந்த ட்ரைனிங் போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்டைப்பண்ட் கொடுக்குறாங்க. சோ அதுமே அவங்களுக்கு கிடைக்குதுமா?

0: அடுத்து ஒரு நேயர் வந்திருக்காங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: திருவாரூர் தீபா மேம். எனக்கு என்னன்னா மேம், எங்க பாப்பா இப்ப பிளஸ் டூ போயிட்டு இருக்கா, பயாலஜி ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கா.
2: சரிமா.
1: இப்ப வந்து நான் பயாலஜி குரூப் முடிச்சோன்னா பிஎஸ்சி நர்சிங் அட்மிஷன்

0: போகணும்னா நான் எப்படி அதை அட்மிஷன் போடுறது என்னென்ன பண்ணணும்?
1: கவர்மெண்ட்ல அப்ளை பண்ணதுக்கு கேக்குறீங்களாமா இல்ல பிரைவேட்ல அட்மிஷன் போடணுமா?
0: ரெண்டுமே எப்படி அப்ளை பண்றது
1: அப்படின்னாமா? அவங்க வந்துட்டு பயாலஜி குரூப்ல அதான் மார்க்ஸ் சொன்னோம் இல்லையா, 45% மேல அவங்க மார்க் எடுத்திருக்கணும். அது எதுலன்னு கேட்டீங்கன்னா பிசிபி அப்படின்னு சொல்லுவாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில 45% மேல மார்க் எடுத்திருக்கணும். ஆனா கவர்மெண்ட்ல நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுக்கு கட் ஆஃப் மார்க்னு பாப்பாங்கம்மா. அந்த கட் ஆஃப் மார்க் என்னன்னு கேட்டீங்கன்னா பயாலஜில 100 மார்க்குக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில வந்துட்டு மொத்தம் 200 இருக்கு இல்லையா, அதை ரெண்டா டிவைட் பண்ணி அது ஒரு 100 மார்க் எடுத்துப்பாங்க. மொத்தம் 200 மார்க்கு. அந்த 200 மார்க்குக்கு எவ்வளவு மார்க்ஸ் எடுக்கிறாங்கன்னு பாப்பாங்க, அதான் கட் ஆஃப்னு சொல்றது. இப்ப ஒரு அப்படி கட் ஆஃப் பார்த்தோம்னா ஒரு 175 மார்க்ஸ்க்கு மேல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட்லயே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை விட கொஞ்சம் ஒரு 140 மேல இருக்குன்னா உங்களுக்கு பிரைவேட்ல கவுன்சிலிங்ல கிடைக்கும். சோ அந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணிதான் அவங்களுக்கு வந்துட்டு அந்த சீட்டு கிடைக்குமா?
2: மேம் ஸ்காலர்ஷிப் பத்தி சொன்னீங்க, இந்த எஜுகேஷன் லோன் கிடைக்குமா மேம் இந்த பிஎஸ்சி நர்சிங் ஜிஎன்எம் இதெல்லாம் படிக்கிறதுக்கு?
1: கண்டிப்பா லோன் கிடைக்குது மேம். ஏன்னா நர்சிங் வந்துட்டு பேங்க்ல போனதே கேட்பாங்க என்ன படிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. ஒரு 10 ஸ்டூடெண்ட்ஸ் அங்க வராங்கன்னா ரெண்டு பேர் நர்சிங் இருப்பாங்க, ரெண்டு பேர் இன்ஜினியரிங் இருப்பாங்க, அதர் கோர்சஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனால் அந்த நர்சிங் படிச்சுட்டு வரவங்களுக்கு டெஃபினட்டாக அவங்க லோன் கொடுத்துட்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஜாப் வந்துட்டு கன்ஃபார்ம்டு ஜாப் ஃபியூச்சரில். ஸோ அந்த ஜாப் செக்யூரிட்டி இருக்கிறதுனால ஈஸியாகவே லோன் கிடைக்குது மேம். ஒரு சில இடத்துல லேட் ஆகலாம், ஒரு சில பேங்க்ஸில் வந்துட்டு அந்த ப்ராசஸிங்
2: நடக்கலாம். நமக்கு தேவை மேம்,
1: அவங்க வந்து மேம் இப்போ ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறாங்கன்னா ஒரு காலேஜில் போயிட்டு அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க, போனஃபைடு சர்டிஃபிகேட் வித் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமும் அது பண்ண முடியுமா? அப்படி பண்ணதுக்கு அப்புறமா அந்த காலேஜினுடைய போனஃபைட் சர்டிபிகேட்ஸ் அங்கேயே கொடுப்பாங்க, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அதுவுமே கொடுத்துருவாங்க. அதை வச்சுட்டு அவங்களுடைய பிளஸ் டூ மார்க் ஷீட், டிசி, ஆதார், அதை வச்சுதான் அவங்க அப்ளை பண்ணணும். இன்னொன்று, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல கிடைக்காது, அது அந்த ப்ராசஸ் முடிகிறதுக்கு செகண்ட் இயர் வந்துடும். அப்படி செகண்ட் இயர் வரும்போது அவங்களுடைய அந்த ஃபர்ஸ்ட் இயர் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களான்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் கேட்பாங்க, அவங்க பாஸ் பண்ண மார்க் ஷீட்டோ ஏதோ ஒரு எவிடன்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுமா?
2: வந்து நர்சிங் படிச்சிட்டோம், ஒரு வேலை வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த கெரியர் க்ரோத் எப்படி இருக்கும் மேம்?
1: நம்ம வந்துட்டு நர்சிங், நம்ம ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா இருக்காங்கன்னு சொல்றோம். ஆனா அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு பேசிக் நர்ஸா இருந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மல்டிபிள் ரோல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அது ஒரு சில எக்ஸாம்பிள் சொல்றேன் மேம். ஹாஸ்பிட்டல் நர்ஸ் இல்லாம ஸ்கூல் ஹெல்த் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்கூல் செட்டப்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்களோட ஹெல்த் அசஸ்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போறதோ இல்ல வந்துட்டு ஃபர்தரா என்ன செய்யணுமோ அதை செய்யறவங்க ஸ்கூல் ஹெல்த் நர்ஸ். அடுத்து பாத்தீங்கன்னா ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது தொழிற்சாலைகள், தொழிற்கூடங்கள்ல. ஏன்னா அங்க ஒர்க் பண்றவங்களுக்கு எப்ப வேணாலும் என்ன வேணாலும் இன்சிடென்ட் நடக்கலாம், எமர்ஜென்சிஸ் வரலாம். அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு கேர் கொடுக்கணும், அவங்கள வந்து அங்கேருந்து ரெஃபர் பண்ணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல ஒரு நர்ஸ் தேவைப்படுறாங்க, அவங்க அந்த ஆக்குபேஷனல் ஹெல்த் நர்ஸ்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாரிஷ் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தியாவில் ரேராக இருக்குது. அதர் கண்ட்ரீஸில் இந்த பாரிஷ் நர்ஸ் அப்படின்னா அந்த ஆன்மீக கூடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே வந்துட்டு நர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுவாங்க ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில். அப்புறம் ஹோம் கேர் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹோம் கேர் நர்ஸ் வந்துட்டு இப்போ லோக்கலாக நம்ம ஏரியாவிலேயே நிறைய இடத்துல இதை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வீட்லேயே போயிட்டு ஒரு பேஷண்ட்டை பார்த்து கேர் கொடுக்கறது. அப்புறம் ஹாஸ்பைஸ் நர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா முதியோர்களுக்கு, வயதானவர்களுக்கு அவங்க கூடவே இருந்து கேர் கொடுக்குறாங்க. அப்புறம் ரீஹாபிலிட்டேஷன் நர்ஸ்ன்னு சொல்கிறாங்க மேம், அது மறுவாழ்வு கொடுக்கறது. ஒரு பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டு வரும்போது அவங்க முழுசாக அவங்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்குறவங்க அந்த ரீஹாபிலிட்டேஷன் நர்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிலிட்ரி நர்ஸ், அதுதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஆர்ம்டு நர்சஸ் அதெல்லாம் பார்த்தோம். ஸோ மிலிட்ரியில் வந்து அவங்க நர்ஸாக ஒர்க் பண்ணுறாங்க. அடுத்து ஏரோஸ்பேஸ் ஆர் ஃப்ளைட் நர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃப்ளைட்டில் இப்போ நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டோம், ஃப்ளைட்டில் போயிட்டு இருந்தாங்க இந்த திடீர்னு டெலிவரி ஆகிடுச்சு, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு யாரும் இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு சில ஃப்ளைட்டில் வந்துட்டு அதுக்கு போஸ்டே வச்சுருக்காங்க ஃப்ளைட் நர்ஸ் அப்படின்னு சொல்லி. அப்புறம் டெலி நர்சிங், டெலி நர்சிங் இப்போ வந்துட்டு நிறைய இருக்குது. யாருமே வந்துட்டு பேஷண்ட்டை டைரெக்டாக தான் பார்த்து கேர் கொடுக்கணுன்றது கிடையாது, த்ரூ டெலிஃபோன் ஆர் டெலிவிஷன் தே ஆர் கிவிங் கேர், அதுதான் டெலி நர்சிங். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாரன்சிக் நர்ஸ், ஸோ அதுதான் நம்ம எம்எஸ்சியில் நான் ஒரு கோர்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா, எம்எஸ்சி ஃபாரன்சிக் நர்சிங் தடயவியல் துறைன்னு சொல்லுவோம். அந்த தடயவியல் துறை மெடிசனில் இருக்குது, ஃபாரன்சிக் மெடிசன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நர்சிங்கில் வந்துட்டு இப்போ அதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க.
2: இப்போ அந்த ஃபாரன்சிக் நர்சிங் சொன்னீங்க, இந்த கோர்சஸ்லாம் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணணும்?
1: இப்போ பிஎஸ்சி முடிக்கிறாங்க இல்லையா, பிஎஸ்சி முடிச்சதுக்கு அப்புறமா எம்எஸ்சியில் இந்த ஃபாரன்சிக் நர்சிங் ஒரு ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ்.
2: அதுக்கு ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்குறேன்
1: மேம். என்ட்ரன்ஸ் கிடையாது மேம், டைரெக்டாக வந்துட்டு பிஜி பண்ணுறதுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது மேம். பிஎஸ்சி முடிச்சிருந்தாங்கன்னா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுனாலே அவங்க இந்த பிஜி கோர்சஸ் பண்ணலாம்.
2: இந்த கோர்ஸ் எந்த காலேஜ்ல இருக்கோ நம்ம அந்த
1: காலேஜ்ல பண்ணிக்கலாம் மேம், அப்ளை பண்ணிக்கலாம்.

0: ஆனா ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ல அவங்களுடைய அந்த ஸ்டூடெண்ட்ஸ்டைய ஸ்டாண்டர்ட மெயின்டைன் பண்றதுக்காக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க. சோ அது வந்துட்டு ஒரு ஓரளவுக்கு பாஸ் பண்ற மாதிரியான எக்ஸாமா தான் இருக்கும். அது பாஸ் பண்ணிட்டாங்கன்னா அது எல்லா இன்ஸ்டிடியூஷன்லயும் கிடையாது, ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ல மட்டும் அந்த என்ட்ரன்ஸ் இருக்குமா. அடுத்து பார்த்தோம்னா இப்போ வந்துட்டு நர்ஸ் என்டர்பிரீனர்னு சொல்லுவாங்க, அதாவது தொழில் முனைவோர். ஒரு நர்ஸ் அப்படின்னா ஹாஸ்பிட்டல்ல போய் தான் ஒர்க் பண்ணணுன்றது கிடையாது, அவங்களே ஒரு தொழில் முனைவோரா வரலாம்.
1: எப்படி
0: எப்படின்னு கேட்டா, இப்ப நர்சிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, நர்சிங்க்கு ரிலேட்டடான நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை வந்துட்டு அவங்களே ப்ரொடியூஸ் பண்ணி அவங்களே வந்துட்டு ஒரு மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்க ஒரு என்டர்பிரைனரா ஆகுறாங்க. நர்சிங் தேவையான மெட்டீரியல்ஸ் இந்த பிபிஇ கிட் எல்லாம் சொல்லுவாங்க, பர்சனல் ப்ரொடக்டிவ் எக்யூப்மெண்ட் கோவிட் டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி கிட் எல்லாம் ரெடி பண்ணும்போது அவங்களுக்கு என்னன்னா, ஒரு நர்ஸா இருக்கும்போது அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க இந்த பிபிஇ கிட் வந்து எப்படி போட்டா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்ன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும்போது அப்போ அதே அவங்கள ரெடி பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணும்போது அவங்க வந்துட்டு அந்த இடத்துல ஒரு என்டர்பிரினரா ஆகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ரேடியாலஜிக்கல் நர்சிங். இந்த ரேடியாலஜின் போது எக்ஸ்ரே இசிஜி இதை தான் ரேடியாலஜின்னு சொல்லுவோம். அதுக்கு தனியாக டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. இருந்தாலுமே நர்சிங் முடிச்சவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சிலர் வந்துட்டு ஸ்பெஷலைஸ்டு கோர்ஸாக எடுத்து அந்த ரேடியாலஜி எல்லாம் பண்ணும்போது அவங்க ரேடியாலஜிக்கல் நர்ஸ் ஆகலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிசன் நர்ஸ். பிரிசன் நர்ஸ் அப்படின்னும் போது ஒரு பிரிசன் இம்ப்ரிசன்மெண்ட் ஆகக்கூடிய அந்த கிரைம்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு நிறைய சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் இருக்கு.
1: கைதிகளுக்கு
0: வந்து அந்த சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ் வந்துட்டு கவுன்சிலிங் கொடுத்து அதை சால்வ் பண்ணும் போது அங்க ஒரு நல்ல பர்சனா அந்த பிரிசன் நர்ஸ் இருக்காங்க. அதுக்கப்புறம் பீஸ் நர்ஸ் காப்ஸ்னு சொல்லுவாங்க, அதாவது நர்ஸ் வந்து அமைதியா ஒரு பேஷண்ட் வந்து அமைதியாவே எப்படி குணப்படுத்தலாம், அதாவது பேசி பேசி ரொம்ப அவங்கள்ட்ட சாஃப்டா பேசி பேசியே அவங்கள சரி பண்ணலாம் அப்படின்னாங்க. அதுக்குன்னு தனி ஒரு குரூப் ஆஃப் நர்ஸ் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோல்ஸ், அது இதெல்லாமே பண்ணலாம். ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் ஒர்க் பண்ணணும்னு கிடையாது, இது நிறைய பண்ணலாம். அடுத்து கரியர், அதர் கேரியர்ஸ்னும் போது வேணும் அப்படின்னா அவங்க வந்துட்டு ஃபர்தரா அதர் கோர்சஸ் பண்ணலாம், ஹையர் ஸ்டடிஸ் போறதோ இல்லை அப்ராடு போடுறதோ, இது எல்லாமே அவங்களுடைய குரூத் கேரியர்ஸ் தான்.
1: கண்டிப்பாக மேம், நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த வருஷம் நர்சிங் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க மேம்?
0: அதாவது மேம், நர்சிங் படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு வரவங்க அதை வந்து சும்மா ஒரு கோர்ஸாக நினச்சி வரக்கூடாது. நான் இந்த கோர்ஸ் படித்தோன்னா வேலை கிடைக்கும் அப்படின்றதோட வரக்கூடாது. அது ஒரு ஆத்ம திருப்தியோட முழு மனசோட ஏற்று அதை வந்துட்டு அந்த கோர்ஸ் அவங்க படித்தாங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்துட்டு நல்ல நிலைமையை அடையலாம்னு சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
1: இன்னைக்கு இந்நிகழ்ச்சியில் பங்கேற்று பல பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கீங்க மேடம். ஒரு மருத்துவமனையில் ஒரு செவிலியருடைய முக்கியத்துவம் என்ன, இந்த படிப்பை முடிச்சதுக்கு அப்புறமா வேலை வாய்ப்புகள் எங்கெங்க இருக்கு, வெளிநாட்டில் போய் வேலை செய்யறதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் என்ன இருக்கு, நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசு சார்ந்த வேலை வாய்ப்புகள்லாம் எங்கெங்க இருக்கு, அதுக்கு எப்போலாம் அப்ளை பண்ணணும், இப்படி பல பயனுள்ள தகவல்களை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா கேட்டுட்டு இருக்க நேயர்களுக்கு நிகழ்ச்சி பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறோம். நன்றி மேடம்.
0: நன்றி மேம்.

இளைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை கேட்டது அடுத்தது என்ன? கல்வி தொடர் நிகழ்ச்சியில் இம்மாதம் 5ஆம் தேதி ஒலிபரப்பான நாகப்பட்டினம் தனியார் செவிலியர் கல்லூரி முதல்வர் முனைவர் பி. கோமதி அவர்கள் பங்கேற்ற நேரலை நிகழ்ச்சியின் ஒளிப்பதிவு.

நேர்களே, காரைப்பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் எஃப்எம் 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைதள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3.

0: சோதிடர் அப்போதுதான் மாலை வேளை பூஜைக்கு ஆயத்தம் செய்து கொண்டிருந்தார். இவனை பார்த்ததும்,
1: வாப்பனே, வாணர்குலத்து வல்லத்தரகன் தானே என்றார்.
0: ஆம் சோதிடரே, உம் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் உம்முடைய ஞாபக சக்தி பிரமாதம் என்றான் வந்தியத்தேவன்.
1: தம்பி, ஜோதிட சாஸ்திரம் பயில்வதற்கு ஞாபக சக்தி மிக அவசியம். கிரகங்கள், நட்சத்திரங்கள், தசைகள், புக்திகள், யோகங்கள் இவை லட்சம் விதமான சேர்க்கை உள்ளவை. அவ்வளவையும் மனதில் வைத்துக்கொண்டு வருஷம், மாதம், நாள், நாழிகை, வினாடி ஒரு வினாடியில் நூறில் ஒரு பங்கு நேரம் இவ்வளவையும் கணக்கிட்டு பார்த்தல்லவா சொல்ல வேண்டும்? போகட்டும், என் ஜோசியம் முன்பின்னாக இருந்தாலும் என்றாயே, அதன் பொருள் என்ன? நான் உனக்கு சொன்னது ஒன்றும் பலிக்கவில்லையோ?
0: அதையும் உங்கள் ஜோசியத்திலேயே கண்டுபிடித்துக் கொள்ள வழி இல்லையா?
1: உண்டுண்டோ, ஜோசியத்தினாலும் கண்டுபிடிக்கலாம், ஊகத்தினாலும் கண்டுபிடிக்கலாம். உனக்கு நான் கூறியவை பலித்துத்தான் இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ திரும்பவும் இந்த குடிசைக்குள் வருவாயா?
0: ஆமாம் ஆமாம், உம்முடைய சோதிடம் பலிக்கத்தான் செய்தது.
1: அப்படி சொல்லு, எந்த விதத்தில் பலித்தது அப்பனே?
0: நீர் எனக்கு சொன்னது அப்படியே பலித்தது. நீ போகிற காரியம் நடந்தால் நடக்கும், நடக்காவிட்டால் நடக்காது என்றீர். அந்தப்படியே நடந்தது. நடந்தது என்று நான் சொல்வது கூட பிசகு. என்னை கண்டவுடனேயே ஓட்டம் பிடித்து ஓடிற்று.
1: தம்பி, நீ பெரிய வேடிக்கைக்காரனாயிருக்கிறாய்.
0: உண்மையான வார்த்தை. நான் வேடிக்கைக்காரன்தான், அத்துடன் கொஞ்சம் கோபக்காரன்.
1: இந்த குடிசைக்குள் வரும்போது கோபத்தை வெளியில் மூட்டை கட்டி வைத்து விட்டு வர வேண்டும்.
0: அப்படி செய்யலாம் என்றுதான் பார்த்தேன். ஆனால் உம்முடைய சீடனை

0: வாசலில் காணவில்லை. கோப மூட்டையை திண்ணையில் வைத்தால் யாராவது அடித்து கொண்டு போய்விட்டால் என்ன செய்கிறது என்று உள்ளே கொண்டு வந்து விட்டேன். உம்முடைய சீடன் எங்கே சோதிடரே? போன தடவை அவன் என்னை வாசலில் தடுத்து நிறுத்த பார்த்தது அப்படியே நினைவில் இருக்கிறது.
1: இன்றைக்கு ஐப்பசி அம்மாவாசை அல்லவா, அதற்காக அவன் கொள்ளிடக்கரைக்கு போயிருப்பன்.
0: அமாவாசைக்கும் கொள்ளிடக்கரைக்கும் என்ன சம்பந்தம்?
1: கொள்ளிடக்கரையில் காலாமுகர்களின் மகா சங்கம் இன்று நடைபெறுகிறது. என் சீடன் காலாமுகத்தைச் சேர்ந்தவன்.
0: சோதிடரே, நான் சைவ மதத்தையே விட்டுவிடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
1: விட்டுவிட்டு
0: உமது சிநேகிதர் ஆழ்வார்க்கடியார் நம்பி இருக்கிறாரே,
1: திருமலையை சொல்லுகிறாயாக்கும்?
0: ஆம், அவரிடம் தீட்சை பெற்று உடம்பெல்லாம் நாமத்தை போட்டுக்கொண்டு வீர வைஷ்ணவனாகிவிடலாம் என்று உத்தேசிக்கிறேன்.
1: அது ஏன் அப்படி?
0: காலாமுகச் செய்வர்கள் சிலரை பார்த்தேன், இங்கே வருகிற வழியிலே கூட பார்த்தேன். அவர்களையும் அவர்கள் வைத்திருக்கும் மண்டை ஓடுகளையும் பார்த்த பிறகு சைவத்தை விட்டுவிடலாம் என்று தோன்றுகிறது.
1: தம்பி, இத்தனையோ போர்க்களங்களை பார்த்திருக்கும் உனக்கு மண்டை ஓடுகளைக் கண்டு என்ன பயம்?
0: பயம் ஒன்றுமில்லை, அருவறுப்புத்தான். போர்க்களத்தில் பகைவர்களை கொல்வதற்கும் மண்டை ஓடுகளை மாலையாக போட்டுக் கொள்வதற்கும் என்ன சம்பந்தம்?
1: உன்னுடைய எஜமானர் ஆதித்த கரிகாலர் வீரபாண்டியனுடைய தலையை வெட்டி எடுத்துக் கொண்டு வந்து ஊர்வலம் விடவில்லையா?
0: அவர் ஏதோ சபதம் செய்திருந்தபடியால் அவ்விதம் செய்தார். அதற்காக பிறகு எவ்வளவோ வருத்தப்பட்டார். அவர் கூட மண்டை ஓட்டை மாலையாக போட்டுக்கொள்ளவில்லையே, கையிலும் எடுத்துக்கொண்டு திரியவில்லையே. காலாமுகர்கள் எதற்காக இப்படி செய்கிறார்கள்?
1: வாழ்க்கை அனிச்சியம் என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காக அவர்கள் அவ்வாறு செய்கிறார்கள். நீயும் நானும் திருநூறு பூசிக்கொள்கிறோம், அது மட்டும் என்ன? இந்த மனித உடம்பு நிலையானது அல்ல, ஒரு நாள் சாம்பலாகப் போகிறது என்பதை மறந்து விடாமல் இருப்பதற்காகத்தானே திருநீர் பூசிக்கொள்கிறோம்.
0: மனித தேகம் அனித்தியம் என்பது சரிதான். இது எரிந்து சாம்பலாகும் அல்லது மண்ணோடு மண்ணாகும். சிவபெருமானுடைய திருமேனி அப்படி அல்லவே? பரமசிவன் ஏன் கையில் மண்டை ஓட்டை வைத்திருக்கிறார்?
1: தம்பி, சிவபெருமானுடைய கையில் உள்ள மண்டை ஓடு ஆணவத்தை குறிக்கிறது. ஆணவத்தை வென்றால் ஆனந்த நிலை ஏற்படும் என்பதை காட்டுகிறது. சிவபெருமான் கையில் மண்டை ஓட்டுடன் அனந்த நடனம் செய்கிறார் அல்லவா?
0: மண்டை ஓடு எப்படி ஆணவத்தை குறிக்கும்? எனக்கு தெரியவில்லையே.
1: உனக்கு தெரியாதது இன்னும் எவ்வளவோ இருக்கிறது தம்பி. மண்டை ஓடு ஆணவத்தை குறிப்பது எப்படி என்பதை மட்டும் இப்போது தெரிந்து கொள். பிரம்மதேவனும் திருமாலும் ஒரு சமயம் கர்வம் கொண்டார்கள். நான் பெரியவன் என்று சண்டையிட்டார்கள். சிவன் அவர்களுக்கு நடுவில் வந்தார். என்னுடைய சிரசை ஒருவரும் என்னுடைய பாதத்தை ஒருவரும் கண்டுபிடித்து கொண்டு வாருங்கள், யார் பார்த்துவிட்டு முதலில் வருகிறாரோ அவர்தான் உங்களில் பெரியவர் என்றார். மகாவிஷ்ணு வராக உருவம் கொண்டு சிவனுடைய பாதங்களை பார்ப்பதற்காக பூமியை குடைந்து கொண்டு சென்றார். பிரம்மா அன்னப்பறவையின் ஒரு கொண்டு வானத்தில் பறந்து சென்றார். திருமால் திரும்பி வந்து சிவனுடைய அடியை காண முடியவில்லை என்று உண்மையை ஒப்புக்கொண்டார். பிரம்மா திரும்பி வந்து சிவனுடைய முடியை பார்த்துவிட்டதாக பொய் சொன்னார். அப்போது சிவன் பிரம்மாவுக்கு இருந்த 5 தலைகளில் ஒன்றை கிள்ளி எடுத்து அவரை தண்டித்தார். ஆணவம் காரணமாக பிரம்மா சண்டையிட்டு பொய் சொன்னபடியால் அவருடைய தலை ஆணவத்துக்கு சின்னமாயிற்று.
0: வந்தியத்தேவன் எதையோ நினைத்து கொண்டவன் போல இடியடி என்று சிரித்தான்.
1: என்னத்தை கண்டு இப்படி சிரிக்கிறே தம்பி?
0: ஒன்றையும் கண்டு சிரிக்கவில்லை, ஒரு விஷயம் நினைவுக்கு வந்தது, அதனால் சிரித்தேன்.
1: அது என்ன விஷயம்?
0: ரகசியம் ஒன்றும் இல்லையே. ரகசியம் என்ன? பிரம்மாவை தண்டித்தது போல என்னையும் தண்டிப்பதாயிருந்தால் குறைந்தபட்சம் 10,000 தலையாவது எனக்கு இருந்தால்தான் சரி கட்டி வரும். அதை எண்ணித்தான் சிரித்தேன்.
1: அத்தனை பொய்கள் சொல்லுகிறார்க்கோ?
0: ஆம் சோதிடரே, அது என் ஜாதக விசேஷம் போல இருக்கிறது. பொன்னியின் செல்வரை சந்தித்த பிறகு உண்மையே சொல்வதென்று தீர்மானித்திருந்தேன். ஒரு தடவை ஒரு முக்கியமான உண்மையையும் சொன்னேன். அதை கேட்டவர்கள் நகைத்தார்கள், ஒருவரும் நம்பவில்லை.
1: ஆம் தம்பி, காலம் அப்படி கெட்டு போய்விட்டது.
2: இந்த நாளில் பொய்யையே ஜனங்கள் நம்புவதில்லை, உண்மையை எப்படி நம்ப போகிறார்கள்?
0: உம்முடைய சோதிடத்தின் கதியும் அப்படித்தானாக்கும். சோதிடரே, இளவரசர் அருள்மொழிவர்மரை பற்றி நீர் கூறியது நினைவிருக்கிறதா? வானத்திலே வடதிசை அடிவாரத்தில் நிலைத்து நின்று ஒளிரும் துருவ நட்சத்திரம் போன்றவர் பொன்னியின் செல்வர் என்று நீர் சொல்லவில்லையா?
1: சொன்னேன். அதனால் என்ன?
0: அவரை பற்றிய

0: செய்தியை நீர் கேள்விப்படவில்லையா? கேள்விப்படாமல் எப்படி இருக்க முடியும்? நாடு நகரம் எல்லாம் அதே பேச்சாகத்தானே இருக்கிறது. துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்கிவிட்டதென்று நீர் கேள்விப்பட்டதுண்டா? துருவ நட்சத்திரம் கடலில் மூழ்காதே. ஆனால் அந்த நிலைகுலையா நட்சத்திரத்தையும் மேகங்கள் சில சமயம் மறைக்கலாம் அல்லவா? இன்றைக்கு கூட வடதிசையில் மேகங்கள் குமுறுகின்றன. இன்று இரவு நீ எவ்வளவு முயன்றாலும் துருவ நட்சத்திரத்தை காண முடியாது. அதனால் அந்த நட்சத்திரம் இல்லாமல் போய்விடுமே. அப்படியா சொல்கிறீர்? பொன்னியின் செல்வரை பற்றிய உண்மையான செய்தி ஏதாவது உமக்கு தெரியுமா?
1: எனக்கு எப்படிப்பா தெரியும்? நீதான் அவருடன் கடைசியாக கடலில் குடித்தாய் என்று பேச்சாயிருக்கிறது. தெரிந்திருந்தால் உனக்கல்லவா தெரிந்திருக்க வேண்டும்? உன்னை கேட்கலாம் என்று எண்ணி இருந்தேன்.
0: வந்தியத்தேவன் பேச்சை மாற்ற விரும்பி, சோதிடரே, வால் நட்சத்திரம் எப்படி இருக்கிறது என்று வினவினான்.
1: மிக மிக நீளமாக பின்னிரவு நேரங்களில் தெரிகிறது. இனிமேல் நீளம் குறைய வேண்டியதுதான். தூமகேட்டுவினால் விபத்து ஏதும் ஏற்படுவதாயிருந்தால் அதிசீக்கிரத்தில் அது ஏற்பட்டாக வேண்டும். கடவுளே, ராஜகுலத்தில் யாருக்கு என்ன நேரிடுமோ என்னவோ என்றார் சோதிடர்.
0: வந்தியத்தேவனுடைய உள்ளம் அதிவேகமாக அங்குமிங்கும் பாய்ந்தது. தஞ்சையில் பாரிசவாயு பீடித்து படுத்த படுக்கையாயிருக்கும் சுந்தர சோழரும், நாகைப்பட்டணத்தில் நடுக்கு சுரம் வந்து கிடக்கும் பொன்னியின் செல்வரும், கடம்பூர் மாளிகையில் நந்தினியை சந்திக்கப் போகும் ஆதித்த கரிகாலரும், ராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டு மக்களின் கோபத்துக்கு பாத்திரமாகியிருக்கும் மதுராந்தகரும், கையில் கொலைவாளை வைத்து கொண்டு கொஞ்சும் நந்தினியும் அவனுடைய உள்ளத்தில் வரிசையாக பவனி வந்தார்கள். அதெல்லாம் போகட்டும் ஜோதிடரே, ராஜகுலத்தாரின் விஷயம் நமக்கென்னத்திற்கு? நான் இப்போது மேற்கொண்டு போகும் காரியம் எப்படி முடியும் அது சொல்லுங்கள்.
1: முன்னே உனக்கு சொன்னதைத்தான் இப்போதும் சொல்ல வேண்டியிருக்கிறதப்பன. எத்தனையோ விபத்துக்கள் உனக்கு வரும். அவற்றையெல்லாம் வெற்றி கொள்வதற்கு எதிர்பாராத உதவி கிடைக்கும்
0: என்றார் சோதிடர். இப்போது வாசலில் வந்து கொண்டிருப்பது விபத்தா உதவியா என்று வந்தியத்தேவன் எண்ணமிட்டான். ஏனென்றால் அந்த சமயம் வாசலில் ஆடவர்களின் குரல்களுடன் பெண்களின் குரல்களும் கேட்டன. இருவரும் வாசற்புறத்தை நோக்கினார்கள். மறுநிமிடம் வானதி தேவியும் அவளுடைய பாங்கியும் உள்ளே வந்தார்கள். வந்தியத்தேவன் எழுந்து நின்று மரியாதையுடன், தேவி மன்னிக்க வேண்டும், தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன் என்றான்.
2: ஐயா, என்னிடம் ஏன் அவ்வளவு கோபம்? தங்களுக்கு நான் என்ன தீங்கு செய்தேன்
0: என்ற குடும்பாளூர் இளவரசியின் தீனமான குரல் வந்தியத்தேவனை உருக்கிவிட்டது. இந்த பெண்ணிடம்தான் உண்மையில் எதற்காக கோபம் கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. பூங்குழலி ஒரு கணம் அவன் மனக்கண் முன் வந்து மறைந்தாள். அவளுக்காக இந்த பெண்ணிடம் கோபம் கொள்ளுவது என்ன நியாயம்?
3: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: குதிரை மேலிருந்து வந்தியத்தேவன் பார்த்த பல்லக்குல வானதி இருந்தது தெரிஞ்சு போயிட்டது. இருந்தாலும் சோதிடர் வீட்டுக்குள்ளாவ வந்ததும் தனக்கே உரிய நகைச்சுவுடன், தாங்கள் இங்கே வரப்போகிறீர்கள் என்று தெரிந்திருந்தால் நான் வந்திருக்க மாட்டேன்னு சொன்னான். பூங்குழலியின் காரணமா அவ மேல வந்தியத்தேவன் கோபம் கொண்டிருந்தான் அல்லவா? சூதுவாது அறியாத வானதிக்கு இதுவே வருத்தம் தந்துடுச்சு. அவளுடைய இனிய சுபாவத்தை பார்த்திருக்கிற வந்தியத்தேவனும் தான் அப்படி பேசியிருக்க கூடாதுன்னு உணர்றான். இலங்கைக்கு போக வந்தியத்தேவன் ஆயத்தமாயிருந்தபோது குந்தவையும் இந்த பெண்ணும் சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு ரெண்டையும் அப்படியே சொல்லிடுறேன்னு சொன்னது நினைவு இருக்கும். ஒருத்தர் சொன்னதை இன்னொருத்தர் சொன்னதா மட்டும் மாத்திட வேண்டாம்னு வானதி ஒரு குழந்தைய போல கேட்டுக்கிட்டது இப்ப அவன் நினைவுக்கு வந்தது போலும். சில தொடர்களை பத்தி விரிவாக பார்ப்போம். ஐப்பசி அமாவாசை. சூரியனை மையமாக கொண்டு எல்லா கோள்களும் நீள்வட்ட பாதையிலே சுத்தி வருகின்றன அல்லவா? சந்திரன் பூமியும் சுத்தி வர்றதுனால பூமியை பொறுத்தவரை வளர்பிறை தேய்பிறை என்கிற பார்வை மாற்றங்கள் ஏற்படுகின்றன. கணிப்பு வசதிக்காக வானவியல் ஏற்படுத்திக்கிட்ட ராசி சக்கரத்தில் ஒன்று துலாம். ஐப்பசியில சூரியன் 30 பாகைகள் கொண்ட இந்த வீட்டில் இருப்பதாக கொள்ளப்படுகிறது. இதே துலா ராசியில சந்திரன் சூரியனுடன் இணையும் போது ஒரு குறிப்பிட்ட கோணத்தில், அதாவது அந்த கோணத்தில் உள்ளதாக கொள்ளப்படுற நட்சத்திரத்தில் சந்திரன் வரும்போது பூமியில் இருப்பவங்களுக்கு சந்திரன் கண்ணுக்கு தெரியாது. சுவாதி, விசாகம் இந்த நட்சத்திரங்களில் இது பெரும்பாலும் நிகழும். அரிதாக சித்திரை நட்சத்திரம்

0: நட்சத்திரத்திலும் நிகழ்வது உண்டு. ஐப்பசி அமாவாசை இதுதான். அனித்யம், நித்தியம் நிலையானது, அனித்யம் நிலை அற்றது. அ என்கிற முன்னோட்டு எதிர்மறை பொருளை தருது. தர்மம் அதர்மம் ஆவது போல. ஆணவம் உயிரின் அறிவை மறைச்சு அறியாமையை தருவது. நான் என்கிற அகங்காரம், எனது என்கிற மமக்காரம் ரெண்டையும் உருவாக்கி பற்றை ஏற்படுத்தி பிறவி சுழற்சியில தள்ளுவது இதன் வேலை. வெளியில இந்த மாதிரி விஷயங்களை பத்தி யார் சொல்ல போறாங்க? நேரமானாலும் இங்க கொஞ்ச நேரம் இருந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஆழ்வார்க்கடியானுக்கு ஈடு கொடுக்க உதவுமே.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேர்களே, காரை பண்பலை 100.3 நிகழ்ச்சிகள் குறித்த தகவல்கள் மற்றும் அப்டேட்டுகளுக்கு காரைக்கால் FM 100.3 ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் மற்றும் எக்ஸ் வலைத்தள பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள்.

0: பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாகப்பட்டினம்.
1: திருவாரூர் ஜெயதி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூமில் மெகா சேல்ஸ் கேம்.
2: உயர்ந்த தரம் வாய்ந்த அதிக மைலேஜ் தரும் XSR 155 cc பைக்க வரும் 14 ஆம் தேதி வரை 0 டவுன் பேமெண்டில் ஓட்டிச் செல்லுங்கள். அது மட்டுமில்லையே, ரே இசட்ஆர் ஃபேசினோ ஸ்கூட்டர்ஸ், FZS, FZX, R15 V4, MT15 பைக்குகள் குறைந்த முன்பணத்தில் உங்களுக்காக காத்திருக்கின்றது.
1: ஜெயந்தி மோட்டார்ஸ் யமஹா ஷோரூம், திருவாரூர் மன்னார்குடி குடவாசல், நெல்லிலம் நீடாமங்கலம் ஏரவாஞ்சேரி குத்தாண்டலு.
2: 6385657335.
3: நேயர்கள் இப்போது கேட்கலாம், நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால்.
4: உங்கள் கடை காரைக்கால்
5: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம், திருவாரூர். விரைவில் மயிலாடுதுறை.
3: இன்சொல் அமுது நிகழ்ச்சி மேலும் வழங்குவோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால். உங்கள் குடும்பத்தின் ஆரோக்கியத்துக்கு நம்பிக்கையான ஒரு இடம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. பாதுகாப்பான கர்ப்பகால பராமரிப்பு, அனுபவம் உள்ள நிபுணர்கள், பிறந்த குழந்தைகளுக்கான நவீன ICU பிரிவு, எலும்பியல், லேப்ரோஸ்கோபி, டயாலிசிஸ் எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
7: வழங்குகிறார் மீன் சுருட்டி சி அரங்கநாதன் அவர்கள்.
8: அனைவருக்கும் வணக்கம். அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை, அகுதும் பெறன்படிப்பது

0: லாயின் என்ற குறளுக்கு எடுத்துக்காட்டாக தலைவன் தலைவியர் வாழ்க்கை அமைந்திருந்தது. தலைவன் பொருள் தேடுவதற்காக தலைவி விட்டு பிரிகின்றான். கொடுமையான பாலை நிலத்தில் செல்லுகின்றான். அங்கு சில காட்சிகளை பார்க்கின்றான். பயணத்தை தொடர முடியாமல் திரும்பி வந்து விடுகின்றான். அவன் செல்லுகின்ற வழியில் ஒரு சிறிய குட்டை, அக்குட்டையிலே சிறிதளவே தண்ணீர் உள்ளது. அங்கே ஒரு யானை குடும்பம், ஆண் யானை, பெண் யானை, யானையின் குட்டி. அக்குட்டையிலே இருந்த சிறிய தண்ணீரையும் குட்டி யானை கலக்கி சேராக்கி விடுகிறது. அந்த குறைந்த அளவுள்ள நீரை ஆண் யானை தான் உண்ணாமல் பெண் யானை குடிக்க வேண்டும் என்பதற்காக பெண் யானைக்கு ஊட்டுகின்றது. இப்படிப்பட்ட காட்சிகளையெல்லாம் தலைவனும் தலைவியும் பார்த்து செல்லுகின்றார்கள். ஆண்புறாவும் பெண்புறாவும் காட்டின் வெப்பத்தை தாங்க இயலாமல் பெண்புறா இழைத்து சோர்ந்து காணப்படுகின்றது. பெண்புறாவின் துன்பத்தை பார்த்த ஆண்புறா தன் மெல்லிய இறகை விரித்து அதன் நிழல் பெண்புறா மேல் விழுந்து வெயிலில் படாதவாறு காக்கின்றது. இப்படிப்பட்ட காட்சிகளையெல்லாம் பார்த்த தலைவன் பொருள் தேடி செல்லாமல் இல்லம் திரும்புகின்றான். தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதே மகிழ்ச்சியான வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.
1: இன்சொல் அமுது வழங்கினார் மீன் சுருட்டி சி. அரங்கநாதன் அவர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய இன்சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் உங்கள் கடை நாகப்பட்டினம், தார்பாய்கள் கிரீன் ஹோஸ் நரம்பு வேலைகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்,
3: உங்கள் கடை காரைக்கால்
4: தரமான தார்பாய்கள், நெல் பிடிக்கும் சாக்குகள், கயிறு வகைகள், நீர்ப்பாய்ச்ச தேவையான ஓஸ் வகைகள் சரியான விலையில் வாங்கிட உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் திருவாரூர் விரைவில் மயிலாடுதுறை.
2: இன்சொல்வது நிகழ்ச்சியை மேலும் வழங்கியோர் காரைக்கால் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
5: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
2: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3. நேரம் இரவு 10:11.

0: நேர்களை பண்பலையில் இனி நாம் இணையலாம் இரவும் மலரும் நிகழ்ச்சியோடு. கடித வழி நேர் விருப்பமாய் உலாவரும் இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியில் பாடலை கேட்பதற்கு முன்பாக
1: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
2: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
3: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம்.
4: பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ்.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
5: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸின் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
0: இன்றைய இரவு மலர் நிகழ்ச்சியின் தொடக்கமாக வரும் பாடலில் குடியிருந்த கோயில் படத்திற்காக

டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா பாடியது. வாலி அவர்களின் பாடல் வரையிலக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன். பாடலை கேட்டு காத்திருக்கும் நீர்கள் செம்பனார்கோவில் குணசேகர், திலகவதி, பொன்சை ஆறுமுகம், முத்துலட்சுமி, பாலியூர் செல்வராஜ், செல்வி ஆகியோர்.

0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 10 மணிக்கு தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் உலக இரத்த தான கொடையாளர் தினத்தையொட்டி தஞ்சாவூர் தனியார் மருத்துவமனையின் மருத்துவர் பங்குபெறும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி.
1: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
2: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி எசர், காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு
3: ஓஎன்ஜிசி, மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ஓஎன்ஜிசி
4: இந்த சம்மரில் அசத்தலான ஆஃபர்களுடன் ஆடைகள் வாங்கிட இன்றே வாருங்கள் காரைக்கால் சேகர்ஸ் சேகர்ஸ் சேகர்ஸ்.
0: நாளை காலை 6:40 மயிலாடுதுறை நீடூர் தீன் கலை அறிவியல் கல்லூரி வழங்கும் இன் சொல்லும்போது கேட்கலாம்.
5: நீடூர் தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இந்த கல்வி ஆண்டிற்கான
6: பல பாடப்பிரிவுகளில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
0: மேலும் இந்நிகழ்ச்சி வழங்குவோர் தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை.
7: ஆரோக்கியமாய் வாழ தஞ்சை உழவன் செக்கு நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய்.
0: இன் சொல்லப்பது நிகழ்ச்சியை உடன் வழங்குவோர் பூமேக்ஸ், உடலுக்கு சுகமானது, நீடித்து உழைக்கக்கூடியது பூமேக்ஸ். நாளை காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலர்ல வழங்கும் பசுந்தளிர் உலாபரம். மளிகை பொருட்களை மலிவு விலையில் அள்ளி செல்ல வாருங்கள் கமர்ஷியல் ட்ரேடர்ஸ் காரைக்கால்.
2: ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ அண்ட் லேசர் கலர் லேப், டவுன் ஹால் ரோட், கும்பகோணம்.
8: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
9: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
8: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
10: சுபமான திருநாள் என்றாலும், மங்களகரமான நேரம் என்றாலும், விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
11: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
12: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேர்களே, நமது பண்பலையில் நாளை காலை 7:25 சைபால் வழங்கும் தகவல் நேரம் உலாவரும் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் உங்கள் நலனில் அக்கறை கொண்ட சைபால். மேலும் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் காரைக்கால் காரி எலக்ட்ரிக்கல்ஸ் மற்றும் உங்கள் கடை கும்பகோணம். தரமான தார்பைகள், ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால், நாகப்பட்டினம், கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
13: ஹார்ட்வேர், பிளம்பிங் ஐட்டம்ஸ், டோர்ஸ் அனைத்தும் மிக குறைந்த விலையில் வாங்கிட காரை எலக்ட்ரிக்கல்ஸ் காரைக்கால்.
0: நமது பண்பலையில் நாளை காலை 8 மணிக்கு மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி.
14: மயிலாடுதுறை ஏஆர்சி நடேசி செட்டியாரன் கோ ஜுவல்லர்ஸ், பழைய தங்கம் கொடுத்த புதிய பிரகாசத்துடன் தங்க நகைகளை எடுத்து செல்லுங்கள்.
0: நேர்களே, நாளை மாலை 5 மணிக்கு வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் கலக்கல் நீரும் விழாவரும். இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. இது காலத்தால் அழியாத காவியகானங்கள் விழாவரும், இரவும் மலரும். நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் ஹரிஹரன் குரல் கே எஸ் கார்த்திகேயன், அமுதா, அக்ஷயா, ஆதீஷ், ஹர்ஷவர்தன், இரவஞ்சி, கலாவதி, ராஜ்மோகன், செண்டல் ரசி, மேனாங்குடி, எம் கே முருகேசன்.

சாந்தி முருகேசன் ஆகியோர். வரும் இந்த பாடல் உரிமை குரல் படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடியது. கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகளுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

0: நேயர்களை வாழ்த்துவோர், நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர், இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
2: பொன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: மேலும் நேர்களை வாழ்த்துவோர், இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும்

0: நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
3: திவ்யா, பிரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சொன்னாங்க. கங்கிராஜுலேஷன்ஸ்.
4: ஆமா, பட் எனக்கு பிபியும் சுகரும் இருக்கே.
3: கவலைப்படாத, இது மாதிரி ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கு ரியோ ஹாஸ்பிடல் போ. நானும் அங்கதான் பார்த்தேன். இப்ப பாப்பாவும் நானும் ஹெல்த்தியா ஹாப்பியா இருக்கும்.
5: ஹை ரிஸ்க் பிரெக்னன்சிக்கும் பாதுகாப்பான தாய்சேய் பராமரிப்புக்கும் ரியோ பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை, தஞ்சாவூர்.
6: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
7: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், என்எஸ்பி ரோட், திருச்சி, மற்றும் புதிய பஸ் நிலையவரில் ஓமலூர் ரோட், சேலம்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
9: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
10: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
0: நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை, திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சோலை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்.
11: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை,
12: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
11: ஜிஎல் மருத்துவமனை,
12: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விழுங்கும் பசும் தளிர் விழா வரும்.
13: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் பாக ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நமது பண்பலையில் நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர், மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்ல முது கேட்கலாம்.
14: பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
15: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நேர்களை நமது பண்பலையில் 4:30 காரைக்கால் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
16: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
0: நேரம் 10:30 இணைந்திருக்கிறோம் காரைக்கால் பண்பலை 100.3. பண்பலையில் இனி உலா வருவது விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ வழங்கும் இரவும் மலரும். நிகழ்ச்சியின் இனிவரும் இப்பகுதி உங்களுக்கு வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
17: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு மலர் நிகழ்ச்சியின் இனிவருமை பகுதியை மேலும் வழங்குவோர் நமது பண்பலையில் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ. பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்.
1: பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
0: இரவு மலர் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் செம்பனார் கோவில் கண் ஸ்ரீராமுலு, சாந்தி குருநாதன், கபிலன், சுபா சேது, மருவத்தூர் மாதேஸ்வரன், செல்வம் அமுதா, மணல்மேடு கலிமூர்த்தி, நாகலட்சுமி, பூம்புகார் சுந்தரவல்லி, சங்கரன் ராஜா, நெய்தவாசல் பார்த்த சாரதி, சந்திரசேகரன், இந்த நேர்களின் விருப்பமாய் வரும் பாடல் புதிய பறவை படத்திற்காக பி சுசீலா பாடியது. விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில் கண்ணதாசன் அவர்களின் பாடல் வரிகள்.

0: நாளை காலை 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துள்ளி வரும் பாட்டு உலாவரும். நமது பண்பலையில் நாளை மாலை 6:40 காரைக்கால் உங்கள் கடை காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ தரமான தார்பைகள் ஹோஸ்கள் சரியான விலையில் வாங்க உங்கள் கடை காரைக்கால் நாகப்பட்டினம் கும்பகோணம் மற்றும் திருவாரூர்.
1: காரைக்கால் டாக்டர் பாபு ராஜேந்திரன் மருத்துவமனையில் புதிய டயாலிசிஸ் சிகிச்சை அறிமுகம், குறைந்த கட்டணத்தில் டயாலிசிஸ் செய்யப்படுகிறது.
0: நேர்களை, நமது பண்பலையில் நாளை 7:25 காரைக்கால் KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை மங்கள்யான் சூப்பர் கோல்டு உரம் வழங்கும் உழவர்களுக்கான அறிவிப்புகள்.
2: 24 மணி நேரமும் எமர்ஜென்சி சிடி ஸ்கேன் செயல்பட்டு வருகிறது. KMC மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல் காரைக்கால்.
3: அருகிலுள்ள உரக்கடைகளில் கேட்டு வாங்குங்கள். மங்கள்யான் சூப்பர் கோல்டு, விவசாயிகளின் நண்பன்.
0: நாளை 9:55 நாகப்பட்டினம் உங்கள் கடை காரைக்கால் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் இன்சொல் அமுது கேட்கலாம். தார்பைகள் கிரீனட் ஹோஸ் நரம்பு வேலிகளுக்கு உங்கள் கடை நாகப்பட்டினம்.
4: எல்லா சிகிச்சைகளும் ஒரே இடத்தில், MK மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை காரைக்கால்.
5: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க.

0: உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல் நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: 105 ஆண்டு கால நம்பிக்கை, ஆயிரக்கணக்கான குடும்பங்களின் புன்னகை. காரைக்கால் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ் ஆண்டு விழாவை முன்னிட்டு செயின் மற்றும் வளையல்களுக்கு சேதாரம் பிளாட் 6.99% மட்டுமே, மற்ற நகைகளுக்கு சேதாரம் வெறும் 9.99% மட்டுமே. அனைத்து வெள்ளி பொருட்களுக்கும் கிராமுக்கு ரூபாய் 7 தள்ளுபடி. விலை குறைவு, தரம் நிறைவு, தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை. உங்கள் சிவவலி விலாஸ் ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
3: மதன மாளிகை பட பாடலுக்காக கடிதம் எழுதி காத்திருக்கும் நேர்கள் நாகப்பட்டினம் லட்சுமி பாலு, சுபாவேல் முருகன், விபின் பாலாஜி, கவி பாலா, கும்பகோணம் டிஎஸ் பாலு, கோவை சேரன் மாநகர் ஜானகி, நரசிம்மன், பத்மா, முகுந்தராஜன், கவிதா, விஜய், பிரவீன், அக்ஷயா, சத்யபிரகாஷ், ராமானுஜம், காயத்ரி, ஜனனி, ஸ்ரீஹரி, ராஜேஷ், ராஜேஸ்வரி, புவனேஸ்வரி, தேவனூர் ஜோதிலட்சுமி, கும்பகோணம் மனோகரன், நாகூர் பாண்டியன், வைத்தீஸ்வரன் கோயில், தமிழ் தாமரை செல்வி ஆகியோர்.

0: நேர்களை நமது பண்பலையில் நாளை காலை 9 மணிக்கு காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ செங்கல் சூளை மற்றும் விதைநெல் விடுவதற்கான தார்பைகள் சல்லுசாய் வாங்க அருண் என்டர்பிரைசஸ்
1: காரைக்கால் ஜிஎல் மருத்துவமனை
2: 24 மணி நேரம் செயல்படும் அவசர சிகிச்சைக்கு
1: ஜிஎல் மருத்துவமனை
2: காரைக்கால்.
0: நாளை காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நாளை பிற்பகல் 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விழுங்கும் பசுந்தளிர் விழா வரும்.
3: முதல் நெற்றி சுட்டி வரை கை வளையல் கழுத்துச்சியின் காதணி வரை தூய தங்கம் வாங்க ராமு நகை மாளிகை ஜெயங்கொண்டம்.
0: நாளை மாலை 6:20 நாச்சியார் கோயில் அமிர்தா சூப்பர் ஸ்டோர் மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ் வழங்கும் இன்சொல்லமுது விழா வரும்.
4: உபயோக பொருட்கள்
5: அனைத்தும் தரமாகவும் சரியான விலையிலும் வாங்க நாச்சியார் கோவில் அமிர்தா சூப்பர் ஸ்டோருக்கு வாங்க.
6: மயிலாடுதுறை ஏஆர்சி காமாட்சி ஜுவல்ஸ், இது நம்ம ஊரு கடைங்க, இது நம்ம கடைங்க.
0: நாளை 7:30 நமது பண்பலையில் ONGC காவிரி அசட் வழங்கும் உழவர் அரங்கம்.
7: ONGC மக்களுக்கான சக்தி, தேசத்திற்கான வளம். ONGC.
8: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
10: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
8: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
9: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
0: நேயர்களுக்கு இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினத்தின் உளம் கனிந்த நாள் வாழ்த்துக்கள். பனங்குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது. ஸ்ரீ ஸ்ரீனிவாசா ஐடிஐ பனங்குடி நாகப்பட்டினம்
11: குடி நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
12: ஏசி மெக்கானிக், MMB, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
11: ஸ்ரீ ஸ்ரீனிவாசர் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள் பனங்குடி நாகப்பட்டினம்.
0: நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் வெள்ளிவாக்கம் குபேந்திரன் மகேஸ்வரி, வாகையூர் ராமசாமி, வாரியங்காவல் கதிரவன், திருச்சி முத்தரசநல்லூர் நவீன் சுந்தர், பொன்னியம்மன்மேடு வண்ணை கணேசன், வெண்கரம்பூர் நேரு, உடையார் தோட்டம் ஜமுனா ஏகாந்தம், திருமணிசை மணிவண்ணன் அருணாசேகர், மேல்பற்றை ரஜினி சுகுமார், சிறுங்காட்டூர் ராஜேந்திரன், அடையாளம்பட்டு ஆசிர்வாதம். இந்த நேர்களின் விருப்பமாய் வரும் பாடல் ஒரே முத்தம் படத்திற்காக ஜெயச்சந்திரன் பாடியது.

0: டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
2: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
3: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
4: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: நேர்களை வாழ்த்துவோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி.
0: நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்ட்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
1: அணு மருத்துவமனை இருதயம் சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை தஞ்சாவூர்.
6: சுமங்கலா ஸ்டீலின் உங்க குழந்தையும் ஆகலாம் இன்ஜினியர் ஸ்காலர்ஷிப் திட்டம். சுமங்கலா ஸ்டீல புரிஞ்சவங்க மட்டும் இல்ல, கட்டிட தொழிலாளிகளையும் நல்லா புரிஞ்சவங்க. 2026 கான BE டிப்ளமா அப்ளிகேஷன்ஸ்க்கு விசிட் sumangalasteel.in.
2: நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர்
3: நகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
7: தலைமுறைகள் போற்றும் பட்டு பாரம்பரியம் நாகை மூராசன்ஸ் நாக

0: உலகத்தரம் வாய்ந்த மருத்துவம், எங்களின் தனித்துவம்.
1: மீனாட்சி மருத்துவமனை, புதிய பேருந்து நிலையம் அருகில், தஞ்சாவூர்.
2: நாளைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்குவோர் சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், பனங்குடி, நாகப்பட்டினம். பனங்குடி நாகப்பட்டினம் சத்யபாமா கல்வியியல் கல்லூரியில் அட்மிஷன் நடைபெறுகிறது. சத்யபாமா கல்வியியல் கல்லூரி, பனங்குடி, நாகப்பட்டினம். மேலும் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, காரைக்கால். தங்க நகைகளுக்கு மிக குறைந்த சேதாரம், பணத்தை மிச்சப்படுத்தணும்னா காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகைக்கு வாங்க.
3: தலைமுறைகளை தாண்டிய தங்க நம்பிக்கை, உங்கள் சிவவல்லிவேலா ஜுவல்லர்ஸ், பாரம்பரியமே பாதுகாப்பானது.
4: ரொம்ப நன்றி டாக்டர், உங்க ட்ரீட்மெண்டால என் உயிரை காப்பாத்திட்டீங்க. நிறைய பேர் சொன்னாங்க உடனே அணு மருத்துவமனைக்கு போங்கன்னு.
5: அணு மருத்துவமனை, இருதயம், சிறுநீரகம் மற்றும் அனைத்து உடல்நல பிரச்சனைகளுக்கும் உயர் சிகிச்சைக்கு அணு மருத்துவமனை, தஞ்சாவூர்.
2: இன்றைய இரவும் மலரும் நிகழ்ச்சியின் நிறைவாக வரும் பாடல் திருமுல்லைவாசல் நேயர்கள் ராஜா தங்கமணி, வேம்பு, கோபாலன், பூங்கொழி இவர்களின் விருப்பமாய் வருகிறது. இது கரும்புவில் படப்பாடல்.

0: விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஐடிஐ வழங்கிய இரவும் மலரும் நிகழ்ச்சியின் பகுதி உங்களுக்கு வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி.
1: புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
2: சுபமான திருநாள் என்றாலும் மங்களகரமான நேரம் என்றாலும் விருதாச்சலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரியில் தான் ஆரம்பம். பாரம்பரிய சிறப்பு தான் புதிய நாகரிகம் ஒன்றிணைந்த கலெக்ஷன்ஸ். புன்னகை வாங்கி புன்னகை பூக்க எண்ணங்கள் கேட்கும் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி விருதாச்சலம்.
0: இரவு மலர் நிகழ்ச்சியின் பகுதியை மேலும் வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் நாகப்பட்டினம் பனங்குடி ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஐடிஐ.
3: நாகப்பட்டினம் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஐடிஐயில் அட்மிஷன் நடைபெறுகிறது.
4: ஏசி மெக்கானிக், எம்எம்பி, ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், டீசல் மெக்கானிக், வெல்டர் போன்ற பாட பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது.
3: ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் ஐடிஐயில் சேர்க்கை நடைபெறுகிறது. அட்மிஷனுக்கு முந்துங்கள். பனங்குடி நாகப்பட்டினம்
0: இணைந்திருக்கிறோம். இது ஆகாஷ்வாணியின் காரைக்கால் பண்பலை 100.3 நேரம் 11:40. பண்பலையில் இனி உலா வருவது காற்றலையில் நாளை. நமது பண்பலை நாளை வழங்க உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்போ. நமது பண்பலையில் நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர் திருச்சி மற்றும் சேலம் மங்களன்மங்கள், விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி, நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன், காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை, தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை, நாகை மூரா சன்ஸ் ரெடிமேட்ஸ். பண்பலையில் காலை 6 மணிக்கு உலாவரும் குரலோசை, தொடர்ந்து நிகழ்ச்சி குறிப்புகள். 6:10 இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் ரவிச்சந்திரன் கணபதி தாசன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம். 6:15 பக்தி மாலை. காலை 6:35 காரைக்கால் ஓஎன்ஜிசி காவிரி அசட். காரைக்கால் சேகர் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் நியூ சேகர்ஸ் வழங்கும் உழவர்களுக்கு. 6:40 மயிலாடுதுறை தீன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வழங்கும். இவர்களோடு தஞ்சை உழவன் நாட்டு சர்க்கரை வழங்கும். இன் சொல்லும்போது கேட்கலாம். வழங்குகிறார் ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர் மீன்சுரு டிசி அரங்கநாதன் அவர்கள். காலை 6:55 காரைக்கால் கமர்ஷியல் டேடர்ஸ் கும்பகோணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா போட்டோ ஸ்டுடியோ கலரில் வழங்கும் பசுந்தளிர். பங்கேற்கும் சிறுமி ஆர் துர்காதேவி. காலை 7 மணிக்கு கேட்கலாம் சீர்காழி ஸ்ரீ பரஞ்சோதி ஜுவல்லரியின் அள்ளி மல்லி விளம்பரதார நிகழ்ச்சி. 7:25 சைவால் வழங்கும் தகவல் நீரும் விழாவரும். 7:30 காலை காம்போ நிகழ்ச்சியினிடையே சேவை செய்திகள் இடம்பெறும். காலை 8:30 மத்திய அரசின் 12 ஆண்டுகள் வெற்றிகரமாக நிறைவு செய்த சாதனையை விளக்கும் தொடர் நிகழ்ச்சி. காலை 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள். 9:15 பொன்னியின் செல்வங்கள். 9:30 நாகப்பட்டினம்

நாளை காலை 8 மணிக்கு துளி வரும் பாட்டு. முதலில் மயிலாடுதுறை ஏஆர்சியின் நடைசெட்டியாரன் ஜுவல்லர்ஸ் வழங்கும் தகவல் சுரங்கம் விளம்பரதார நிகழ்ச்சி. 8:05 விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் ஜுவல்லரி மற்றும் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் துளி வரும் பாட்டு விழாவிலும். நாளை காலை 8:30 நாகப்பட்டினம் பனங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் துளி வரும் பாட்டு தொடரும். காலை 9 மணிக்கு பாயிண்ட் டு பாயிண்ட் முதலில் காரைக்கால் ஜெயில் மருத்துவமனை திருவாரூர் அருண் என்டர்பிரைசஸ் வழங்கும் நலமாய் வாழ நிகழ்ச்சியில் வாழ்க்கை முறை மாற்றத்தால் ஏற்படும் விளைவுகளும் தீர்வுகளும் ஆலோசனைகள் வழங்குகிறார் காரைக்கால் யோகா மற்றும் இயற்கை மருத்துவ வல்லுநர் டாக்டர் எம் தனலட்சுமி அவர்கள். காலை 9:05 திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் பாயிண்ட் டு பாயிண்ட். 9:30 நாகப்பட்டினம் விபிஎன் கான் மருத்துவமனை திருவாரூர் ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்

வேக்கரி விளங்கும் தேதியும் சேதியும் 9:35 உலக இரத்த தான கொடையாளர் நாள் குறித்து காரைக்கால் அரசு பொது மருத்துவமனை இரத்த வங்கி ஆலோசகர் இ வின்சென்ட் அவர்கள் தரும் தகவல்கள். காலை 9:45 12வது சர்வதேச யோகா தினம், படைப்பு சென்னை வானொலி நிலையம். காலை 10 மணிக்கு நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் உடலும் உறுதியும் விளம்பரதார நிகழ்ச்சி. அதனையடுத்து 10:05 முதல் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை வழங்கும் உலக இரத்த தான தினத்தையொட்டி தஞ்சாவூர் மருத்துவ அதிகாரி டாக்டர் பி குருநாதன் அவர்கள் பங்கேற்கும் நேரடி தொலைபேசி வழி நிகழ்ச்சி. முற்பகல் 11 மணிக்கு வணக்கம் தோழி, 12 மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விளங்கும் பசுந்தளிர், பங்கேற்கும் சிறுமி ஆர் துர்காதேவி, 12:55 பணி செய்ய பகல் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சீல மங்கள் மங்கள் விளங்கும் தேன்மழை பிரவசப்படுத்தும் பாடல்கள் உள்ளவரும், பகல் 1:55 மேலிசை

0: பன்னிரெண்டு மணிக்கு எஃப்எம் எக்ஸ்பிரஸ், 12:10 கடிதமலர்கள், 12:50 ஜெயங்கொண்டம் ராமு நகை மாளிகை விளங்கும் பசும் தளிர். பங்கேற்கும் சிறுமி ஆர் துர்காதேவி. 12:55 பணிசை. பகல் 1 மணிக்கு திருச்சி மற்றும் சீல மங்கள மங்கள் விளங்கும் தேன்மழை. பரவசப்படுத்தும் பாடல்கள் உள்ளவரும். பகல் 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு லஞ்ச் பிரேக். முதலில் தஞ்சாவூர் மீனாட்சி மருத்துவமனை விளங்கும் வார்த்தை விளையாட்டு. 2:30 முதல் காரைக்கால் பிஎஸ்ஆர் தங்க மாளிகை விளங்கும் வார்த்தை விளையாட்டு தொடரும். நாளை பிற்பகல் 3 மணிக்கு விருதாசலம் ஸ்ரீ ஜெயின் வளரி விளங்கும். லைக், ஷேர், கமெண்ட். 3:30 முதல் நாகப்பட்டினம் பழங்குடி சத்யபாமா காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் வழங்கும். லைக், ஷேர், கமெண்ட் தொடரும். நாளை மாலை 4 மணிக்கு நதியை தேடும் கடல் நாடகம் கேட்கலாம். எழுதியவர் புவனேஸ்வரி அவர்கள். நடிப்பு ஜெயவித்யா, ரேவதி, கோவிந்தராஜன், ஸ்ரீதர், சூரியகாந்த், கிருஷ்ணமூர்த்தி, தங்கராஜ் சாமி, காஞ்சனமாலா, வாஸ்கி ஆகியோர். அமைப்பு குமார். நிகழ்ச்சி சென்னை ஏஞ்சல். 5 மணிக்கு வைக்கிங் வனியன்சன் பிரீஸ் வழங்கும் கலக்கல் நீரும் உலாவரும். 5:30 திருச்சி மற்றும் சீல மங்கள மங்கள் வழங்கும் விளக்கேற்றும் வேலை. இதுவரை காற்றலையில் நாளை உலா வந்தது. இனி தொடர்வது ஆங்கிலத்தில் செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து.
1: Prime Minister Narendra Modi has arrived in the French city of Nice, marking the beginning of his 6-day visit to France and Slovakia. Mr. Modi was accorded a warm welcome by senior French dignitaries. The visit to the two European countries aims to further deepen bilateral ties and reaffirm India's commitment towards advancing its broader strategic partnership with the European Union. During his stay in Nice, Prime Minister Modi will hold bilateral talks with French President Emmanuel Macron tomorrow. Both leaders will also jointly inaugurate the Bharat Innovates event, which brings together top innovation startups and venture capital funds from across the world. On the second leg of his two-nation tour, Mr. Modi will travel to Slovakia tomorrow. During his 2-day visit, Mr. Modi will meet Slovakian President Peter Pellegrini. He will also hold talks with his Slovakian counterpart Robert Fico in Bratislava. After concluding his Slovakia visit, Prime Minister Modi will return to France to take part in the G7 summit in the eastern part of the country in Auvergne on the 16th and 17th of this month. The White House today said US President Donald Trump will meet Prime Minister Modi on Wednesday during the G7 summit. A senior administration official said discussions are expected to focus on economic growth, supply chains, artificial intelligence, investment partnerships, and a range of global security challenges. The 5-day BRICS Agriculture Conference concluded at Indore in Madhya Pradesh today. At the end of the conference, the Indore Declaration was adopted unanimously. The declaration outlines key decisions on food security, farmers' welfare, climate-friendly farming, agricultural trade and use of smart technology in farming. Union Agriculture Minister Shivraj Singh Chauhan said that BRICS nations represent nearly half the world's population and contribute around 42% of global agricultural output. He said, Indore Declaration is not just a document of agreement, but a symbol of the collective will and shared responsibility of BRICS nations. Union Home Minister Amit Shah today directed the High-Level Committee on Demographic Change to study the shift in population structure in border districts. Chairing the meeting of the committee, Mr. Shah also asked the panel to visit border areas, metro cities and industrial towns for an assessment of changes because of illegal migration and other unnatural causes. An AN-32 transport aircraft of the Indian Air Force crashed at the Jorhat Air Force Station in Assam this morning during a routine sortie, claiming the lives of 5 air warriors. The Indian Air Force IAF has expressed grief at the loss of the lives. The IAF said that a court of inquiry is being constituted to ascertain the cause of the accident. Defence Minister Rajnath Singh has also expressed grief at the loss of 5 air warriors. The government has appointed Lieutenant General Dheeraj Seth as the next Chief of the Army Staff with effect from 30th of this month. He is presently serving as the Vice Chief of the Army Staff. The present Chief of the Army Staff, General Upendra Dwivedi, is retiring from service the same day. Union Petroleum and Natural Gas Minister Hardeep Singh Puri today said that tensions arising from the conflict involving Iran, the United States and Israel have increased challenges in the global petroleum sector, leading to a rise in crude oil prices. Speaking to the media at Ludhiana in Punjab, Mr. Puri asserted that the centre has, however, taken measures to ensure that Indian citizens are not adversely affected

0: by the increase in fuel prices. As part of the celebrations leading up to the International Day of Yoga IDY 2026, the Ministry of Ayush, in collaboration with the Morarji Desai National Institute of Yoga and Hebbled, will organize a landmark global online yoga event tomorrow. The online yoga session will be held from 6:15 a.m. to 7:35 a.m. and is expected to witness participation from more than 130 countries. In men's cricket, India defeated Afghanistan by 7 wickets in a rain-affected first one-day international of the three-match series in Dharamshala, Himachal Pradesh. Chasing 195 runs, India overhauled the target in 22.5 overs. Indian skipper Shubman Gill scored unbeaten 84 of 66 balls. Earlier put into bat, Afghanistan were bowled out for 194 in 24.5 overs. And that is the end of this news bulletin.
1: ஆகாஷ்வாணி காரைக்கால் வானொலி நிலையத்தின் பண்பலை ஒளிபரப்பு நேரம் 11:00. துயிலும் முன் உலகில் நீங்கள் காண விரும்பும் மாற்றமாக நீங்களே இருங்கள் என்ற மகாத்மா காந்தியடிகளின் சிந்தனை வரிகளோடு 100.3 MHz பண்பலை வரிசையில் நமது நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பில் நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே

போட்டேன் புத்தி கொஞ்சம் மாறு.

Hello.